0: சொல்ல மாட்டார். எந்த காரியமானாலும் சரி முடியாது, நோ இதெல்லாம் எனக்கு முடியாது, என்னால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆமாம், அது நேச பிள்ளையினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நேச, அதனால் ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், நேசகுமாரன் எனக்கு பலி செலுத்து. ஆமாம், ஏன்னா அவன் நோ சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த அடையாளம் என்னென்னா, தகப்பனால் சாட்சி பெற்றவர். ஆமென். அதை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தியானிக்க ஆண்டவர் வைத்தார். தகப்பனால் சாட்சி, பிதாவினால் சாட்சி பெற்றவர். சாட்சி என்பது நம்மேல் வைத்த பாசத்தில் அவர் சொல்கிறது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறது. நீதிமொழிகளில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 20:11 நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் ஆமேன். செய்கையை குறித்து சாட்சி நடக்கை வைத்து தான் சொல்ல முடியும். ஆமேன். நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, செய்கை வந்து சுத்தமா அசுத்தமா செம்மையா இருக்குதா என்பதை பிள்ளை மேலே தகப்பன் வச்ச பாசத்தை வச்சு சொல்ல முடியாது, நடக்கையை வச்சு தான். பிள்ளையானாலும் ஹல்லேலூயா. அப்போ தகப்பன் கொடுக்குற சாட்சி, மனுஷனை வச்சு சாட்சி சொல்ல வைக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்தின போது எல்லாரும் வந்து என்ன தான் சொன்னாங்க, பொய் சாட்சி சொன்னாங்க. இல்லை பொய் சாட்சி சொன்னாங்க. காரி ஆகிறதுக்காக நல்ல நிறைய பேர் பேசுவாங்க. ஆமேன். வஞ்சக முத்தங்கள் வர தருவாங்க. இல்லை ஆமென். எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதான், தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் ஒருத்தனை புகழ்றாருன்னா அவன் உத்தமன். ஆண்டவர் ஒருத்தனை பாராட்டுறாருன்னா அவன் அதுக்குரியவன். ஹல்லேலூயா. பிள்ளையானாலும் அதனுடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினாலே விளங்கும். ஆண்டவர் அதை அப்படியே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் சாட்சி. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்தும் அதை எடுத்து தியானித்தோம். ஆமென். வார்த்தையை குறித்து தேவன் சாட்சி, என் இருதயத்தை குறித்து தேவன் சாட்சி, என் செயலை குறித்து தேவன் சாட்சி, என் வாழ்க்கையை குறித்து தேவன் சாட்சி என தெசலோனிக்கியருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது அதை எழுதி வைத்திருக்கிறார். தேவனே எங்களுக்கு சாட்சி. அப்போ தேவன் பார்க்க எப்படி பேசணும், எப்படி செய்யணும் என்கிற அதில் ரொம்ப கவனமாக இருந்தார் பவுல். கர்த்தர் நல்லவர், அவர் சாட்சி கொடுக்கணும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார், அவர் சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். அவர் நேசகுமாரன் சொல்றது தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கனம். கனம் அந்த வசனம் எடுத்து வாசித்தோமா ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 2 பேதுரு 1 அதனுடைய 17 2 பேதுரு 1:17
1: இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது
0: பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ரிவார்ட் என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து சத்தம் உண்டாகி சொல்லணும், இவர் என்னுடைய. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசானவன் என்ன கொடுக்கறானா, என்ன நீ வணங்குனா இந்த ராஜ்யம் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் அப்பாலே போன்றார், இதை விட எனக்கு பெரிய ஒரு ஆஃப் கனம் இருக்கிறது, பெரிய ரிவார்டு இருக்கு. என்ன தெரியுமா, என் அப்பா சொல்லுவார், என் நேசகுமாரன் என்று. ஹல்லேலூயா. இது கனம், இது மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாண்டா கேட்பான், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? பரலோக பிதா நமக்கு கொடுக்கிற பெரிய கனம் என்ன தெரியுவாங்க, நம்மை பாராட்டி சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம சரியானதை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய இருதயம் தவறானதை விரும்பாது. ஆமேன். அந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன், நம்ம சரியானதை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய இருதயம் தவறானதை விரும்பாது, தவறான காரியங்களுக்காக இயங்காது. ஹல்லேலூயா. பேதுரு எழுதுறாரு, அவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது. தேவனால் கிடைக்கப்பெற்ற கனம். அவர் செல்ல பிள்ளையாய் மடியில் இருந்தார். செல்ல பிள்ளை அவரை அனுப்பினார். அவர் மடியில் இருக்கும்போது எப்படி செல்ல பிள்ளையா இருந்தாரோ, ஆமென், அடியில் இருக்கும்போது இந்த பூமியில் இருக்கும் போதும் ஆமென் அவர் அதே தான் தொடர்ந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றாரு, ஆமென், என்னுடைய நேசகுமாரன். இது அவருக்கு பிதாவாகிய தேவனால் கிடைக்கப்பட்ட கனம், அங்கீகாரம், இதுதான் மேன்மை. என் அப்பா என்ன பாராட்டுறது, இந்த பூமியில கிடைக்கப்படுகிற எந்த ஒரு அங்கீகாரத்தை விடவும் கனத்தை விடவும் எனக்கு மிகப்பெரிய மேன்மை என்பது என்ன, பரத்திலிருந்து என் பிள்ளை, என் நேச பிள்ளைன்னு சொல்றது. ஆமா. அப்ப நேச பிள்ளையா யார் வாழ விரும்புவாங்கன்னா, பிதாவால் கனத்தை பெற விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவால் கனத்தை பெற, உலகம் ஆயிரம் சொல்லட்டுங்க, சொந்த போன வாரம் பார்த்தோமே. ஆமேன். சகோதரர்கள் சொந்தங்களுடைய விருப்பம், அந்த விருப்பம், இந்த ஒரு இதெல்லாம் அவர் நிறைவேற்றுறதுக்கு இல்லை. நான் ஒரு என் கூட பிறந்தவங்க ஆகட்டும், என் பெற்றோராகட்டும், யாராகட்டும், அவர்களை நான் திருப்திப்படுத்துவது நிமித்தம் என் அப்பாவை என் பிதாவை நான் துக்கப்படுத்துவேனானால் நான் வந்து அந்த அவர்களை திருப்திப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அவர் எல்லாரையும் நேசித்தார், பெற்றோரை நேசித்தார், சகோதரர்களை நேசித்தார். ஏன், காட்டி கொடுத்த யூதாசை கூட நேசித்தார், காரி துப்பின ஜனங்களை கூட என்ன சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். எவ்வளோ எவ்வளோ நல்ல தேவன். ஆனாலும் நான் ஒருத்தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பரலோக பிதாவை நான் துக்கப்படுத்துவேனால் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அப்படி செய்யாமல் இருந்தால் நம்ம உலகம் என்னதான் செய்யும், பகைக்க தான் செய்யும். பகைக்கும் ஒதுக்கும் அப்புறப்படுத்தும் நினைக்காது, நினைக்காது. நம்மளை கூப்பிடுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம கூட இருந்து பேசுறதுக்கே பிடிக்காது. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு நெருங்குகிறீர்கள் என்பதின் அடையாளத்தில் ஒரு பிரதானமான அடையாளத்தில் ஒன்று தான் இது. நேற்று வரை நெருங்கி இருந்தவங்க இவங்க தள்ளி இருக்காங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு நெருங்கிட்டேன், என்ன கூட்டத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, பேதுருவுக்கு குளிர் காயணும் இல்லை, குளிர் காயணும். அவப்போ ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. பேதுருக்கு அந்த கூட்டத்தில் போய் உட்காரதுக்கு அப்படி உட்கார போறாரு கூட்டுக்க, நீ அவர்களோடு இருந்தவர்களில் ஒருவன் தான். எஸ் சொன்னா சீட்டு கிடைக்கும், எஸ் சொன்னா சீட்டு கிடைக்காது, நோ சொன்னா சீட்டு கிடைக்கும். இப்போ சீட்டுக்காக என்ன சொல்றான், நோன்ட்டா. நிறைய பேர் சீட்டுக்காக தான், நம்ம அநேகர் பேதுரு மாதிரி தான் இருக்கும். அவன் அந்த சீட்டில் உட்காந்து யாரை தான் பார்த்துட்டு இருந்தான், இயேசுவை தான் பார்த்துட்டு இருந்தான்ல. இயேசுவை பார்த்து அண்டவர், நாங்கள் எங்கே உட்காந்தாலும் உங்களை தான் பார்த்துட்டு இருப்போம், நாங்கள் தியேட்டரில் இருந்தாலும் படம் பார்க்க மாட்டோம் அண்டவரே. நீங்கள் எங்களுக்காக பாடுபட்ட அந்த காட்சியை தான் நாங்கள் நினச்சிட்டு சில இட சில காரியங்களுக்காக அப்படியே மறுதளிக்கிறோம். அதுதான் மறுதளிக்கிறதுனா, இதுதான். இந்த இடத்துல நான் எஸ் சொன்னேன்னா எனக்கு இந்த சீட்டு கிடைக்காது, என்னை தள்ளி போன்றுவாங்க. ஸோ அதுக்காக யார் கேட்கவா போகிறாங்க, தெரியாதுன்னு சொன்ன, ஏன்னா மூணாவது வாட்டி கேட்டதுனால தெரியாதுன்னு சொன்ன சொல்லி அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சபிக்கவும் தொடங்கினான் இருக்கு, மார்க்கில் தொடங்கினான் இருக்கு. அதுக்குள்ள இயேசு அவனை திரும்பி, நாலு சுவிசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவன் சபிக்க தொடங்கினதை இயேசு திரும்பி பார்த்துட்டான். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் இது வேணும்னு செய்யலை. ஆமாம், இவன்கிட்ட சொன்னேன் இந்த சிச்சுவேஷனை இவனால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் நீ இப்போ வராதேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னால் எது ஹேண்டில் பண்ண முடியும் முடியாதுன்னு என்னை விட என்னை அழைத்தவருக்கு தான் தெரியும். அதனால தான் கடலில் இறங்கி வானார் இல்லை. ஆனால் நானும் உங்கள் கூட வருவேன்னு கெட்சமண்ணை தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் இடத்துல சொல்லும்போது இயேசு சொல்ற, நீ வர வேண்டாம் இப்பொழுது. ஆமேன். அந்த யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம்.
2: சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றார்.
0: உண்மையான பலன் என்ன தெரியுமா, உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அதுக்கப்புறம் நீ வரணும், இப்போ நீ வராத. ஏன்னா பிசாசான சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டான். நீ உடனே பேதுரு என்ன சொல்றாரு, அடுத்த வசனம்,
2: பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது,
0: ஏன் வரக்கூடாது. இப்படி கேள்வி கேட்கறவங்க எல்லாரும் மாட்டுவாங்க, உனக்கு நான் இப்ப தர மாட்டேன், ரெண்டு மாசம் கழிச்சு தருவேன், இப்ப ஏன் எனக்கு கிடைச்சா, ஏன் இப்ப வரக்கூடாது. ஆண்டவர் பார்த்தாரு, பார்த்துட்டு 38வது வசனம்,
2: எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ
0: கொடுப்பாயோ
2: சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளி.
0: இப்ப நீ வந்தா ஃபைனல் ரவுண்ட்லாம் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீ அவுட். ஏமே நாலு ரவுண்ட் இன்டர்வியூனா முதல் ரவுண்ட்லேயே நீ அவுட்டு போயிரு. சேவல் கூவுறதற்கு முன்னமே
2: நீ என்னை மூன்று தரம் மறுதளி
0: மறுதளி. அப்போவாவது அவனுக்கு ஐயோ வேண்டாம் வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம். இல்லை பேதுரு எதை கம்பேர் பண்ணியிருப்பாரு தெரியுமா? கடல்லையே நின்றுட்டேன், தரையில் நிற்க மாட்டேன் நான், கடல்லையே நின்றுட்டேன். ஏ கடலை நீ நின்ன, ஆனால் உன் பக்கத்தில் அவர் நின்னார். இப்போ நீ உன் பக்கத்தில் அவர் இல்லை, அவர் கூட இருந்தால் சம கொந்தளிக்கிற கடலில் கூட நிற்க முடியும். அவர் இல்லைன்னா சமவெளியில் கூட நம்மால் நிற்க முடியாது. காரணம் நம்முடைய பலனே அவர்
2: தான்.
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சாட்சி கொடுக்கத்தக்க நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். சொந்தங்கள் உறவுகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது நிமித்தமாக நான் பிதாவை துக்கப்படுத்துவேன், ஆனால் அந்த விருப்பங்களை நான் நிறைவேற்ற மாட்டேன். இது நிமித்தம் என்னுடைய தகப்பனார். ஆமென். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியமா, எவ்வளோ ஃபேமிலியில் என்னதான் நெருக்கமான, ஏன்னா எங்கள் அப்பா அவங்க குடும்பத்தை ரொம்ப நேசித்தாங்க, கனம் பண்ணாங்க. ஆனால் சண்டே ஒரு மேரேஜ் வச்சாங்கன்னா எங்கள் அப்பா போக மாட்டாங்க. அவ்வளோ அவங்க வந்து ஆண்டவருக்காக அப்படி வைராக்கியம் பாராட்டினாங்க. சண்டே கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நான் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி வைங்க, இல்லைன்னா நீங்கள் வைங்க, நான் அப்புறம் வந்து கலந்துக்கிறேன். இதனால் ஒதுக்குனவங்க ஒதுக்குனாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணல. ஆனால் நிச்சயமா தெரியும் பிதாவால் கனம் பெற்றிருக்கிறார், கர்த்தர் நல்லவர். ஆமென். எந்த ஒரு பிள்ளை அதனுடைய நடக்கையினாலதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து அதை காண்பித்து கொடுத்துட்டார். ஆமென். நான் போன வாரம் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுது செய்தார் என்று தியானித்தோம். இன்னைக்கு ஒரு ஐந்து காரியத்தை நான் வேகமா சொல்லி ஆமென் நான் ஜெபிக்கலாம். அடுத்த வாரம் அடுத்த பகுதிக்கு நேர போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம அவரை எப்படி பார்க்குறோம், அவர் என்ன, அவர் தேவன், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் எப்படி வந்தார்னா மனுஷகுமாரனாய் வந்தார். அவர் மனுஷன் எப்படி வாழணும்னு மனுஷனாக இருந்து வாழ்ந்து காட்டினார். அவரை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏமே ஹல்லேலூயா. இந்த பூமியில் இந்த தரையில் ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ முடியும் என்பதை காண்பிக்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு வந்தார்னு பைபிள் சொல்லுது. பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அதாவது எதை எதை விட்டு வரணும் இவனை மாதிரி ஆகிறதுக்கு. அவன் ஒரு காரியம் கிளியரா தெரியும், நம்ம மாதிரி ஆகணும்னா எல்லாத்தையும் எல்லாம் விட்டா ஒண்ணுமே இல்லைன்னு ஆனாதான் இவன். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு அவர் ரெடியா இருந்தார். இல்ல எல்லாத்தையும் இழந்து அவர் தோளில் கர்த்தத்துவம் இருந்துச்சு. 100% ஒரு தெய்வமாய் தான் இருந்தார், ஆனாலும் 100% மனுஷன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்கும், ஆனா இவர் படகில் படுத்து தூங்கு. அதன் அர்த்தம் என்ன? அவர் அப்ப யாரா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அவருக்கு பசிக்காது, அவருக்கு தாகம் கிடையாது, ஆனால் அவருக்கு என்ன செய்தது? பசித்தது. அவருக்கு என்ன செய்தது? தாகம் வந்தது. அவருக்கு என்ன செய்தது? வலித்தது. அவருக்கு என்ன வந்தது? வியர்வை வந்தது. வியர்வை எதற்கு அப்புறம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க. பயில் பார்க்காம பாவம் செஞ்சு ஆதாம்ட்ட என்ன சொன்னாரு? அவருக்கு வியர்வை வந்துச்சு இல்ல. அப்ப மனுஷனா 100% மனுஷனாவே மாறிட்டார். ஆனாலும் பைபிள் சொல்றது கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. அவர் தேவன், தேவன் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா 100% மனுஷனா வந்து, அதாவது நான் எழுத வேண்டிய எக்ஸாம எப்படி எழுதுனா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக என் பேப்பரை வாங்கி அவர் எழுதி காட்டுறாரு. இப்படி இப்படி எழுது பாஸ் ஆயிருவ. இனி நான் என்ன செய்யணும்? அவரை ஃபாலோ பண்ண அவ்வளவுதான், இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அப்படிதான் நாம அவரை தியானிச்சுட்டு இருக்கிறது சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் எப்படி வாழலாம்பா அப்படிங்கிறதுக்கு தோல்வியே காணாத ஒருவர் இந்த பூமியில வந்து வாழ்ந்து அவன் ஓட்டத்தை முடித்து ஜெயிச்சு அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அதே லெவல்ல நான் அவனை கொண்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும், நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு. நம்ம அதை தான் நாட வேண்டும் என்று கொலோசியர் 3:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த ரெண்டு வசனங்களை வாசியுங்கள். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தின் 21வது வசனமும், கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களும்.
2: நான் ஜெயம் கொண்டேன், பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட
0: உட்கார்ந்தது போல
2: ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள்.
0: இது வந்து அவருடைய ஆசீர்வாதம். இனி கொலோசியர் 3:1,
2: நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: அப்போ நமக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை தேடணும். அதை தேடணும்னா யாரை தேடினா முடியும் அப்படின்னா, யார் அதை சுதந்திரித்தார்களோ அவரை தேடினா மட்டும்தான் முடியும். அதை சுதந்திரித்தவர் ஒரே ஒருவர் தான், ஆமென், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு ஃபால், அதாவது என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றதுல நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். சினிமா ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், அந்தந்த காரியங்களில் நாட்டம் உள்ளவர்கள் யாரோ ஒருவரை ஹீரோ வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த அவங்க அவங்களுடைய போட்டோஸ் வச்சிருப்பாங்க மொபைல்ல. இல்லை, முதல் ஆட்டோலாம் போகும்போது ஆட்டோல ஒட்டி வச்சிருப்பாங்க, புக்கில் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதாவது அந்த அவங்கள இவங்கள அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் சுத்தமா தெரியாது. ஆனால் அவங்கள பத்தி A to Z என்ன நியூஸ் வந்தாலும் அப்படியே உடனே பார்ப்பாங்க. என்ன பத்தி என்ன போட்டிருக்கு, இவரை பத்தி என்ன போட்டிருக்கு, என் ஹீரோவை பத்தி என்ன போட்டிருக்கு. இதை விட அவரை நம்ம ஹீரோவா வச்சிருக்கணும். அவர் தான், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஹீரோக்களா இருக்கிறவர்களுக்கும் ரியல் ஹீரோக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த ஹீரோவா மனுஷன் வச்சிருக்கான் தெரியுமா, அவங்க யாருக்கும் ரசிகர்களை தெரியாது. ஆனா அவருக்கு நான் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்துட்டாரு, எனக்கு அவரை தெரிஞ்சதை விட அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் இப்படி நம்ம அவரை ரோல் மாடலா வச்சு, கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இப்படி வச்சுட்டு நம்ம லைஃப் போயிட்டே இருந்தோம்னா, ஆமே, நம்ம லைஃப்ல ஜெயிச்சுட்டே இருப்போம், வாழ்க்கை நன்மையா இருக்கும். எங்க போய் முடியும்னா அவர் பக்கத்துல போய் உட்கார்றதுலதான் இருக்கு. கர்த்தர் அப்படி நடத்துவார். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஆமேன் 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது யோவான் 14:31,
2: நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும்.
0: நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன். நான் பிதாவினிடத்தில் ஏன் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்றீங்க? ஏன் பிதா கிட்ட நோ சொல்லவே இல்லை நீங்க? பதில் ஒன்றுதான், நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன். நான் என் அப்பா கிட்ட அன்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு நிமித்தம் செய்கிற காரியம் இருக்கிறது, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக செய்கிற காரியங்கள் இருக்கிறது, பயத்து நிமித்தம் செய்கிற காரியங்கள் இருக்கிறது, வேற வழி இல்லாம செய்கிற காரியங்கள் இருக்கிறது. இப்படி நிறைய, இதை எதுக்கு செய்யறீங்க, வேற வழி இல்லை, இதை எதுக்கு செய்யறீங்க, இதை செய்யலன்னா ஏதாவது ஆகிவிடுமோ, இப்படி எல்லாம் செய்கிறது இருக்கிறது. ஆனா இது இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய, சரி நான் வந்துட்டேன் செஞ்சாகணும் அப்படி செய்யல. அவரு அன்பு நிமித்தம் அவர் எதை செய்தாலுமே, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவுமா. நான் ஒன்ன செய்யறேனா என்னுடைய ஃபெய்த்த வந்து நான் அப்ளை பண்றேன். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தது மாதிரி எனக்கு என்கிட்ட ஆண்டவர் கேட்கறத நான் கொடுக்கறேன். இது ரெண்டு விஷயம் இருக்கு. சரி, கேட்டுட்டார், அவர் தானே கொடுத்தார், கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கறது இருக்கு. இல்ல, அன்பு நிமித்தம் கொடுக்கறது இருக்கு. ஆண்டவர் எதை அக்செப்ட் பண்ணுவார்னா அன்பு நிமித்தம், அன்பு நிமித்தம். தேவன் சோதிக்கும் போது கூட அப்படித்தான் சோதிக்கிறார். நீங்க முழு இருதயத்தோடு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ, உபாகமம் 13:3 பிற்பகுதி, அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன். பேதுரு கிட்ட கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா என்று. பேதுருவால இவ்வளவு போல்டா சொல்ல முடியல, ஆம் சொல்லிட்டு சொல்ற, நீர் அறிவீர், நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆமா, என்ன கேட்ட ஆமா, ஆனா உங்களை கேட்டாலும் தெரியும் ஆமாவா இல்லையான்னு. இயேசுவை நேசிக்கிறவங்க எல்லாம் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்குவோம். நீங்க இயேசுவை நேசிக்கல, ஆமா அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இவங்க உங்களை நேசிக்கிறாங்களா? ஆமான்னு சொன்னதை திருப்பி கேட்கிறார் ஆண்டவர், பேதுருவே நீ அன்பா இருக்கிறயா, ஆமா ஆண்டவரே, பேதுருவே நீ அன்பா இருக்கிறியா ஆண்டவரே? உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் மூணாவது கேள்வியில மாட்டுவாங்க தெரியுங்களா, ஏ நேத்து யாரெல்லாம் நைட்டு ஜோம் பண்ணிட்டு பயில் படிச்சுட்டு படுத்தீங்க? உண்மையை சொல்லு, ஜோம் பண்ணிட்டு பயில் படிச்சுட்டு படுத்தியா? உண்மையை சொல்லு. நேத்து இல்ல முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். பேதுருக்கு மூணாவது கேட்டதும் என்ன ஆயிட்டோம்? துக்கம் வந்துட்டு, இவர் விடமாட்டது போல இருக்கு. ஆண்டவரே நீங்க அறிவீங்க ஆண்டவரே. ஆமே, ஒத்துக்கொள்ளுகிறவனை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார். அவருக்கு தேவை அதுதாங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இதுதான் அவருக்கு தேவை. அவருக்கு முன்னாடி எதையுமே நான் மறைச்சிடக்கூடாது. யாக்கோபு ஈசாக்கின் இடத்துல போய் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓட்டான். 20 வருஷம் கழிச்சு யாபோக்கு நாட்டங்கரையில வந்து பக்கத்துல வந்து நிக்கிறார். 20 வருஷம் ஆண்டவர் சொல்றார், எனக்கு உங்க அப்பா ஈசாக்கு தெரியும், உங்க தாத்தா ஆபிரகாம தெரியும், அவ்வளவு பேரும் தெரிஞ்சிருக்கு. என் ஆண்டவர் எப்படி ஒரு தேவன் உண்டா? இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்ல. நீங்க எனக்கு என்ன தந்தாலும் நான் அதுல தசம பாகம் தருவேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன். ஆண்டவரே, கோலும் கையுமா வந்த எனக்கு உங்க கண்களில் கிடைச்ச தயவினால எனக்கு ரெண்டு பெரிய பரிவாரங்களை கொடுத்துருந்த ஆசீர்வச்சிட்டு இருக்கும் போது யாபோ காட்டின் கரையில நைட்டு கேட்கிறார், ஆமா உன் பேர் என்ன கேட்டார்ல? உன் பேர் என்ன? அங்கதான் பிடிச்சது. இதே கேள்வி 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாத ஒரு தகப்பன் கேட்டார், ஆமா உன் பேர் என்ன? அப்ப சொல்ற நான் ஏசான். இப்ப அதே கேள்வியை கேட்கிறார். ஆமா, இங்க ஏசான் சொன்னா அடிதான் கிடைக்கும். உள்ளத உள்ளது, நான் யாக்கோபு, அவ்வளவுதான். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இவ்வளவுதான் வேணாம் ஆண்டவருக்கு. அவர்கிட்ட வேஷம் போடவே கூடாது. சக்கலம் அவர் பார்வைக்கு நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. சக்கலமும் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு மகிமை இழந்து சரி நிர்வாணத்தை வெளிப்பட்டதும் அவங்க என்ன பண்ணாங்க? மாறி மாறி அங்க இருக்கிற இலைகளை வச்சு டிரெஸ் தச்சிட்டாங்க. இப்போ ஆதாமின் நிர்வாணத்தை யார் பார்க்க முடியாது? ஏவாள் பார்க்க முடியாது. ஏவாளின் நிர்வாணத்தை யார் பார்க்க முடியாது? ஆதாம் பார்க்க முடியாது. இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் வந்ததும் இவங்களால நிக்க முடியல. ஏன் நிக்க முடியலன்னா, இவங்க உருவாக்கின வஸ்திரத்தை வைத்து அவருக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது. ஆமென். நான் அவருக்கு முன்பாக நான் காணப்பட வேண்டுமானால் அந்த மகிமையின் வஸ்திரம் அவரால் எனக்கு கிடைக்கப்படுகிற மகிமையின் வஸ்திரம் தரிக்கப்பட்டால் மாத்திரமே என்னால் நிக்க முடியும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. நானாக எனக்கு அதான் எங்களுடைய நீதி எல்லாமே. ஏவாளுக்கு மறைக்கலாம், ஆதாமுக்கு மறைக்கலாம், அவருக்கு மறைக்க முடியுமா? உம்முடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. உள்ளத உள்ளது அப்படியே சொல்லிடணும் ஆண்டவர்ட்ட. இருதயத்தை திறக்கணும். இருதயத்திலிருந்து நம்முடைய வாயில வருகிற அதான் தாவீது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயம். அப்ப நான் பேசும்போது அவர் என் இருதயம் எதை தியானிக்கிறது என்றும் பார்ப்பார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்ததும் ஊழியத்தை ஆரம்பிச்சது அன்பா இருக்கிறேன்னு சொல்லல. காட்டணுமோ எல்லாவற்றிலும் காண்பித்து விட்டு சொல்றார், நான் அன்பா இருக்கிறேன், நான் என் பிதாவில் அன்பா இருக்கிறேன். அன்பின் அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்து யோவான் 3:35 வாசியங்கள். யோவான் சுவிசேஷம் 3:35 35
1: பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில்
0: ஒப்புக்கொடுத்தார். அன்பின் அடையாளம் என்ன? எல்லாவற்றையும் யார நேசிக்கிறோமோ அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறது. நான் நேசிக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்துறது? நான் எனக்கு எது பிரஷியஸோ அதையெல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறது. ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? 8 ரோமர் 5:5
1: நாம் பாவிகளாயிருக்கையில்
0: இருக்கையில்
1: மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்? நமக்காக தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.

0: அன்பு கூறுகிறவர்கள் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களிடத்தில் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவர்களையே அவர்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் அவருக்காக ஒப்பு கொடுப்பார்கள். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து. அதனாலதான் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பிதாவுக்கு சமமாய். ஒரு பர்சன்ட் கூட குறைகிறவர் இல்லை. அதனாலதான் சபையிலே மகிமை யாருக்கு போகணும்? இயேசுவுக்கு மகிமை போனால் மட்டுமே அந்த மகிமை பிதாவினிடத்துல போய் சேரும். வேற யார சபையில உயர்த்த, அது ஊழியர்களாகட்டும், எந்த மூப்பர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டும், ஏன் தூதர்களாகட்டும், அப்போஸ்தலர்களாகட்டும், வேற யார உயர்த்தினாலுமே அந்த மகிமை நம்ம கூரையை விட்டு தாண்டாது. ஆனா இயேசுவை உயர்த்தினால் அந்த மகிமை மாத்திரமே பரலோகத்துல செல்லும், பரலோகத்துல எடுபடும். அதனால எல்லா மகிமையும் கனமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா? நேசிக்கிறவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறது. நான் பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்றார். அன்பின் அடையாளமாய் அவர் எதை ஒப்பு கொடுத்தார்? தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆமே. சிலுவையில் அவர் கடைசியில் என்ன சொல்றார்? பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பெருசே அவன் ஜீவன் தான். நாம செய்யற எல்லாமே இந்த பூமியில வாழ்வதற்காக தான் செய்யறோம். ஆமே. சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, எல்லாமே ஜீவனுக்காக. இல்ல ஜீவனுக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எழுதை உடுத்து வைப்போம், இதெல்லாமே ஜீவனுக்காக. அந்த ஜீவன் தான் ஒரு மனுஷனுக்கு பிரெஷியஸ், விலையேற பெற்றது. அதை தம் அன்பாயிருக்கிறேன் என்று ஒருவரை சொன்னாரே, அவருடைய கரத்தில் தான் அப்படியே ஒப்பு வைக்கிறார். சிலுவையில் இயேசு அறியப்பட்டிருக்கும் போது அவருக்கு மிகவும் சிநேகிதனாக இருந்தவன் பக்கத்தில் நிற்கிறான், யோவான். அவரை பூமியிலே பெற்றெடுத்த தாயாகிய மரியாள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவரை நேசித்த மகதலேனா மரியாள் நிற்கிறாங்க. அப்போ நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து ஒருவன் நிற்கிறான், குடும்பத்திலிருந்து நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் தம்முடைய ஜீவனை கீழே நிற்கிற ஒருத்தர்கிட்டையும் ஒப்பு கொடுக்கல, மேலே இருக்கிற நான் யாரில் யாரிடத்துல அதிகம் அன்பு வைத்திருக்கிறேனோ அவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் அடையாளம் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிற ஒரு இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை ஒப்புவிக்கிறார். ஆபிரகாமுடைய ஜீவன் என்னன்னு யாருன்னு கேட்டா, ஈசாக்கு. ஆபிரகாமே, உன் மகன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னதும் இதே ஆபிரகாம்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவார். 18 அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், சோதோம் அழிக்க போறேன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாம் காலில் விழுந்து கதறுவான்ல. 50 நீதிமன்றம் இருந்தா அழிப்பீங்களா? 45 இருந்தா அழிப்பீங்களா? அவர் சொல்ற, ஆண்டவர் நான் பேச துணிந்தேன், நான் சாம்பலும் தூளுமானவன், பேச துணிந்தேன். கோவிச்சிக்காதீங்கப்பா, கோவிச்சிக்காதீங்க. 40 இருந்தா அழிப்பீங்களா? 30 இருந்தா அழிப்பீங்களா? 10 இருந்தா அழிப்பீங்களா? ஏன்னா லோத்துக்காக கதறான், காலில் விழுறான், தன்னை சாம்பலுங்கிறான், தூளுங்கிறான், குப்பைங்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா ஈசாக்க பலி செலுத்துன்னு சொன்னதும் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னதும் அப்படியே கொடுக்குறான். ஹல்லேலூயா. என்னுடைய ஃபேவரேட் செய்தியில் ஒன்று, ஒரு செய்திய நிறைய பேசியிருப்பேன், இந்த செய்தி தான் பேசியிருப்பேன். 21 அதிகாரத்தில் ஈசாக்கா இஸ்மவேலா, இல்ல சாரால் வந்து சொல்றாங்க, இந்த இஸ்மவேல் இருக்கிறது வரைக்கும் ஈசாக்கு ஒழுங்கா இந்த வீட்டில் வளரமாட்டான், இஸ்மவேல துரத்தி விட்டுருக்கேன். சாரால் ஈஸியா சொல்லுவாங்க, ஆனா ஆபிரகாமுக்கெல்லாம் அப்படி துரத்த முடியாது, ஏன்னா இஸ்மவேலும் ஆபிரகாமும் வித்து. ஆனா ஈசாக்கா இஸ்மவேலா என்று வந்தபோது இஸ்மவேல் மேல் வைத்த பாசத்தை விட ஈசாக்கின் மேல் வைத்த பாசம் அதிகமானதுனால ஈசாக்குக்காக இஸ்மவேலை துரத்தி விட்டான். 22 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நேசகுமாரன் ஈசாக்கை பலி செலுத்து. இப்போ சோதனை யாருக்கெல்லாம்? ஈசாக்கா ஆண்டவரா.
1: 21வது அதிகாரத்துல ஈசாக்கா இஸ்மவேலா, ஆபிரகாமுக்கு சோதனை. 22வது அதிகாரத்துல ஈசாக்கா ஆண்டவரா, கொஞ்சமும் தயங்கல. விடியற் காலமான போது ஆபிரகாம் போயிட்டான், போய் பலிபீடத்தை கட்டி அப்படியே வைக்கிறான். தன் நேசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அப்படி ஒப்பு கொடுக்கிறது. அவரை நம்பி ஒப்பு கொடுத்தா. யோபு பாத்தீங்களா, பிசாசனவன் அவன் அவ்வளவு மும்முரமா அழிச்சிட்டு இருக்கிறான். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் தான் எடுக்கிறார், நாங்கண்டவர் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் நஷ்டமாச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு பிசாஸ் அப்பாடா பெருமூச்சு விட்டு பாக்குற 42வது அதிகாரத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. நம்ம கண்ணுக்கு தான் பிரச்சனையா? நம்ம அழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னு ஒன்னா இருந்துச்சு, அழிச்சு முடிச்சுட்டு பார்த்தா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. என் கண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிற எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. இவன் கண்ணுக்கு பிரச்சனை இல்லப்பா, அவன் ஒப்பு கொடுத்தா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவன் ஐயோன்னு சொல்ல மாட்டான், ஒப்பு கொடுக்கிறவன் ஸ்தோத்திரம் என்பான். எனவேதான் பஸ்கா இரவு அன்றைக்கு அவர்கள் ஆமென் அப்பம் ரசம் கொடுத்து விட்டு என்ன செய்துட்டு கெத்செமனேக்கு போனாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போறாங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க, ஐயோ சரி வேற வழி இல்லை, ஊழியத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன் இல்ல, ஒப்பு கொடுக்கிறவங்க வாயில ஸ்தோத்திரவர். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த அன்பின் அடையாளம், அவர் பிதாவின் மேல் அன்பா இருந்தார். நம்ம எல்லாமே நேசிக்கிறோம், அன்பை குறித்து நம்ம எத்தனை பாடல்கள். ஆமென், இன்னும் நேசிக்கணும், அதிகம் நேசிக்கணும். ஆமென், அன்பு கூடுவேன், எல்லாம் செய்யறோம், ஒப்பு கொடுக்கிறோமா? ஆவி ஆத்மா சரீரம் இத நான் ஒப்பு கொடுத்தா எனக்கு ஒண்ணு தெரியும், அவருடைய நாளில் குற்றமற்றதாய் அவர் என்னை நிறுத்துவார், வழுவாமல் காக்கவும். இல்ல யூதா 1வது அதிகாரம், யூதா நிருபம் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். 24-25, வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அப்போ அவர் தான் காக்கணும், வழுவாமல் காக்கணும்னு அவர் கையில கொடுக்கணும். அவர் எப்படி இங்க காக்கிறது எதுக்காக தெரியுமா? அவருடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மகிமையுள்ள சன்னிதானத்தில் யார் மகிழ்ச்சியா நிற்பாங்க? மாசற்றவர்கள். யார் மாசற்றவர்கள்? இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஒப்பு கொடுத்தவர்கள். ஏன்னா என்னால நிக்க முடியாது, அவரால் என்னை நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். மகிமையுள்ள சன்னிதானத்துல மாசற்றவன் மகிழ்ச்சியோட நிப்பான், மாசு உள்ளவன் எப்படி நிப்பான்? ஐயோ நான் புக்க துறக்கிறாரே, இப்போ கேட்பாரு ஹோம்ஒர்க் செஞ்சியா? ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்த பிள்ளைங்களுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்னா, கேட்க மாட்டாங்களா, நான் வேற கஷ்டப்பட்டு. சிலர் கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போவோம், அன்னைக்கு கேட்கவே மாட்டாங்க, அடுத்த நாள் கேட்கலன்னு செய்யாம போவோம். அன்னைக்குதான் இவன் செஞ்சுட்டு போறவங்க ஹாப்பியா இருப்பாங்க, கேட்டா செய்யாம போறான் தெரியுமா? அவன் மொழியே காட்டி கொடுக்கும், இவன் இன்னைக்கு செய்யல. அவனுக்கு அந்த டைம்ல 40 மினிட்ஸ் கிளாஸ்னாலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தலைமுறை கடந்து போறது போல இருக்கும். அப்படியே இருப்பான், ஆண்டவரே ஆண்டவரே இப்பம் கேட்பாங்களே இப்பம் கேட்பாங்களே. மாசற்றவனாய் அவர் சன்னிதானத்தில், இந்த மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கிறவன் மகிழ்ச்சியோட நிற்பான், மகிழ்ச்சியோட நிற்பான். மாசுள்ளவனாய் நிற்கிறவன் நடுங்கிட்டு இருப்பான். புஸ்தகங்கள் திறக்கப்படும் போது அவனுக்கு கைகால ஆடும், அவன் நிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது நினைச்சாலே நமக்கு இப்பவே நிக்க முடியல. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியே உட்கார்ந்து இருப்பார். அங்கெல்லாம் கொஞ்சம் இறக்கலாம், ஒண்ணும் கிடையாது. எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, என்ன எழுதி இருக்கோ அதான். அப்ப பெஸ்ட் என்ன? இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றை விட அவரை அதிகமா நேசித்து அப்படியே கொடுத்துறது.

0: நேசிங்க, அவரை நேசிங்க. ஆமென். யோசுவாவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யோசுவா தன்னுடைய வயதான காலத்தில், அதனுடைய 23வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 23:11.
1: ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறும்படியும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக.
0: வார்த்தையை பாத்தீங்களா? ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறவன் என்ன செய்வானா? அன்பு கூறுவான். அப்ப அன்பு கூறுகிறவனுக்கு ஆத்மா சேஃப் ஆகும். அதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். என் ஆத்மா காக்கப்படணும். அவர் என்னிடத்தில், நல்ல கவனிங்க, அவர் என் மீது அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்து எனக்கு ஒரு ஆத்மா மீட்பை தந்திருக்கிறார். அந்த ஆத்மா தான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது. இனி இந்த ஆத்மா சேஃபா அந்த மகிமையின் நாளிலே அவர் சன்னிதானத்தில் மாசற்றதா போய் நிக்கணும்னா நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் தெரியுமா? லவ் பண்ண ஆரம்பிக்கணும். யார லவ் பண்ண ஆரம்பிக்கணும்? இந்த ஆத்மாவை மீட்டாரு அவரை. அதனாலதான் யோசுவா தன்னுடைய வயதான காலத்துல அந்த 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்து அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடி இளைப்பார பண்ணி
1: அநேக நாள் சென்ற பின்பு,
0: அதாவது ஒரு பெரிய மீட்பை கொடுத்த பிறகு, யோசுவா வயது சென்று
1: முதிர்ந்தவனான,
0: அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்லது கொஞ்ச நாள்ல யோசுவா கண்ணை போட போறார். இப்போ என்ன, யாருக்கு வார்த்தை பாருங்க, யாருக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாரோ, இளைப்பாறுதலை கொடுத்தாரோ, மீட்பை கொடுத்தாரோ, அவர்களுக்கு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து
1: மிகவும் எச்சரிக்கையா.
0: அப்போ ஆத்துமாவை குறித்து, நம்ம சரீரத்தை குறித்து கவலைப்படுவதை விட நம்ம எதை குறித்து அதிகம் கவலைப்படணும்? ஆத்துமாவை குறித்து. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம கட்டி பாதுகாத்தாலும் மனுஷனுடைய ஆயுச நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80, இன்னும் போகட்டும், நீங்கள் நீடூழி வாழ்க, 100, 110, 150 வருஷம் இருக்க, ஆனாலும் போய் தான். இந்த காலத்தை பார்த்தா 100, 40 பாட்டின்னு கூப்பிட்டாச்சு போய் தான். ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக நான் என்ன செய்யணும்? எல்லா கட்டளைகளும் ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கும், அதுதான் அன்பு. அவரை உண்மையா நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆத்மா சரியான பாதுகாப்புக்குள்ள இருக்கு அர்த்தம். நீ உலகத்தில், அதான் உலகத்தால் கரைப்படாதவர்கள், கரைப்படாதவர்கள். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னா அவங்களையே போய், அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்போம், அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்போம். அதெல்லாம் வெளிப்படுத்தல. 144,000 ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் யார் அப்படின்னா, அவங்க மற்ற எதாலும் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். அவர்களுடைய அடையாளம் என்னன்னா, அவர் எங்க போறாரோ அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. சில நாய்களை பார்த்திருக்கீங்களா? சில எஜமான் போனா பின்னாடியே போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அவ்வளவு நேசம் உள்ளது, போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், என்ன விரட்டினாலும் போகாது. சில மிருகங்களை, அப்படிப்பட்ட பாசமுள்ள மிருகங்களை பார்க்க முடியும், ஆனா பாசமுள்ள மனுஷங்களை தான் போறது வரை இப்படியே பார்த்துட்டு அவங்க திரும்பதுக்குள்ள கதவை டமார்னு. ஒரு சிலர் கதவை அடைக்கிறது எதை காண்பிக்கிறதுன்னு, இந்த பக்கம், அதாவது அடைக்கிற அடியிலே தெரியும். கதவை போறது வரை அடைக்காம இருந்தாங்கன்னா நம்ம போறது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம போகும்போது அப்படி மெதுவா அடைக்கிறாங்கன்னா நீங்க அடிக்கடி வராதிங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்க. நம்ம நான் போயிட்டு வரேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி டமார்னு அடைக்கிறாங்கன்னா நீ போயிரு வராத. இப்படி மனிதனுடைய செய்கைகளில் நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள, கண்டு கொள்ள முடியும். அன்பு கூறணும். நான் அவரை நேசிக்கிறேன், ஆத்மா சேஃப் சோனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்லை, எனக்கு உலகத்தில் உள்ளவைகள் மேல, உலக காரியங்களுக்கு மேல எனக்கு அன்பு போகுதுன்னா, அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி யாருக்கு வாணி கொடுக்கிறார்? கர்த்தரால் மீட்பை பெற்ற சனத்துக்கு. ஆத்மாவை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா. அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, 1 Corinthians 16 Praise Jesus. 22வது வசனம்,
1: ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார். யார் சபிக்கப்பட்டவனா இருப்பானா? அன்பு கூறாதவன். ரெண்டு எஜமானுக்கு சேவை செய்யக்கூடாது. ஒருவனை நேசித்து மற்றொருவனை பகைப்பான். தேவனையும் உலகத்தையும் உலக காரியங்களையும் ஒரே போல நேசிக்க முடியாது. அன்பு கூறுகிறவன் தன்னை தன்னுடையதை அப்படியே ஒப்படைப்பான். மரியாள் அவர் பாதத்தில் அமர்ந்து விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை உடைத்து ஊற்றும் போது ஆண்டவர் சொல்றார், இவள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள், என பிரஷியஸை எனக்காக ஊட்டிட்டாள். அன்பு. இரண்டாவதாக 2:49 வாசிங்க.
1: அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்கள்.
0: பிதாவுக்கு அடுத்தவைகளிலே எப்பொழுதும் காணப்பட்டார். அதை சரியா சொல்லணும்னா, பிதாவை தேட வைக்கல. நம்ம கூட எப்பவும் இருக்கிறவங்க திடீர்னு எமர்ஜென்சிக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆளை காணாது. இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாங்க, எங்க போனாங்க? இப்படி தேட வைக்கல. என் அப்பா என்ன தேடிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். பிதாவுக்கு அடுத்தவைகள்ல நான் இருக்க வேண்டியது நீங்கள் அறியீர்களா? நான் இருக்கணும். நீங்க அறிஞ்சுக்கோங்க, பெற்றோருக்கு சொல்றார், நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காரியம் நான் இருக்கணும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து போன இடத்தெல்லாம் சொல்லுங்க பைபிள்ல, சும்மா உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுங்க, எங்கெல்லாம் போனார் சும்மா எதா சொல்லுங்க. எடுத்தோன்னே ஏத்தி விட்டா மலைந்தானே சொன்னீங்க, எங்கெல்லாம் போனார்? சரி, கரெக்டா, கல்யாண வீட்டுக்கு போனார், அப்புறம் ஜபாலயத்துக்கு போனார், அப்புறம் மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு. போதும், மூணு கிடைச்சு, நான் மூணு எழுதி வச்சிருக்கிறேன். சரி, கல்யாண வீட்டுக்கு எப்படி போனார்? கல்யாண வீட்டுக்கு ஏன் போனார்? அழைத்ததுனால. அழைத்ததுனால எங்க போனார்? அப்ப கல்யாண வீட்டுக்கு போகணும்னா அவரை என்னதான் செய்யணும்? அழைக்கணும். ஆனால் பிதாவின் வீட்டுக்கு அழைக்காம போனார். என்னை யாரும் மீட்டிங்குக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு போகாம இருக்கல. ஏன்னா அவர் சொன்னார், என் பிதாவின் வீடு. வீட்டில் போய் என்ன செய்தார்? சர்ச்சில் போய் என்ன செய்தார் ஆண்டவர்? கயிற்றால் ஒரு சாட்டை உண்டாக்கி தேவையில்லாத எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார்ல, சரி, இப்ப கல்யாண வீடு, காணவர் கல்யாண வீடு, ஜப வீடு. கல்யாண வீட்டில் அவர் வரணும்னா என்னதான் செய்யணும்? அவரை கூப்பிட்டாதான் வருவார். சர்ச்சுக்கு நீ கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாம போனாலும் சரி, நான் வருவேன். ஏன்னா இது என் அப்பாவுக்கு வீடு. கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டதும் இயேசு படப்படுத்தாரா? உடனே ஏதாவது செஞ்சாரா? இல்ல. அப்ப கல்யாண வீட்டில் இயேசு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யணும்? அவர்கிட்ட வந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கும் போது, எனக்கும் உனக்கும் என்ன, நீ கூப்பிட்ட, நான் வந்தேன், சாப்பிட்டுட்டு போவோம். இல்ல ஆண்டவர், என்ன சொன்னாலும் செஞ்சிருங்கப்பா. கல்யாண வீட்டில் இயேசு ஏதாவது செய்யணும்னா அவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வார். ஆனால் ஜப வீட்டில் வந்துட்டு அவர்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இதை கிளீன் பண்ணுங்க, இதை எடுத்து போடுங்க, இல்ல, அவர் என்ன செய்தார்? அவரே கயிற்றால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்றார். ஏன்? இது ஏன் அப்பா வீடு. உன் வீட்டில் வந்து நான் ஒரு காரியம் செய்யணும்னா நீ என்ன கூப்பிடணும், நீ என்கிட்ட கேட்கணும். ஆனா என் வீட்டில் யாரும் கூப்பிட தேவையில்லை, கேட்க தேவையில்லை. எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். அதான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கிறவர்கள் ஜப வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்பா வீடு? அவர் அப்படி செஞ்சதுனால யாரும் அவரை பாராட்டல. எல்லாருக்கும் ஒரு மேல கோபம் தான் வந்துச்சு. வேற நம்ம சும்மா இருந்தா இவரு செஞ்சிட்டு இருக்கிறார் கோபம். அவர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் சுட்டி பார்த்தாருன்றிருக்கு Mark 11:11 சுட்டி பார்த்தார். ஓகே, Mark 11:15 எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார். Mark 11:27 உலாவுறார், உலாவிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் என்ன யாரும் கூப்பிடல, என்கிட்ட யாரும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. அப்படின்னாலே நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை என்னவா தான் பாக்குறோம்? கல்யாண வீடா பாக்குறோம். சரி, சர்ச்சில் மெம்பரான மட்டுக்கும் போயிருந்து ஒரு ஓரத்துல இருந்து ஆராதனை முடிச்சுட்டு வந்துடும். இல்ல, இது என் பிதாவின், Yohan 2:16 என் பிதாவின் வீடு. என் பிதாவின், அப்ப என்ன பிள்ளையாக்கிட்டார், நான் அவர் அப்பாவா பாக்குறேன்னா அவருடைய ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமா, யாராவது சொல்லட்டும், அப்ப நான் செய்யறேன். சொன்னாலும் சொல்லாட்டியும், ஆமா, இது கல்யாண வீடு கிடையாது. ஹல்லேலூயா. இது என் அப்பா வீடு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஒருமுறை ஆலயத்திலிருந்து வெளியே தள்ளுவாங்க, ஆனால் அவர் திரும்ப ஓய்வு நாள் எங்கதான் வராரு, சர்ச்சுக்கு தான் வராரு. ஏன்னா இது என் பிதாவின். ஆனா வேற எந்த இடத்துக்கும் அப்படி போக மாட்டார். எம்மாவூருக்கு ரெண்டு சீஷர்கள் போவாங்கல்ல, இயேசுவும் கூட நடந்து போவார்ல, இரவு ஆச்சு இப்ப இவங்க வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போது இயேசு நானும் வரேன்னு சொன்னாரா? இல்ல. ஆனா இயேசு கூட போனார். ஏன் கூட போனார்? லூக்கா 24 அதிகாரம் அதனுடைய 29 வசனம், அவர்கள் அவரை நோக்கி, லூக்கா 24:29,
1: நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டு.
0: அவர் எப்படி கேட்டாங்க? வருந்தி கேட்டார்கள்.
1: அப்பொழுது அவர்
0: அவர்களுடனே தங்கும்படி
1: உள்ளே போனார்.
0: இயேசு இருந்த காலகட்டத்தில் எத்தனை கல்யாணங்கள் நடந்திருக்கும்? கல்யாணமே இஷ்டத்துக்கு நடந்திருக்கும்ல, ஆனா எத்தனை கல்யாண வீட்டுக்கு போனார்? ஏன் அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார்? அங்கதான் அழைப்பு இருந்துச்சு. ஆனா தேவாலயத்துக்கு பாருங்க, என் பிதா, இந்த எண்ணம் தேவனை ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஏன் அப்பா வீடு? யார் என்ன பார்த்தா என்ன, என்ன சொன்னா என்ன, என்ன எனக்கு என்ன செய்யணும்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும். நான் கல்யாண வீட்டிற்கு வந்து போற கெஸ்டா இருக்க கூடாது. அப்படி வரணும், அப்படி ஒரு மொய் கவரை கொடுக்கணும், அப்படி காணிக்கையை கொடுக்கணும், அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே சத்தம் போடாம போயிடணும். கொடுக்கிற சாப்பாடு, கொடுக்கிற மண்ணாவை அப்படியே வாங்கிட்டு, கொடுக்கிற பிரசங்கத்தை அப்படியே வாங்கிட்டு, ஏதோ நம்மால முடிஞ்ச காணிக்கையை போட்டு அப்படியே போயிடணும். இது கல்யாண வீட்டுக்கு வந்து போறவங்க இல்ல, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது. யோசேப்பு மரியாளும் எருசலேம் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எழுந்து ஓடுறாங்க, இயேசுவை காணல. அவர் அப்படி இல்ல, அவர் உட்கார்ந்து, ஹல்லேலூயா, முதல் ஜபம் தொடங்கினதுக்கு அப்புறம் வரணும், கடைசி ஜபம் முடியறதுக்கு முன்னாடி போனோம். என்னடா அது, இவ்வளவு நேரம் இங்கிருந்து காணவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டாமா? அவரே உண்டு பண்ணி. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், என்னைக்கு ரொம்ப சிந்திக்க வைத்த, இந்த 5 பாயிண்ட்ல என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை இதுதான். யோவான் 2:15 பாருங்க, தேவாலயத்தில் 14, ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறவர்களையும் கண்டு
1: கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி.
0: அப்ப அங்க என்ன இல்ல, அவருக்கு கிளீன் பண்றதுக்கு சவுக்கு இல்ல, இல்லங்கிறத காரணமா வச்சு அவர் கிளீன் பண்ணாம போகலாம். ஆனா அவர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. சவுக்கு அவரால் வர வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு சின்ன கயிறு செய்யற காரியத்துல கூட நமக்கு மாதிரியா இருக்கிறார். கயிற்றினால ஒரு சவுக்கு உண்டு பண்ணி எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்ற, என் பிதாவின் வீடு. ஏ, நீ ஏன்பா இப்படி விழுந்து விழுந்து வேலை செய்யற? என் பிதாவின் வீடு. அப்படி நினைக்கிறவங்க என்ன செஞ்சாலும் உண்மையா செய்வாங்க. அப்படி நினைக்காதவங்க, அப்படி நினைக்காம ஏதாவது யாரா செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையா செய்யல, அவங்க மனுஷனுக்காக செய்யறாங்க. ஏன் பிதாவின் வீடு? அதனால அவர் மேல கோபம் வந்துச்சு, அவர் மேல பகை. அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணல. ஏன் அப்பா வீடு? அவர் ஜபாலத்திலிருந்து புறமே தள்ளினாங்க, அடுத்ததும் வராரு, உள்ள வந்து உள்ளா வரார். பிதாவுக்கு அடுத்தவைகளில் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மூன்றாவதாக யோவான் 5:19.
1: அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி,
0: அதையே அன்றி
1: வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்,
0: வேறு ஒன்றையும் தாமாக
1: செய்ய மாட்டார்.
0: அப்ப அவர் ஒன்னு செய்யணும்னா அவர் யாரதான் பாக்குறார்? அப்பாவை பாக்குறார். என் அப்பா எப்படி பண்ணாங்க? இப்ப என்னுடைய கேள்வி, அவருக்கு தாமாக செய்யறதுக்கு முடியுமா முடியாதா? முடியும், ஆனா செய்யல. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து செய்கிறதை பார்த்து நாம் செய்யணும். நாம நிறைய செய்து மாட்டிக்கொள்ளுகிறோம். நாம செய்து மாட்டிக்கொண்டது அதிகம். அவர் செய்யறத பார்த்து செய்யறவன் தான் ஜெயிக்கிறான். தாமாக ஒன்ன செய்ய, இதை இப்படி செய்யலாமே, அதை அப்படி செய்யலாமே, நோ, அதுக்கெல்லாம் நோ. அவர் என்ன செய்யறார்? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிதாவை இமிட்டேட் பண்றார். அவரை இமிட்டேட் பண்ண ஒருத்தங்களை மாதிரி. இப்ப பாருங்க, நீங்க தெரியும், இந்த யூடியூப்ல கிறிஸ்டியன் சேனல்லாம் எவ்வளவு பிரசங்கங்கள் இருக்குல்ல. ஆனா சிலர் பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா சிலருடைய ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணுவாங்கல்ல, சில மூத்த ஊழியர்கள் கொஞ்சம் பிரபலமானவங்க இவங்க ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அவங்க ஜபிக்கிறதுல இருந்து அவங்க வைக்கிற காரியத்துல நமக்கு தெரியும் இது இது யார மாதிரி இவங்க பேசுறாங்க, இன்னார மாதிரி பேசுறாங்க, இவங்கள மாதிரி பேசுறாங்க தெரியும். ஏன்னா ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்கள இமிட்டேட் பண்றாங்க. அவங்களே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து ஏன் இல்ல, அவங்க பிரசங்கத்தையே கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அப்படி இவங்க பேசும்போது அப்படியே வருது, வாய்ஸ்ல இருந்து ஆக்ஷன் வர எல்லாமே அப்படியே வருது இல்ல. அப்ப இவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, அதாவது ஒரு சின்ன அசைவுல இருந்து அவ்வளவு பிதாவை நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு தாமாக அவருக்கு செய்ய தோணல, வரல, செய்யல, பிதா செய்ய குமாரன் காண்க. அப்போ நாம அதே மாதிரி நம்ம வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா கிறிஸ்து மேல இருந்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நாம நிறைய செய்வோம், நாம செய்யற காரியத்துலதான் நிறைய மாட்டிக்கொள்ளுகிறோம், நிறைய மாட்டிக்கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனையெல்லாம் திரும்பி பார்த்தா தெரியும், நாம நிறைய டெசிஷன் எடுத்து, நாம நிறைய காரியத்தை செஞ்சு, நாம நிறைய பேசி. மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள், அவரால் முடியுங்க, ஆனா அவர் செய்யல. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வாங்க. அவருக்கு முடியுமா முடியாதா, செய்யல. அப்படி செஞ்சா தாமாக செய்கிறது, முடியுமா முடியாதா, முடியும், ஆனா அவர் செய்யல. அப்படி செஞ்சா தாமாக செய்கிறது, ஆமா என் இஷ்டம் நான் செய்வேன் எனக்கு முடியும் நான் செய்வேன் அப்படியும் அல்ல, எனக்கு அதுக்கான திராணி இருக்கு, பலம் இருக்கு, பணம் இருக்கு, அதனால நான் செய்வேன் அப்படியும் அல்ல. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பிக்கிறது. ஆமென். நம்ம அவருடைய பிள்ளைங்க பாருங்க, ஆபிரகாம் பெயர்சபாவிலே போய் பலிபீடத்தை கட்டி, ஆதியாகமம் 22:33, பெயர்சபாவிலே ஒரு தொகுப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். அதன் பிறகு ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு வருகிறான். 23 வாசிங்க, ஆதியாகமம் 26:23, ஆதியாகமம் 20 பெயர்சபாவுக்கு போனான். 25 வசனம், அங்கே பெயர்சபாவிலே ஒரு பலிபீடத்தை கட்டி
1: கர்த்தருடைய நாமத்தை
0: தொழுது கொள்ளுகிறான். தகப்பன் செய்யறது அப்படியே மீட்டேட் பண்றான், ஃபாலோ பண்றான். இனி 46:1 யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 46:1, இஸ்ரவேல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு
1: புறப்பட்டு
0: பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஹல்லேலூயா. ஆமே, நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், அவரை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் அந்த மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுனால தான் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பெயரை பார்த்தோ சர்டிபிகேட்டை பார்த்தோ இல்லை. அந்தியோகியாவிலே புறஜாதிகள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து என்னென்ன அவங்க கேள்விப்பட்டார்களோ அத்தனையும் அவர்களில் பிரதிபலித்ததை பார்த்ததும் இவன் கிறிஸ்டியன். இந்த இருட்டிலையும் பேதுருவை அடையாளம் காண முடிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, 3 வருஷம் கூட இருந்தது வெளிப்பட்டுச்சு. அங்க வந்து தீவட்டிகள் தான் வச்சிருப்பாங்கல்ல, பெரிய நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு பிரகாசம் வந்து லைட்லாம் கிடையாது, ஆனாலும் இருட்டிலே தூக்கிட்டாங்க. ஏய், நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே, அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும். கிறிஸ்து வெளிப்பட்டா கண்ட இடத்துல போய் உட்கார முடியாது, அவங்களே சொல்லுவாங்க.

0: போல பிறன். அது நான் எல்லாத்தையும் எனக்கு பிறன் யார்? உடனே யார் ஒரு யூதன் கேட்கிறான். ஆண்டவர் பார்த்தார், யூதாவுக்கும் சமாரியாவுக்கும் ஆகாது. இப்ப ஆண்டவர் உண்மையில யார ஹீரோவை கொண்டு வந்துட்டாரு? ஒரு சமாரியனை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு கேட்க, இதுல பிறன் யார்? அந்த இறங்கினா தெரியுமா? அதை போ, போய் நேசிப்போம். நம்ம யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அவர் எக்ஸாம்பிளுக்கு அவங்கள தான் நல்லவங்களா கொண்டு வந்து நிறுத்தி பேசுவார். எதுக்கு தெரியுமா? சில பாண்டேஜ், சில கட்டுகள் நமக்குள்ள இருக்கு, அதை ஒட்டிக்கிறதுக்கு. அந்த இடத்துல அவன் தூக்கி யாரெல்லாம் வச்சிருந்தான்? லேவியன, ஆசாரியன. பத்தியா ஓரமா ஒதுங்கி போறான் பாரு. ஒதுங்கி போவான் நினைச்சிட்டு இருந்தவனை கிட்ட கொண்டு வர, கிட்ட கொண்டு வந்து தூக்கி மனதுருகி, இதுல பிறன் யார்? ஆனாலும் அவன் வாயால சமாரியன் சொல்ல வரல பாத்தீங்களா? அந்த இறங்கினான் பாத்தீங்களா? அவன் தான். அவனை மாதிரி செய்வோ, அவரை பார்த்து கற்றுக்கொள்ளணும். நான்காவதாக இவன் 6:37,
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறவனை,
0: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில்.
0: அப்ப அவர் எதை எதை மட்டும்தான் அக்செப்ட் பண்றார்? பிதாவானவர் கொடுக்கிறத அக்செப்ட் பண்றார், பிசாசு கொடுக்கிறத ரிஜெக்ட் பண்றார். வேண்டாம், நோ. மெல்கிசேதே கொடுக்கிறத ஆபிரகாம் அக்செப்ட் பண்றான், ஏற்றுக்கொள்ளுகிறான். சோதோமின் ராஜா கொடுத்தத வேண்டாம் என்கிறான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையில் ஒன்று உண்டு, என் தேவன் எனக்கு தருவது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே. அதன் அர்த்தம் என்ன? எனக்கு என் அப்பா என்ன கொடுக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் வேற யார் எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிலாத்து விடுவிக்க மனதாயிருந்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா பிதாவானவர் பருகும்படி கொடுத்த பாத்திரத்தை அவர் வாங்கினதுனால. இந்த துக்க பாத்திரம், இந்த வேதனையின் பாத்திரம், இந்த பான பாத்திரம், இவ்வளவு கொடுமையான தண்டனை, மனுக்குலத்தின் பாவத்துக்கு அடிக்கப்பட போகிறார். இந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உங்க சித்தத்தின் படி. பிதாவின் சித்தம் இதில் பருகுவது என்பதை அறிந்து கொண்டார், அப்படியே அக்செப்ட் பண்ணார். கேரளாவில் சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்கிற தேவ மனிதர் அழகாய் இந்த சம்பவத்தை வைத்து அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார்.

தன் பிள்ளை மறித்த பிறகு ஊழிய திருமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை தன்னுடைய பிள்ளை மறித்து போகிறது. அடக்கம் பண்ணக்கூட யாருமே வரல. இவரே போய் குழியை வெட்டி அந்த குழந்தையை தூக்கி தன் கைகளில் எடுத்து அந்த குழியில் வைத்து மூடும்போது, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லலை. அவர் அப்போ தான் இந்த பாட்டை பாடுறார்.

கொடுக்கறத நான் ஏற்றுக்கொள்வேன், வேற யாரு கொடுக்கறதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு பசிச்சுன்னா என் அப்பா கிட்ட கேட்பேன், அடுத்த வீட்டில் போய் நான் தட்ட மாட்டேன். அவர் தந்தா சாப்பிடுவேன், அவர் தரலன்னா பட்டினியா இருப்பேன், அடுத்த வீட்டில் போய் நான் கை நீட்ட மாட்டேன். ஏன்னா என் அப்பா சாகலை, என் அப்பா உயிரோடு இருக்கிறார். நான் அடுத்த வீட்டில் போய் கேட்குறேனாலே அங்கே என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்கிறேன். ஒரு தகப்பனுக்கு இதை விட வேதனை என்ன? தன் பிள்ளை தன்னிடத்தில் கேட்காமல் பக்கத்து வீட்டில் போய் கேட்குறானா? அந்த தகப்பனுக்கு இதை விட வேதனையும் அவமானமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் தரது போதும், நீங்கள் தரதை நான் புறக்கணிக்க மாட்டேன். ஏன் ஆண்டவர் எனக்கு என்ன தந்தாலும் அதில் நன்மை மாத்திரம்தான் இருக்கு, அதில் மேன்மை மாத்திரமே இருக்கிறது. எந்த தகப்பனாவது தன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பானா? முட்டிக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டிக்கு பதிலாக தேளை கொடுப்பானா? எந்த தகப்பனாவது இப்படி செய்வானா? நான் உனக்கு கல்லை தருவேனாப்பா, நான் உனக்கு பாம்பு தருவேனாப்பா, நான்

0: உனக்கு தேட தருவேனப்பா, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தேனா அது உனக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும், அது உனக்கு மேன்மையாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பிதா கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிதாவை விட்டு கொடுக்கல, அவர் அப்பாவை விட்டு கொடுக்கல. மத்தேயு 4:2 வாசிங்க.
1: அவர் இரவும் பகலும் 40 உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி,
0: அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப யார் வரா? சாத்தான் வரா. சாத்தான்ட பசிக்குதுன்னு சொன்னாரா? இல்ல, மாறாக என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல,
1: வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும்.
0: யாரு சொன்னா? நான் பசியா இருக்கிறேன், டெய்லி எனக்கு ஃபுட்டு கொடுக்கிறாரு அப்பா. அதாவது தன்னுடைய பலவீனத்தை வெளியே காட்டல. பிசாசு அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும், பசிக்குதுன்னு. நான் என்ன, பசி இருக்குது உண்மைதான், ஆனா அதை பிசாசிட்டு சொல்ல மாட்டார். என் கவலைகளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்காம வேற யார்கிட்ட போய் வச்சாலும் அங்க நான் என் அப்பாவை விட்டு கொடுக்கிறேன். என் தேவையை நான் தேவ சமூகத்தில் வைக்காம வேற யார்கிட்ட போய் வச்சாலும் அங்க என் அப்பாவை நான் விட்டு கொடுக்கிறேன். அவருக்கு பசி உண்டானதும் பிசாசு வர்றான். இதான் கல்லை அப்பமாய் மாட்டி சாப்பிடலாமே. உடனே அவர் சொல், மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு யாரு சொன்னா? எனக்கு ஒன்றும் பசிக்கல, விட்டு கொடுக்கல பார்த்தீங்களா? ஆமா அப்பா, பசிக்குதுப்பா. நானும் 40 ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தேன், ஒரு கிளாஸ் தண்ணி ஒருத்தங்க கூட எடுத்து கொடுக்கல. அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. பிலாத்து கேட்கிறான், தோட்டத்தில் வியாகுலப்பட்டார் என்று பைபிள் சொல்லுது. ஆனா அந்த வியாகுலத்தை பிலாத்துவின் இடத்துல கொஞ்சம் கூட வெளிப்படுத்தல. தன் தேவைய பிசாசிட்டே வைக்கல, தன் வேதனைய பிலாத்துக்கிட்டே வைக்கல, எங்கேயுமே தன் பிதாவை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செவ்வையானதோ என்று நடக்கையிலே விளங்கும். வாழ்ந்துட்டாரு. எப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தகப்பனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆமே. நீங்க கொஞ்சம் இதுல இந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தீங்கன்னா, மத்தேயு 4:10 11 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள், கைகளை உயர்த்தி. ஆமென். நீ ஆண்டவருக்காக இப்படி பாராட்டுகிற வைராக்கியத்தை பார்த்து விட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, தம்முடைய தூதர்களை அனுப்புவார், தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆமென். நமக்காக தூதர்களை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? மத்தேயு 18:10 இருக்கு பாருங்க, 10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். இதை விளங்கும்படி சொல்லணும்னா, வனாந்திரத்தில் யாக்கோபு ஒரு காட்சியை பார்க்கிறான். என்ன காட்சியை பார்க்கிறான்? ஒரு ஏணி கீழிருந்து மேலே வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலிருந்து ஏறுறாங்க, இறங்குறாங்க. இது இந்த தூதர்கள் யார் அப்படின்னு அந்த வசனத்தை பார்த்தா புரியாது. ஆனால் இயேசுதை விளங்க வச்சுட்டார், அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள். தேவன் யார் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறார். பெரிய மந்திரி வீட்டில், பெரிய விவிஐபி வீட்டில இருந்து ஒரு பிள்ளை வெளியே போறாங்கன்னா எஸ்கார்ட் 2 போகும் கூட. ஆமே, நீ பிள்ளையானது, நீ உனக்கு இந்த பூமியில யாருன்னு சொல்லிட்டு கலங்காத. ஆமே, கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம் தூதர்கள் உனக்காக பிதாவினால் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். அவர்கள் எப்போது, அதான் யாரும் அவன் பிள்ளையா இருப்போமா நினைச்சிடாத. அந்த ரிப்போர்ட் எங்க போகும் தெரியுமா? பரலோகத்துக்கு போயிடும். அப்ப இந்த தூதர்கள் போய் A to Z எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. இங்க நான் அவருக்காக எனக்கு பசி, அதை நான் பிசாசினிடத்தில் வெளிப்படுத்தல, என் வேதனை அதை நான் பிலாத்தினிடத்தில் வெளிப்படுத்தாம இருக்கும் போது என்னுடைய எனக்குரிய தேவ தூதர்கள் போய் சொல்லுவாங்க, உங்க பிள்ளை உங்க பிள்ளைதான்பா. என்ன பிள்ளைவா, சரியா பத்து வச்சிருக்கீங்க. அவன் தேவை யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேங்கிறான். பசி இருந்தாலும் அப்படியே வயிற்ற கட்டி வச்சுட்டு இருக்கிறானே தவிர அப்பத்துக்காக இறக்கல. ஆண்டவர் பாபா ஐயோ ஓடி போ, நீ போய் பார்த்துட்டு சும்மா வந்து ரிப்போர்ட்டா கொடுக்கற, ஓடி போய் என் பிள்ளைக்கு பிரெட் கொடு, என் பிள்ளைக்கு அப்பத்தை கொடு. ஹாலலூயா ஹாலலூயா. ஆமென். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரால் நான் கனம் பெற விரும்புகிறேன். என்ன கனம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. அப்படியே கண்களை மூடி, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹாலலூயா.

ஒரு நேச பிள்ளையா எப்படி வாழணும்னு நீங்க வாழ்ந்து காட்டினது போல அந்த அடிச்சுவோட நாங்க பின்பற்றி இந்த பூமியில கிடைக்கிற எந்த ஒரு மேன்மையோ உயர்வோ இதுக்கு ஈடாகுமா? உம்மிடத்திலிருந்து பிறக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு என் பிள்ளை நேச பிள்ளை, இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற கனம், இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மகிமை. இதை நாங்கள் ஒவ்வொரு சுதந்திரிக்கத்தக்கதாய் ஒரு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை நீர் நடத்தும். நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். எல்லா மகிமை கனமுக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அவரே நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. We worship you, Jesus. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை காத்த உம்முடைய கரங்களுக்காய் நன்றி, என்னை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருந்து நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன், கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா.

காக்கிற உடைய கரங்களுக்காய் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஒட்டாத தேவன், தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்மை காக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.

இன்றைக்கு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் மாத்திரம்தான். நம்ம வீட்டை காக்கிறது ஏதோ ஒரு 7 லீவர் காத்ரேஜ் பூட்டு கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ கிரில்ல செஞ்ச டோர் கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ காம்பவுண்ட் வால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. நம்மையும் நம்மை சுற்றியுள்ள யாவையும் காத்து கொள்ளுகிற தேவனுடைய கரங்கள், அந்த கரங்கள் எனக்கு உண்டு, என்னை காக்கிற கரங்கள் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா.

துன்பத்தையும் இன்பமாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நல்லதோ பொல்லதோ, குட் ஆஸ் வெல் அஸ் பேட். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 2:10. பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமானிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீருடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முதல் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை உயிரை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வாண்டோமோ என்றான். இவைகளெல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நம்முடைய மனன வசனம் யோபு 2:10. கடவுளின் கரங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும்தான் பெற வேண்டுமோ? தீமையான எதையும் பெறக்கூடாதோ? Shall we indeed accept good from God and shall we not accept adversity? இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் நான் ஒருமுறை பறந்து கொண்டிருக்கையில் எனது இருக்கைக்கு பின்புறம் இருந்த ரெண்டு சிறுவர் இவ்விதம் கத்தினார்கள், இந்தியன் ஏர்லைன்ஸிலேயே பறக்க வேண்டும், வேறே பணியாளர் யாரும் இவ்வளவு அன்பா இருப்பதில்லை, ஃபிளை இந்தியன் ஏர்லைன்ஸ், நோ அதர் ஹோஸ்டஸ் இஸ் சோ கைண்ட் என்றார்கள். என்னவென்று பார்த்தால், அந்த விமான பணிப்பெண் இந்த சிறுவருக்கு கூடுதல் சில சாக்லேட்டுகளை கொடுத்திருக்கிறார். துர்பாக்கியமாக சராசரி கிறிஸ்தவர் பலரது தத்துவமும் இவ்வளவு குழந்தைத்தனமாகவே இருக்கிறது. அவர்களுக்கு கடவுள் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா, அவ்வளவுதான், காட் இஸ் அ சாண்டா கிளாஸ் வரதம். ஆனால் கீழ்கண்ட திருவசனங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது, நல்லவையாய் தோன்றுபவை மட்டுமே கடவுளிடமிருந்து வருபவை என்ற நமது நம்பிக்கைக்கு ஆதாரமே இல்லை என்று கண்டுகொள்ளலாம். எடுத்துக்காட்டாக பிரசங்கி 7:14, வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் போது மகிழ்ச்சியாயிரு, துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளாவண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். யோனா 4:6-7. யோனாவின் தலைக்கு நிழலாயிருக்கவும் அவனது மனச்சோர்வை நீக்கவும் கடவுளாகி ஆண்டவர் ஓர் ஆமணக்கு செடி முளைக்க கட்டளையிட்டார். மறுநாளிலோ பொழுது விடியும் நேரத்தில் கடவுள் ஒரு புழுவுக்கு கட்டளை கொடுத்தார். அது அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. இன்னொரு வசனம் ஏசாயா 45:7. நான் ஆண்டவர், வேறு எவரும் இல்லை, நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளையும் படைக்கிறேன், நல்வாழ்வை அமைப்பவர் நான், தீமையை படைப்பவரும் நானே, இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. கடவுளே ஏகாதிபத்தியர் என்றும் எதுவுமே அவரது கட்டுப்பாட்டுக்கு மீற முடியாது என்றும் அவர் அனுமதியின்படியே எதுவும் நடக்கும் என்றும் நாம் உறுதியாய் ஏற்றுக்கொண்டால்தான் திருத்தூதுவர் பவுலுடன் சேர்ந்து, துன்பமோ துக்கமோ எதுவும்
நமது நன்மைக்கென்று நடக்கும் என்று பாடலாம். ரோமர் 8:35-36 வசனத்திலே அவன் இவ்விதமாக பாடியிருக்கிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? ஒரு பெரிய சவாலான பாடல் பாடி அங்கே விடுகிறார். இந்த நிச்சயம்தான் நமக்கு அசையாத நம்பிக்கை அளித்து உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்க நம்மை தைரியப்படுத்துகிறது என்று ரோமர் 12:12 வசனத்தில் வாசிக்கிறோம். நமது பிரச்சனைகள் பாடுகளை குறித்து மக்கள் யூகித்து 1000 பேசலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மூத்த தேவ மனிதர் ஒருவர் சாலை விபத்திற்கு உள்ளானார். அவரை மருத்துவமனையில் சேர்த்து உதவ நான் அவருடன் இருந்தேன். நான் அவர் இருந்த அறைக்கு முதலாவது அனுப்பி வைத்த சிலவற்றில் இருந்தது ஒரு பைபிள். மாலையில் நான் அவரை சந்திக்க சென்றபோது அவர் அந்த பைபிளுக்காய் அதிகம் நன்றி செலுத்தினார். யோபு 12:9 மூலம் கடவுள் அவரிடம் பேசியிருக்கிறார். கலங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்த அவர் மனது இந்த வசனத்தை வாசித்ததும் அமெரிக்கையானதான். அந்த திருவார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கைதான் இதை செய்ததென்று அறியாதவன் யார்? ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உலக புகழ்பெற்ற பாடல், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடல்.

ஜீசஸ் நல்லதோ பொல்லதோ? கடவுளின் கரங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும்தான் பெற வேண்டுமோ? தீமையான எதையும் பெறக்கூடாதோ? எங்கள் மகாபெரிய தேவனே, எங்கள் வாழ்க்கையில் காலையையும் மாலையும், பகலையும் இரவையும், ஒளியையும் இருட்டையும், நன்மையானவைகளையும் தீமையானவைகளையும், ஆமணக்கு செடியையும் ஆமணக்கு செடியை அரிக்கும் புழுவையும் கட்டளையிடுகிற சர்வாதிகாரியாகிய சர்வ வல்லவராகிய எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய உமக்கு முன்பாக தாழ விழுந்து நாங்கள் பணிந்து கொண்டு உம் சித்தம் ஆகட்டும் தேவா, எது எப்படி நடந்தாலும் நீர் எங்களுடைய நண்பர், நீர் எங்களுடைய தந்தை, நீர் எங்களுக்கு உதவி கொடுக்கிறவர், நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவர், எல்லாவற்றையும் முடிவிலே நீர் நன்மையாக மாற்றுகிறவர் என்ற விசுவாசத்தை எங்கள் இருதயத்திலே ஆணித்தரமாய் என்று நீர் பதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உபத்திரவமோ உற்சாகமோ வியாகுலமோ வியாதியோ நன்மையோ துன்பமோ எதுவானாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இன்று அதை இன்னொரு முறை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பணிவோடு அறிக்கையிடுகிறோம். இந்த அறிக்கையையும் இந்த விண்ணப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

மண்ணிலே இப்பொழுதும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளுக்குள்ள அந்த வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். உம்முடைய சிலுவை மரணத்தினா எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரவனமா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு சன்னியாசி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாரு. அங்க வேடனுடைய கண்ணிக்குள்ள சிக்கி ரெண்டு முன்னங்கால்களையும் இழந்திருந்த ஒரு நரிய பார்த்தாரு. நடக்கவே முடியாத நரி ஒரு மரத்தின் கீழே படுத்திருந்துச்சு. முடங்கி போயிருந்த நரி ஓரளவு கொழுத்திருந்துச்சுது. எழும்பியே நடக்க முடியாத நரி எப்படி இப்படி கொழுத்து காணப்படுதுன்னு நினைச்சு அவர் ஆச்சரியப்பட்டாரு. இப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா ஒரு சிங்கம் வந்துச்சு. சன்னியாசி பயந்து போய் மரத்துக்கு பின்னால போய் அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டாரு. சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தோட மாமிசத்தை நரிக்கு முன்னால போட்டுட்டு போயிட்டுது. நரி அதை சாப்பிட்டுச்சுது. இதை பார்த்த சன்னியாசிக்கு அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியல. ஓ, இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் சேதி. ஊனமுற்று முடங்கி போயிருக்கும் இந்த நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருதுன்னா, தெய்வீகத்தின் பாதையில நடக்கும் எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்துல உட்கார்ந்து கடவுளை தியானிச்சுக்கிட்டே இருக்க போறேன்னு நினைச்சாரு. ஒரு நல்ல இடமா பார்த்து உட்கார்ந்தாரு. மூணு நாள் ஆச்சுது, சாப்பிட ஒன்னும் கிடைக்கல. நாலாவது நாள்ல பசி மிகுதியில ஜபம் பண்ண முடியாம வயிற்ற பிடிச்சுக்கிட்டு யாராவது உணவு கொண்டு வர மாட்டாங்களான்னு காத்து கிடந்தாரு. அப்போ அந்த வழியா ஒரு தேவ மனுஷன் வந்தாரு. சன்னியாசி அவரை நிறுத்தி நடந்தவற்றை சொல்லி, இது தெய்வீக செயல்தானே, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் உணவு வரலன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தெய்வீக மனிதர், இது நிச்சயம் கடவுளுடைய செய்திதான். ஆனா நீங்க ஏன் அந்த ஊனமுற்ற நரிய போல நடந்துக்கிடுறீங்க? உங்களுக்கு தான் உடல்ல ஊனம் இல்லையே. தாராள மனப்பான்மை கொண்ட, உதவும் பண்பு கொண்ட அந்த சிங்கத்தை போல வாழ முயற்சிக்கலாமேன்னு கேட்டாரு. சன்னியாசி தலை குனிஞ்சாரு. நண்பரே, நீங்க நரியா இருக்க விரும்புறீங்களா அல்லது சிங்கமா இருக்க ஆசைப்படுறீங்களா? அப்போஸ்தலாகிய பவுல் முழு நேரம் தேவப்பணி செஞ்சாலும் தன்னுடைய தேவைகளை சந்திக்க தானே வேலை செஞ்சாரு. அடுத்தவங்களுக்கும் உதவுனாரு. அவர் சொல்றத கேளுங்க, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். நாம எப்படி இருக்கிறோம்? நம்மள நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் 10:19 பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கே தானியேல் சொல்லுகிறார், இப்படி அவர் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி, என்னோடு பேசும்போதே நான் திடன் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான், தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை திடப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே வல்லமையுடையது. எனவேதான் இத்தனை ஆண்டுகளாகியும் இன்றும் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றமில்லாத வார்த்தை. கர்த்தர் நம்மோடு இதிலிருந்து பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் பேசுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலையில் பேசுகிறார். எதற்காக தெரியுமா? நம்மை திடப்படுத்த, நம்மை பலப்படுத்த. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி அந்த எலும்புகளை உணர்வடையவும் உயிரடையவும் காலூண்டி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணவும் என்ன செய்ய சொல்லுகிறார் தெரியுமா? அந்த எலும்புகளை பார்த்து பேசு. அப்படி எசேக்கியேல் பேசும்போது அவைகள் ஒன்றோடொன்று இணைந்ததா? ஆமேன். அப்படி பேசும்போது அதற்கு சதை உண்டாயிற்று, நரம்பு உண்டாயிற்று, அதற்கு ஷேப் உண்டாயிற்று. அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவி அதற்குள்ளே பிரவேசிக்கிறது. அது காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கிறது. எந்த உலர்ந்த அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து உங்களை திடப்படுத்தி நிறுத்த வல்லமை உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி, நாமே அதற்கு சாட்சி. எத்தனை முறை திடனற்று போனோம், எத்தனை இரவுகள் தளர்ந்து கிடந்தோம், அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம கேட்காம இருந்திருந்தா இந்த தீபம் என்றோ அணைந்து போயிருக்கும் அல்லவா? எனவேதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்தா நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்பேன் என்று. கர்த்தருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. எனவே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பான காரியம், திடப்படுத்தும் இந்த வார்த்தைகளை அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் தியானியுங்கள், அதிகமாய் பேசுங்கள். நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும், நம்முடைய சிந்தையிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும், நம்முடைய கண்கள் அதிகம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கட்டும், நம்முடைய காதுகள் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். காரணம், கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நம் பலவீனத்தை பலமாய் மாற்றும், நம்முடைய குறையை நிறைவாய் மாற்றும். வேற எந்த வார்த்தைகளானாலும் சரி, நம்மை தளர்ந்து போக பண்ணுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ திடனற்ற நம்மை திடமுள்ளவர்களாய் மாற்றி நிறுத்த வல்லமை உள்ளது. நம்மை திடப்படுத்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நித்தம் வார்த்தையை தேடுங்கள், வார்த்தையை வாஞ்சியுங்கள். ஆமென். வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வந்தபோது யோசபாத் வார்த்தையை தேடினான். அந்த வார்த்தை இருக்கிறதுனால அவன் தைரியமா போய் என்ன செய்கிறான், வாய்க்கால் வெட்டி அந்தி பலி நேரத்துல கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பலன் எங்கிருந்து வந்தது? வார்த்தையிலிருந்து கிடைத்தது. ஒண்ணுமே இல்லை, ஆனா வார்த்தை இருக்குதா? இந்த வார்த்தையை பிடித்து தைரியமாய் முன்னேற முடியும். காரணம், இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. திடப்படுத்தும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, சோர்ந்து தொய்ந்து தளர்ந்து போன ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களை குணமாக்க, எங்களை திடப்படுத்த, எங்களை உயிர்ப்பிக்க அனுப்புகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையே எங்கள் மருந்தாக, ஆண்டவர் எங்கள் உணவாக, எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதப்பா. இதை நாங்கள் உட்கொண்டு பலப்பட எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களோடு இடைப்படுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தலையங்கம் ஆவியோடும் உண்மையோடும். அதற்கான ஜீவ வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இவ்வாறு 1 கொரிந்தியர் 3:16 காணலாம். நம் தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமென்று எதிர்பார்க்கிறவர். நீங்கள் அவருடைய ஆலயத்திலே உண்மையுள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்பதே அவருடைய பிரியமாகும். வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒருமுறை ஒரு சபையின் போதகர் தரிசனத்திலே பரலோக

சென்றாராம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதினால் உலகம் எங்கும் சபைகளில் ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் அவரை பார்த்து, உன்னுடைய ஆலய ஆராதனையை நீ காண வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதகரும் சரி என்று தலையை அசைத்தார். பரலோகத்திலிருந்து பூமியிலே அவருடைய சபை ஆராதனையை கர்த்தர் காண்பித்தார். அந்த நேரம் பாடலின் நேரமாயிருந்தது. எல்லோரும் பாடிக்கொண்டிருந்தாலும் சத்தம் எதுவும் கேட்கப்படாமல் வாய் அசைவை மட்டுமே காண முடிந்தது. அத்தனை திரளான விசுவாசிகளின் மத்தியிலே ஒரே ஒரு வாலிபன் பாடுகிற சத்தம் மட்டும் கண்ணீர் என்று பரலோகத்தில் ஒலித்தது. போதகர் அவரை பார்த்து, எல்லாரும் பாடின போதிலும் ஒரே ஒரு வாலிபன் குரல் மாத்திரம் கேட்டதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தாராம். அதற்கு கர்த்தர், மற்ற எல்லாருமே உதடுகளிலிருந்து கடமைக்காக பாடுகிறார்கள். சிலர் தன்னுடைய சத்தம் கேட்க வேண்டும் என்றும் ராகத்திற்காகவும் இசைக்காகவும் பாடுகிறார்கள். இவர்களது மாம்சத்திலிருந்து இப்பாடல் பாடப்படுவதால் அது பரலோகத்துக்கு எட்டுவதில்லை. இந்த வாலிபன் என்னை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். அதனால் தான் அந்த குரல் மட்டும் பரலோகத்திலே கேட்கிறது என்றார். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்று, நீங்கள் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகும். நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆலயத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பரவசப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புவார். யோபு கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவரை காண வேண்டும் என்று ஏங்கினார். அவர் சொல்லுகிறார், அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். யோபு 23:3 இதை காணலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் தரும் சமாதானத்தால் நிரப்பப்பட்டு சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 89:1 கூறுகிறார். ஆம் தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் நீங்க தேவ செய்திகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது ஜிஃபேன் எஃப்எம்மின் தேவ செய்தியின் நேரம். செய்தியின் தலைப்பு:
1: உத்தமமான வாழ்வு பாகம் ஒன்று.
0: செய்தி வழங்குபவர்
1: ஊழியர் தோமஸ் ராஜ்.
2: லூக்கா எழுதின சுவிசேஷம்,
3: The Gospel of Saint Luke,
2: முதலாம் அதிகாரம்,
3: First chapter,
2: 13 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம்.
3: Verses 13 to 17.
2: தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான்.
3: But the angel said unto him, Fear not, Zacharias, for thy prayer is heard. Thy wife Elizabeth shall bear thee a son, and thou shalt call his name John. Thou shalt have joy and gladness. Many shall rejoice at his birth, for he shall be great in the sight of the Lord, and shall drink neither wine nor strong drink, shall be filled with the Holy Ghost, even from his mother's womb. And many of the children of Israel shall return to the Lord their God. He shall go before him in the spirit and power of Elias, to turn the hearts of the fathers to the children, and the disobedient to the wisdom of the just, to make ready a people prepared for the Lord.
2: நாம் வாசித்த இந்த வேத பகுதி,
3: the portion of the scriptures that we read now,
2: தேவனுடைய மனிதனாகிய யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே அவதரிக்க முன்பதாக அவருக்கு முன் தீர்க்க தரிசனமாக அவருடைய தகப்பனாருக்கு அறிவித்த ஒரு தீர்க்க தரிசனம்.
3: Before the man of God John the Baptist could come into this world, we find this prophecy given to his parents.
2: அநேக தேவனுடைய மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களை குறித்து உள்ள திட்டங்களை தேவன் முன்மே அறிவித்திருக்கிறார்.
3: And God has already prophesied the plans of many men of God who came to this world.
2: அதிலே மிக முக்கியமான ஒரு மனுஷன் யோவான்.
3: The important person here is John.
2: இந்த வசனங்களை முழுவதும் நான் வாசித்தாலும்,
3: Do we read all these verses?
2: நான் இதிலே ஒரே ஒரு வார்த்தையை வற்புறுத்த விரும்புகிறேன்.
3: I would like to highlight only one word.
2: 17 வசனத்திலே உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக,
3: to make ready a people prepared for the Lord.
2: அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவருக்கு முன்னே நடப்பான்.
3: He shall go before him in the spirit and power of
2: Elias. Before
3: my Lord Jesus Christ was born in this world,
2: ஒரு ஆயத்தம் என்று செய்ய வேண்டியதாக இருந்தது.
3: Preparedness was
2: முதலாவதாக.
3: First,
2: அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தான்.
3: He has come to prepare the way.
2: இரண்டாவது,
3: Secondly,
2: உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தவன்.
3: He has come to prepare a people who were faith.
2: ஒரு பெரிய திரள் கூட்டமான மக்களை கூட்டுவதற்கு அல்ல.
3: Not to gather great crowd.
2: இந்த உலகத்து அரசியலை எடுத்து பாத்தீங்கன்னா,
3: Take the governments of this world.
2: ஒரு பிரபலமான ஒருவர் வருகிறார் என்று சொன்னால்,
3: Say a famous person comes into power.
2: முன்னாலே நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து பேசுவாங்க.
3: Many before him would come and speak.
2: எதுக்காக? அவங்க எப்படியாலும் கூட்டத்தை கூட்டணும்.
3: Somehow they should increase the gathering.
2: தங்களுடைய கூட்டத்தை கூட்டி பலத்தை காட்டணும.
3: They got to increase the gathering and show the strength.
2: ஆனால்
3: yet
2: யோவான் எதுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா,
3: You know what for John came?
2: ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டறதுக்கு இல்ல.
3: Not to gather great
2: ஒரு பெரிய மதத்தை ஸ்தாபிக்க இல்ல.
3: Or not to create a great religion.
2: ஒரு பெரிய காரியம் செய்யறதுக்கு இல்ல.
3: Not to do a mighty work.
2: உத்தமமான ஒரு ஜனம் ஆயத்தமாகும்.
3: To prepare the people who are just.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையை ஸ்தாபித்த தேவ மனிதனுடைய தரிசனமும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்று போர்டு போட்டார்.
3: The vision of the saints of God who were the founders of ACA church, they came with a preparedness to prepare a people who were just.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார்.
3: My Lord Jesus Christ is going to come soon.
2: அவருக்கு முன்பதாக கர்த்தர் அவருடைய ஊழியர்களை அனுப்புகிறார்.
3: And God sends his servants before them.
2: தேவன் திருச்சபையை ஸ்தாபிக்கிறார்.
3: God establishes the holy church.
2: எதற்காக என்று கேட்டால்,
3: you know what for?
2: கர்த்தருக்கு உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும்.
3: To prepare a people who are faithful to God.
2: yen uttamana janathai aayithapadutha vendum endral
3: why they should prepare the people.
2: Matthew 25th adhigaram ஓராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
3: verse 21
2: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி.
3: His Lord said unto him, well done, thou good and faithful servant, thou hast been faithful over a few things.
2: முக்கியமான வார்த்தை கவனிச்சு பாருங்க.
3: Consider the important word.
2: 13th வசனத்திலே அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவன் தாலந்துகளை கொடுத்தான்.
3: Started giving the talents according to their capacity.
2: எஜமான் தூர தேசம் போகும்போது
3: when the master went to
2: அவன் சில ஊழியர்களை தெரிந்தெடுத்தான்.
3: He selected certain workers.
2: அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா
3: திறமை
2: உள்ள ஊழியர்கள்.
3: They were talented workers.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
2: திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று சொல்லி அவர்களை திறமைக்கு ஏற்ற விதமாக கொடுத்தான்.
3: According to their ability he gave them 5 talents, 2 talents and 1 talent.
2: இப்போ அவன் வெகு காலம் போய் திரும்பி வருகிறான்.
3: Now after a long time he comes.
2: இப்போ சொல்லுகிறான்.
3: He says,
2: திறமையுள்ள ஊழியக்காரனே,
3: the able servant,
2: நீ 5 பத்தாகிட்ட.
3: Oh, you have made 5 talents.
2: நீ ரொம்ப திறமையா நான் பாராட்டுகிறேன்.
3: I appreciate you.
2: உன் எஜமான் சந்தோஷத்துல பிரவேசின்னு சொல்லல.
3: He never said enter into the joy of the Lord.
2: அவனுடைய திறமை தன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே அவனை கொண்டு போகல.
3: His talent never took him to the joy of his master.
2: அவனை கொண்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா
3: took him there.
2: உண்மையும் உத்தமமும்.
3: Being good and faithful.
2: தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால்
3: if you and I have got
2: நாம் திறமையுள்ள விசுவாசிகள் அல்ல,
3: not talented believers,
2: திறமையுள்ள ஊழியர்கள் அல்ல,
3: not talented servants,
2: வேறு எந்த தகுதியும் அல்ல,
3: not any other worthiness,
2: நம்முடைய எஜமானாகிய இயேசுவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா திறமை உள்ளவன் அல்ல உத்தமன்.
3: If you and I have got to enter the joy of the Lord, it is not your ability or capacity, but it's your faithfulness.
2: சங்கீதங்களின் புத்தகம் 15th சங்கீதம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்?
3: Lord, who shall dwell in thy hill?
2: யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்?
3: Who shall dwell in thy holy hill?
2: First quality.
3: What is the first quality?
2: உத்தமனாய் நடக்கிறவன்.
3: One who walks uprightly.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
2: அந்த கூடாரத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால்
3: you got to abide in his tabernacle.
2: யார்தான் பிரவேசிக்க முடியும்னா
3: who can enter?
2: யார்தான் தங்க முடியும்னா
3: who can abide there?
2: விசுவாசிகள் அல்ல,
3: not the believers,
2: ஊழியர்கள் அல்ல,
3: not the servants of God,
2: திறமை உள்ளவர்கள் அல்ல,
3: not the talented people.
2: வேதம் சொல்லுகிறது உத்தமர்கள்.
3: The word of God says those who are upright.
2: உத்தமமான ஊழியனே,
3: those who are faithful and good.
2: உத்தமமாய் நீ நடந்தால்,
3: he that walketh uprightly.
2: ஆகையாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நேசித்த ஒரு உத்தம ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு கடைசியார் கடிதம் எழுதினார்.
3: We find Paul
2: the last lecture சிறையில் இருந்து எழுதுகிறார்.
3: Writing to Timothy from his prison.
2: 2 அதிகாரம் 15th வசனத்திலே
3: in 2nd chapter 15th
2: verse. நீ வெட்கப்படாத ஊழியக்காரன்.
3: You are a servant not to be put to shame.
2: சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன்.
3: One who teaches the truth.
2: உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய்.
3: Be careful that you ought to stand upright in the sight of God.
2: நீ வெட்கப்படாம ஊழியம் செய்யப்பா.
3: Without any shame do the work of God.
2: நல்லது.
3: It's good.
2: ஆண்டவருக்கு காடுகளிலும் மேடுகளிலும் ஜனத்தார் மத்தியில வெட்கம் இல்லாமல் ஊழியம் செய்யறது நல்லது.
3: It's good that you serve God without any shame.
2: வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற சிறந்த பிரசங்கியாராய் இருப்பது நல்லது.
3: It's good that you be a good preacher, preaching the word of God.
2: நீ இருக்க வேண்டும்.
3: You ought to be like that.
2: ஆனா
3: yet
2: உன்னுடைய ஊழியமும்
3: your ministry
2: உன்னுடைய பிரசங்கமும்
3: and your sermon
2: உன்னை தேவராஜ்யம் கொண்டு போகாது.
3: It will never take you to the Lord God.
2: உன்னை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகாது.
3: It will not take you to the presence of God.
2: நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கணுமானா,
3: you got to stand in the presence
2: of God. நீ தேவனை சந்திக்கணுமானா,
3: you got to meet God.
2: உன் பிரசங்கத்தை சாந்திராத.
3: Do not lean on your sermon.
2: உன்னுடைய திறமையை சாந்திராத.
3: Do not lean on your ability.
2: உன்னுடைய வெட்கம் இல்லாமல் செய்கிற ஊழியத்தை சாந்திராத.
3: Do not lean on the ministry that you do without any shame.
2: ஊழியம் செய்கிறதுனாலயோ,
3: by doing
2: சாமர்த்தியமாய் பிரசங்கம் பண்றதுனாலயோ,
3: by preaching talentedly,
2: காத்து நிக்க முடியாதப்பா, அவருக்கு முன்ன நிக்க முடியாது.
3: You cannot stand in the presence.
2: Careful.
3: You ought to be careful.
2: நீ கர்த்தருக்கு முன்ன நிக்கணுமானா,
3: you ought to stand before the Lord God.
2: உத்தமனாயிரு.
3: You got to be upright.
2: உத்தமனாயிரு.
3: You got to be upright.
2: நீ உத்தமனாய் இருந்தா மாத்திரம்தான்,
3: only if you are upright,
2: நீ கர்த்தருக்கு முன்னாக நிக்கணும்.
3: You can stand before the Lord.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: The name of God.
2: ஆகையாலேதான்,
3: therefore,
2: நம்முடைய முற்பிதா என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம்,
3: Abraham, who was a forefather.
2: வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தில்,
3: Genesis 17:1,
2: அவருக்கு 99 வயது ஆன போது,
3: when he was 99,
2: கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி,
3: and the Lord appeared,
2: நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்,
3: I am the almighty God,
2: நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
3: walk before me and be thou perfect.
2: ஆபிரகாம்,
3: Abraham,
2: நீ ஆபிரகாம் இருக்க,
3: you are Abraham,
2: உன்னை ஆபிரகாம் என்று மாற்றி,
3: I will change you to Abraham.
2: உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்ற என்னால முடியும்.
3: I can make you the father of nations.
2: உனக்கு 99 வயசு ஆயிடுச்சு.
3: You are 99 years old.
2: இனி உனக்கு ஆசீர்வாதம் வராது.
3: You will never receive blessings.
2: அந்த முதிர் வயதிலேயும்,
3: this old age,
2: உன் கற்பத்தன ஆசீர்வதிச்சு,
3: I will bless,
2: உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக,
3: I'll make you the father of nations.
2: உன்னை ஜாதிகளுக்கு தாயாக,
3: even the mother of nation.
2: செத்து போன உன் சரீரத்தில் இருந்து,
3: body that is dead in you,
2: உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும்.
3: I'm able to bless you.
2: என்னால செய்ய கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
3: There is nothing impossible to me.
2: நான் எல்லாம் செய்வேன்.
3: I can do everything.
2: ஆனா
3: yet
2: நீ என்ன செய்யணும்னு கேட்டேன்.
3: What have you to do?
2: எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
3: Walk before me and be thou perfect.
2: அப்படியானால்,
3: if that be so,
2: உத்தமனாய் நிறுத்த வேண்டியது தேவன் அல்ல நான்.
3: What will make you perfect? It's not God, it's me.
2: என்னை தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமனாய் நிறுத்த வேண்டும்.
3: I have got to stand perfect before God.
2: அது என்மேல் விழுந்த கடமை.
3: That's the responsibility falling on
2: us. கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கலாம்.
3: How much the Lord would have blessed us.
2: வேதம் சொல்லுகிறது,
3: Where God says,
2: ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருந்தார்.
3: Abraham was a rich man having silver and
2: gold. நூற்றுக்கணக்கான வேலைக்காரருடையவராய் இருந்தார்.
3: Hundreds of servants.
2: கர்த்தர் ஒரு தேசத்தையே கொடுத்தார்.
3: And God gave him a land.
2: இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்.
3: He enjoyed all the blessings of the world.
2: அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் குறைவில்லை.
3: There wasn't any blessing that was short.
2: எனக்கு முன்ன நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
3: Walk before me and be thou perfect.
2: ஏனென்றால்,
3: you know why?
2: நீ என்னத்துல வரணும்?
3: You ought to come unto me.
2: என் கூடாரத்தில் வாசம் பண்ணணும்.
3: You ought to abide in me.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory to the name of God.
2: நீ உத்தமனாயிரு.
3: Walk upright, be thou perfect.
2: நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்லுவேன்.
3: I tell you with all fear and humility.
2: நம்முடைய குற்றல் கூட்டமான மக்கள் இங்கே இருக்கலாம்.
3: There may be a great multitude here.
2: திரள் கூட்டமான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
3: Multitude may hear.
2: ஆனால் தேவனுடைய இருதயத்திலே உள்ள என்னவென்று கேட்டால்,
3: What about the heart of God?
2: உத்தமமான ஒரு கூட்டம்.
3: crowd that is upright and perfect.
2: நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால்
3: you read the word of God.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: You read the name of God.
2: உன்னத பாட்டின் புத்தகம்
3: Song of Solomon
2: 6 அதிகாரம்
3: 6th chapter
2: 8th வசனம் வாசிமா.
4: ராஜஸ்திரீகள் 60 பேரும்
2: மறுமனையாட்டிகள் 80 பேர்
4: கண்ணியருக்கு தொகை இல்லை
2: கண்ணியருக்கு தொகையே இல்லை
4: என்
2: புறாவோ
4: என்
2: உத்தமியோ
4: ஒருத்தியே
2: நீங்க நல்லா பாருங்க சாலமோன் உன்னத பாட்டை பாடி வைக்கிறான்
3: So Solomon has sung this song.
2: Ange
3: here
2: aranmanayile vaalugira naalu kootathare vaasikkalam.
3: Or you can read about the four groups living in the palace.
2: Ondru rajasthrigal queens.
3: They are the queens.
2: Innondru marumanayaatigal vaippaatigal.
3: Next concubines.
2: மூன்றாவது கன்னியர்கள்
3: virgins.
2: நானாவது உத்தமி
3: Fourth, my undefiled.
2: அந்த காலத்திலே ராஜாக்கள் ஏராளமான பெண்களை அவர்கள் கொண்டார்கள்
3: So those days the kings married many girls.
2: நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம் தயவு செய்து மூன்றாம் வசனத்தை வாசிங்கன்னா
3: First Kings 11:3
2: அவனுக்கு 700 மனைவிகள் இருந்தார்கள்
3: He had 700 wives.
2: 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள்
3: 300 concubines.
2: எத்தனை பேரா
3: How many in?
2: 1000 பொம்பளைங்க வந்திருந்தான்
3: So he had 1000
2: 700 மனைவி
3: 700 wives
2: 300 மறுமனையாட்டி
3: And 300 concubines
2: இவங்க எல்லாருக்கும் என்ன கொடுத்தான் தெரியுமா
3: What did he give them
2: அரண்மனை கட்டி கொடுத்தான்
3: He built them palaces
2: அவங்களுக்கு நிலம் கொடுத்தான்
3: gave them land
2: அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான்
3: He gave them food
2: அதனால தான் பாருங்க அவன் வீட்டு சாப்பாடு செலவு எவ்வளவு தெரியுமா
3: What about the expense of
2: ஒன்று ராஜாக்களின் புத்தகம்
3: First Kings
2: 4 அதிகாரம் 22 வசனம்
3: First Kings 4:22
2: நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு அவர் வீட்ல
3: சாலமோன்ஸ்
2: ப்ரோவிஷன் டெய்லி சாப்பாடு
3: டெய்லி எக்ஸ்பென்சஸ்
2: என்னமா 30 மரக்கால் மெல்லிய மாவு
3: 30 measures of fine flour
2: 60 மரக்கால் மாவு
3: 3 score 60 measures of meal
2: 90 மரக்கால் மாவா மரக்கால்னா நீங்க இப்ப கேட்டீங்கன்னா தெரியாது
3: மெட்ரிக்
2: டன் தான் தெரியும் எல்லாருக்கும் ஒரு மரக்கால்னு சொன்னா 8 படி
3: சோ 8 measures of
2: தேவனுடைய ஒரு படின்னு சொன்னா 2 லிட்டர் வச்சுக்கலாமே ஒரு படி 2 லிட்டர்
3: 1 measures liter
2: அப்ப கணக்கு போட்டு பாருங்க 30 மரக்கால் மெல்லிய மாவு அப்படின்னா
3: 30
2: 8 பெருக்க அந்த 2 பெருக்க 240 480 கிலோ லிட்டர் 500 கிலோ மெல்லிய மாவு
3: 500 kilos of fine flour
2: 60 மரக்கால் மாவு மூட்டை மூட்டையா சப்பாத்தி பண்ணா
3: 60 measures of meal
2: நீங்க பாருங்க கலைமான் வெளிமான் வரையாடு கொழுமையான பறவை கொழுக்கப்பட்ட 10 மாடு மேய்ச்சலிலே இருந்து வந்த 20 மாடு அப்பா
3: 10 fat oxen, 20 oxen out of the pastures, 100 sheep, besides carts, roebucks and fallow deer.
2: பாவி ரொம்ப ஆசையை தூண்டுறான்.
3: Just imagine.
2: ஆடு, மாடு, வரையாடு, மானு, கலைமானு, அப்பா,
3: தேவல்
2: எப்படி இருந்திருக்கா பாவி.
3: How much she would have had?
2: 100 ஆடு போட்டு கல்யாணம் பண்ணுனா ஒரு கல்யாணமே 2000 பேருக்கு சோறு போட்டுடலாங்க ஆடு மாடு மானு பறவை பாவி டெய்லி அப்போ எத்தனை பேர் தின்றுப்பான்
3: How many would have had this food
2: அம்மா பப்பாட்டி அம்மா டெய்லி என்ன சாப்பிட்ட
3: What about you concubines
2: பேரு வைப்பாட்டி
3: Name
2: daily enna saapadu
3: What about
2: daily non vegetarian ஒரு கீரை கூட இல்லங்க
3: So they had non veg
2: பாவி எங்க பீர் சாப்பிட்டா கத்திரிக்காய் சாப்பிட்டா மண்டகா சாப்பிட்டா எதுவுமே இல்ல எல்லாம் ஃபுல் ஆல் வெஜ் ஃபுட்
3: சோ நோ வெஜிடபிள்
2: நல்லா சின்ன கொழுத்து போய் இருக்கு எல்லாம்
3: சோ தே ஹட் ஆல் நான் வெஜ்
2: 1000 பேர் வச்சிருந்தாயா
3: ஹி ஹட் 1000
2: என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா என்ன வாழ்க்கைங்க அரண்மனையில இருக்கறோம்
3: லைஃப் இன் பேலஸ்
2: ராஜ வஸ்திரம்
3: சோ இட்ஸ் ராயல்
2: ராஜ சாப்பாடு
3: ராயல் டின்னர்
2: புருஷன் யாரு ஏன் புருஷனா கிங் சாலமன்
3: What about your
2: அட மாம்பேர்னே வைப்பாட்டி.
3: She is such a concubine.
2: உன் பேர் என்ன?
3: What about your name?
2: மனைவி.
3: Wife.
2: அவன் பார்க்கறான்.
3: He looks at.
2: எனக்கு நிறைய மனைவி இருக்கா.
3: I have many wives.
2: நிறைய வைப்பாட்டி இருக்கா.
3: Many concubines.
2: ஆனா
3: yet
2: யவா தலையிலேயே கிரீடத்தை வைக்க மாட்டேன்.
3: None of them will.
2: என் கிரீடத்துக்கு உரியவா ஒருத்தி இருக்கா.
3: This one
2: பட்டத்துக்கு உரியவா ஒருத்தி இருக்கா.
3: One for the title.
2: 127 தேசத்தில் இருந்து அகாஸ்வேரு ராஜா ஏராள கன்னிகைகளை கொண்டு வந்து சேர்த்தான்.
3: King Ahasuerus gathered many virgins from 127 provinces.
2: அத்தனை கன்னிகளும் அவனுக்கு ஒரு ராத்திரி மனைவி ஆனாங்க.
3: So all those virgins became wives to him for one night.
2: அவங்க தரணமேல உட்கார்ந்தாங்க.
3: They were seated in the palace.
2: ஆனால்
3: yet
2: ஒரே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணான்.
3: He selected only one.
2: அவ யாருன்னு கேட்டா அவன் கண்ணுக்கு பிரியமான ஒரு பொண்ணை எடுத்து அவளை பட்டத்து ராஜாத்தி ஆக்கினான்.
3: One who delighted the king. And she was made the queen.
2: Brother, நம்ம அரண்மனையில இருக்கலாம்.
3: Is there in the palace.
2: தேவ சபையில இருக்கலாம்.
3: And
2: ஆண்டவர் கொடுக்கிற கலமான வேட்டமான நிறைய ஆடு எல்லா ஆடும் சாப்பிடலாம்.
3: So he's having all the
2: food. திங்கலாம்.
3: And he's having all.
2: ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார் பிரதர். காலையில கோழிக்கறி, மத்தியானம் மாட்டுக்கறி, சாயங்காலம் ஆட்டுக்கறி, மூளை மசாலா. அப்புறம் எங்க வீட்டுல நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன் பிரதர். மூளையில இருந்து கால் வரைக்கும் ஒரு பிடி பிடிக்கிறேன் பிரதர்.
3: So from morning to night they have envy.
2: கடவுளே
3: varieties.
2: எங்க வீட்டு டேபிள வந்து பாருங்களாம் பிரதர். எல்லாம் நான் வெஜிடேரியன்.
3: So all
2: எல்லா எல்லா வெரைட்டி இருக்கு பிரதர். மான் இருக்கு.
3: This a deer.
2: எல்லாம் இருக்கு. ஆனா என்ன மட்டும் இல்ல.
3: What is not there.
2: கிரீடம் மாத்திரம் இல்ல. அங்கீகாரம் மாத்திரம் இல்ல.
3: They don't have the access.
2: இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் செலுத்திருக்காங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: The Lord has blessed us.
2: என் அப்பத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: Blessed our bread.
2: என் தண்ணீரை ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: Blessed our what.
2: என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: Blessed the works of our hands.
2: நான் ஆடு மாடா தின்றேன்.
3: And able to eat mutton.
2: கர்த்தர் எனக்கு பெரிய அரண்மனை வீட்டை கொடுத்திருக்காரு.
3: God has given me a palace.
2: கர்த்தர் எனக்கு நிறைய வேலைக்காரரை கொடுத்திருக்காரு.
3: Many servants.
2: இது எல்லாம் வாங்கி நீ வைப்பாட்டியா இருந்தாதே.
3: So receiving all this, don't be a concubine.
2: நீ யாரா இருக்கணும்னு கேட்டீனா,
3: who you ought to be.
2: அவருடைய கிரீடத்துக்கு உரியவனா இருக்கணும்.
3: You ought to pertain to his crown.
2: சபை உங்களை ஆசீர்வாதத்துக்கல்ல, சபை உங்களை உத்தமர்களா நிறுத்தணும்.
3: The church should not make you a blessing but ought to make you perfect.
2: ராஜா கன்னிகளெல்லாம் கூட்டி சேக்கறான்.
3: The king gathers
2: 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க.
3: So many have gathered.
2: 50,000 பேர் சேர்ந்துட்டாங்க.
3: 50,000 have gathered.
2: உலகம் சொல்லுது, ஐயோ 50,000 கன்னிகள் இருக்காங்க.
3: There are 50 virgins.
2: ஆனா ராஜா ஒண்ணே ஒத்திய தேடுறான்.
3: And king needs only one.
2: இந்த 10,000 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ண தேடுறான்.
3: I mean 10,000 girls, he is seeking a single girl.
2: என் உத்தமியோ,
3: my
2: புறாவோ,
3: my dove,
2: ஒருத்தி.
3: Is only one.
2: ஒருத்தி.
3: Only one.
2: நீங்க பெரிய திரள் கூட்டமா நம்ம தேற்றிக் கொள்ள கூடாது.
3: Need not have to think of the great gathering.
2: ஆண்டவரே,
3: Lord,
2: என்னை அந்த ஒருத்தியாக மாற்று.
3: Make me that one.
2: உம்முடைய கிரீடத்துக்கு பாத்திரவானாக.
3: That I may be worthy of your crown, Lord.
2: உம்முடைய கிரீடத்துக்கு நான் பாத்திரவானாக.
3: That I may be worthy of your crown.
2: ஆண்டவரே,
3: Lord,
2: எல்லாரும் 100 பேரை போல இல்ல.
3: Not like the others.
2: நான் அரண்மனையில் இருக்கலாம்.
3: Maybe in the palace.
2: அரண்மனை சாப்பாடு நான் சாப்பிடலாம்.
3: Maybe having the food of.
2: ஆண்டவரே எனக்கு ஆகாரம் தரலாம்.
3: The Lord himself may give.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
3: Glory be to the name of God.
2: நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
3: one thing you got to understand.
2: நான் அடிக்கடி சொல்லி இருந்தாலும், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம்
3: the book of Genesis
2: 25 அதிகாரம்
3: chapter 25
2: முதல் வசனத்தை வாசி பாருங்க.
3: First verse.
4: ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான்.
2: முதலாவது யாரை விவாகம் பண்ணினாரு?
3: Whom did he marry?
2: அது ஒரிஜினல் வைஃப். இன்னொன்னு இருக்கு.
3: There's
2: a அது யாரு?
3: Who said?
2: வந்து ஒட்டினது.
3: That
2: அது யாரு?
3: Who said?
2: ஆகார். இப்ப மூணாவது மனைவி இருக்கு. இது யாரு?
3: Now the third wife.
2: கேத்துராள். இவளுக்கு ஆறு பிள்ளை.
3: She is Ketura.
2: அப்ப உண்மையா சொன்னா
3: telling you
2: இதுக்கு ஆறு. ஃபர்ஸ்ட் ஒன்னு.
3: First one.
2: ஆகார் ஒன்னு.
3: ஆகார்
2: எத்தனை பிள்ளைங்க?
3: Now how many?
2: எட்டு பிள்ளைங்க.
3: Now eight children.
2: ஒரு கல்யாணத்துக்கு போறான் வச்சுக்கோங்க, எட்டு பேர் உட்கார்ந்துருக்கான்.
3: So eight people are seated.
2: சர்டிபிகேட் பாருங்க. உங்க அப்பா பேர் என்னப்பா?
3: What's your father's name?
2: ஆபிரகாம்.
3: ஆபிரகாம்.
2: தம்பி உங்க அப்பா பேர் என்ன? ஆபிரகாம். எல்லாரும் எட்டு பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா பேர் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம கூட்டு உங்க எட்டு பிள்ளைகளை நான் பார்த்தேன், நல்லா இருக்கானுங்க.
5: They are very good.
2: அவர் சொல்ல, ஐயோ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான்.
5: I have

0: Abraham chooses only one for his name.
1: இது மட்டும் இல்ல வேடிக்கை.
0: Not only this.
1: நீங்க வாசி பாருங்க நாய கதையை.
0: You just go ahead.
1: 25 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம்.
0: Chapter 25 verse 6.
1: ஆபிரகாமுக்கு இருந்த
2: மறுமனையாட்டிகளின்
1: பாபரே மனைவி மூணு.
0: Wives three.
1: மறுமனையாட்டி எத்தனையோ பகவான் அறிவார்.
0: God knows about the concubines.
1: அது வந்து கவுண்டே சொல்லல.
0: That's countless.
1: ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆபிரகாம் நினைச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஆளுக்கு மூணு மனைவி.
0: This man has three wives.
1: Countless wife party.
0: Countless concubines.
1: வேதம் சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டியா மறுமனை ஆட்டிகளா?
0: Whether it is concubine or concubines.
1: ஒரு அஞ்சு கிலோ தங்கம் கொடுத்திருக்கலாம்.
0: Yet
1: Isaac nu odarkam pathingala.
0: Look at Isaac.
1: Avanukku enna kudutan?
0: What did he give him?
1: Gift illa.
0: Not
1: thanakku undana ellathayum kudutan.
0: Whatever pertains to Abraham, that he gave to Isaac.
1: Brother
0: gift
1: aga veedu kadathirukalam.
0: So as a gift you can get the house.
1: Gift aga bike kadathirukalam.
0: So likewise you can get a bike.
1: Gift aga veedu kadathirukalam.
0: Also build a
1: gift aga velli ponna aandar kuduthirukalam.
0: So God would have given silver and gold as gift.
1: Ana
0: yet
1: Abrahamukku thanakku undana ellavathai yaaru kuduthana sudandara vaaliki kuduthan.
0: What about Abraham? Whatever he had, he gave it to his inheritor.
1: இன்றைக்கு நிறைய பேர் எங்க திருப்தி ஆயிட்டாங்கன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: எனக்கு இலவசமாய் பங்களா கொடுத்தார்,
0: இலவசமாய்
1: எனக்கு வந்து ஆண்டவர் வீடு கொடுத்தார். பிரதர், இலவசம் வீடு கிடைச்சதா பொண்ணு கிடைச்சதா? இல்ல பிரதர்,
0: பாத்தீங்களா,
1: அவன் எல்லாத்தையும் கிஃப்ட கொடுத்துட்டு,
0: ஹேவிங் கிவன் கிஃப்ட்ஸ்,
1: சவுத் சைடுக்கு போன்னு சொல்லி விட்டான்.
0: He asked him to go towards the south.
1: எங்க போணுமா?
0: Where they ought to go?
1: South side.
0: They had to go to the south.
1: அவர் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது.
0: He cannot give his
1: son. அவனோடு இருக்கிறது யாரு?
0: Who is there along with
1: only
0: him?
1: One son.
0: Only one son.
1: Only one son.
0: Only one son.
1: இங்க நிறைய பேர்
0: many
1: வீட்டை வச்சு மேனை பாராட்டுறாங்க.
0: They boast about the house.
1: வெள்ளியை வச்சு மேனை பாராட்டுறாங்க.
0: They boast about the silver.
1: ஆசீர்வாதங்களை வச்சு மேனை பாராட்டுறாங்க.
0: They boast about the blessing.
1: ஆனா ஈசாக்கு தன்னோடு தன்னுடைய தகப்பன் இருக்கிறான்.
0: Whereas Isaac had his father along with him.
1: இவங்க எல்லாரும் மேன்மை பாராட்டினாலும் அப்பா கொடுத்த பொருள் இருக்கே தவிர,
0: Father was not there.
1: கூட அப்பா இல்ல.
0: Father was not with them.
1: அப்பா இவங்களை பிரிச்சு எடுத்து தன்னை விட்டு தூரமான இடத்துக்கு போக.
0: Father separated them, asked them to go away to a far away land.
1: அப்பாவுக்கும் மகனுக்கும் இருதயத்தில் ஐக்கியம் இல்ல.
0: Oh, there isn't any connection between father.
1: ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் உத்தமன்.
0: He is a son.
1: கடவுளும் அவனை தான் ஆசீர்வதித்தார்.
0: Oh, God blessed him only.
1: நான் சொல்றேன், நிறைய பேர் ஏமாத்திக்காதீங்க.
0: Oh, do not get deceived.
1: நம்ம விசுவாசியா இருக்கோம். கர்த்தர் நம்ம ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு.
0: The Lord has blessed us.
1: கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்காரு.
0: The Lord has exalted us.
1: ரொம்ப நல்லது.
0: It's good.
1: ஆசீர்வாதத்தை நம்ம ஏமாந்து போயிராத.
0: Do not get deceived with blessings.
1: இது நீ ரட்சிக்கப்பட்டதனால,
0: just be
1: நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதனால,
0: saying you're the child of God.
1: தாம் பேரை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் கொடுத்த கிஃப்ட்.
0: It's a gift that he has given you to protect.
1: என் தகப்பன் யார் தெரியுமா?
0: What about my father?
1: தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான சாப்பாடு கொடுக்கிறார்.
0: He is able to give food sufficient for his servants.
1: நாம் ரட்சிக்கப்பட்டதனால,
0: we may be saved.
1: நாம இரட்சகரா ஏற்றுக்கொண்டதனால
0: just by accepting him as a savior
1: அவரை நம்மை தகப்பனா அங்கீகரிச்சதனால
0: by accepting him as a father
1: கர்த்தர் நமக்கு உலகத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்
0: the lord has given the blessings of the world
1: நாம் இதுக்காக

0: திருப்தவங்களா இல்ல.
1: So we should not be satisfied with
0: Paul சொன்னாரு.
1: Paul says
0: அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி இச்சை அடக்கத்தோடு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கு.
1: There is a group running for the perishable crown.
0: நீங்க யார் தெரியுமா?
1: Who are you?
0: கிரீடத்தை பெறும்படி ஓடுங்கள்.
1: Run to receive the crown.
0: பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
1: That you may receive the crown.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: நான் மறுபடியும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன்.
1: I tell you again and again.
0: இந்த உலக ஆசீர்வாதங்களை வைத்து ஏமாந்து போகாதீர்கள்.
1: Do not be deceived with the worldly blessings.
0: தேவன் உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்வு நலன்களை தரலாம்.
1: A God may give you all this.
0: வீடுகளை தரலாம்.
1: May give you.
0: வேலைக்காரர்களை தரலாம்.
1: May give you servants.
0: உலகத்திலே அநேக மேன்மைகளை நமக்கு தரலாம்.
1: May give you the excellencies of the world.
0: இதுவல்ல வாழ்க்கை.
1: This is not life.
0: ஓட்டத்தை நான் முடிக்கும் போது
1: when I complete my race
0: சந்தோஷமாய் அந்த தேசத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால்
1: that I may enter the land joyfully
0: அவருடைய கூடாரத்திலே தங்க வேண்டுமானால்
1: that I may abide in his tabernacle
0: இந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பிச்சை கூட நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது.
1: You cannot take a single bit of the blessing there.
0: ஆகையினாலே தான்
1: therefore
0: தேவனுடைய தாசனாகிய யோபுவை தேவன் உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் போது
1: when God sent you up to this world
0: அவன் உத்தமன்
1: he's upright
0: அவன் சன்மார்க்கன்
1: he's moral
0: என்று சொல்லி தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார்.
1: So saying God testified
0: அந்த உத்தமனுடைய வாழ்க்கையிலே
1: what about that upright man
0: எல்லாத்தையும் இழந்தாரு.
1: He lost everything.
0: தேவனை பின்பற்றினதினாலே
1: by following
0: உத்தமனாய் வாழ்ந்ததினாலே
1: by living an upright life
0: வீட்டை இழந்தாரு.
1: He lost his house
0: பிள்ளைகளை இழந்தாரு.
1: Lost his children
0: வேலைக்காரரை இழந்தாரு.
1: Lost his servant
0: இந்த உலகத்துல சரீர சுகத்தை இழந்தாரு.
1: Lost his body
0: எல்லாத்தையும் இழந்தாரு.
1: He lost everything
0: ஆனா ஒண்ணு மட்டும் இழக்கல.
1: One thing has not lost
0: நான் உயிரோடு இருக்கும் வாழவும்
1: as long as I'm alive
0: உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன்.
1: I will not be shaken from my integrity.
0: அவர் சொத்த பெருசா நினைக்கல.
1: He never counted his possessions.
0: ஆஸ்தி போச்சு.
1: He lost.
0: அது போகும் வரும்.
1: That would go and
0: பணம் போகும் வரும்.
1: Money would
0: வேலைக்காரன் போவான் வருவான்.
1: Servants would go and return.
0: நான் அதை பிடிச்சுக்க மாட்டேன்.
1: I will not hold to it.
0: எதை பிடிச்சுக்குவேன்?
1: What would I hold?
0: என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன்.
1: I will not leave my integrity.
0: நான் உயிரோடு இருக்க வரைக்கும்
1: as long as I'm alive
0: என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன்.
1: I will not leave my integrity.
0: நான் சொல்லுவேன் அன்பான விசுவாசிகளே,
1: dear believers,
0: ஊழியர்களாக நாங்கள்
1: even workers
0: தேவ ராஜ்யத்தில் சந்தோஷமாய் பிரவேசிக்க வேண்டுமானால்
1: we got into joyfully into the kingdom of God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது.
1: The word of God is very clear.
0: நீ உத்தமனாயிரு.
1: Be upright.
0: உத்தமன் தான் உள்ள பிரவேசிக்க முடியும்.
1: Only the upright people can.
0: அதனால தான் முதல்ல சொன்னேன்.
1: தீமோத்தேயுக்கு
0: பதில் எழுதினார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரன்.
1: And to Timothy he wrote you are this
0: so வசனத்தை நல்ல பகுத்து போதி.
1: So teach the
0: வசனத்தை சொல்லு.
1: Express the word of God.
0: அதோட நிறுத்திக்காத.
1: Do not stop there.
0: உன் வாழ்க்கையை உத்தமனாய் நிறுத்து.
1: Be upright in your life.
0: உத்தமனாய் நிறுத்து.
1: Be upright.
0: வாலிபனை பார்த்தா அதை சொல்லப்படுது.
1: So that's
0: 99 வயது உள்ள ஒரு கிழவனை பார்த்து
1: looking at an old man of 99
0: உத்தமனாய் நிறுத்து என்று சொல்லுவார். ஆனால்
1: if he says walky perfect
0: ungalaiyum ennaiyum paathu
1: looking at you and me
0: nichayama andha vaarthai solluvar
1: definitely he would utter that
0: ungalku ulagathil ulla slaakyangalai nambiradhinga
1: do not lean on the privileges of this world
0: enoda uttame oruthi
1: my undefiled is one
0: uttamam oruvan
1: there's only one who
0: indha uttamargal yaar
1: who are the upright
0: eppadi uttamargal aaga mudiyum.
1: How you can become upright?
0: யாரை ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லுகிறார்?
1: Whom does God say that they are?
0: வாசிங்கள்.
1: Read
0: 19th சங்கீதம்.
1: Psalms 19
0: 12-13 வசனத்தை நீங்கள் வாசி.
1: 12 and 13
2: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும்.
0: அப்பொழுது நான் உத்தமனாவேன்.
1: Then I shall be upright.
0: அப்பொழுது நான் உத்தமனாவேன்.
1: Then I shall be upright.
0: இவர் ஆடு மேய்க்கிற இளையன்.
1: A lad who's grazing the sheep.
0: இவர் மேல் இந்த அபிஷேகம் அவரை ராஜாவாக மாத்திடுச்சு.
1: So the anointing made him the king.
0: பெரிய யுத்த வீரன்.
1: He is a great warrior.
0: அவர் சிங்கத்து வாயை கிழிச்சாரு.
1: He said morning, afternoon, evening, night throughout meditating. Nalla aaradhane veerar. He was able to sing. Theruvilaye dance aadi aaradichaaru. He was able to dance in the street and word. Avara sollanumana avar periya song writer. He is a song composer and writer.
0: அவர மாதிரி சங்கீத எழுதுறதுக்கு யாராலயே முடியாது.
1: None can write songs like him.
0: இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனது பழைய பாட்டு.
1: 5 years 10 years the songs become old.
0: நூற்றுக்கணக்கான வருஷங்களா இன்னைக்கு பாடப்படுகிற பாட்டு தாவீதினுடைய சங்கீதம்.
1: The psalms of David are sung after several years.
0: தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதினான் ஒரு song writer.
1: He is a songwriter having written out of his experience.
0: நாம சொல்றோம் தாவீதை போல நடனமாடி ஆராதிப்பேன்.
1: We say we will dance and worship.
0: அவர் ஒரு ஆராதனை வீரன்.
1: He is a
0: அவர் ஒரு ஜெப வீரன்.
1: He is a prayer warrior.
0: தேவனோ தேவனை முன்னாக வைத்திருந்தான்.
1: He had kept God before him.
0: இது எல்லாம் அவனை உத்தமனாக்கல.
1: That did never made him perfect.
0: நான் நல்ல ஆராதனை நடத்துவேன். ஆனால் உத்தமனா?
1: I can conduct a good service.
0: இல்ல இல்ல.
1: Can I be perfect?
0: நீ எப்ப உத்தமன் ஆவேன்னு சொன்னா?
1: When would you become perfect?
0: வேதம் சொல்லுகிறது.
1: When?
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
1: Who can understand?
0: மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்.
1: Cleanse thou me from secret faults.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என் இருதயம் துணிகரம் கொள்ள கூடாது.
1: That my heart should not be bold.
0: என் இருதயம் எப்படி ஆயிட கூடாது?
1: What about my heart?
0: துணிகரம் கொள்ள கூடாது.
1: It should not become bold.
0: அப்பொழுது நான் உத்தமனாவேன்.
1: Then I will become upright.
0: நான் சொல்லுவேன், நம்ம பிரசங்கம் நம்மை உத்தமனா மாத்தாது.
1: Our sermon cannot make us upright.
0: நம்முடைய பாட்டு நம்மை உத்தமனாய் மாத்தாது.
1: Nor our songs.
0: மன்னிச்சுங்க, சொல்றதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்க.
1: Forgive me for saying that.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of God.
0: நம்மை உத்தமர்களாய் மாற்ற வேண்டுமானால்,
1: if we ought to be made upright,
0: நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய்,
1: we ought to fear God,
0: என் இருதயம் துணிகரம் கொள்ளல்.
1: My heart should not.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நீங்க 1 Samuel 13
1: for Samuel 13th chapter.
0: நான் நினைக்கிறேன் 12th வசனம் பாருங்க.
1: 12th verse.
0: So I offered sacrifice. தேவனுக்கு பலி செலுத்தினான்.
1: He offered sacrifice to God.
0: துணிந்து பலி செலுத்தினேன்.
1: He was bold and he offered sacrifice.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: What about the end?
0: பின்னாலே தீர்க்கதரிசி வந்தான்.
1: The prophet came later.
0: உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு.
1: Your kingdom has departed from you.
0: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்,
1: man who was selected by God,
0: தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்,
1: one who was anointed by God,
0: தேவனுடைய கரத்திலே பாத்திரமான மனுஷன்,
1: he was a vessel in the hand,
0: அவருடைய ராஜ்யத்தை ஏன் ஆண்டவர் பிடுங்கினார்னா,
1: why God removed the kingdom from
0: him, அவனுடைய துணிவு,
1: because of his boldness,
0: துணிஞ்சு என்ன செய்தான்,
1: what did he do,
0: பலி செலுத்தினான்,
1: he offered,
0: இது அவனுடைய வேலை அல்ல,
1: that's not his work,
0: நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, துணிஞ்சு பலி செலுத்தின போது ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டது.
1: His blessings were plucked.
0: நீங்க இரண்டாவது மனுஷனை வாசிக்கலாம்.
1: You can read
0: 2 Samuel புத்தகம்
1: 26
0: 15 வசனத்திலிருந்து 19 வசனம் வாசிப்பீங்கன்னா, அங்கே உசியா ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறது.
1: It's written about Uzziah.
0: அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன்.
1: He is very wise.
0: நல்ல திறமை உள்ளவன்.
1: Talented.
0: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
1: And the Lord God blessed him.
0: அவனுடைய புகழ் எல்லா இடமும் பரவிச்சு.
1: And his fame spread throughout.
0: உலகமெல்லாம் அவனுடைய புகழ் பரவிச்சு.
1: His fame spread throughout the world.
0: வேதம் சொல்லுது.
1: The word of God says.
0: அவன் இருதயம் துணிவு கொண்டுச்சு.
1: His heart was lifted up.
0: அவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு துணிவை கொண்டு வந்துச்சு.
1: His blessings made him lift up.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: You know what about the end?
0: வேதம் சொல்லுகிறது.
1: The word of God says.
0: தேவன் அவனை அடித்து அவனை குஷ்டரோகி ஆக்கினார்.
1: God smote him and made him a leper.
0: அவன் வியாதிப்பட்டான்.
1: He became a sick man.
0: நீங்கள் 2 சாமுவேல் 6 அதிகாரம் 6 7 வசனத்தை நீங்க வாசிங்கனா
1: 2 Samuel 6
0: அங்கே ஊசா என்ற ஒருவன் இருக்கிறான்.
1: There's one named Uzza.
0: அவன் தேவனுடைய பெட்டி அசைந்த பொழுது அதை எட்டி பிடிச்சான்.
1: When the ark of God shook, he held the ark of God.
0: வேதம் சொல்லுகிறது.
1: What God says.
0: அவனுடைய துணிவின் நிமித்தம்
1: because
0: தேவன் அவனை அடித்தார்.
1: Boldness got struck him.
0: அவன் செத்து போய்டான்.
1: And he died.
0: நல்லா கவனிங்க. துணிவு மூணு தீர்ப்பை கொண்டு வந்துச்சு.
1: ஒன்று,
0: அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை புடுங்கிச்சு.
1: Plucked the blessings that he had.
0: இரண்டாவது, அவனை வியாதி உள்ளவனாக மாத்திச்சு.
1: Made him a sick man.
0: மூணாவது,
1: third,
0: செத்தே போய்டான்.
1: He died.
0: இந்த மூணுக்கு காரணம் என்ன தெரியுமா?
1: What's the reason for all the three?
0: விபச்சாரம் இல்ல.
1: It's not adultery.
0: வேசித்தன இல்ல.
1: Not fornication.
0: திருடுனது இல்ல.
1: Not
0: உலகத்துல எந்த பாவமும் செய்யல.
1: He never did any other sin.
0: இந்த மூணு தண்டனையும் ஏன் அனுபவிச்சாங்கன்னு சொன்னா,
1: why he came across the three chastisements?
0: அவங்க இருதயத்துல வந்த துணிவு.
1: His heart was lifted up.
0: துணிவு.
1: He became bold.
0: நீங்க இந்த மூணு தண்டனையும் ஒரு இடத்துல வாசிக்கலாம்.
1: You can read about the three punishments in one place.
0: எங்க தெரியுமா?
1: You know where?
0: புதிய ஏற்பாட்டு சபையில.
1: In the New Testament church.
0: 1 Corinthians 11th அதிகாரம் 30th வசனம் பாருங்க. இதினிமித்தம்
2: உங்களில்
0: அநேகர்
2: பலவீனரும்.
0: யாரு?
1: For this cause many are.
0: உங்கள்ல யாரு? விசுவாசிகள்.
1: Believers.
0: இவங்க யார் தெரியுமா?
1: வாதி.
0: கொரிந்து சபையை குறித்து 1st அதிகாரம் சொல்லுகிறது, சகல உபதேசத்திலும் பூரணம் உள்ளவர்கள்.
1: The first chapter says they were perfect in all the doctrines.
0: சகல வரங்களிலும் பூரணர்.
1: Perfect in all gifts.
0: கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
1: The group that is what anticipating.
0: நல்ல அருமையான அழைப்பை பெற்ற ஒரு சர்ச்.
1: Church that received an excellent calling.
0: அந்த சபைக்குள்ள,
1: in that church,
0: நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்காங்களா?
1: Many have gone weak.
0: நிறைய பேர் வியாதியா இருக்காங்களா?
1: Many have become sick.
0: நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
1: Many have died.
0: நீ நான் சொன்ன பாருங்க, துணிவு நிமித்தமாய் பெற்ற தண்டனை எங்கே நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா,
1: when
0: dining table இல்ல, திருவிருந்து டேபிள்ல.
1: It comes in the holy communion.
0: இந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா,
1: if you read the incidents,
0: இந்த மாமிசத்தையும் இந்த ரத்தத்தையும் நீ புசித்து பானம் பண்ணுவதற்கு முன்பதாக நீ என்ன செய்யணும்?
1: What you ought to do?
0: உன்னை சோதிச்சு பார்க்கணும்.
1: You ought to test yourself.
0: உன்னை பரிசோதிச்சு பார்க்கணும்.
1: You ought to try and test yourself.
0: அப்ப ஆண்டவர் திருவிருந்தை எதுக்கு வச்சிருக்காரு?
1: What for the Lord has kept the communion?
0: ஆசீர்வாதத்துக்கா பரிசுத்தத்துக்கா?
1: Is it for blessing or holiness?
0: இங்க வாயை திறக்க மாட்டீங்க, நான் சொல்றேன். நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: Many are happy.
0: மாசத்துல 4 வாரம் ஆப்சென்ட் ஆனாலும் எந்த வாரம் ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க.
1: So they are absent for the 4 weeks.
0: Full pack.
1: A week of communion they come.
0: First service full pack. எங்களுக்கு கொடுக்க முடியல.
1: First service
0: full pack.
1: It was jam packed.
0: அனே was the என்னடா இது திருவிருந்தா இவ்ளோ.
1: I was just considering
0: it special.
1: That's something such.
0: சரி, ஒருவேளை இங்க தப்பிட்டா பாஸ்டர் ரொம்ப நல்லவர், 2nd வாரம் பக்கத்துல வச்சிருக்காரு, இங்க இல்லனா இங்க எடுத்துக்கலாம்.
1: You may see.
0: எப்படி ஆகிலும் என்ன எடுத்துறனோ
1: சம்பாத
0: எடுக்கட்டா, என்னமோ பாவம் செய்துட்ட மாதிரி நினைக்கிறீங்க.
1: So people feel
0: இங்க இல்லனா அங்க, அங்க இல்லனா இங்க.
1: Either here or there or there or here.
0: உங்க நினைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவிருந்து எடுத்தா
1: நமக்கு
0: ஆசீர்வாதம்.
1: That will be a blessing.
0: கடைசி மூச்சு வாங்கும் போது, பாஸ்டர் வீட்டுல போய் திருவிருந்து கொடுத்துருவீங்களா பாஸ்டர்? யாதியா படுத்தா பாஸ்டர், எங்க வீட்டுக்கு திருவிருந்து அனுப்பிடுவீங்களா பாஸ்டர்? ஏன் திருவிருந்து எடுக்காம செத்து போயிட்டா பரலோகம் போக மாட்டான்னு எண்ணம்.
1: The idea is if you don't take the communion you cannot enter heaven.
0: நல்லா கவனிச்சுங்க.
3: think.
0: திருவிருந்து உனக்கு வச்சிருக்கிறது ஆசீர்வாதத்துக்கு இல்ல.
3: Holy communion is not for your blessing.
0: எதுக்கு தெரியுமா?
3: What for?
0: இதுல கை வைக்கிறதுக்கு முன்னால அவனவன் தன்னை தான் சோதித்து பார்க்க கடவன்.
3: One has got to search himself.
0: இது என்னன்னா கோயம்பேட்டில் வாங்குற திராட்சை பழம் இல்ல.
3: It's not the grape purchased at Coimbatore.
0: இது லாபாகிரில வாங்குற பிரெட் இல்ல.
3: Or bread out of
0: நீ கை வைக்க போறது தேவனுடைய பரிசுத்த சரீரம்.
3: You're placing your hands on the holy body of the Lord.
0: நீ பானம் பண்ண போறது கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்.
3: What you're going to drink is a precious
0: அந்த சரீரத்தோடு அந்த இரத்தத்தோடு நீ ஐக்கியப்பட போகிறாய்.
3: You are going to connect.
0: அப்ப நீ யோசிக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
0: பாருங்க, நம்ம உடம்புல ரத்தம் குறைஞ்சு போனா உடனே ரத்தம் ஏத்துறோம்.
3: We try to add our blood.
0: என்ன ரத்தம் ஏத்தணும்? ஆக்சிடென்ட் ஆச்சு, ரத்தம் போயிட்டே இருக்கு. எந்த ரத்தத்தையாவது ஏத்திடலாமா?
3: Can you add?
0: செத்தியா போயிருவ.
3: You will die.
0: செத்தியா போயிருவ. ரத்தத்தை உடனே பரிசோதிக்கிறான். அவருக்கு ஏ குரூப், இப்ப என்ன குரூப் ஏத்தணும்?
3: So what group has to be given?
0: B group ஏத்துறா. All out.
3: If B group is given, that man would die.
0: B positive. என்னடா ஏத்தணும்? தேடி வரோம். B positive இருக்கா? B positive இருக்கா?
3: Search for B positive.
0: அது ஏத்தனாதான் நீ பொழப்ப.
3: Only if that is added to you.
0: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம்.
3: The blood of Jesus is holy.
0: அந்த ரத்தத்தோடு நீ ஐக்கியம் படணும்யா.
3: You
0: அந்த ரத்தத்தை ஏத்திர முடியாது.
3: You cannot connect
0: yourself. எந்த ரத்தமாவது ஐக்கியப்பட முடியாது.
3: You cannot connect with any
0: other blood. எந்த ரத்தத்தை சேர்த்திர முடியாது.
3: Cannot add any other blood.
0: ஆகையினாலே
3: therefore
0: திருவிருந்து பெறறதுக்கு முன்னாலே
3: before receiving
0: the holy communion
3: got to search yourself.
0: எந்த சரீரத்துல கை வைக்க போறேன்?
3: What blood you going to
0: பரிசுத்த சரீரத்துல
3: எந்த
0: ரத்தத்தை பானம் பண்ண போறே?
3: What blood you going to drink?
0: ஒரு பரிசுத்த ரத்தத்தை.
3: It's a holy blood.
0: அப்ப ஆண்டவர் சபையில எதுக்கு வச்சிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா,
3: What for the Lord has kept the church?
0: ஆசீர்வாதத்துக்கு இல்ல.
3: Not for blessing.
0: உன்னை செக்அப் பண்ணிக்கிறதுக்கு.
3: Just to check you up.
0: Every month உன்னை செக்அப் பண்றதுக்கு.
3: Every month you ought to be examined.
0: நான் தாழ்மையா சொல்வேன்.
3: I tell you humbly.
0: வேதத்தின்படி நீங்க எடுத்துக்கன்னா மாசந்தோறும் திருவிருந்து வைக்க கூடாது.
3: If you live according to the word of God, need not have to keep the holy.
0: நாம உண்மையாய் வேதத்தை பின்பற்றினா,
3: if I follow the word of God,
0: எப்ப வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, every day
3: it has got to be.
0: கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடம் இல்லாத இருதயத்தோடு தேவனை துதித்தார்கள்.
3: Every day, even in their homes, they took part in the bread and wine. And they worship God. Not to check up under
0: daily check up.
3: You got to examine yourself every day.
0: நான் தகுதியா இருக்கிறேனா?
3: Whether I am worthy.
0: நான் தகுதியா இருக்கிறேனா?
3: Whether I am worthy.
0: நான் சொல்வேன், தாழ்மையா சொல்றேன்.
3: I will tell you humbly.
0: நல்லா உட்கார்ந்து பிரசங்கம் கேக்குறீங்க. நல்லா தலையாட்டுறீங்க.
3: You shake your head.
0: நீங்க பாத்தீங்கன்னா,
3: if you look here,
0: திருவிருந்து வேளை வந்ததுன்னா,
3: when the holy communion time comes,
0: விசுவாசிகள் தைரியமாய் எழும்பி வெளிய போறீங்க.
3: Our believers boldly stand up and go out.
0: அது உங்களை பொறுத்தது. உங்களை பொறுத்தது.
3: That is up to you.
0: ஆனா வேதம் சொல்ல தெரியுமா?
3: What about the word of God?
0: அவனவன் தன்னை தான் சோதித்து பார்த்து வீட்டுக்கு போக கடமை சொல்லல, தன்னை தான் சோதித்து பார்த்து இதிலே பங்கு பெற கடவன்.
3: Everyone has got to examine or search himself and take part in the communion. உன்னை
0: சோதிச்சு பார்த்து,
3: you got to search yourself.
0: இதுல பங்கு பெறு.
3: You got to take part in it.
0: ஏன் தெரியுமா?
3: You know why?
0: உங்களுக்கு தெரியும்.
3: You know.
0: இன்றைக்கு திருவிருந்தினி எப்போ தெரியும் உங்களுக்கு?
3: When do you know that this is a holy communion?
0: நேற்றுக்கு ராத்திரி வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்களா?
3: So they sent you.
0: இன்றைக்கு திருவிருந்த ஆராதனை எப்போ தெரியும்?
3: How do you know it's a service of the holy communion?
0: போன மாசமா தெரியல?
3: You knew it.
0: போன மாசம் தெரியுமா?
3: சரி.
0: அப்ப போன மாசமே உங்களுக்கு மார்ச் மாதம் 3rd திருவிருந்தேன்னு சொல்லி February மாதம் 3rd உங்களுக்கு தெரியும்.
3: So February 3rd you knew pretty well. March 3rd is a holy
0: month. நாயத்தம் பண்றதுக்கு ஒரு மாசம் ஆண்டவர் கொடுத்தாரு.
3: God gave you 1 month to prepare yourself.
0: இந்த கூல எழும்பி நான் ஆயத்தமா இல்லை அப்படி எழும்பி வெளியே போற.
3: So you stand up and you feel that you're not prepared in
0: your ஒரு மாதம் ஆண்டவர் உனக்கு தவண கொடுத்து நீ இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமா இல்லன்னு சொல்லி எழுதி போலாம்.
3: you can go out saying you're not prepared for the communion.
0: ஆனால்
3: yet
0: இந்த திருவிருந்து எது வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா
3: how long this communion
0: அவருடைய வருகை வரைக்கும்
3: up to the coming of the Lord
0: அவருடைய வருகை வரைக்கும்
3: up to the coming of the Lord
0: அப்ப திருவிருந்து ஒவ்வொரு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா
3: whatever the communion
0: அவர் நினையாத வேளையிலே வருவார்.
3: The Lord would come.
0: அவர் நினையாத சமயத்திலே வருவார்.
3: He would come in an
0: unexpected நீ அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
3: You ought to prepare yourself.
0: அதற்காக உன்னை சோதித்து பாரு.
3: You ought to search yourself.
0: Daily your checkup.
3: You got to examine
0: yourself. நீ ஆயத்தமாய் இரு.
3: You got to prepare yourself.
0: ஆண்டவர் சொல்ல மாட்டாரு.
3: God would never say.
0: ஏப்ரல் மாதம் 1st week திருவிந்த அன்னைக்கு வருவேன் சொல்ல மாட்டாரு.
3: He would never say on April 1st on the Holy Communion I would come.
0: ஒரு மாதம் உங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஒரு அறிந்த ஒரு திருவிந்துக்கு நீ ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா
3: if you're not prepared
0: நீ அறியாத வேளையிலே நீ நினையாத வேளையிலே
3: the unexpected time
0: Jesus வருவார்.
3: Jesus would come.
0: உங்க தீர்ப்ப நீங்களே எழுதிட்டு போறீங்க.
3: You can write your own judgment.
0: நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லை.
3: I'm not ready for the coming of the Lord.
0: நீங்க தான் சொல்லிட்டு போறீங்க.
3: Even you are going to give the judgment.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
3: You repeat the name of God.
0: உனக்கு முன்ன ஒரு மாசம் இருந்துச்சுல்ல?
3: So you had 1 month.
0: உனக்கு முன்ன ஒரு வாரம் இருந்துச்சுல்ல?
3: 1 month you had his time.
0: நீ ஆயத்தமா இல்லையா?
3: Whether you could not prepare yourself.
0: உன்ன சோதிச்சு பார்க்கலையா?
3: Could not search yourself.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
3: Repeat the name of God.
0: நான் ஆண்டவரே அடிக்கடி ஜெபம் பண்றது.
3: I used to pray all the time. Lord
0: வரேன் வரேன்னு சொல்றீரேப்பா.
3: You say you would come.
0: வந்துட்டு போய் நேரா ரிசல்ட் யாது பாத்துறலாம் ஆண்டவரே.
3: When you come and go at least I can see the result.
0: இப்போ ரொம்ப ஊக்கமா ஜெபிச்சிட்டு இருக்கீங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம்.
3: You are praying honestly for your child.
0: ரிசல்ட் எப்ப பார்க்கலாம்?
3: When can you see the result?
0: மே மாசம்தான் பார்க்கணும்.
3: Only during the month of May.
0: இது உடனே 1 minute.
3: So in a minute.
0: Yes, ஒரு இமைப்பல வந்துட்டு போயிடுவாரு.
3: So Jesus
0: எது பாஸ் எது ஃபெயில் எதுங்க உட்கார்ந்திருக்க போகுது எது போக போகிறது மே மாசம் வரை காத்திருக்க வேண்டியது ஒரு செகண்ட்
3: in a twinkling of an eye.
0: நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கணும்
3: brother. You and I have got to prepare ourselves.
0: எதுக்கு?
3: What for?
0: மாசம் முழுவதும் கொடுக்கப்பட்ட திருவிருந்துக்கு நீ ஆயத்தமா இல்லாம
3: if you're not prepared for the communion that is given every month.
0: நீங்க ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க? வீடு வாங்கறக்கா?
3: Whether to buy
0: எங்க நம்மள விட பெரிய வீடு எல்லாம் திருப்பதி சாமி வச்சிருக்காங்க.
3: So
0: திருப்பதி சாமிக்கு போறோம் பெரிய பெரிய வீடு எல்லாம் வச்சிருக்காங்க.
3: One who goes to
0: நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வீடு வாங்குறக்கா மாடு வாங்குறக்கா
3: whether to buy cattle
0: இல்லங்க
3: it's not so
0: கர்த்தர சந்திக்கிறதுக்கு
3: you got to meet the Lord
0: தேவனை சந்திக்கிறதுக்குங்க
3: you got to meet God
0: அதுக்கு டெய்லி நம்ம பரிசோதிக்கிறீங்களா
3: so daily you got to search yourself
0: ஆண்டவரே
3: Lord
0: துணிகரமான பாவங்களுக்கு
3: presumption sin
0: என்னை விலக்கி
3: keep me away
0: என்னை காத்துக்கொள்ளும்
3: and preserve me
0: அப்பொழுது நான் உத்தமனாய் வருவேன்
3: only then I could be upright
0: துணிகரமா கை வச்சிராதீங்க
3: so do not lift your hand
0: திருவிருந்தில துணிகரமா கை வச்சிராதீங்க
3: so there are people who lift
0: இதல வைக்கிறதுக்கு முன்னால
3: before
0: உன்னை சோதிக்கணும்
3: you got to search yourself
0: தகுதியா இருக்கான்னு பார்க்கணும்
3: you got to see yourself
0: வழக்கத்தின்படி வாய் வச்சிராத
3: or before
0: வழக்கத்தின்படி கை வச்சிராத
3: as a tradition don't place your hands on it
0: ஆண்டவரே
3: lord
0: ஒரு பரிசுத்தமுள்ள தேவனோடு நாய்க்கேமா இருக்கிறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறீர் ஆண்டவரே
3: Lord you called me to connect yourself with the holy God
0: நான் உத்தமனாய் இருப்பதற்கு
3: that I may lead a holy life
0: என்னை சோதிக்கிறேன்
3: I search myself
0: என்னை செக் அப் பண்றேன்
3: I check up
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது
3: Glory be to the name of God
4: பாகம் 2 நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள்

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

கால்களும் கைகளும் தொழு மரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சதைகள் பீக்கப்பட்ட நிலைமையிலே ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதால ஹலலூயா சிறைச்சாலையிலே அவர்களை போட்டிருக்கிறார்கள். It was the midnight. Hallelujah. I want to tell you, you may be going through a midnight crisis, midnight situation. Amen. Hallelujah. But my God, my Savior, He is faithful. Hallelujah. To deliver you. Hallelujah. Out of the midnight. Amen. Into a miraculous moment. If you believe wherever you are, wherever you are, lift your voice and praise Him. Lord, tell Him, Lord, I put my trust in you, God, no matter what circumstances are, no matter, oh God, how big the enemy is, no matter, oh God, what is coming, what is standing against me, help me, oh God, to sing praises, help me to look to you, help me, oh God, to put my trust, oh God, Jesus.

சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவேன். வாழ்க்கையில் நிறைவேற்ற

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலைமையில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில் பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

தீர்மானம் பண்ணினார். சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் சேஸ், All the prison doors opened at once. Hallelujah. What has been stopping

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரத்தங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கோம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கோம், இளைய குமாரிட போல. We have gone too far. Hallelujah. You don't want to listen to your father. You don't want to listen to your elders. You don't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You don't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. ஹல்லேலூயா. ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way. Hallelujah. Amen. Amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் ஆண்டவரே, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே. உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா.

சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல.

பூமியை மாத்திர இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் அந்தவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களுடைய வருகை சமீபத்திருக்கிறதான். இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்தில் ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God.

எங்க ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது பலர் தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு திடீரென்று சென்று விடுவதை நாம் வாசிக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு மேல் இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியாது என்ற பயம், அல்லது என்னை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம். நாம் எல்லோருமே பயத்தை சந்தித்த நேரங்கள் உண்டு. ஆனால் எந்த ஒரு பயத்திற்கும் தற்கொலை என்பது முடிவே அல்ல என்பதை தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டாக்குகிறார் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நாசிக் படைகளின் ஆட்சியின் போது ஹிட்லரினுடைய பிரச்சார மந்திரி, உங்களை ஒரு காரியத்தில் ஒருவர் நம்ப வேண்டுமானால் அதை மீண்டும் மீண்டும் மீண்டும் கூறுங்கள் என்று கூறினார். நீங்கள் நீண்ட நாட்கள் பயத்துடன் வாழும் நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் மூளை தவறான தகவலினால் சலவை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அச்ச உணர்விலே நீங்கள் ஒதுங்கியிருக்கலாம். பயம் என்ற குழப்பத்திலிருந்து திரும்பவோ, நகரவோ, முயற்சி செய்யவோ, வெளியேறவோ முடியாது இருக்கலாம். ஹிட்லரினுடைய பயங்கர ஆளுகை பல ஆண்டுகளுக்கு முன் முடிவுற்றது. ஜெர்மானியர் இந்த உண்மையை அறிந்தபோது அவர்கள் விடுதலை உணர்வு பெற்றனர். நீங்களும் பயத்தின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? உண்மையான ஆபத்து ஒன்றை நாம் சந்திக்க நேரும் பொழுது நாம் செயல்படும்படி நம்மை படைத்த ஆண்டவர் நம்மில் வைத்துள்ள பாதுகாக்கும் சாதனமே பயம். ஆனால் இந்த பயம் நம்மை சரியான பாதையில் நடத்துவதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பயப்படும் நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தரும் ஆலோசனையை கேட்டு சூழ்நிலைகளை விட்டு நம்மை தூக்கிவிட அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. எனவே பயம் வரும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கும் தவறான தகவல்களினால் சோர்ந்து போய் தற்கொலை எண்ணத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நம்மை தாங்கி வழி நடத்துகிற தெய்வமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா?

அதிகாரம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாப்பிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகின்றேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கின்றவர்கள் பிறகே பொறுக்கின்றாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கின்றவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கின்றவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கின்றவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. அறுக்கின்றவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கின்றேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கின்றாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலிலே போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாத படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டுகொண்டு வருகின்றதிலே குடிக்கலாம் என்றார். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமனாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணியை தோய்த்து கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கின்றவர்களுக்கு அருகே உட்கார்ந்தார். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரைக்கட்டுக்கள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாட்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து,
உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கின்ற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கின்ற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கின்றான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்திரியான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காத படிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகின்றது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வாட்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும் படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து மாமியிடத்தில் தங்கினாள்.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகி ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

பிரியமானவர்களே, இப்போது நான் சாட்சி சொல்லுகிறேன். என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என் தகப்பனார் பெரிய ஒரு பூசாரி, நானும் பூசாரி அம்மாவா தான் இருந்து வந்தேன். என்னுடைய பேர் வந்து, பழைய பேர் வந்து பவளக்கொடி, இப்போதுள்ள பேர் ரூத் டேனியல். அப்போ என் தகப்பனார் பூசாரியா இருக்கிற நாட்களில அவர் 9 வயசுல இருந்து பூசாரியா இருந்தாங்க. 9 வயசுல இருந்து பூசாரியா இருந்தாங்க. அது கேரளாவில் மூணார் தேவி குளத்துல என் தகப்பனார் அங்கதான் வாசித்து அங்கதான் இருந்தாங்க. பிள்ளையில இருந்தே எனக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும். அப்படியாக என் தகப்பனாரோட சேர்ந்து நான் போய் என்ன செய்வேன், பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போவேன், காடுகளில் போய் மைமாந்திரம் செய்யும் போது சிறுகாட்டில் போய் கூட இருந்து நானும் அதை என்ன செய்வேன், பண்ணுவேன். அது மட்டுமல்ல, இப்படியாக நான் வந்து அதில் மிகுந்த பக்தி உள்ளவளா இருந்தேன். அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து இறந்து போயிடும். அப்படி இருக்கும்போது கடைசியாக ஒரு அக்கா 6 வயசுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு அண்ணன் பிறந்தாங்க, அவங்களும் ரொம்ப சீரியஸா ரொம்ப உடம்புக்கு சரியில்லாம வியாதியோட இருந்தாங்க. அவங்களும் மரித்து போவாங்க அப்படிங்கிற நிலைமையில வந்துருச்சு. இனிமே காப்பாற்ற முடியாது இந்த குழந்தை எங்கும்போது எங்க அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள் இப்படியா

என்னென்ன பூஜைக்குரிய காரியங்களை செய்யணுமோ எதை எதை பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுலேயுமே எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநல பாதிப்பு மெண்டல் அந்த காரியங்களில் இருக்கும் பொழுது அவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் போயிடுச்சு. மருத்துவர்கள்லாம் சந்தித்தோம், அதை ஒன்றும் பண்ண முடியலை. அந்த நாட்களில் என் தகப்பனார் வனாந்தரமான இடத்துல காட்டில் அவங்க ஆராதித்து வந்த இடத்துக்கு போய் அங்கேயே அவர்கள் தங்கி இதற்காக பூஜை பண்ண ஆரம்பித்தார்கள். இப்படியாக 6 மாதம் கடந்து போச்சு. அண்ணனையும் காப்பாற்ற முடியல, அவங்களும் வியாதியாக படுத்து கிடக்காங்க. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு தேடி வந்து என் தாய் இருக்கிற அறைக்குள்ளே போய் அங்கே போய் என்ன செஞ்சுருக்காங்க, பிரகாசமான ஒரு ஒளி, பயங்கரமாக சூரியனை பார்க்கிலும் பிரகாசமான ஒரு ஒளியாக அந்த ரூம்புக்குள்ளே பிரவேசித்தது. அந்த ரூம்புக்குள்ளே அந்த ஒளி வந்து ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாத, உனக்கு இனிமே பிறக்கிற பிள்ளைய நான் வந்து கூட்டி கொண்டு போக மட்டும் எந்த விதமான ஆபத்தும் வராது என்று ஒரு வார்த்தை மட்டும் அந்த ஒளியிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கு. என் தாய்க்கு இருந்ததான அந்த மெண்டல் அந்த மனநிலை எல்லாம் சரியாயிடுச்சு. அதுலேருந்து விடுதலையாகி அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு இங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் அண்ணனும் சுகமாயிட்டாங்க, அவங்களும் நல்லாயிட்டாங்க. நல்லான உடனே ஒரே சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வந்தாங்க விடுதலை கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் என் தகப்பனார் உடனே வந்து அவங்க என்ன சாத்திர சடங்குகள் அதுக்குரியதை செய்யணுமோ அதை மட்டுமே செஞ்சார்கள். அதுக்கு பிறகு தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த பிறகு எனக்கு பேர் வைக்கும்படியாக நெல்லை எடுத்து அதை ஒரு பக்கமாக உரித்து போடும் பொழுது எந்த பேருமே வைக்க முடியல. அந்த நெல் குப்புறவே விழுந்துச்சு, நிமிந்து விழலை. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவர்கள் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிதான ஒரு பேர் வைக்கலாமா என்று சொல்லி கேட்டார்கள். என் தகப்பனார் சொன்னார், என்னுடைய வழியில் எந்த பேருமே கிடைக்கல, நீங்கள் ஒரு பேர் வைங்க என்று சொல்லும் பொழுது அதில் எனக்கு கொடி என்று சொல்லியும் பவளம் என்று சொல்லியும் வெளிப்படுத்தல 12 முத்துக்கள் உள்ள அதோடைய முத்துக்களுடைய பெயரையும் யோவான் 15 அதிகாரத்தில் நானே மெய்யான திராட்சை கொடி என்கிற பெயரையும் இணைத்து பவளக்கொடி என்று பெயர் வைத்தார்கள். அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரே சந்தோஷம். நான் பிறந்த பிறகு ரொம்ப ஆசீர்வாதங்கள், நல்ல சந்தோஷமா இருக்கிற நாட்களில் 1-8 மாசத்துல நான் அழகா நடப்பேன். அந்த நாட்களில பெரிய வாய்க்கால் எங்க வீட்டு ஓரமா போயிருக்கு, பெரிய வாய்க்கால், அதுல கீழே விழுந்துட்டேன், உள்ள விழுந்துட்டேன். வீடு முழுவதும் ஊர் முழுவதும் தேடுகிறார்கள், எங்கேயுமே என்னை கண்டுபிடிக்க முடியல. அப்போது ஒரு மாலை போட்ட ஒரு சகோதரன் அவர் வீட்டுல ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே பெரிய ஒளியாக வந்து, மகனே நீ வேகமா போய் இந்த கிடங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆத்துல அந்த கிடங்களை வந்து இந்த குழந்தை கிடக்கும்னு சொல்லி அங்க போய் பார்த்தா நான் கிடந்திருக்கிறேன். நான் ரொம்ப நேரம் அந்த சாக்கடையில கிடந்திருக்கேன், ஆனா உயிரோட இருந்திருக்கேன். அவர் வந்து தூக்கி எடுத்து என் தாய் கிட்ட ஒப்படைக்கும் போது அப்பொழுதும் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்து ஒருவரும் கண்டுபிடிக்கல. எனக்கு 8 வயசா இருக்கும் பொழுது நான் என் தகப்பனாருக்கு அம்மாசி விரதம் இருப்பார்கள். அப்போது நானும் எங்கள் பாட்டியும் மட்டுமே அவர்கள் சமையல் செஞ்சு கொடுக்கணும் புது மண் பாத்திரத்தில். அப்படி செய்து கொடுக்கும் பொழுது ஒரு நாள் நாங்கள் போய் அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்க போனால் அந்த கிணத்தை சுற்றிலும் விக்கிர கோயில் நிறைய இருந்தது, மரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில் அந்த கிணறு இருக்கும், அங்கே நான் போய் தண்ணி எடுக்கும்போது உள்ள விழுந்துட்டேன். உள்ள விழுந்தா ஒருவர் வயசு சென்றவர், ரொம்ப அழகா இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய முகங்கள் எல்லாம் இரத்தமாக இருந்தது. அவர் அந்த நேரங்களிலே அவருடைய முடி வெண்மையா கணத்தை சுற்றிலும் இருந்தது. அவருடைய கையில என்னை ஏந்தி கொண்டிருந்தார். அப்போது நான் சவுண்டு கொடுத்து பார்த்தேன், தாய் பாட்டியிடம் இப்படியாய் சொன்னேன், நான் கிணத்துல கிடக்கிறேன், நான் என்ன ஒருவர் ஏந்தி கொண்டிருக்கிறார், அதை பற்றி அவர்கள் கவனிக்கவே இல்லை. அப்போது அந்த சைடாக போன ஒரு வாத்தியார் வந்து இறங்கி வந்து அவர் கையில கொடுக்கும் பொழுது 3 படி இருக்கும் பொழுதே கையில கொடுத்து விட்டார். அந்த நேரங்களில நான் அவரை திரும்பி பார்க்கும் பொழுது தலை வளர்ந்த விதமா இருந்தது, கைகள் வளர்ந்த விதமா இருந்தது, கால்கள் வளர்ந்த விதமா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவர் ஒண்ணுமே பேசல. வாங்கினவர் வாத்தியார் சொன்னார், என் தாய் தகப்பன் என் பாட்டியிடம் அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அப்பவுமே என் குடும்பத்துக்கு யாருக்குமே புரியல, எனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டுமே அவர்களுடைய சாத்திரத்தின்படி எனக்கு செய்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளையில 11 வயதா இருக்கும் பொழுது நான் ஆடு மேய்ப்பேன், காடுகள்ல வேலை செய்வேன். அப்படி இருக்கும்போது ஆடு மேய்க்கும் போது ஒரே விளையாட்டு. அந்த நேரங்களில மலைகளில போய் மலையில இருக்கும் பொழுது அங்கிருந்து நான் என்ன செஞ்சேன், கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுனால என்னுடைய இரத்த குழாய் வந்து

அப்படியாய் செதஞ்சு போய் அது இல்லாமல் போய்விட்டது. போனதுனால நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல போயிட்டேன். அப்படி போயிருக்கும் பொழுது உடம்பு முழுதும் ஒரே சலம், அப்படி தலைமுடி கிடையாது. இந்த நேரங்களில் என் தகப்பனார் போய் அந்த பூஜை அறையில, தனி பூஜை அறை, அது பெரிய அறை, அங்க போய் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேலைகள் என் பிள்ளை உனக்காக செய்தது, எத்தனை காரியங்கள் என் கூட சேர்ந்து உனக்காக செய்தது, எனக்கு அடுத்து என் மகதான பூசாரி அம்மா வர்றது, நீ இப்படி இந்த நாட்கள் அந்த உயிரை காப்பாத்தலையே என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் எங்க அப்பா ஆராதித்த எல்லாமே வந்து எல்லாம் வந்து சொல்லிச்சான், நாங்க கடவுள் கிடையாது, வானத்தையும் பூமியும் ஒன்னே எங்களையும் படைச்ச ஒருவர் தேடி வருகிறார், அவர் வந்து உன் மகளுக்கு உயிர் கொடுக்க போகிறார் என்று சொல்லி அவர்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எங்க அப்பா இருந்துட்டு அப்படி யாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, வான ரெண்டாக பிளந்து அங்க இருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவருடைய ரத்தம் என் மேல் வடிந்து நான் என்ன செஞ்சேன், உயிரோட வந்தேன். நான் 11 வயசுல அப்போ எனக்கு அந்த சுகம் கிடைச்ச உடனே என் தகப்பனார் உடனே என்னை எடுத்துக்கொண்டு எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாங்க. போய் இப்படி சிலுவையில் அடித்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க இங்கே ஒரு சர்ச்சிற்கு போங்கன்னு சொன்னோடனே அங்கே கொண்டு போய் என்னை வச்சு அங்கே நான் 3 நாள் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார். எப்படி தரிசனமானார் என்றால், நான் அன்று ராத்திரியிலே உட்காந்து ப்ரேயர் பண்ண தெரியாது, எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாது, எதுவும் எனக்கு அதை பற்றி பேச தெரியாது. இன்னொன்று, நான் ஸ்கூலுக்கே போகலை, படிக்கவே இல்லை, அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் கண்ணை மூடி, கடவுளே நீ தான் வானத்தை படைச்சிங்களா, நீங்கள் தான் பூமியை படைச்சிங்களா, நீங்கள் தான் எங்களெல்லாம் படைச்சிங்களா, எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து அப்படியே நினச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பயங்கரமான ஒரு தூக்கம் வந்துச்சு. நான் தூங்க ஆரம்பித்த உடனே என்னை ஒருவர் வந்து எடுத்து கொண்டு போனார். எடுத்து கொண்டு போய் அந்த இடத்தெல்லாம் எனக்கு காமிச்சார். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் வந்து தரையெல்லாம் கூட தங்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல நிறுத்தி, இந்த இடத்துக்கு நீ வருகிறதுக்கு நீ என் பின்னாடி வா என்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினார். சரி என்று சொல்லி நான் அந்த காட்சியை கண்ட பிறகு என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு எப்படி ஆராதிக்கணும் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது, அதனால நீ அந்த கடவுளை நினைச்சுக்கோ அப்படின்னு மட்டும் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு படிக்கலை, அதனால பைபிள் தெரியாது, அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, எப்படி அதுக்குள்ள வளரணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒருத்தரும் இல்லை. என்னுடைய ஊரில், என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்ட ஊரில் யாருமே கிடையாது. அந்த கிராமம், ஒரு கிராமம், வந்தித்தப்புங்கிற ஒரு கிராமம், அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிற நாட்களில் முதலாவது எனக்கு இந்த இடத்த பார்த்ததுனால, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கரமான தீ புறப்பட்டு வந்துச்சு முதல் தரிசனம் மீது. அது புறப்பட்டு வரும் பொழுது, அந்த தரிசனம் வரும் பொழுது என்ன தீ வானத்துக்கு பூமிக்கு புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது இந்த வானமும் பூமியும் வெந்து உருக போகுது, அதனால நீங்க பின்னாடி வா, நிறைய பேரை நான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு நாள் என்னைய கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி பயங்கரமான ஒரு திரை, அதுல எழுத்துக்களை சொல்லி கொடுத்தார். அப்பதான் நான் வந்து எழுத்துக்களை படித்தேன். எழுத்துக்களை சொல்லி கொடுத்த பிறகு இந்த பைபிளை தூக்கி இதை நீ தினம் வாசிக்கலாம் என்று சொன்னார். சரின்ட்டு நான் முதலாவது பைபிளை திறந்து பார்க்கும் பொழுது ஏசியா 61:1 உன்னுடைய ஊழியம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதில் பார்க்கும்போது எழுத்து கூட்டி மெல்ல மெல்ல வாசிப்பேன், இப்போ அழகாக வாசிப்பேன். அப்போ பார்க்கும்போது இருதய நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள் என்று சொல்லி அதில் வந்த உடனே ஆவியான, அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கவே ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்றாலும், அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி வெளிப்பாடு வந்தது. உடனே மத்திய ஆகாயத்தை வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட இடத்துல என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் பொழுது அங்கே போய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு முன் மேலே பயங்கரமான ஒரு புறா புறப்பட்டு போச்சு. அதுலேருந்து ரத்தம், ஒயிட்டு, அக்னி, 3 விதமாக வந்து என் மேலே அந்த சொட்டு சொட்டாக விழுந்தது. விழுந்தா நான் அன்னைக்கு தான் பரிசுத்தாவி பெற்றேன். ஹல்லேலூயா! இப்படியாய் கர்த்தர் என்னை அவருக்குள்ள வளர்த்து என்னை கொண்டு வந்தார். அதுல இருந்து என்னை முழு நேர ஊழியத்துக்கு வரும்படியாய் அழைத்தார். எப்படி வருகிறது எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எங்க போகிறதுன்னு தெரியல, எங்க தங்குறதுன்னு தெரியல, அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற நாட்களில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்று இரவு ராத்திரியிலே நான் உற்சாகத்திலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பயங்கரமான நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்றது உண்டு. எங்க குடும்ப பாரம்பரியம் அப்படி. அப்படி நான் ஒரு நாள் அலங்காரம் பண்ணியிருக்கும் பொழுது அன்று ராத்திரியிலே என்னை மீண்டுமாக அதே அந்த தங்கமா இருக்கிற இடத்துக்கு
போனேன். போகும்போது அந்த தேவதூதன் என்னை தூக்கிட்டு பதிவா ஒருத்தர் கொண்டு போறாரு, என்னை தூக்கி கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது அங்க போய் நிக்கும் போது அந்த முதல் படி தாண்டி அங்க நிக்கும் போது பார்த்தா தங்கமா இருந்தது. நான் சொன்னேன், என்ன இது, எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, நீங்க இப்படி தரையெல்லாம் தங்கமா போட்டிருக்கீங்க, இதை விட அங்க பாரு அப்படின்னா அங்க ஒரு பெரிய தேவாலயம், அங்க போகணும், அந்த அந்த சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேன். போகவே முடியாது, இவைகள் எல்லாம் இருந்து நீ விடுதலை பெற்றுவாய் என்று சொன்னார். அப்போ யாக்கோப்பு ஒண்ணு அந்த வசனங்களில் அங்க 1, 2, 3 பார்க்கும் பொழுது அங்க இதை பற்றி தெளிவா இருந்தது. அப்படி அன்னைக்குத்தான் நான் எல்லாமே கலட்டி, யாரும் எனக்கு வந்து சொல்லல, எனக்கு தரிசனம், எனக்கு வேத வசனம் ரெண்டு மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறது. அப்போனே அதெல்லாம் கலட்டி அதுல இருந்து வெளியே வந்தேன். அதுக்கு பிறகு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு பிறகு என் குடும்பத்துல இருந்து வேறுபட ஆரம்பிச்சேன். அப்பந்தான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், இங்க வந்து பாரு அப்படின்னு. அன்றைக்கு நான் பாஸ்டிங் இருக்கிறேன், அப்ப தொடர்ந்து பாஸ்டிங் இருக்கிறேன், தண்ணியோ டீ காப்பியோ ஜூஸ் எதுவுமே குடிக்காதபடி தொடர்ந்து பாஸ்டிங் இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தா திரளான ஆடு மந்தைகள். அப்ப ஒருத்தர் தன்னுடைய கையில ஒரு கோல் வைத்திருக்கிறார், அதை கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுத்து இந்த ஆட்டுக்கு பின்னாடி போ, இதை பத்திக்கிட்டு போ அப்படின்னு. ஆடு மேய்க்கதான் எனக்கு நல்லா தெரியுமே, இது இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியும்னு போகும்போது சைட்ல பார்த்தா பயங்கரமான ஒரு பிசாஸ் கூட்டம், பயங்கர கூட்டம், அவர்கள் புறப்பட்டு என்னை வந்து கொல்லும்படியாக ஓடி வருகிறார்கள். அப்ப நான் பாக்குறேன், இந்த கூட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியலையே. அப்ப அந்த ஆட்டு மந்தைக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரத்தம் ஜெயம் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படி நான் அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆடுகள் வாய் திறந்து சொல்றது போல எனக்கு ஒரு தரிசனம். அப்படி சொல்லும் பொழுது இந்த கூட்டம் எல்லாம் திரும்பி போயிருச்சு. இயேசு கிறிஸ்து தேடி வந்து எனக்கு அவருடைய ரத்தத்தை என் மேல் ஊற்றி எனக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய வேலையை தொடர்ந்து செய்யும்படியா கிருபை செய்திருக்கிறார் தேவன் பிள்ளை. இப்படியாக நான் என்னைய கர்த்தர் ஒவ்வொன்றிலையா வழி நடத்தி முழு நேரம் ஊழியத்துக்கு என்னைய கர்த்தர் கொண்டு வந்தார். நான் வந்தது மட்டுமல்ல, என் குடும்பம் முழுவதும் இன்றைக்கு ரட்சிக்கப்படும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்கு கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன். தேங்க்யூ.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. ரட்சிப்பு கிரியையினால் உண்டானதல்ல, அது கிருபையினால் தேவன் நமக்கு கொடுக்கும் ஈவு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தில் குறிப்பிடும் ரட்சிப்பு நம்மை பொறுத்தது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தைக்கு வொர்க் அவுட் யுவர் சால்வேஷன் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல் என்ற வார்த்தையை ஒரு வெள்ளி சுரங்கத்தில் இருந்து சுத்தமான வெள்ளியை பிரித்து எடுப்பதற்கு ஒப்பான பதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். அதாவது, ஏற்கனவே ஒரு இடத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை பிரயாசப்பட்டு வெளியே கொண்டு வருதல் என்று பொருள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் வாழ்வில் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் ஏராளமானவை நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன. அவற்றை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. அவற்றை பயன்படுத்த நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கும் ஆவிக்குரிய விருப்பங்களை செய்கைகளாக மாற்ற வேண்டும். ஏனெனில் நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒரு வெள்ளி சுரங்கத்தில் சுத்தமான வெள்ளி பலவித மாசு பொருட்களோடு கலந்து கிடப்பதைப் போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆவியின் வரங்கள், தாளந்துகள், கனிகள் நமக்குள்ளே இருக்கின்றன. அவைகள் நம்மிலிருந்து செயல்பட அவைகளை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அநேகர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதுதான் தேவன் நாமம் மகிமைப்படும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த நாளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு நின்றுவிடவில்லை. தேவன் தன்னை அழைத்த அழைப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட்டார். ஜெபத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார். அவருடைய வசனங்கள் அதிகாரமுடையதாய் இருந்தது. பிசாசுகளை துரத்தும் விசுவாசத்தையும் ஆவியை பகுத்தறியும் வரத்தையும் பெற்றுக்கொண்டார். பிணியாளிகளை சுகமாக்கி ஆவியிலே வைராக்கியமாய் பிரசங்கித்ததால் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். தேவன் பவுல் அப்போஸ்தலனை அழைத்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறும் வரை அவர் பிரயாசப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை கண்டுபிடியுங்கள். அவைகள் ஒருவேளை உங்கள் கவலைகளினாலும் அவிசுவாசத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கும் விலையேற பெற்ற வரங்களையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வாருங்கள். அவைகளை பயன்படுத்துவோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளட்டும்.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாழ்க்கையிலே நாம் காண நேருகிற பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அவைகளை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு சிந்தனை எனக்கு கிடைத்தது. பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகள் நம்மாலே தீர்க்க முடியாதவர்களாக இருக்கிறபடினாலே வி வாண்ட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் காட், வி வாண்ட் டு ஹேவ் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய உதவியை நாட விரும்புகிறோம். அப்பொழுது வி நீட் டு ஹாவ் சம் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நமக்கு சில தீர்வு தேவைப்படுகிறது. நிறைய பிரச்சனை இருக்குது, தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். வாழ்க்கை நிறைய நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மூன்று கேட்டகரியில் மட்டும்தான் என்னை பார்க்க போகிறோம். மனித வாழ்வில் வருகிற மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேவன் எப்படி தருகிறார். பல நேரங்களில் when we meet problems, what we think, we must pray so that God will give us some solutions. நமக்கு சில தீர்வுகளை தருவோம் நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜபங்களாலேயே தீர்ந்து விடுவதில்லை என்பதை நாம் பல முறை பார்த்துருக்கிறோம். பட் வி நீட் ப்ரேயர், ரொம்ப வேணும். ஆனால் ஜெபித்தால் உடனே நமக்கு தீர்வை அப்படியே ஆண்டவர் கொடுத்து விடுவார், உவாசித்தால் கொடுத்து விடுவார், நம்பினால் கொடுத்து விடுவார். இல்லைன்னா ஜப கூட்டங்களுக்கு சென்றால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். இல்லை ஜப கூட்டங்களை நடத்துகிற போதகிடத்தில் சென்றால் அவர்கள் ஜெபித்து நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவன் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்றால் அவருடைய பக்கத்திலிருந்து நம்ம விஷயங்களை பார்க்கணும். We have to see all the things from the God's point of view. தேவனுடைய பக்கத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ நம்ம ஜபத்தை கேட்டோம் அப்படியே உன் பிரச்சனைகள்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுத்துட்டேன் அப்படின்னு பண்ணுறதில்ல. வேதாக முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுதும் இதை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது எப்படி தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். முக்கியமாக மூன்று பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்மை பாதிக்கிறது. ஒன்று, சரீரம் சார்ந்த பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பாடிலி வி ஆர் நாட் வெல், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வருது. இரண்டாவதாக ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், நம்முடைய பொருளாதார சூழல் ஏற்படுகிற பிரச்சனைகள். மூன்றாவது, உறவுகளுக்கு மத்தியிலே, மனித உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகள், எஸ்பெஷலி இன் ஃபேமிலி, குடும்பங்கள் ஏற்படுகிற பிரச்சனைகள். அப்போ த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஒன்று ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை மீட் பண்ணுறோம், சரீர பிரச்சனைகளை மீட் பண்ணுறோம், மூன்றாவது குடும்ப பிரச்சனைகள், உறவுகள் பிரச்சனை, நாட் ஓன்லி ஃபேமிலி, வெளியே போகிற நம்ம நிறைய உறவுகளோடு வாழ்கிறோம், அந்த உறவுகள் சம்பந்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது? நமக்கு தெரிந்த ஆயுதம் பெரும்பாலும் ஜபமாக மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா அதையும் தாண்டி சென்றால் உபவாசமாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் பொறுத்தனையாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் ஜப கூட்டங்களாக இருக்கிறது, ஜபம் செய்கிற போதர்களாக இருக்கிறது. த்ரோ தீஸ் திங்ஸ் வி பிலீவ் தட் வி கேன் ஹாவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் சில காரியங்களில் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி, பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வருகிறது என்றால், முதலாவதாக ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளுடைய ஆணி வேரை நீ கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீ பிரச்சனைகளை மட்டும் பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை நீ பார்க்கணும். உங்களுக்கு காய்ச்சலோ தலைவலியோ உடல் அசதியோ சோர்வோ உடல் வலி ஏற்படுகிற பொழுது தீஸ் ஆர் ஆல் பிக் ப்ராப்ளம்ஸ், அன்னீசியாகிறோம், நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இது நமக்கு கொண்டு வருது. ஆனால் இவைகள் அல்ல உங்களுடைய பிரச்சனைகள். This may be the signs of different types of other serious diseases. இதல சிம்டம்ஸ், வேறு நோய்கள் இருக்கிறது. அந்த நோய் நம்ம ஏற்கனவே கூட சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தியில் பார்த்தோம், கேன்சர் நேரடியாக நமக்கு வலிக்கிறது இல்லை, அது வேற ஏஜென்சி சொல்லி தான் என்ன செய்கிறது, நம்ம வலி கொடுக்கறது என்று. அதுபோல இந்த பிரச்சனைகள் இதுவல்ல பிரச்சனைகள். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது, கடன் பிரச்சனை ஏற்படுகிறது, சமாதான குறைவு ஏற்படுகிறது, வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்படுகிறது, நெருக்கடிகள் ஏற்படுகிறது. When you are witnessing all these kinds of things, you think that these are all just problems. ஆனால் இவைகளுக்கு என்ன இருக்குது, அந்த ரூட் காஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அதனுடைய மூல காரணங்கள் வேறு, ஆணி வேறு வேறு. சில செடிகளை நீங்கள் வெட்ட வேண்டும் என்றால் அதை புடுங்கத்தான் செய்யணும். அதை விட்டு விட்டு நீங்கள் மேலே வளர்ந்த விட்டுறீங்கன்னா மறுபடியும் ஆணி வேர் இருக்கிற அப்படின்னால் அது என்ன செய்யும், முளைத்து முளைத்து வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு செவற்றுக்குள்ளாடி, வால்ஸுக்குள்ளாடி, மதில்களுக்குள்ளாடி கூட சில செடிகள் வந்து என்ன செய்யணும், காகங்கள் எச்சங்கள் போட்டு செடிகள் உருவாங்க. நம்ம வளர்ந்து வருகிற வெளிப்பகுதை வெட்டி விடுவோம், ஆனால் வேர் என்ன செய்கிறது, உள்ளே இருக்கனால அது மறுபடியும் அது ஒயிடன் ஆகிட்டே இருக்கும். அருமையானவளே, உங்கள் பிரச்சனைகள் இவைகள் அல்ல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். உதாரணமாக உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், அது ரொம்ப முக்கியமானது அல்லவா? ஏன்னா உடலை கொண்டு தான் சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியும் சொல்லுவோம். அதுபோல் உடல் இருந்தால் நம்ம வந்து எல்லாம் செயல்பட முடியும். உடல் பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் நினைக்கலாம் இதுக்கு மருந்து சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா டிவைன் ஹீலிங் இல்லையா, டிவைன் ஹீலிங். ஊழியக்காரங்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுவோம், அற்புதகரமாக நமக்கு சோகத்தை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு வியாதி பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், மூப்பனை கூப்பிடணும், எல்டரை கூப்பிடணும், சரியா? அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம்ல. அதனால் வியாதிகள் வருகின்ற பொழுது அந்த வியாதிகளுக்கு மெடிசன்ஸ் இல்லைன்னா அதை மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்குறோம், ஹீலிங், டிவைன் ஹீலிங் எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கேயும் நீங்கள் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எப்படி பெறுகிறோம் என்றால், அதனுடைய மூல காரணங்களை கண்டுபிடித்தது, அதாவது வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ரூட் காசஸ். நீங்கள் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிக்கவில்லைன்னு சொன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உலக பிரகாரமும் பிரச்சனை தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டு விடத்தில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா உங்களுக்கு பலர் ஜெபித்தோ கூட சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் சம் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ரெசன்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம் தான் செட்டில் ஆகும். உங்களுடைய பிரச்சனைகளுடைய காரணங்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை நீங்கும், அடுத்த பிரச்சனை வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடன்கள் நீங்கும், அடுத்த கடன் வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறதான சமாதான குறைவு நீங்கும், அடுத்த சமாதான குறைவு வரும். ஏன்னா இவைகளெல்லாம் உருவாக்குவதற்கு அடியில் என்ன இருக்கு, வேர் இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த தீர்வுகளுக்கு வந்து வெறுமனே ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு விசுவாசித்து காணிக்க கொடுத்து அந்த மாதிரி தீர்வுகள் தேடுவதல்ல, இவைகளுடைய காரணங்களை கண்டுபிடி. முதலாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள், முதலாவது மூன்று காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய உடலுக்கேற்ற உணவை உண்கிறோமா? இப்போ சில சொல்லலாம், நம்ம இந்த உடல் சம்பந்தமான காரியங்களை எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம ஆன்மா பற்றி தான் என்ன செய்யணும், பேசணும், உடலை பற்றியும் பேசணும். இந்த உடலுக்குள்ள தான் என் ஆன்மாவும் என்ன செய்கிறது, செயல்படுகிறது. அதனால் அதான் ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்ல, ஃபிசிக்கல் லாஸ்ன்னு சொல்லலாம். அதான் உடல் சார்ந்த இயற்பியல்னு சொல்லுவோம்ல, உடல் சார்ந்த விதிகள். உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றபடியான உணவை முதலாவது நீங்கள் உண்கிறீர்களா, இல்லை உங்களுடைய நாவுக்கேற்ற உணவை உண்ணுகிறீர்களா? நாவும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். சுவை இல்லாமலே எல்லாம் சாப்பிட முடியாது, ஆனால் சுவையாகவே சாப்பிடுவதை உங்கள் வாழ்க்கையில் கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் வரும். இன்னைக்கு நீங்கள் ஜெபக்கூட்டத்துக்கோ இல்லை உபவாசத்துக்கோ போயிட்டு கூட சிலவில் ஹீல் ஆகலாம், ஆனால் மறுபடியும் என்ன செய்யும், ஏன்னா யூ ஆர் மேனுஃபேக்சரிங் த டிசீசஸ் இன்வெட்லி, யூ ஆர் சம்திங் பை தட் யூ ஆர் ப்ரொடியூசிங் நியூ டிசீசஸ் நீ உன் உடலுக்கேற்ற உணவை சாப்பிடணும். நீ 20 வயசில் என்ன சாப்பிட்ருந்தியோ அதை அப்படியே 40 வயசுலேயும் சாப்பிடக்கூடாது. நீ 40 வயசில் என்ன சாப்பிடுதோ அதை அப்படியே 50 வயசுலேயும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நீ ஹெல்த்தியாக இருந்த, எதை வேணாலும் சாப்பிடலாம், இன்னைக்கு நீ ஹெல்த்தியாக இல்லை. எனக்கு மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும், 6 நாள் மரவள்ளி கிழங்கு வெட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு ஆசையை நான் நிறைவேற்றுறதில்லை. என்னைக்கா ஒரு நாள் தான் என்ன செய்வேன், அப்போ கூட வாங்கி கொண்டு வந்து வாய்ப்பு இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாலுக்கோ ஸ்டாலினுக்கோ சுவாக்கினுக்கோ கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டேன்னாயிடும், ரொம்ப பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம பிரச்சனை அவங்களுக்கும் என்ன கிடைக்கட்டும், ஒரு பங்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். எனக்கு டெய்லி சாப்பிடவும் ஆசை உண்டு, ஏன்னா எனக்கு என்ன தெரியல அந்த மரவள்ளி கிழங்குடைய டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் அதனால் எங்கள் ஊருக்கு போகிறவள்ள அருள்தாசன் ஒரு பிரதர் எங்களுக்கு இருக்கிறார், நல்ல நண்பர். அவர் வீட்டுக்கு போனால் எப்படி பார்த்தாலும் சாப்பாட்டில் என்ன இருக்கும், மரவள்ளி கிழங்கு இருக்கும். அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த ஒரு மீன் குழம்பும் சேர்த்து அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வாயாவது வயிறாவது வியாதியாவது, கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்துவிட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம சாப்பிட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி நம்ம ஒரு மோகன்குமார்னு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் தான் சொன்னார் எங்களுக்கு மரவள்ளி கிழங்கு ஆசை இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா மீன் குழம்பு என்ன செய்யுங்க, செஞ்சு அதில் கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா. அதனால் எங்கள் வீட்டில் எதாவது கவலை குழம்பு வச்சாச்சுன்னா நான் என்ன செய்வேன், ஏதாவது ஒரு வாங்கிட்டு வரேன். எனக்கு 6 நாளும் சாப்பிட்றதாங்க ஆசை, 6 நாளும் சாப்பிட்டேன்னா என் கதை அதோ கதி தான். அதனால் ஆசை இருந்தாலும் என்ன செய்கிறது, வாங்கி சாப்பிட்றதில்ல. அப்போ ஏன்னா நீ நார்மலாக இருந்தால் எதை வேணாலும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்குலாம் எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா, மும்பைக்கெல்லாம் போய் பார்த்தா அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ வடப்பாவை சாப்பிட்ருக்கோம் தெரியுமா, மும்பையில் வடப்பா வடப்பான்னு அவ்வளவு உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்வேன், ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. இதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, பார்த்தாலே தெரிஞ்சுங்க. உடலுக்கேற்ற உணவை நீ உண்கிறாயா, நீ கடந்த காலத்தில் உண்ட அதே உணவு இல்லை, உனக்கு வியாதி வந்துச்சா, பிபி வந்துச்சா, இல்லை நியூரோ ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அல்சர் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சா, யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். மருந்தை போட்டுற, நான் இன்சுலின் போடுறேங்க இருக்கட்டும், அதுவல்ல கணக்கு, உன்னுடைய உடலுக்கேற்ற உணவு. ஆசை இருக்கத்தான் செய்யும், ஆசைக்கு ஏற்றபடி போனோன்னா வியாதி இருக்கும். உங்களுடைய வியாதி இன்னைக்கு குணமாகும், மாத்திரப்பட்டு குணமாகும், மறுநாள் என்ன செய்யும், அநேகர் தங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறதில்ல, அதுக்கு பதிலாக மருந்து வச்சு என்ன பண்ணிக்கிறது சமாளிச்சுக்கிறது, நான் மாத்திரை போடுறேங்க அப்படின்ட்டு. உடலுக்கு உகந்த உணவு, நேற்று நீ என்ன சாப்பிட்டேங்கிறது இல்லை, இப்பொழுது உன்னுடைய வயதுகள் என்ன, உன்னுடைய உடலில் என்னென்ன வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கேற்றபடி தான் என்ன செய்யணும். ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றீங்களேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே நாங்கள் சோறு தாங்க சாப்பிடுவோம், எப்போவுமே நாங்கள் கறிமீன் தாங்க சாப்பிடுவோம், அப்படி பழகிட்டோம். யோ, அது ஒரு காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது, உங்கள் வியாதி உங்கள் தலைமுறைக்கும் வரது இல்லையா, ஹெர்டிட்டி தானே. நீங்கள் ரெண்டு பேரும் சுகரை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்களா, பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிச்சு வச்சிங்களோ வரலையோ, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக என்ன வரும். என்ன இப்படி சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல். எனக்கு விசுவாசம் இருக்குங்க, ஆனால் நிறைய பேருக்கு சுகர் இருக்குதே, கேட்டால் அம்மா அப்பா இருக்குதுங்கிறாங்க. அப்போ அம்மா அப்பா வந்து கேட்காமலே வைத்து விட்டு சொல்லுங்கிற சுதந்திரம் என்ன, இந்த சுகர் இந்த பிபி இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இல்லை. சரி, அதனால் முதலாவது உன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு தீர்வு தேடுவதற்கு முன்பாக, அதை தெய்வீக சுகம் தேடுவதற்கு முன்பாக நீ சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றியா? எப்போ பார்த்தாலும் சுவையாக தான் சாப்பிடுவேன். சிலருக்கு வெஜிடேரியன்னா என்னன்னு தெரியாதுங்க, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனால் இதனை மருந்து கடைக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என் கூட வரவங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலிங் கிடைக்கும். நாங்கள் ட்ராவலுக்கு போகிறவங்களெல்லாம் வெஜிடேரியன் நான்வெஜின் கடை மேக்ஸிமம் 99% போகிறாங்க, அதனால் என் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நல்ல வெஜிடேரியன் கடைக்கு போவாங்க, சும்மா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், மத்தியானம் வந்துச்சு பிரதர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவார், எங்கேயோ வண்டி எங்கே நிற்கும், ஒரு மருந்து கடையில் நிற்கும் அப்படின்ட்டு. ஏன் அது அஞ்ச பேருக்கு முன்னாடி நின்னா, தலப்பாக்கெட்டுக்கு முன்னாடி நின்னா, ஸ்டார் பிரியாணிக்கு முன்னாடி நின்னா சந்தோஷமாக இருக்கும், இது எங்கே போகுது, கிளினிக்கு போகுது. சரி, ஆனால் உன்னுடைய உடலை நீ சரியாக ஹெல்த்தியாக இருக்க விரும்பினால் உணவு கட்டுப்பாடு அவசியம். இரண்டாவதாக, உண்கிறாய் உழைக்கிறாயா? வேலை இருந்தால் தாங்க நான் உழைக்கிறது, வேலை இருந்தோ இல்லையோ உனக்கு ஒரு வேலை இல்லைனாலும் ஓடுற வேலையாக செய், குதிக்கிற வேலையாக செய், நடக்கிற வேலையாக செய். அது வியாதி வந்துச்சா அவசியம் நீங்கள் நடந்து தான் ஆகணும். சில சொல்ல நான் கிச்சனை சுற்றியே நடப்பேன், அந்த கிச்சன் சுற்றி நடக்கிறதெல்லாம் கண்துடைப்பு, இதிலெல்லாம் பிரிஸ்க் வாக் வேணும் இல்லையா, அதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு போகணும், உங்கள் மைண்டை ஓடணும், வீட்டுக்குள்ளே இருக்கும் அது ஒரு பக்கம் கிடைக்குது. ஸோ உடனே சிலர் எங்கள் முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மி அரைக்கிறதுலேயே எக்ஸசைஸ் வாங்கினாங்க, அரிசி குத்துறதுலேயே இது பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி நீ என்ன புண்ணியம், அவங்களுக்கு இயற்கையாகவே எக்ஸசைஸ் கிடைச்சி உனக்கு இல்லை, இல்லை நீ கிரைண்டரே மிக்சி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு நாலு முறை அங்கே போகிற இங்கே போகிற வழியே எல்லாம் எக்ஸசைஸ் கிடைச்சிருமா, கிடைக்காது. எனவே உடலுக்கு உழைப்பு வேண்டும், எனவே தான் நமக்கு வேலை வேணும். வேலைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல, இந்த உடல் வந்து உழைத்து கொண்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும், வேலை செய். வேலை இல்லாதவங்க எல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது, அதை வேலை செய்கிறவங்க எல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. அப்படி ஆஃபீஸுக்கு போகிறோம் ஜம்முன்னு உட்காந்தது மத்தியானம் தான் எழும்புவாங்க, அப்புறம் சாப்பிட்டு உட்காந்துட்டு மறுபடி சாயங்காலம் தான் எழும்புவாங்க. இப்போ அதுக்கு இடையில ஒரு பேனா தேவைப்பட்டாலும் ஒரு பேப்பர் தேவைப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்டண்டரை கூப்பிட்டு தான் எடுப்பாங்க, இவ்வளோ எழும்பவே மாட்டாங்க. அப்படி எழும்பி சில ஆள் வரவுள்ளதும் தெரியுது, ஓஹோ இந்த ஆள் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு அப்படி தெரியும். ஏன்னா அப்படி ஜம்முன்னு அப்படி அது சீட் ஃபிட்டிங்காக என்ன பண்ணிடுறாரு, சீட் ஃபிக்ஸிங்காக அப்படி இது பண்ணிடுறாரு. உடலை உழைக்கிடுங்க, எழும்பணும், ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு பண்ணக்கூடாது, எழும்பணும், நாலு முறை எழும்பி உட்காந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். உங்கள் உடம்புல வியாதி வந்துடுதா, நீ நடக்கலைன்னா பாவம் செய்கிறீங்க. ஏன்னா அதான் ஃபிசிக்கல் ரூல்ஸ்ன்னு சொன்னேன், அந்த ஃபிசியாலஜிக்கல் லாஸில் நீங்கள் என்ன செய்யணும், பாட பின்பற்றணும். உடலுக்கு உரிய உழைப்பை கொடுக்குறீங்களா? மூன்றாவதாக, உடலுக்கு உரிய ஓய்வை கொடுக்கணும், யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். அப்போது சிலர் வந்து நான் வந்து என்ன மாதிரி ஆள், ஓய்வறியாத சூரியன், எனக்கெல்லாம் ஒன்று தேவை, இந்த டிரைவர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு சார் ஒரு மணி நேரம் போது சார் ஒரு மணி நேரம் போட்டால் அடுத்த ட்ரிப்பு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. காலங்கள் போகிறவள தான் தெரியும் இல்லையா, நேரங்கள் போகிறவள தான் பிரச்சனைன்னு வரும். எனவே உடலுக்கு நல்ல உரிய உணவை கொடுக்கணும், இரண்டாவது உரிய உழைப்பை கொடுக்கணும், மூணாவது உரிய ஓய்வை கொடுக்கணும். நீங்கள் மினிமம் 6.5 hours இல்லைன்னா ஒரு 7 hours இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 hours டெய்லி தூங்கி தாங்கணும். அப்படி தூங்காமல் சம்பாதிக்காது, சாபமான வருமானத்தை சேர்க்காது. சிலருக்கு நிர்பந்தம் இருக்கலாம், வேறு வழி இல்லை பிரதர், என்னால் 6 மணி நேரம் தூங்க முடியாது, ஏன்னா என் வேலை அந்த மாதிரி, வேலை அந்த மாதிரி அந்த மாதிரி வேலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் வேலை செய்கிற வேலைகளும் போகக்கூடாது. ஒரு மனிதன் நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி தான் வேலை செய்யணும் சொல்லுங்கள், 8 மணி நேரம். சூழல்கள் போய் வித்தியாசமாக இருக்குது, 10 மணி 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஆனால் அதையும் தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை, சம்பாதிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை, தொழில் தான் வாழ்க்கை, காலையில் போய் கடையில் உட்காந்துக்கிறது, நடராத்திரி எழுப்பி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வைத்துக்கொண்டு உங்கள் உடல் கெட்டது. நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க, உங்கள் உடலுக்காக வாழ்கிறீங்க, உடல் நல்லா இருக்கணும்ல, உடல் நல்லா இருந்தா எல்லாமே செய்ய முடியும். பரலோகத்துக்கு போனாலும் உடல் வேணும்ல, இப்போ ஆவிலே போயிடுவீங்களா? இந்த உடல்ல உலகத்துல வாழுகிற பொழுது இந்த உடல்ல இருந்தாங்க. அதனாலதான் வேதமான உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்குது. அப்போ ஆலயத்தை பராமரிக்கிற மாதிரி உங்க சரீரத்தையும் பராமரிக்கணும். அப்போ மூன்று காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, உடலுக்கேற்ற உணவு, உடலுக்கு தேவையான உழைப்பு. மூன்றாவது, உடலுக்கு தேவையான ஓய்வு. ஓய்வெல்லாம் எடுக்காம சாதனை புரிஞ்சுக்கிட்டெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்காரு பிரதர். சில அரசியல் தலைவர் இப்படிதான் போய் சொல்லுவாங்க, நான் 4 மணிக்கு தான் தூங்குவேன். அவங்க நல்லா தூங்குவாங்க, நீங்க கதை விடுவாங்க. அது அவங்க உடம்பு இருக்கிற இருப்பை பார்த்தாலே தெரியுது, 4 மணி நேரம் தூங்குற ஆள் மாதிரியே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் 4 மணி நேரம் தூங்குற என்ன நடக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த அரசியல் தலைவன் வாழ்நாள் முழுது எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லி பழகுனால எங்கள் தலைவர் 2 மணி நேரம் தான் தூங்குவார், மீதி நேரம்லாம் மக்களுக்காக சேவை செய்கிறார் அப்படின்னு. ஒன்றும் கதை கிடையாது, சுத்த பொய். இந்த அரசியல்வாதி சொல்கிற பொய்யில் என்ன செய்யாங்க, அவன் இந்த ஜெயலலிதாமா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தாங்க, 4 மணி நேரம் தான் தூங்கு அப்படின்னு. சரி, போதுமான அளவுக்கு தூங்குங்க, போதுமான அளவுக்கு வேலைக்கு உடம்புக்கு வேலை கொடுங்க. என்ன பிரதர் இன்னைக்கு இது தேவ செய்தின்னு சொன்னீங்க, என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க, இது தேவ செய்தி இல்லையா? நம்ம எப்போவுமே பரலோகத்தை பற்றி பேசணும், பரிசுத்தை பற்றி பேசணும், உடலை பற்றி பேசணும். உடலையும் நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு கிவ் மோர் கேர் ஃபார் அவர் ஃபிசிக்கல் பாடி. எனவே உடலுக்கு அப்போ உடலில் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அந்த உடல்ல இருக்க வியாதிங்கிற வியாதியை உருவாக்கி கொண்டிருக்க மேனுபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிற நீ உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஏரியாவுக்கு வா, வந்து அட் யுவர் லெவல் ஆஃப் இயன்ற வரைக்கும் நீ இந்த காரியத்தை செய்யணும். இரண்டாவதாக, பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதார பிரச்சனை ஏன் வருகிறது? பெரும்பாலான பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் என்றால் நம்முடைய ஒழுங்குபடுத்தப்படாத ஆசைகள், நம்முடைய எல்லை கடந்த ஆசைகள், நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சின ஆசைகள். ஆசைகள் தவறல்ல, போன வாரம் கூட பார்த்தோம்ல, ஆசைகள் என்பது குதிரை போன்றது. குதிரை நமக்கு வேணும் பிரயாணம் பண்ணுறதுக்கு, ஆனால் குதிரைக்கு என்ன வேணும், கடிவாளங்கள் வேணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏன் கடனாளியானாய்? கடன் வாங்க வேண்டிய நிற்பது எப்படி வந்தது? இயற்கை கொடுத்ததா, இல்லை என்றால் உன்னுடைய தவறான வழிகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான ஆசைகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான நிர்வாகம் கொடுத்ததா, உன்னுடைய தவறான முடிவுகள் கொடுத்ததா, உன்னுடைய நிலைமைக்கு மிஞ்சி போய் கடன் வாங்கினாயா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. நீ 10 லட்சம் 15 லட்சம் வாங்கினியா? So you have done some wrong. You must realize that. நீங்கள் உங்களுடைய எல்லைகளை மீறி கடன் வாங்குகிறீர்கள், எல்லைகளை மீறி உங்களுடைய விரிவாக்கம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வருமான எல்லைக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும் இல்லையா? அடுத்தவருடைய வருமானத்தின் அளவில் நீங்கள் வாழக்கூடாது. அவன் 50,000 சம்பாதிக்கிறான், 2 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் எப்படி வாழ்கிறான் அதே மாதிரி இல்லை, உன்னுடைய வருமானத்தினுடைய எல்லை. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை ஏன் வந்தது? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்குவாய் அப்படியே சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய். அதனால நீங்கள் சும்மா கொடுக்கலன்னா கடனாவது கொடுங்க, ஆனால் பார்த்து கொடுங்க. யாருக்குமே கொடுக்கறவள திருப்பி தரது கெப்பாசிட்டின்னு பார்த்து கொடுங்க, அது நல்லதுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காந்தி கடக்கில் எழுதிடுங்க, மகாத்மா காந்திக்கு. அவர் திருப்பி வந்து கொடுக்க போகிறதே கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா கடன் கொடுங்க, கடன் கொடுத்தாலும் மனசுக்குள்ளே எழுதிடுங்க, இது வாரா கடன், இது விஜய் மல்லையா கடன். விஜய் மல்லையா கடன் தெரியுமா? அவர் 1000 கணக்கில் கோடியை வாங்கிட்டு எங்கே போயிட்டாராம், வெளிநாட்டுக்கு போய் அங்கே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார் பாவம். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்க. எல்லாருக்கும் ஹெல்ப்புங்கிற பேரில் கொடுக்காவிட்டாலும் கடனுங்கிற பேரில் கொடுங்க. கொடுத்துட்டு மனசுக்குள்ளே எழுதிடுங்க, என்ன இது வருவதாக நான் எதிர்பார்த்து கொடுக்கல, வந்தால் வரட்டும் வரலனா போகட்டும். அதே இடத்துல வாங்குறவங்க இப்படி எண்ணக்கூடாது, நான் கடன் என்று வாங்குகிறேன் ஆனால் மனதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறேன், என் ஆண்டவர் என்கிட்ட கடன் வாங்குவாய்ன்னு சொல்லலை, நீ கடன் கொடுப்பாயின்னு தான் சொல்லிக்கிறவளே கடன். அப்போ நான் வாங்கினது என்னது, இந்த சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க. நான் சொல்லும், இந்த யார் கடன் கொடுத்தாலும் கொடுங்க, பாஸ்டர்ஸுக்கு மட்டும் கொடுக்காதீங்க. கொடுத்த ஐயா கடன் தானா இது, இல்லை எதிர்காலத்தில் இது காணிக்கையாக மாறுமா சொல்லி கொடுங்க. ஏன்னா பாஸ்டர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கடனை தான் வாங்குவாங்க, நிலத்தை வாங்குவாங்க, ஜுவல்ஸை வாங்குவாங்க, கேஷை வாங்குவாங்க, உங்களுடைய டெபாசிட்டை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற வச்சுருக்க காசை வாங்குவாங்க, வாங்கிட்டு கர்த்தருக்காக செய்யுங்க கர்த்தருக்காக செய்யுன்னு சொல்லுவாங்க. நாம கர்த்தருக்காக செய்கிறத நம்ம செய்யணும். ஆனால் இவர் கடன் வாங்குவார், திருப்பி கேட்க போகிறவில்லை. என்ன சிஸ்டர் கர்த்தருக்குள்ள நல்லா வச்சுருக்காருல, உங்கள் பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, ஆ கர்த்தருக்காக தானே செஞ்சீங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் கடன் தானே கேட்டீங்க, அதுக்கு நான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் சேர்த்து வச்ச பணம் இருக்கட்டும், கர்த்தர் பார்த்து வர பிள்ளைய நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருக்காக தானே செலவு பண்ணேன், நீங்கள் கடன் காணிக்கையாக தான் கொடுக்குறதா நினச்சிட்டு வாங்கினேன், நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே கடன் வச்சுருக்கீங்களா, என்ன பாஸ்டர் சொல்லி சொல்லியிலே வாங்கினீங்க. அதனால் யாருக்கு கடன் கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்காதீங்க, ஏன் அவரை பாவியாக்காதீங்க, அவரும் பரலோகத்துக்கு போகணும். உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு அவர் அப்புறம் பொய் சொல்ல வச்சு திருப்பி கொடுக்கணும் நிலைமை உருவாக்க வச்சு, நான் கேட்டாலும் சரிதான், நான் கேட்டாலும் அப்படித்தான் திருப்பி தருவாருங்க நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யுங்க, கொடுங்க, ஆனா என்ன செய்யுங்க, ஹிஸ்டரிய பாருங்க. சரி, இருக்கட்டும். எதற்கு சொல்லுகிறேன்னா, அநேகருடைய கடன்கள், அநேகருடைய பொருளாதார நெருக்கடி, எல்லைகளை கடந்த ஆசைகள், உன்னுடைய ஆசைகளுடைய எல்லைகளை நீ சுருக்கணும். எந்த அளவிற்கு உனக்கு ஆண்டவர் சூழலை கொடுத்துக்காரோ அந்த சூழலுக்கு தான் என்ன செய்யணும், நீ இது பண்ணும். அப்போ நிறைய பேருடைய கடன் இந்த அதாவது ஆசைகளை குறைக்கிறது கிடையாது, வழிகளை மாற்றுறது கிடையாது, அதே பழைய நாட்கள் அதே வழிகளே பிரயாணம் பண்றது. அந்த டெண்டன்சி மாறவே மாறாது, போக போக போக போக இன்னும் இன்னும் அந்த கடன்கள்லேயே வாழ்றது. எனவே கடன்கள் ஏன் வந்ததுன்னு சொன்னால், பெரும்பாலும் ஞானமின்மை, தேவனை முன்வைத்து வாழாமை, தேவனுடைய ஆலோசனைகளை தேடாமை, வேத வார்த்தைகள் முக்கிய கூடாமை, இவைகளெல்லாம் செஞ்சுட்டு தாங்க நம்ம கடனாளி ஆகிறோம். கடன் மட்டுமல்ல, பல நெருக்கடிகள் ஏற்படுகிறது இல்லையா, பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய ஆசைகளை முதலா நீங்க சீர் பண்ணணும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உறவு பிரச்சனைகள். உறவு பிரச்சனைகள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது என்றால், எதனால் ஏற்படுகிறது, எல்லாம் நான் தான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லாமே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, உறவுகளுக்குள்ள இருக்கிறீங்க. என்ன பாலமுருகன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க, நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாரு, நான் என்ன சொல்ல முடியும் சிஸ்டர், ஏதாவது சொல்றீங்களா, சத்தமா சொல்லுங்க. விட்டு கொடுக்காம போறதுனால சாரி, அவங்க ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, டாப்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, நாங்கள் இதை பக்கத்தில் இருக்கிறாங்க சரி, வேற பாபு தலையாத்த பக்கம் திருப்புறாரு. உறவுகள் ஏங்க சார் பிரச்சனை வருது, அது அவருக்கு தெரியாது, ஏன்னா உறவுகள் பிரச்சனை வந்ததுன்னு தெரியும், எஸ் சரக்கா இருக்கிறாங்களா சாரி பிரதர், வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துல நேரத்தில் இதெல்லாம் கேட்கலாமா, தனியாக கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறீங்க நினைக்கிறீங்க. பெரும்பாலான நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகளுடைய காரணம் என்ன, நீங்கள் இன்றைக்கி எனக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க, நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலைங்க, ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் சில விஷயங்கள் ஜெபம் சொல்லும் பைபிளில், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபாசனை, சரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ஜெபத்துலேயும் போகாது உபாசனையும் போகாது அப்படியும் இருக்கு. இது அதை விட பெரிய பிசாசு. எந்த பிசாசு, இந்த உறவுகளுக்கு இடையிலே வருகிற பிசாசு. ஆண்டவர் சொன்னார்ல இந்த வகை பிசாசுன்னு சொன்னார்ல, அந்த வகை பிசாசை விட அது சிலருக்கு சேஷ்டைகளை காட்டிட்டு போகிற பிசாசு, இது வேற விதமான பிசாசு. இந்த விதமான பிசாசுகளை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தது எதுன்னு சொன்னா, உங்களுடைய தவறான சுபாவங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நல்ல சுபாவ குறைவுகள். ஒன்று உங்களுடைய ராங் ஆட்டிடியூட்ஸ், ராங் பிஹேவியர்ஸ், கேரக்டர். பெரும்பாலும் உடைய உறவுகளுடைய பிரச்சனைகளை திரும்பி உள்ள போய் பாருங்கள், அதை பார்க்காதபடிக்கு என்னுடைய சுபாவம் அப்படியே இருக்கும், என்னுடைய மென்டாலிட்டியில் அப்படியே இருக்கும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நிம்மதி இருக்கணும், கனவு காணக்கூடாது. உங்கள் சுபாவங்களை நீங்கள் சீர் செய்யாத வரைக்கும் பாருங்கள், நிறைய பஞ்சாயத்து பண்ணுவாங்க, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது, பொண்ணு சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டுது, அப்புறம் என்ன செய்வாங்க பெரியவங்க எல்டேஸ் எல்லாம் கூடி உட்காந்து, இப்போ கிறிஸ்தவ குடும்பம்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து, அப்புறம் சர்ச்சில் இருக்கிற முக்கியஸ்தர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. என்னதான் மத்தியஸ்தம் பண்ணாலும், பஞ்சாயத்து பண்ணாலும், என்னதான் தேவ சமூகத்தில் ஜெபித்து சில காரியங்களை செஞ்சாலும், மறுபடி பழைய கிழவி அப்படி தானே, பழைய குருடியா, ஓ ரைட், பழைய குருடி கதவு திறையே. நீ என்னதான் ஜெபம் பண்ணி வச்சாலும், உபவாசம் பண்ணி வச்சாலும், பாஸ்டர் வந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் நாட்டாண்மை வந்தாலும் சரி, பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, மனிதனுடைய அடிப்படை சுபாவங்கள் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிற. அந்த சுபாவங்களில் மாற்றம் ஏற்படாத பொழுது, எத்தனை தான் பஞ்சாயத்து வச்சாலும் சரி, எத்தனை தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, எப்படி தான் கோர்ட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணாலும் சரி, என்ன செய்ய மாறாது, ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. சுபாவ மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுபாவங்கள் தான் உனக்கு பல பிரச்சனைகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த சுபாவங்களை குறித்து சிந்திக்கணும், உனக்கு எனக்கு எந்த மாதிரிப்பட்ட பிஹேவியர் இருக்குது, எந்த மாதிரிப்பட்ட மைண்ட் செட் இருக்குது. ரெண்டு பிரச்சனை, ஒன்று we have some bad qualities, இன்னொன்று we don't have some better qualities. சில இடங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளதில் கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் கெட்ட சுபாவங்களை சந்திக்கும்படியான நல்ல சுபாவங்கள் இல்லை. அப்போ வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது வெறும் ஜபங்களினால் அல்ல, வெறும் விசுவாசத்தினால் அல்ல, வெறும் காணிக்கையினால் அல்ல, உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் 1 5 7 வசனங்களையும், 17 வசனத்தையும், 2 17 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆகாய தீர்க்கதரிசி அவர்கள் அந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் சொல்கிற பொழுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய சுபாவங்களை சிந்தித்து பாருங்கள். இது எங்கிருந்து வந்தது, ஃப்ரம் ஹோயர் வெஸ்கம், அதை பார்க்காதபடி நீங்கள் சர்ஃபஸில் வந்து இது போல செட் பண்ணி செட் பண்ணி இல்லைங்க, இது 2 இருக்கும், 1 இருக்கும், யூ வில் நெவர் ஃபைண்ட் த ப்ராப்பர் சொல்யூஷன். அடித்தளங்களை பாருங்கள், ஆணிவேரை பாருங்கள், உங்களுடைய சரியற்ற சுபாவங்களினால் அந்த குடும்பத்தில் வந்தது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு நல்ல சுபாவம் தாங்க, எனக்கு கெட்ட சுபாவம் கிடையாது. உங்களுக்கு கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் நல்ல சுபாவம் இருக்குதா? கெட்ட சுபாவத்தை தாங்குற சுபாவம் இல்லாமல் இருக்கா? இல்லை. அப்ப மூன்று காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது இன்னைக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். நம்ம குரல்ல படிக்கிறோம் திருக்குறள். வாழ்க்கையில உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உடல் சார்ந்த பிரச்சனை சொல்லியிருக்கேன். அனைத்து நம்முடைய தவறுகளினால தான் உடல்ல பிரச்சனை வர அர்த்தம் இல்லை. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் இதில் வருகிறது. அதுவும் நிறைய வியாதிகள் இவைகளால் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு அப்பால பியாண்டவர் கெப்பாசிட்டி, நம்முடைய பியாண்டவர் நேச்சர், சில விஷயங்கள் வரும், அதுவல்ல. ஆனால் நீங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள். உங்களுடைய பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள். மூன்றாவதாக உங்களுடைய உறவு சார்ந்த பிரச்சனைகளை, நீங்கள் சுபாவங்களையும் சரி பண்ண மாட்டோம், வழிகளையும் சரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் நீங்கள் உண்மையான தீர்வை காண முடியும். நான்காவதாக, நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவது என்று சொன்னால் ஜபிக்கிறவளாக இருந்தீர்களா கேட்கவில்லை. தேவனுடைய நீதியை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நியாயங்களை தேடுகிறவர்களாக, தேவனுடைய பரிசுத்தத்தை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை தேடுகிறவளாக இருந்தீர்களா? அப்படி தேடுகிறவளாக இல்லை என்றால் நீங்கள் அந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ போய் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறதில்ல. உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்து, யூ ஹாவ் டு செட்டிலேட் த திங்ஸ், யூ நீட் டு ஹாவ் சம் கரெக்ஷன்ஸ். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துடைய 5வது அத்தியாயத்தை நான் வாசித்தோம். 15வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஓசியா 5வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். அதுக்கு முந்தி ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவள் ஆடுகளோடு மாடுகளோடு என்ன தேடி வருவாங்க, பட் தே வான்ட் ஃபைண்ட் அவுட் மீ, என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஹேவ் டு ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய குற்றங்களை நீ கண்டுபிடித்து என்னை தேடுகிற வரைக்கும் நான் போயிடுவேங்கிறார். நீ ஜபமா பண்ணிட்டு கிடக்கிற, நீ உபவாசமா இருக்கிற, நீ ஜபக்கூட்டமா போற, நீ உபவாச கூட்டத்துக்கு போற, நீ ஊழியக்காரர்கிட்ட போற, யார் யாருக்கிட்டே போகிற, ஆனால் யூ ஆர் நாட் ரியலைசிங் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய சுபாவத்தில் இருக்கின்ற குறைவுகளை பல நேரத்தில் சொல்றோம், அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட தப்பான சுபாவம் இருக்குது, உங்ககிட்ட நல்ல சுபாவம் இருக்குதா? அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இல்லைங்க. எல்லாமே அந்த லேடி தான் காரணங்க, ரைட்டு தான். ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? எனவே இந்த மூன்று காரியங்களையும் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் விரைவாக முடிக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் இரண்டாம் தீர்வு எப்படி வருதுன்னு சொன்னால், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உண்மையிலேயே தே ஆர் நாட் அட் ஆல் ப்ராப்ளம்ஸ். இவைகள் வாழ்க்கையினுடைய சில பகுதிகள். எல்லாவற்றையும் நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலவற்றை நீங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ண வேண்டும். சர்டன் ப்ராப்ளம்ஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட், யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் ஏ லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறை எடுத்துக்கணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் தட், வாழ பழகணும். உங்கள் உடம்புல வியாதி வந்தால் கூட, வந்துச்சு அல்சர், அப்புறம் வாய் தொல்லை, நியூரோ ப்ராப்ளம், பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், டாப் பெயின், பாட்டம் பெயின், அப்படி பல பெயின் இருக்குல்ல, மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழ் வலி, மேல் வலி, அப்படி நிறைய வலிகள் இருக்குது. அப்புறம் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்கா வந்திருக்குதா? விசுவாசத்தில் சொல்லாம் போகலாம்னு டாக்டர் சொல்கிறார், போகாதுங்கிறார். அது வந்துன்னா இருக்குங்க, அது உங்களை பெரிய தொல்லைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கிறாங்க. டாக்டர் போய் வியாதிக்காசு கேட்குறாரு, அவர் மருந்து இப்போ தான் முதல் முறை எழுதுறார். சார், இது எத்தனை நாள் சாப்பிட்ணும்? வாழ் நாள் முழுது சாப்பிடு. ஆயில் இருக்கிறவரே என்ன செய்யும்? இல்லை, வழக்கமாக 3-6 நேரம்னு சொல்லி எழுதுவாங்க, இப்போ இவருச்சு டெய்லி சாப்பிட சொல்லுவாங்க. ஆமாம், இது உன்னோட என்ன செய்யும்? சில வியாதிகள், சில மருத்துவ விதிகளை நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். விசுவாசம் இருக்குது. எல்லாம் வாய் சாப்பிடால் விட்டுட்டு போவாங்க மேடையில் நின்று கொண்டு, அத்தனை வியாதியும் போய்விட்டு அப்படின்னு. சில வியாதிகள் வந்துவிட்டால் இவைகள் நிமித்தமாக நீங்கள் மனதை போட்டு அலசடிப்படுத்தி கொண்டிருப்பதில், ஐயோ வந்து விட்டதே, நான் எவ்வளவு துள்ளி குதித்து மானை போல ஓடி ஆடி கொண்டிருந்தேன், சிட்டிக்குருவி போல இருந்தேன், பொட்டாம்பூச்சி போல இருந்தேன், எனக்கு இப்படி வந்து விட்டதே சொல்லி இன்னும் வியாதி ஆகிட்டு இருக்கிறது. வந்தா வந்துட்டு போச்சு, வந்துட்டு போட்டும். இவைகளை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்கள்? இவைகளை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணா வாழும். ஆண்டு பெரிய கடவுளுடைய பெரிதான கிருபையினால எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, வந்துச்சு, அமைஞ்சு போச்சியா? ஏத்துக்கிட்டு சொல்யூஷனை தேடு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணு, இன்னொரு பக்கம் புலம்பிக்கிட்டே உட்காராத. இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? அதுக்கு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தங்க வயசாகிறவள திரும்பி பார்க்குறவள, ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்தவன் தெரியும். அதான் அந்த உலகம், நீ ஒரே மாதிரி இருக்க முடியாது. என்ன தான் தகுதத்தம் பண்ணாலும் நாள் போக போக நீ என்ன செஞ்சிருப்பா? நலிந்து கொண்டு தான் இருப்பா, ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே இதை ஒன்றை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். வியாதிகள் வந்துவிட்டால் அந்த வியாதிகள் தொடர்பான பதட்டங்களோடும் கலக்கங்களோடும் அதை குறித்த புலம்பல்களோடும் இருக்கும் பொழுது அது இன்னொரு வியாதியாக மாறுகிறது. உனக்கு மென்டல் ட்ரபுளும் வந்துடும் சீக்கிரமாக சேர்ந்து. இப்போ உடம்புல மட்டும்தான் வியாதி வந்திருக்கு. ஆக வாழ்க்கையில் வியாதிகள் வந்து விட்டால் அது மட்டும் இல்லை, இன்னொன்னையும் கவனிக்கணும். நிறைய வியாதிகளை உருவாக்குறது எது தெரியுமா? உருவாக்குறது எது?

ஆண்டவர் நம்மை குணமாக்குவார், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். சில வேளை பவுல போல என் கிருபை போதும் உண்டா, என்ன பண்ணுறது, நாம் ஜெபம் பண்ணது வியாதிக்காக ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பலவீனத்திலும் அவருடைய பலம் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பலவீனங்களிலும் பெருமை பாராட்டுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 12:10 சொல்கிறது மாதிரி நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கைகள். அல்லேலூயா. எனவே வியாதியே நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து கொஞ்சம் தாங்க உடம்பு வலிக்கும், உடனே அதனால் எலும்புறதே கிடையாது, எலும்பு ஒன்றும் ஆகாது. நான் விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது, விழு அந்த அளவுக்கு ஒன்றும் வரல, வர வச்சிடாத. கொஞ்சோண்டு போதும் சிலருக்கு, ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை பண்ணி அதையே நினைத்துக்கிட்டு அதே இது பண்ணிட்டுலாம். நான் எனக்கு கூட என்ன சில உடல் அசைவுகள்லாம் உண்டு, நான் அதே நினச்சிட்டு வாழ்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஓடி ஆடி கொண்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன், அதுக்காக விழுந்து விழுந்து தூக்கிட்டே இருக்கிறது கிடையாது. எனவே வாழப்பழங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய பொருளாதார சூழல்கள், உங்களுடைய வாழ்வின் தேவைகள் உரிய விதமாக சந்திக்கப்படவில்லை, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லை, உங்களுடைய உணவு தேவைகள், உங்களுடைய உடை தேவைகள், உங்களுடைய உறைவிட தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற தேவைகள் அநேகம் உங்களால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. இவர்களும் பிரச்சனை தான். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க என்ன மாதிரி ருசி ருசியாக சாப்பிட்றாங்க என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க தினசு தினசாக எப்படி உடுக்கிறாங்க என்னால் உடுக்க முடியலையே, ஒரு சிலவங்க போடு போடுன்னு எவ்வளோ நகை போடுறாங்க என்னால் போட முடியலையே, ஒரு சிலவங்க என்ன மாதிரிப்பட்ட சொகுசு வாகனங்களை போகிறாங்க என்கிட்ட ஒரு நல்ல வாகனம் இல்லையே, இந்த எண்ணங்கள் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருந்தால், இல்லைனா உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாகியிருந்தால் அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அவ்வளோ சாப்பிட்றாங்களே, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சூழ்நிலை அவங்க உடுக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை அவங்க போடுறாங்க, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சுற்றுறாங்க, உன்னுடைய சூழல் என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிற பொழுது வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எந்த அளவில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீ வாழ்க்கையில் குறைவுபடுகிற பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி வைத்திருக்கிறார், எல்லோரை போல நான் நன்றாக சாப்பிட முடியவில்லை, எல்லோரை போல உடுக்க முடியவில்லை, எல்லோரை போல அந்தஸ்தாக இருக்க முடியவில்லை, புலம்பிக் கொண்டாதே, மனரம்யமாக இருப்பதற்கு வேதம் சொல்லுகிறது. வாழ்ந்திருக்கும் கற்றுக்கொள், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள், என்னை பலப்படுத்து இயேசு கிறிஸ்துவனா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடன் வேதம் சொல்லுகிறது. டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அவங்க டெய்லி கரிசோறு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட காசு இருக்கு சாப்பிட்றாங்க, நம்மால் வந்து ரசத்தையும் மோரையும் இல்லைன்னா காரக்குழம்பையும் வெங்காய குழம்பு தான் சாப்பிட முடியுது, சாப்பிடுவோம் சந்தோஷமாக. அது நாம் என்ன பண்ணுறது, நாம் சாம்பார் சாதத்தை ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தவன் பிரியாணி சாப்பிட்றான் அதையே பார்த்துட்டு நினைக்கிறது. அவன் பிரியாணி சாப்பிட்றதையே கற்பனை பண்ணி கொண்டு நீங்கள் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் சாம்பார் கூட சாதம் கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட சாப்பாடு இல்லைங்க, பத்திரனை ஒரு முறை கூட சாப்பிடல. எலும்பு கூடுகளை நம்ம பார்த்துக்கலாம், எலும்பு கூடுகளாக மனிதன் வாழ்கிறத பார்த்தீங்கன்னா, சோமாலியா போகிற கண்ட்ரிகளில் போனீங்கன்னா எலும்பு கூடுகளாக மனிதன் லிட்டரலாக வாழ்கிறத பார்ப்பீங்க. மாட்டுச்சாணத்தையும் ஆட்டுச்சாணத்தையும் இது போன்ற கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி தயிர் சாதம் கிடச்சிருக்குதா, தக்காளி சாதம் கிடச்சிருக்குதா? நம்ம பார்வைங்க, எனக்கு தயிர் சாதம் இங்கே ஒரு தான் இருக்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எங்கள் அண்ணன் என்னமா சாப்பிட்றான், எங்கள் தம்பி எனக்கு பின்னாடி பிறந்தவன் அவன் என்னமா சாப்பிட்றான், அவன் என்னமா உடுக்கிறான், அவன் என்னமா ஜாலியாக வாழ்கிறான், எனக்கு இல்லை. உனக்கு இருக்கிறப்போ நிலவிப்பார், உன்னை ஒரு குறிப்பிட்ட வருமான எல்லைக்குள்ளே வைத்து கூட அந்த வருமான எல்லைக்குள்ளே வாழ பழகு. நான் இந்த வருமானத்தை கொண்டு எப்படி இங்கே வாழ்றது, எனக்கு 15,000 ரூபா தான் வருமானம் இருக்குது, இருக்கட்டும், 10,000 ரூபா வருமானத்திலே வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் 15,000 ரூபா வருமானத்தை வாங்கி வச்சுட்டு 10,000 ரூபா வீட்டு வாடகையில் தான் இருப்பேன்னா, நான் காரில் தான் போவேன். உன வருமானம் எவ்வளோயா, 15,000 இருந்தாலும் நான் என்ன செய்வேன், காரில் தான் போவேன், 15,000 இருந்தாலும். அப்புறம் இதை கேட்டால் அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கலாமோ, இவங்கெல்லாம் இருக்கலாமோ, எவ்வளோ பாஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ பேராயர் இருக்கிறாங்களோ அதை விடு, உன்னை ஒரு சூழலில் ஆண்டர் வச்சிருக்காருன்னா அந்த சூழலை அக்செப்ட் பண்ணினா உனக்கு பாதி பிரச்சனை நீங்கும். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. உன்னுடைய வருமான எல்லைக்குள் உடுத்து பழகு. பக்கத்தில் இருக்கிறோம் எப்படி கொடுக்கான்னு பார்க்காத, சண்டேல உன் பக்கத்தில் இருக்கணும் நல்ல ஒவ்வொரு வாரமும் ஒன்று உடுக்கட்டும், அவனை அந்த சூழலை கொண்டு வந்திருக்கலாம், அவன் நேற்று நிலமும் உனக்கு தெரியாது, அவனும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து இன்றைக்கு வாழ்றதை பார்க்குறாங்க, நேற்றைக்கு அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா, இன்னைக்கு நான் சட்டை போடுறேன்னா சில நினைக்கலாம் இத்தனை சட்டை போடுறேன்னு. நான் ஒரே ஒரு காலத்தில் 3 சட்டைகளை மட்டும் வைத்து கொண்டு கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருந்தேன், 3. நான் இன்னைக்கு கன்வென்ஷன் மீட்டிங்கு போகணும்னா அன்னைக்கு துவைக்கணும், துவைச்சி காய விட்டுட்டு அதை தான் எடுத்துகிட்டு மீட்டிங்கு போகணும், அப்படிலாம் வாழ்ந்தவன் தான். அடுத்த உள்ள நிலைமையில உற்று பார்த்து கொண்டிருப்பார். உன்னுடைய வருமான எல்லைக்குள் வாழ்வதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதற்கு பிறகு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, தந்த இந்த வருமானத்துக்காக நன்றி, இந்த சின்ன வீட்டிற்காக நன்றி, இந்த சின்ன வாகனத்துக்காக நன்றி, எல்லாரும் இப்போ எனக்கு கார் இல்லை பரவாயில்ல, உன்னுடைய எல்லை இது தானே, அதுக்குள்ளே வாழப்பழகு. அதை விட்டு விட்டு உன்னுடைய வருமான எல்லைக்கு மீறி சாப்பிடணும், எல்லைக்கு மீறி உடுக்கணும், எல்லைக்கு மீறி சொகுசாக இருக்கணும், எல்லை மீறி அனுபவிக்கணும்.

சொன்னா, யூ ஆர் வயலேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் காட். மனரமியத்தோடு வாழ்வதற்கு நீ பழகவில்லை, போதுமன்ற மனதுடனே கூடிய. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு இப்படியே வச்சிருவாரா? ஆனால் இப்படியே சிந்தித்து கொண்டா இப்படி தான் வச்சிருவார். கடைசியில் ஒவ்வொரு நிலம் இப்படி தான் இருக்கும். இல்லை, சந்தோஷமாக இரு, சாம்பார் சாதம் சாப்பிடு, தயிர் சாதம் சாப்பிடு, அதுவும் நல்லா உன்னை ஹெல்த்து கொடுக்கும். கர்த்தர் உன்னை ஒரு நாள் கரிசோறு சாப்பிட வைக்கிறது வரைக்கும் என்ன செய்ய, நீ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்காத, பக்கத்துலேருந்து கறிவாசனெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. வாழ பழக வேண்டும், இதுதான் சல்யூஷன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக காட் வில் டூ சம் மிரக்கிள். நீ நினைத்திராத வேலையில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். ஏன்றால் உன்னை வைத்த சூழலுக்கு, ஒரு எலியாவை போல ஒரு காகத்தினுடைய வாயிலிருந்து விழுகிற உணவை தின்னும்படியா தேவன் வைத்திருந்தா சாப்பிடு. ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இருந்தாலும் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத ஒரு விதவியினுடைய வீட்டில் தங்கியிருந்து அவள் போன்ற சாப்பாடை சாப்பிட வேண்டிய ஒரு அற்ப நிலைமையில தேவன் வைத்திருக்கிறாரே, வைத்தால் சாப்பிடு. இது கூட அநேகருக்கு இல்லையே. உன்னை ஆதரிக்கிறதுக்கு ஒரு விதவி இருக்கிறாள் அல்லவா, அதை நினைத்துக்கொள். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி, போயும் போயும் கணவன் இல்லாத ஒரு பொண்ணு, அவன் வீட்டிலேருந்து அவளுடைய வருமான சாப்பிட வேண்டியிருக்குதே. இல்லை, கர்த்தர் உன்னை எந்த சூழலை வைத்திருக்கிறார், அக்செப்ட் இட், த ஓப்பன் ஹார்ட். போதும் ஆண்டவரை, நீர் கொடுக்குற இந்த தயிர் சாதம் போதும். நிலைமைக்கு அப்பால போகாதீங்க. உங்களுக்கு பைக்குக்கு ஃபியூலை வாங்கி போட முடியாத நேரத்தில் காரில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வின் வருமான எல்லைக்குள் வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நீங்கள் கற்பனை செய்திராத உயர்வுகளை எல்லாம் செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக, உறவின் பிரச்சனைகள் எப்படி தீர்வு காண்பது? வாழ்க்கையில் உறவுகள், கணவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக என மனைவி அமையவில்லையே, மனைவிக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக கனவு கண்ட விதமாக என கணவன் அமையவில்லையே, என்ன செய்வது? என்றைக்கு தான் கர்த்தர் நிலைமை மாற்றுவார்? என் கணவனுடைய மனநிலை எப்பொழுது மாறும்? என்னுடைய மனைவியுடைய மைண்ட் செட் எப்பொழுது மாறும்? அங்கலாய்ப்பு, புலம்பல், ஏக்கம், என்றைக்கு தான் ஆண்டவர் கிருபை செய்வார்? செய்யட்டும். ஆண்டவருடைய வாழ்விலே அந்த சூழலுக்குள் வருகிற வரைக்கும் இருக்கிற நிலைமை ஏற்றுக்கொள். உன் மனைவி எதிர்பார்த்த விதமாக இல்லையா, அக்செப்ட். உன்னுடைய கணவன் எதிர்பார்த்த விதமாக இல்லையா, ஏற்றுக்கொள். மாற்றங்களை தேடாதே. அதற்கு பதிலாக நீ முறுமுறுத்து கொண்டும், ஒவ்வொரு முறை அதை சுகத்தை சிந்தித்து கொண்டும் நீ புலம்பிக் கொண்டு வாழ்ந்தால் இந்த நிலைமை மாறவே மாறாது, மிக மிக இன்னும் என்ன செய்யும், மோசமடையும். ஆக வாழ்க்கையில் சில காரில் அமைந்து விட்டதா, அதனுடைய காரணங்களை எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருப்பதல்ல. எங்கே தப்பு பண்ணோம், ஏது தப்பு பண்ணோம், இல்லை நடந்து இப்பொழுது அக்செப்ட் பண்ண, அவ்வளோதான். அடைய அமைந்தாய்த்து விட்டது. ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம், திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும், அது டக டகான சத்தம் வருது, கொஞ்சம் கண்ணும் மூடி இருக்கமும் விடலை, அடிக்கடி கம்பியை பிடிச்சிக்க வேண்டியது இருக்குது. ஏறிட்டில்ல, மதுரை போகிறது வரைக்கும் சமாளிச்சிக்கும். இல்லைங்க, இந்த வண்டியில் நான் பண்ண மாட்டேன்னு இறங்கி போகிறது துடிச்சேன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஏறிட்டோம்ல, இனி மதுரை போகிறது வரைக்கும் என்ன செய்யட்டும், யோசிக்கிறீங்க. அப்போ மதுரை போகிறது வரைக்கும் தான் நிலைமையா பிரதர்? இல்லை, முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிங்கில் உட்கார்ந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கலன்னு சொன்னால், பிஎம்டபிள்யூவில் உட்காந்துருக்கிற சாதாரண 7 ரூபா டிக்கெட்டை கூட எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு பஸ்ஸு என்ன பஸ்ஸுன்னு கேட்டால், வாழ்க்கையில் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான சகோதரிகளை, சகோதரிகளை. இதுதான் பெரிய தீர்வு. மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் நான் எதிர்பார்த்த விதமாக இல்லை, இதே விதமான ஃபீலிங்கில் மற்றவங்களும் இருப்பாங்க. கணவன் நினைக்கிறான் என் மனைவி எனக்கு அமைய வேண்டிய விதமாக அமையாமல் போயிடுச்சேன்னு, அவன் ஒரு பக்கம் ஒரு மூலையில் உட்காந்து யோசிக்கிறான், அடுத்த மூலையில் அந்த அம்மா என்ன பண்ணுது, அதே தான் சிந்திக்கப்படுகிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை உங்களத்தில் வருகிற பொழுது பெரும்பாலான பிரச்சனைகள் போய்விடும். சில நேரங்களில் யூ ஹாவ் டு பே எ பிக் காஸ்ட், பிக் ப்ரைஸ். உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நியாயங்களை நீங்கள் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். வைக்கிற பொழுது தான் விடிவு காலம் வரும். அல்லேலூயா. வைத்தோடு நிம்மதியாக இருப்பேன். எந்த மனைவி உன்னுடைய வாழ்விற்கு நீ பொருத்தமில்லை என்று எண்ணுகிறாயோ, உன் மைண்ட் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பொழுது அக்செப்ட் பண்ணுகிற பொழுது, எப்பொழுது என்னுடைய கணவன் ஏற்ற விதமாக இல்லை என்று நீ எண்ணுகிறாயோ, பரவாயில்ல, எல்லாரும் ஏற்றவளாக இருக்கிறதுனால வாழ்கிறாங்க, நான் ஏற்றவளாக இல்லாதனால வாழ்ந்து காட்டுறேன். டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அப்பொழுது உன்னுடைய மனதில் சமாதானம் இருக்கு சார், சந்தோஷம் இருக்கு, நீ நிம்மதியற்றவனாக இருக்க மாட்டாய். அல்லேலூயா. சிலுவைகள் பலவிதம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே விதம் கிடையாது. இதுவும் ஒரு சிலுவையாக இருக்கக்கூடும். ஏசின சிலருக்கு அடம் பிடிக்கிறோம், ஏசினா சிலருக்கு சுமந்த சிலுவை தான் எனக்கு வேணும். இல்லை, உனக்கு அலாட் பண்ண சிலுவையை எடுத்துக்கோ. அது உன்னுடைய குடும்பத்துலேயும் இருக்கும் சிலுவை, அது உன்னுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், உன் அண்ணந்தம்பியாக இருக்கலாம், சிலவழி உன்னுடைய பெற்றோரே உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம். சுமனுங்கள், சுமப்பதற்கால அனுமதிக்கப்பட்ட நீங்கள் சுமக்கணும், அப்பொழுதுதான் நிலவை மாறும். அல்லேலூயா. ஏசு எத்தனை முறை சிலுவை சுமந்தார்? ஒரு முறை தான் இல்லையா? அப்புறம் உறுத்தலது இருந்துல்ல. ஆனால் சிலுவை எப்படி சுமந்தார்? கீழே போட்டுட்டு போட்டுட்டு போட்டுட்டு, அப்புறம் அவனை தூக்கி தூக்கி வைக்க, அவர் தூக்கி போட்டுக்கிட்டு, இல்லை அவரை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு தான் சுமந்தார். ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் ஒரு பெரிய மெடிசன்.
ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். ஏற்று அதுக்கும் இந்த நிலைமையில இருக்கணுங்கிறத அப்படியே அந்த அர்த்தம் நான் சொல்லலை. ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவருடைய சூழல்களை மாற்றுவார், அதுவும் கிருபிகளை கேளுங்கள். ஆபிரகாம் ஒரு காலத்தில் டிஸ்டர்ப் ஆனால் என்ன, சார் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லையே. ஆண்டவர் சொன்னார், அக்செப்ட், ஏற்றுக்கோ, உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய நியாயங்களை பலிபீடத்தில் வை, அப்பொழுது என்னுடைய நோக்கங்கள் நிறைவேறும். என்னுடைய உணர்வின்படி காரியங்கள் அமைந்ததா, என்னுடைய நியாயத்தின்படி காரியங்கள் அமைந்ததா என்று பார்ப்பதல்ல, தேவனுடைய நோக்கம் எப்படியா என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை தேவ நோக்கத்தின்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும். நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினவனாக, ஓட்டத்தை முடித்தவனாக, விசுவாசத்தை காத்து கொண்டவனாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே என்றாக வேண்டும். அந்த நோக்கத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிபரர். உன் கணவன் நிமித்தமாக நீ துக்கத்தோடு இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். உன்னுடைய மனைவி நிமித்தமாக நிம்மதியற்றவராக இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஒன்றுமில்லை என்றால் உன்னை அவர் தம்முடைய பிரசன்னத்தால் மூடி மறைத்து எல்லா சூழல்களிலும் உன்னை என்ன செய்வார், ஆதரிப்பார். ஆக ஏற்றுக்கொள்ளுங்கள், இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் அன்று. உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நல்ல நியாயங்களை நீங்கள் பலிப்பிடத்தின் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆக மூன்று காரியங்களை பார்த்தோம். உங்களுடைய சரீர நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய பொருளாதார நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய உறவு நலன் குறித்த காரியங்கள், இந்த தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை சந்தோஷமாக இருக்க வைப்பார், சமாதானமாக இருக்க வைப்பார். அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய்யுரையாதவர்.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

இசைகளை செய்கிறவரே, ஆலோசனை தருகிறவரே, பாவங்களை போக்குகிறவரே, பரிசுத்தமாக்குகிறவரே, எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.

ஆண்டவரே, மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறான். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. இப்பொழுதே அற்புதங்கள் நட

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுபர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே சுகம்.

நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

ஒவ்வொரு யாருடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரிய

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது பலர் தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு திடீரென்று சென்று விடுவதை நாம் வாசிக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு மேல் இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியாது என்ற பயம், அல்லது என்னை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம். நாம் எல்லோருமே பயத்தை சந்தித்த நேரங்கள் உண்டு. ஆனால் எந்த ஒரு பயத்திற்கும் தற்கொலை என்பது முடிவே அல்ல என்பதை தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டாக்குகிறார் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நாசிக் படைகளின் ஆட்சியின் போது ஹிட்லரினுடைய பிரச்சார மந்திரி, உங்களை ஒரு காரியத்தில் ஒருவர் நம்ப வேண்டுமானால் அதை மீண்டும் மீண்டும் மீண்டும் கூறுங்கள் என்று கூறினார். நீங்கள் நீண்ட நாட்கள் பயத்துடன் வாழும் நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் மூளை தவறான தகவலினால் சலவை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அச்ச உணர்விலே நீங்கள் ஒதுங்கியிருக்கலாம். பயம் என்ற குழப்பத்திலிருந்து திரும்பவோ நகரவோ முயற்சி செய்யவோ வெளியேறவோ முடியாது இருக்கலாம். ஹிட்லரினுடைய பயங்கர ஆளுகை பல ஆண்டுகளுக்கு முன் முடிவுற்றது. ஜெர்மானியர் இந்த உண்மையை அறிந்தபோது அவர்கள் விடுதலை உணர்வு பெற்றனர். நீங்களும் பயத்தின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? உண்மையான ஆபத்து ஒன்றை நாம் சந்திக்க நேரும் பொழுது நாம் செயல்படும்படி நம்மை படைத்த ஆண்டவர் நம்மில் வைத்துள்ள பாதுகாக்கும் சாதனமே பயம். ஆனால் இந்த பயம் நம்மை சரியான பாதையில் நடத்துவதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பயப்படும் நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தரும் ஆலோசனையை கேட்டு சூழ்நிலைகளை விட்டு நம்மை தூக்கிவிட அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. எனவே பயம் வரும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கும் தவறான தகவல்களினால் சோர்ந்து போய் தற்கொலை எண்ணத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நம்மை தாங்கி வழி நடத்துகிற தெய்வமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா?

அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 28 அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிடிக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுவினுடைய தகப்பன் ஜொரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றடுக்கையில் புறப்பட்டு 2 நாள் புத்தேயோலி பட்டணத்துக்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கேதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை, எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள்.
அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவு கடத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

தம்மை போலவே நம்மையும் மாற்ற சித்தம் கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நிலையும் நடையும், ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டேட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 யோவான் 3:9. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் செயல்களை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். மனப்பாட வசனம் 1 யோவான் 3:2. ஆண்டவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம். We know when he is revealed, we shall be like him. பரிசுத்தமாகுதல் என்பது பல இடங்களிலும் பல விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை பொறுத்த அளவிலே பரிசுத்தமாகுதலை நாம் 3 நிகழ்வுகளாக 3 events புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட வேளையில் கிட்டும் அனுபவம், இட்ஸ் எ கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது நெடுகவே நடந்து கொண்டிருப்பது, தட்ஸ் எ ப்ராசஸ். முடிவானதும் முதல் அனுபவம் போல ஒரு குறிப்பிட்ட வேளையில் நடப்பதாகும், தட்ஸ் அகெய்ன் எ கிரைசிஸ். இந்த மூன்றையும் நாம் வரிசை கிரமமாக நாம் பார்ப்போம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் வேளைதான் பரிசுத்தமாகுதலின் முதல் படி. அதைத்தான் ஜஸ்டிஃபிகேஷன் என்று நாம் சொல்லுவோம், நீதிமான் ஆக்கப்படுதல். பாவி ஒருவன் கடவுளிடம் திரும்பி சிலுவையில் கிறிஸ்து முடித்து விட்டதை நம்பும் போது அது நிகழ்கிறது. அவன் அந்நேரமே உடனடியாக தூய்மையாக்கப்படுகிறான். ஹீ இஸ் இன்ஸ்டன்ட்லி மெய்ட் ஹோலி, கிளென்ஸ்ட். அவனது சொந்த நீதியான கந்தையான உடைகளுக்கு பதிலாக இரட்சிப்பின் அலங்கார ஆடைகள் அவனுக்கு உடுத்தப்படுகின்றன. கடவுளின் பார்வையில் இனி அவன் பாவி அல்ல. அவருக்கு பிரியமான குமாரனுக்குள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தன். அப்பொழுதுதான் விழுந்துள்ள பனித்துளிகள் போலவும் பஞ்சு போலவும் விசுவாசி சுத்தமாகிறான். அதைத்தான் ஏசாயா 1:18 நாம் வாசிக்கிறோம். இதை நிலையின்படியான பரிசுத்தம் என்கிறோம். This is called positional holiness, நிலையின்படியான பரிசுத்தம். இது கடவுளுக்கு முன்பாக நமது நிலையை குறிப்பிடுகிறது. That is, it speaks of our standing before God. நமது நிலையை அது குறிப்பிடுகிறது. அடுத்து நீதிமானாக்கப்பட்ட வேளை முதல் நடைமுறையான சுத்திகரிப்பு, that is practical sanctification, துவங்குகிறது. இதைத்தான் சாங்டிபிகேஷன் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். நீதிமான் ஆக்கப்பட்ட

விசுவாசியை கடவுள் நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 22:11 தூயோர் இன்னும் தூயோராகட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நிலையின்படியான பரிசுத்தம், that is holiness according to our standing, அது ஒரு சிலாக்கியம், அது ஒரு பிரிவிலேஜ். நடையின்படியான அல்லது நெடுகவே உண்டாகும் பரிசுத்தம், that is our state, அது நமது பொறுப்பாகும். இதுவே கடவுளுக்கு முன்பாக நமது நடை. சோ ஒன்று நிலை, that is standing, அடுத்தது நடை, that is our state. One is positional and the other is practical. நடைமுறையாய் பரிசுத்தமாக்கப்படும் போது நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். இதைத்தான் நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி போல் இருக்கும் என்று இருக்கிறது. இறைமகன் திரும்பி வரும் பொழுது நீதியின் சூரியன் உச்சிலிருந்து பிரகாசிக்கும். இட் வில் பி அட் இட் ஜெனித். அப்பொழுது நாம் பரிசுத்தமாகுதலின் முடிவை எட்டுவோம். நான் ஒரு நாளில் இயேசுவை போலவே இருப்பேன் என நினைத்தால் அப்பப்பா புல்லரிக்கிறது. இச்சத்தியம் யோவானை எவ்வளவாய் பரவசப்படுத்திட்டு பாருங்கள். 1 யோவான் 3:2 சொல்லுகிறான், என் அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து வரும்பொழுது நாம் எத்தன்மையோராய் இருப்போம் என்று கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் வரும்போது, அவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம். பரிசுத்தத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, கடவுளுக்கு முன் குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளுதல். அடுத்தது, மனிதரோடு உள்ள உறவுகளில் மாயமற்ற அன்பை காட்டுதல். இது வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல், ஒன்று இல்லாமல் மற்றது முழுமை பெறாது. எனவேதான் 1 யோவான் 4:20 ஒரு கேள்வி, கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கோராதவன் கண் காணாத தேவனிடத்தில் அன்பாயிருப்பது எப்படி? பரிசுத்தத்தில் வளர்வதென்றால் இவை இரண்டிலுமே நாம் முன்னேறுவதாகும். இவ்விரு பகுதிகளையும் எபிரேய நிருபர் ஆக்கியோன் மிக அழகாக ஒருங்கிணைத்துள்ளார். அவர் எழுதியுள்ளார் 12:14 யாவருடனும் சமாதானமாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது. நம்மால் முடிந்த அளவு மனிதரோடு காரியங்களை சரி செய்ய வேண்டும். மீதி காரியங்களை ஆண்டவர் தமது வருகையின் போது பார்த்து கொள்வாராம். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13 எப்படி வாசிக்கிறோம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. என்ன அழகாக இவர்கள் இந்த தத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். எனவே பரிசுத்தத்தை 3 நிலைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். குளோரிபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டாயிற்று, இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடிவில் அவர் தோன்றும் பொழுது நாம் மகிமையாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தெளிவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தத்திலிருந்து நீர் எங்களை பரிசுத்திற்கு படிப்படியாக நீர் வளர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாளிலே உம்முடைய குமாரனாய் இயேசுவை போலவே நாங்கள் மாறப்போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உமக்கு நாங்கள் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து, உம்முடைய திருவசனத்தோடு கூட சேர்ந்து, உம்முடைய தூயாவியானவரோடு கூட சேர்ந்து நாங்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். உம்மை போல, முதுகுமாரனை போல நாங்கள் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே கர்த்தாவே மறுரூப செயலை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதில் ஒருபோதும் நாங்கள் தளர்ந்து விடாதபடி முன்னேறி கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

this weeping may stay for the night, but rejoicing comes in the morning. We want to thank you for your presence. There is fullness of joy. Right now, oh God, as we worship, as we gather together in your presence, oh God, fill us, oh God, let there be unspeakable joy that will fill us, oh God. Healing that will take place, oh God. A supernatural touch from the living God. Change us, make us, mold us, oh God. More like you, oh God. We want to thank you. Thank you. Thank you. Thank you. For the Lord will turn every sorrow into joy. We want to thank you. Mahima yomaka sattu. Ni valla naamam uyarthapaduvada. உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை ஆதரிக்க, எங்களை நடத்த, எங்களை குணமாக, எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லையே. உம்முடைய சாயலாயங்களை மாற்றுவியாக, உம்முடைய வருகை காரியங்களை ஆயத்தப்படுத்துவியாக, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியாக எங்களை எழுப்புவியாக. Help us, O God, more than anything, O God, we will be doers of your will, O God. May we walk in the light of Christ, கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீர்கள். Walking according to the word of the living God. Lord will shine over our lives. Isaiah 60. The Lord will shine over. The Lord will shine over us, O God, even in the midst of the thick dark clouds, O God. May we hope in you, trust in you. We give you glory and honor. We thank you. We thank you.

your glory and honor.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. ரட்சிப்பு கிரியையினால் உண்டானதல்ல, அது கிருபையினால் தேவன் நமக்கு கொடுக்கும் ஈவு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தில் குறிப்பிடும் ரட்சிப்பு நம்மை பொறுத்தது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தைக்கு வொர்க் அவுட் யுவர் சால்வேஷன் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல் என்ற வார்த்தையை ஒரு வெள்ளி சுரங்கத்தில் இருந்து சுத்தமான வெள்ளியை பிரித்து எடுப்பதற்கு ஒப்பான பதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். அதாவது, ஏற்கனவே ஒரு இடத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை பிரயாசப்பட்டு வெளியே கொண்டு வருதல் என்று பொருள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் வாழ்வில் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் ஏராளமானவை நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன. அவற்றை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. அவற்றை பயன்படுத்த நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கும் ஆவிக்குரிய விருப்பங்களை செய்கைகளாக மாற்ற வேண்டும். ஏனெனில் நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒரு வெள்ளி சுரங்கத்தில் சுத்தமான வெள்ளி பலவித மாசு பொருட்களோடு கலந்து கிடப்பதை போல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆவியின் வரங்கள், தாளந்துகள், கனிகள் நமக்குள்ளே இருக்கின்றன. அவைகள் நம்மிலிருந்து செயல்பட அவைகளை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அநேகர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதுதான் தேவன் நாமம் மகிமைப்படும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த நாளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு நின்றுவிடவில்லை. தேவன் தன்னை அழைத்த அழைப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட்டார். ஜெபத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார். அவருடைய வசனங்கள் அதிகாரமுடையதாய் இருந்தது. பிசாசுகளை துரத்தும் விசுவாசத்தையும் ஆவியை பகுத்தறியும் வரத்தையும் பெற்றுக்கொண்டார். பிணியாளிகளை சுகமாக்கி ஆவியிலே வைராக்கியமாய் பிரசங்கித்ததால் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். தேவன் பவுல் அப்போஸ்தலனை அழைத்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறும் வரை அவர் பிரயாசப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை கண்டுபிடியுங்கள். அவைகள் ஒருவேளை உங்கள் கவலைகளினாலும் அவிசுவாசத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கும் விலையேறப்பெற்ற வரங்களையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வாருங்கள். அவைகளை பயன்படுத்துவோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளட்டும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:25-26 நாம் தியானிக்க போகிறோம். அன்பாலே மத்தேயு 5:25 என்ன சொல்கிறது என்று பார்த்தால், எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திலே ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவரிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதனால் இந்த ஆண்டுடைய வார்த்தை எவ்வளோ தெளிவாக சொல்கிறது, சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. இல்லைன்னா எவ்வளோ காரியங்கள் நடைபெறும், உன்னை நியாயாதிபதியத்தில் ஒப்பு கொடுப்பாங்க, சேவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க, சிறைச்சாலையில் வைப்பாங்க, இப்படி பல, அப்புறம் ஒரு காசு குறைவின்றி எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், இழக்க வேண்டும். இதெல்லாத்தையும் ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் அழகாக ஒரு வழி சொல்கிறாரு, சீக்கிரமாக அவனோட நல்மனம் பொருந்து வழியில் இருக்கும் போதே. அன்பாலே இந்த சத்தியம் மிகவும் ஆழமான ஒரு காரியம், ஆனால் இது முடியாத ஒரு காரியமாக ஒப்புரவாதனுடைய மறுபக்கம்தான் நல்மனம் பொருந்துதல். அன்பாலே இன்றைக்கி இதெல்லாம் என்னென்னா, நம் தேவன் சமாதானத்தின் தேவன், கலகத்தின் தேவனோ சண்டையின் தேவனோ அல்லது சச்சரவுகளை கொடுக்கிற தேவன் அல்ல. நம் தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தின் மேல் பிரியமாக இருக்கிற தேவன். ஆனால்தான் 7வது காரியமாக பாக்கியவான்ல பார்த்தோம், 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று, அவர்கள் கடவுளுடைய புத்திரர் எனப்படுவார், தேவனுடைய புத்திரராம். அப்போ அந்த நல்மனம் பொருந்துவது, ஒப்புருவு ஆகுதல், இதெல்லாம் அந்த சமாதானத்துக்குரியவைகளாக இருக்கிறது. பிசாசு ஒவ்வொருத்தரும் பகையாகி இன்றைக்கி எப்பயுமே அவன் ஜென்ம பகையாகவே இருக்க வேண்டும் என்பது தான் பிசாசுனுடைய நோக்கம். அன்பான் எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பருடைய அப்பாவை நான் ஆண்டுகளாக கொண்டு வரும்போது அவர் சொன்ன சாட்சி என்னை இன்னும் அதிகமாக அதிர வைத்தது. என்னென்னா, தன்னுடைய சொந்த சகோதரன் அண்ணன் தம்பி, ஒரே தாய் பிள்ளைகள், ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து வருது. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 6 ரூபாய் தகராறு, வெறும் 6 ரூபாய் தம்பிக்கார் அண்ணங்காரனுக்கு தரணும், அவர் இல்லைன்ட்டார். தம்பி அண்ணங்கிட்ட வாங்கின அந்த 6 ரூபாவை இல்லைன்ட்டார். நான் சொல்வது எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம், ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கும் முன்னாடி. அந்த 6 ரூபாயை தம்பியிடமிருந்து வாங்குவதற்கு அவர் செலவு பண்ணது 60,000 கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் கொடுத்தாராம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு வீம்பு. நமக்கு 60,000 இல்லை, 6 லட்சம் செலவானாலும் சரி, அவனிடத்திலிருந்து அந்த 6 ரூபாயை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டு எத்தனையோ வருஷமாக நடந்து அந்த 6 ரூபாயை அவர் வசூல் பண்ணாராம். அதுக்கு அவர் செலவு பண்ண தொகை எவ்வளவா, 60,000. அப்போ பாருங்கள், அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஜென்ம பகையாக இருந்தது. 2 சகோதரர்கள் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. அப்படி சொந்த தாய், ஒரே தாய்க்கு பிறந்த 2 அண்ணன் தம்பிங்க. அதனால அப்புறம் அவருக்கு அந்த 70 வயசில் நான் சத்தியத்தை சொல்லும்போது உன்னுடைய தம்பியோடு நல்மனம் பொருந்த வேண்டும்னு சொல்லி அவர் அந்த 70வது வயசில் தன்னுடைய தம்பியை தேடி போய், என்னை மன்னிச்சிரு தம்பி, 6 ரூபாய்க்காக நான் உன் மேலே கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதனால இதெல்லாம் எதனால் நடக்கிறது பார்த்தாக்கா, அந்த வைராக்கியம், வீம்பு. அதனால அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்தில் நீ புறப்பட மாட்டாய் என்ற. நமக்கு தான் நஷ்டம். அன்பாவில் இதை கேட்கிற நாம் எப்படிப்பட்ட இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம், அந்த நல்மனம் பொருந்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த மாதிரி நிறைய சாட்சியை நான் சொல்ல முடியும். ஒரு தம்பி வந்தாப்புல, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை. எங்கள் அப்பாவுக்கு நிம்மதியே இல்லை. எங்கள் சித்தப்பா சித்தியெல்லாம் சித்தப்பா இறந்துட்டார். சித்தி தான் பயங்கர டார்ச்சர், நிலத்து தகராறு, கொலை செய்து விட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறார் எங்கள் அப்பா. எங்களுக்கு நிம்மதியே இல்லை. உங்கள் ஏசாமிகிட்ட வந்தால் இந்த பிரச்சனை தீருமானு கேட்டார். அம்மா இல்லையே, அந்த தம்பிக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டுக்குள்ள கொண்டு வந்து வழி நடத்தி இந்த சத்தியத்தின் பேஸில் இதை நல்மனம் பொருந்து அப்படின்னு சொல்லி உங்கள் சித்திக்கிட்ட போய் நீ நல்மனம் பொருந்து, அவங்ககிட்ட உங்கள் அப்பா சார்பாக உங்கள் குடும்பத்து சார்பாக நீ தாழ்த்தி மன்னிப்பு கேளு, அவங்களோட நல்மனம் பொருந்து, காம்ப்ரமைஸ் ஆகு, ஒப்புருவாகு அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்த பிறகு அந்த தம்பி அவங்க சித்திக்கிட்ட போய் உட்காந்து மன்னிப்பு கேட்டான், நல்மனம் பொருந்தினான். அத்தனை ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை, இந்த நிலத்து பிரச்சனை, வரப்பு பிரச்சனை தீர்ந்து தான் பாண்டே. ஒரு சின்ன சாரி, ஒரு சின்ன மன்னிச்சிங்க, எங்கள் மேலே எந்த வருத்தம் இருந்தாலும் மன்னிச்சிங்க, நம்ம நல்மனம் பொருந்துப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்பாங்களே, இந்த நல்மனம் பொருந்தாதபடிக்கு பிசாசானன் எத்தனை குடும்பத்தை இன்றைக்கி கோர்ட்டு கேஸு பகை ஜென்ம பகை இப்படியாக வைத்திருக்கிறான் பாருங்கள். அது பிசாசுக்குரிய காரியம், கசப்பு வெறுப்பு கோபம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சுபாவம், அந்த நல்மனம் பொருந்தி ஒவ்வொருவரோடு நாம் ஒப்புருவாக வேண்டும், யாரோடும் பகையாக இருக்கக்கூடாது. அன்பான்ல இந்த காரியத்தை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான்ல இந்த காரியத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அன்பான்ல இந்த நல்மனம் பொருந்துவது அது ஆண்டுடைய சுபாவத்துக்கு உரியதாக இருக்கிறது. எனவே யாரோடு நீ பகையாக இருக்கிற, யாரோடு நீ பேசாமல் இருக்கிற, யாரோடு நீனு கசப்புலையும் வெறுப்புலையும் இருக்கிற, சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார். அன்பாவிலே ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பாவிலே அதற்குள்ளாக நாம் எல்லாரிடத்திலையும் ஒப்புருவாயி நல்மனம் பொருந்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனை பகை, எத்தனை ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சர்ச்சி, எவ்வளோ பிரச்சனைகள். அன்பாவிலே இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். இன்றைக்கி நாம் நன்மனம் பொருந்த நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய வழிவாசல் திறக்கப்படும். ஆனால் தான் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் சமாதானம் பண்ண வேண்டும், சமாதானமாய் போக வேண்டும், அதேபோல் ஒப்புருவாக வேண்டும், நல்மனம் பொருந்த வேண்டும். நாம் நல்மனம் பொருந்தி நம்முடைய சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வோம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பு வெறுப்பு சலிப்பு கோபம் எல்லாம், சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சீக்கிரமாக அவளோடு நல்மனம் பொருந்தி ஒப்புருவாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த என் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நல்மனம் பொருந்துவது எவ்வளோ முக்கியம் என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அதன்படியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே அந்த நல்மனம் பொருந்தவும், ஆண்டவரே ஒப்புருவாகவும் சமாதானம் பண்ணவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அத்தனை குணாதிசயமும் என்னை விட்டும் எங்களை விட்டும், இதை கேட்கிற ஒவ்வொரு விட்டும் நீர் எடுத்து போட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். அது ஆண்டவரே உமக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரிய சாத்தானுக்குரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அந்த கசப்பு வெறுப்பு கோபம் ஆண்டவரே, வைராக்கியம் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியாது, இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே சீக்கிரமாய் நன்மனம் பொருந்த எனக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே கரம் பிடித்து வழி நடத்தும். அப்படியாய் செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளெஸ் யூ. அன்பாவிலே அந்த நன்மனம் பொருந்துவதை இன்னும் நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலின் புஸ்தகம் 10:18 அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் சில காரியங்களை கண்டு தளர்ந்து விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் அவனை தொட்டு அவனை திடப்படுத்துகிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், நம்மை திடப்படுத்தும் கர்த்தருடைய கரம். எந்த தளர்ந்த மனிதனையும் கர்த்தருடைய கரம் திடப்படுத்தி நிறுத்த வல்லமை உள்ளது. குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னபோது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? மனதுருகி கரம் நீட்டி அவனை தொட்டார். அவனை தொட்ட மாத்திரத்தில் அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சுத்தமானான். சுத்தமாக்கப்பட்டவன் என்ன செய்வான் தெரியுமா? சபையிலே போய் ஆசாரியனுக்கு தன்னை காண்பித்து உறுதிப்படுத்தி சாட்சியாய் நிற்பான். கர்த்தருடைய கரம் ஒதுக்கப்பட்டிருந்த ஒருவனை திடப்படுத்தி தேசத்திலே தன் ஜனத்தின் நடுவில் சாட்சியாய் நிற்க வைக்க வல்லமை உள்ளது. தளர்ந்து விழுந்து கிடந்த தானியேலை தொட்டு தூக்கி நிறுத்தின கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே தளர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் தொட்டு திடப்படுத்துவதாக. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், உயரத்திலிருந்து கை நீட்டி, உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை தூக்கி எடுத்தார் என்று. பயங்கரமான குழியிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தார். பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். ஜலப்பிரவாகத்தின் நடுவிலிருந்து தூக்கி எடுத்தார். மரண வாசலிலிருந்து தூக்கி எடுத்தார். எத்தனை முறை திடனற்று தளர்ந்து போனது, ஆனால் கர்த்தருடைய கரமே என்னை தூக்கி எடுத்தது, என்னை திடப்படுத்தினது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை சங்கீதங்கள் பல இடங்களிலே நம்மால் பார்க்க முடியும். இந்த நாளிலும் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. எனவே திடப்பட பலப்பட கர்த்தருடைய கையிலே அடங்கி இருங்கள். கர்த்தருடைய கையிலே அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடங்கி இருங்கள். அவர் திடப்படுத்துவார், அவர் பலப்படுத்துவார், அவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். கர்த்தர்

எலியாவை பலப்படுத்தி ஆகாபின் ரதத்தின் வேகத்தை காட்டிலும் அதிகமாய் வேகமாய் முன்னே ஓட வைக்குமானா. கர்த்தருடைய அதே வல்லமை உள்ள கரம் உங்கள் மேலும் இருப்பதாக. அந்த கரம் உங்களை பலப்படுத்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவருடைய கைக்குள்ளாய் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை திடப்படுத்துகிற உம் வல்ல கரத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த கரத்துல நீதி இருக்கிறது, எங்களுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கிறது. அதே கரத்துல தான்ப்பா எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்முடைய கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். திடப்படுத்தி பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களோடு இடைப்படுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தலையங்கம் ஆவியோடும் உண்மையோடும். அதற்கான ஜீவ வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இவ்வாறு 1 கொரிந்தியர் 3:16 காணலாம். நம் தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். நீங்கள் அவருடைய ஆலயத்திலே உண்மையுள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்பதே அவருடைய பிரியமாகும். வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு முறை ஒரு சபையின் போதகர் தரிசனத்திலே பரலோகத்துக்கு சென்றாராம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதினால் உலகமெங்கும் சபைகளில் ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் அவரை பார்த்து, உன்னுடைய ஆலய ஆராதனையை நீ காண வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதகரும் சரி என்று தலையை அசைத்தார். பரலோகத்திலிருந்து பூமியிலே அவருடைய சபை ஆராதனையை கர்த்தர் காண்பித்தார். அந்த நேரம் பாடலின் நேரமாயிருந்தது. எல்லோரும் பாடிக்கொண்டிருந்தாலும் சத்தம் எதுவும் கேட்கப்படாமல் வாய் அசைவை மட்டுமே காண முடிந்தது. அத்தனை திரளான விசுவாசிகளின் மத்தியிலே ஒரே ஒரு வாலிபன் பாடுகிற சத்தம் மட்டும் கண்ணீர் என்று பரலோகத்தில் ஒலித்தது. போதகர் அவரை பார்த்து, எல்லாரும் பாடின போதிலும் ஒரே ஒரு வாலிபன் குரல் மாத்திரம் கேட்டதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தாராம். அதற்கு கர்த்தர், மற்ற எல்லாருமே உதடுகளிலிருந்து கடமைக்காக பாடுகிறார்கள். சிலர் தன்னுடைய சத்தம் கேட்க வேண்டும் என்றும் ராகத்திற்காகவும் இசைக்காகவும் பாடுகிறார்கள். இவர்களது மாம்சத்திலிருந்து இப்பாடல் பாடப்படுவதால் அது பரலோகத்துக்கு எட்டுவதில்லை. இந்த வாலிபன் என்னை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி ஆலயத்துக்கு வந்திருக்கிறான், அதனால் தான் அந்த குரல் மட்டும் பரலோகத்திலே கேட்கிறது என்றார். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்று, நீங்கள் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகும். நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு ஆலயத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பரவசப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புவார். ஜோபு கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவரை காண வேண்டும் என்று ஏங்கினார். அவர் சொல்லுகிறார், அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஜோபு 23:3-4 இதை காணலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் தரும் சமாதானத்தால் நிரப்பப்பட்டு சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 89:1 கூறுகிறார். ஆம் தேவ ஜனங்களே, இப்படி 24 மணி நேரங்களிலும் நீங்க தேவ செய்திகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். கதிர் ஜோசியம் பார்க்க போனான். ஜோசியக்காரரு, உனக்கு நேரம் சரியில்லை, எந்த முதலீடும் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு. அதனால எந்த வேலையும் செய்யாம அடுத்த நாள் கதிர் தன்னுடைய நாய் பொம்மியை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போனான். எதிர்பாராத விதமா குறுக்கே ஒரு முயல் வர பொம்மி அதை விரட்டிக்கிட்டு ஓடி போயிட்டது. பல மணி நேரம் தேடியும் கிடைக்கல. ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்ஆப்லையும் பொம்மி படத்தை போட்டு தன்னுடைய போன் நம்பர் முகவரியையும் சேர்த்து பதிவிட்டான். ஜோசியர் சொன்னது மாதிரி நேரம் சரியில்லைன்னு நினைச்சான். அடுத்த நாள் வியாபாரம் பேச வந்தவரையும் நேரம் சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு ஒரு ஃபோன் கால். மலர்விழி அப்படிங்கிற பெண் தாங்கிட்ட பொம்மி இருக்கிறதா சொன்னான். பொம்மி அழைக்க போன கதிருக்கு மலர்விழிய ரொம்ப பிடிச்சிட்டது. பொம்மி தொலைஞ்சது நல்லதுதான், அதனாலதான் மலர்விழிய சந்திக்க முடிஞ்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இருவருடைய நட்பு தொடர்ந்து ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. வீட்டுல இத பற்றி சொன்னப்போ ஜாதகம் பொருந்தல, இந்த திருமணம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஒருவரையொருவர் மறக்க முடியாததுனால ரெண்டு பேரும் பதிவு திருமணம் செய்யலாம்னு முடிவு எடுத்தாங்க. திருமண நாளைக்கு மாலை வாங்க கடைக்கு போனப்போ ஹெல்மெட் திருடு போயிட்டது. அவசரமா பைக்ல போகும்போது பைக் குழியில இறங்கி அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கண் விழிச்சு பார்க்கும்போது மருத்துவமனையில இருந்தான். ஜோசியம் பலிச்சிட்டதே, திருமணம் செய்ய முடிவு எடுத்திருக்க கூடாதுன்னு நினைச்சான். டாக்டர் அவன் பக்கத்துல வந்து சொன்னாரு. ஸ்கேன் பார்த்த டாக்டர் உங்க தலையில கட்டி இருக்குதுன்னு சொன்னாரு. சாதாரணமா இந்த கட்டி ஆரம்பத்துல தெரியாது, நல்லா முற்றுனதுக்கு அப்புறம்தான் தெரிய வரும், உயிருக்கே ஆபத்துல கொண்டு விடும். நல்ல வேளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சதுனால இந்த கட்டிய மருந்தாலே எளிதா குணப்படுத்திடலாம். இந்த விபத்து உங்களுக்கு நன்மையே செஞ்சிருக்குதுன்னு சொன்னாரு. கதிர் தனது முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தப்பட்டான். சிறிது நாட்கள்லேயே உடல் தேறுனான். மலர்வெளிய திருமணம் செஞ்சுக்கிட்டான். தண்ணீர் இல்லாத, காற்றில்லாத, வாழ தகுதியே இல்லாத கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் நம்பாம, இந்த கிரகங்களை வச்சு ஜோசியம் சொல்லும் ஜோசியக்காரங்களையும் நம்பாம, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடின உழைப்பு வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேறினான். ஜோசியத்தை நம்புறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றத கேளுங்க. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசி கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 2 நாம் நேற்றைக்கு வாசித்த அதே பகுதியை 1-6 நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 2 and we're going to read the same scripture portion that we read yesterday, verses 1-5.
1: என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
2: My son, if you receive my words and treasure my commands within you, so that you incline your ear to wisdom and apply your heart to understanding, yes, if you cry out for discernment and lift up your voice for understanding, if you seek her as silver and search for her as for hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானம் விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம்.
2: Wisdom is precious.
1: அதை ஒரு பொக்கிஷம் போல நாம் தேட வேண்டும்.
2: It must be sought after as a treasure.
1: பொக்கிஷங்களை மரத்துல தொங்க விட்டுருக்க மாட்டாங்க.
2: They will not let a treasure hang on a tree.
1: பொக்கிஷங்களை தெருக்கள்ல அவங்க வீச மாட்டாங்க.
2: They will not throw the treasure on streets.
1: பொக்கிஷங்களை பத்திரப்படுத்தி ரகசிய அறைகளிலே சேர்த்து வைப்பாங்க.
2: They will protect the treasure and keep them safe in secret places.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பொக்கிஷத்தை ஞானத்தை ஒரு பொக்கிஷத்தை தேடுறது போல நாம் தேட வேண்டும்.
2: We should seek wisdom like we seek after treasure.
1: நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 16:16 வாசிக்கலாம்.
2: If you read Proverbs 16:16,
1: பொன்னை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று வாசிக்கிறோம்.
2: We read how much better is it to get wisdom than gold and to get understanding rather to be chosen than silver.
1: நீதிமொழிகள் 8:11 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 8:11,
1: அங்கே வாசி வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
2: For wisdom is better than rubies and all the things that may be desired are not to be compared to it.
1: முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. 11
2: For wisdom is better than rubies and all the things that may be desired are not to be compared to it.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப இது ஒரு பொக்கிஷம் போல நம்ம கணித்து அத வந்து நம்ம தேடணும்.
2: So we have to consider it as a treasure and seek after it.
1: தேடி கண்டுபிடிச்சது மாத்திரம் இல்ல.
2: Not only seeking and finding it out.
1: இந்த ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு அத நம்ம என்ன செய்யணும்னா சேர்த்து வைக்க வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம்.
2: When we find this treasure we must store it up.
1: நீங்க அதுதான் இங்க வாசிக்கிறோம் பாருங்க.
2: That's what we read here.
1: நீங்கள் நீதிமொழிகள் 2:2 தமிழ்ல 2 தமிழ்ல, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அப்படின்னு வாசிக்கும்.
2: Proverbs 2 and verse 1 in English, my son, if you receive my words and treasure my commands within you.
1: இதை பத்திரப்படுத்த வேண்டும்.
2: You have to treasure it.
1: இத வந்து நீங்க சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக உடனே அதை வெளிப்படுத்தணும் அவசியம் இல்ல.
2: So just because you have gathered it, it is not necessary for you to reveal it immediately.
1: உடனே மேன்மை பாராட்டணும் அவசியம் இல்ல.
2: It is not necessary for you to boast about it.
1: உடனே இத வந்து பெருமையான ஒரு காரியத்தை நான் வந்து சேர்த்துட்டேன், நான் சம்பாரிச்சிட்டேன், நான் வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டி பெருமைப்படுற விஷயமா வைக்க கூடாது.
2: You should not keep it as something that you boast about, saying that I have got it, that I have gathered it, I have received it and find it out.
1: இதை கண்டுபிடிச்ச பிறகும் அதை பத்திரப்படுத்த வேண்டும்.
2: But after you find it out, it must be stored up.
1: இந்த பத்திரப்படுத்துறத பத்தி தான் இங்க நான் பேச போறேன்.
2: Today I am going to speak about storing up.
1: ஞானத்தை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்.
2: Store up wisdom.
1: ஞானத்தை உனக்குள்ளே பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்.
2: Store up wisdom in you.
1: 3 சத்தியங்களை உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார்.
2: The Lord want to reveal 3 important truths by the grace of God.
1: முதலாவது, இந்த பத்திரப்படுத்துதல் என்பது, ஞானத்தை பத்திரப்படுத்துதல் என்பது, அது ஞானிகளுடைய ஒரு சுபாவம், அது ஞானிகளுடைய ஒரு அருமையான தன்மை என்பதை நீங்க மறந்து போக கூடாது.
2: So first of all, don't ever forget this storing up of wisdom is a virtue of wise men.
1: இது பாராட்டத்தக்க ஒரு குணாதிசயம்.
2: It is a virtue of praiseworthiness.
1: அதாவது ஞானத்தை சேர்ப்பதில்ல, ஞானத்தை நாம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறோம் பாருங்க, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம், அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு சுபாவம்.
2: So it's not gathering or gaining wisdom, but storing up wisdom is a very good virtue, it's a very good character.
1: நீதிமொழிகள் 18:15 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 18:15,
1: புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும்.
2: The heart of the prudent acquires knowledge and the ear of the wise seeks knowledge.
1: நல்லா கவனிங்கங்க.
2: Listen carefully.
1: நாடுமா?
2: It will acquire.
1: நாடும்.
2: It will seek.
1: அப்புறமா சம்பாதிக்கும்.
2: So it will acquire and it will seek.
1: அதோட மாத்திரம் நிறுத்திராது.
2: It will not stop with that.
1: நீங்கள் நீதிமொழிகள் 10:14 வாசித்தா,
2: If you read Proverbs 10:14,
1: ஒரு ஞானி வந்து அறிவை தேடி அறிவை சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்ல,
2: wise man will not seek after wisdom and also gain it.
1: வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள்.
2: The wise store up knowledge.
1: அறிவை சேர்த்து வைக்கிறார்கள்.
2: They store up knowledge.
1: பாருங்க, ஒரு காரியத்தை வாங்குறது வேற, ஒரு காரியத்தை தேடி கண்டுபிடிக்கிறது வேற, அதே காரியத்தை சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது.
2: Buying a thing is different and finding a thing is different and storing up the same thing is something different.
1: நான் நினைக்கிறேன், இந்த ஒரு பொருளை, ஒரு சம்பத்தை, ஒரு பொக்கிஷத்தை நீங்க வந்து பாதுகாத்து வைப்பது, அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது என்பது ஒரு வேலை மிகுந்த, பழுப்பு மிகுந்த ஒரு பணி.
2: So when you say storing up something, it requires a lot of effort and energy.
1: It's a very exhaustive process. அது நம்மை ரொம்ப சோர்வுற செய்கிற அல்லது அதிகமான வேலை பழுவை நம்மிடத்தில் எடுக்கிற ஒரு காரியம்.
2: It is an exhaustive process where it requires a lot of effort and energy.
1: பணத்தை சம்பாதிக்கிறது ஒண்ணு இருக்கு,
2: earning money is different.
1: ஆனா அதே பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
2: But when you treasure and store up that money, that is very exhausting.
1: அதுக்கு ரொம்ப விழிப்பு தேவை.
2: You need to be very watchful.
1: அது ரொம்ப வேலையையும் நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் உறிஞ்சுகிற ஒரு காரியம்.
2: It is something that extracts lot of our energy, effort and work.
1: இன்னொன்னு நான் சொல்லுவேன்.
2: I can tell you.
1: இந்த ஞானத்தை சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதை நம்ம பத்திரப்படுத்து அப்படின்ற சொல்றது வந்து ரொம்ப விலை கூடின அல்லது அதிக செலவு பிடித்த ஒரு காரியம்.
2: And one more thing is, storing is expensive to store.
1: அதாவது என்னன்னா, நீங்க அதை வாங்கிட்டீங்க ஆனா அதை பயன்படுத்துறது இல்ல.
2: You have got it but you don't use it.
1: நீங்க சேர்த்துட்டீங்க ஆனா அதை உடனே நீங்க பிரயோஜனப்படுத்துறது இல்ல.
2: You have stored it up but you don't use it immediately.
1: இது வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி, ஒரு வேலை செய்யாத ஒரு முதலீடு மாதிரி இருக்கும்.
2: It is like a dead investment.
1: நீங்க அதனால தான் ஒரு காரியத்தை பத்திரப்படுத்துறதுக்கு ரொம்ப செலவாகும்.
2: Therefore it is always expensive to store some certain things.
1: அதான் உண்மை.
2: That is truth.
1: மூன்றாவது நான் சொல்வேன்.
2: Third I would tell
1: இந்த இந்த ஞானத்தை வந்து சேர்த்து வைக்கிறது அல்லது இதை பத்திரப்படுத்துறது அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு விசேஷித்த திறமை வேணும்.
2: So storing up something, storing up wisdom, it requires expertise.
1: அதாவது எல்லாருமே சேர்த்து வச்சிர முடியாது.
2: It's not that everyone can store up.
1: எல்லாமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிர முடியாது.
2: It's not that everyone can store up.
1: அதற்குன்னு ஒரு கலை இருக்கு.
2: You have certain special skills for that.
1: உதாரணமா பாருங்க,
2: for example,
1: எலுமிச்சை சாதம் செய்யிறது ஈஸி.
2: It is very easy to do lemon rice.
1: ஆனா எலுமிச்சை ஊறுகாய் பண்றது கஷ்டம்.
2: But it's very hard to do lemon pickle.
1: சொல்ல வளக்குதா உங்களுக்கு?
2: Can you understand?
1: ஒரு ஆகாரத்தை சமைக்கிறது ஈஸி.
2: It is easy to cook a food.
1: ஆனா அதே ஆகாரத்தை பதப்படுத்தி பத்திரப்படுத்துறதுன்றது எல்லாராலும் செய்ய முடியாது.
2: But storing and preserving a food is not possible by everyone.
1: அது கெட்டு போகாமல் நீண்ட நாள் அதை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு அதுக்கு விசேஷித்த ஞானம், திறமை, அதற்கு வேண்டிய உபகரணங்கள் தேவை.
2: We need special skills, tools and techniques to store up and preserve a product.
1: அப்படி அந்த விசேஷித்த ஞானம் இல்லனா அது கெட்டு போயிடும்.
2: If you don't have that special wisdom, it will be spoiled.
1: அதாவது ஒரு சரீரத்துக்கு வந்து வியாதி வந்தா அதை குணமாக்குறது ஒரு கஷ்டமான காரியம் தான், இல்லன்னு சொல்லல.
2: So if there's a disease in a body, it is really hard to heal it.
1: ஆனா மரித்து போன ஒரு சரீரத்தை பதப்படுத்துறதுன்னு இருக்கு பாருங்க, அது அதை விட ரொம்ப கலை நிறைந்த ஒரு காரியம்.
2: But preserving a dead body is more hard and difficult.
1: இந்த எகிப்தியர்கள் அதுல ரொம்ப தேர்ந்து இருந்தாங்க.
2: Egyptians were very expertised in that.
1: அவர்கள் பதப்படுத்தி வைத்திருந்த அந்த மம்மிஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த இறந்து போன சரீரங்கள் வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் கழிச்சு 5000 வருஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்குறாங்க. அப்படியே இப்போதான் என்னமோ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண ஒரு சரீரம் மாதிரி இருக்குது.
2: ஸோ தே ஜஸ்ட் ஸ்டோர் அப் தே ப்ரிசர்வ் தோஸ் டெட் பாடிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மம்மிஸ். தே ஜஸ்ட் ஓப்பன் இட் அப் ஆஃப்டர் 4000 இயர்ஸ் 5000 இயர்ஸ் இட் இஸ் ரியலி appears to be the same as if today.
1: நீங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன், ஞானத்தை சேர்க்கிறதுக்கு ஒரு கலை இருக்கு, ஆனால் அதே ஞானத்தை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது வந்து ஒரு ஞானிக்குள்ள விசேஷித்த ஒரு தன்மை, ஒரு அழகு.
2: So therefore I would tell you, gaining wisdom is a special skill, but preserving that skill requires a more special skills and tools and techniques.
1: பொதுவாகவே மனிதர்கள் வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒன்று அடைஞ்சிட்டாங்கன்னா அதை உடனே வெளிப்படுத்திடணும், எல்லாத்தையும் அதை காமிக்கணும், அதை உடனே எல்லாருக்கு முன்னால் அதை பிரபலப்படுத்தணுன்றது எல்லாருடைய ஒரு துடிப்பாக இருக்கும்.
2: ஜென்ரலி when people have achieved something, I've got something, they immediately want to expose it. They have that urge to expose and express it, everything, and show it to everyone.
1: அதாவது நம்ம சேர்த்த காரியத்தை, சேர்த்த ஞானத்தை வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு அதிகமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு டிசிப்ளின் ரொம்ப தேவை.
2: But we need a lot of self control and discipline to store up wisdom that we have gained.
1: அதனால தான் நீதிமொழிகள் 21:20 வாசிக்கிறோம்.
2: We read in Proverbs 21:20.
1: வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான்னு போட்டிருக்கு.
2: We read the wise store up choice food and olive oil, but fools gulp theirs down.
1: ஒரு மூடன் என்ன செய்வான்னா எல்லாத்தையும் செலவழிச்சிருவான்.
2: A fool will spend everything.
1: அவன் வந்து சேர்த்து வைக்கிறதுல சந்தோஷப்பட மாட்டான்.
2: He will not be rejoicing in storing up.
1: ஆனா ஒரு ஞானியினுடைய தன்மை என்னன்னா அவன் ரொம்ப அமைதியாக, சத்தமே இல்லாம, சந்தடி இல்லாம, அவன் மெதுவாக ஞானத்தை தேடிக்கொண்டு, ஞானத்தை சம்பாதித்து கொண்டு, ஞானத்தை சேமித்து கொண்டு உட்கார்ந்திருப்பான்.
2: But a wise is totally different. He will work silently, he will seek them, he will score them and store the wisdom.
1: அது எப்படின்னு சொன்னா ஒரு பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியில சத்தமே போடாம சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி.
2: But it is like storing energy in a battery where it makes no noise at all.
1: ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்ல UPS எல்லாம் இருக்கும் பாருங்க, சத்தமே போடாது, அது பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
2: We have that UPS at our home, it will not make any noise, but it will keep on storing its energy.
1: கரண்ட் போகும்போது தான் அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய வலிமை வெளியே தெரியும்.
2: But only when the power cuts, we know the value of it.
1: ஞானி அப்படிப்பட்டவன் தான்.
2: A wise man is also
1: ஞானி. அமைதியாக, சந்தடி இல்லாம, சத்தம் போடாம ஞானத்தை சம்பாதிக்கிறதுல சந்தோஷப்படுவான்.
2: A wise work silently seeking, scoring and storing wisdom, and he takes pleasure in collecting wisdom.
1: இதற்கு அதிகமான பொறுமை ரொம்ப தேவை.
2: And he needs more patience and perseverance.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து இவ்விதமான ரகசிய நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை வந்து உடனே வெளிப்படுத்தாம அதை வந்து மறைத்து வைக்கிற ஒரு தன்மையின், ஞானியின் தன்மை நம்ம வாழ்க்கையில தேவை.
2: We should also possess this nature of virtue of not exposing or disclosing everything immediately, but collecting and keeping it safe.
1: நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தின் காரியங்கள் எப்பொழுது வெளிப்படும் கேட்டா, எப்பொழுது ஞானமாக கருதப்படும்னா, எவ்வளவு பத்திரமா, ஜாக்கிரதையா, நம்ம திறமையா, நன்மையானவைகளை கூட மறைச்சு வைக்கும் போதுதான்.
2: So only when you store up those things, the wisdom or the things which are good, only then your virtue or the value of your wisdom is revealed.
1: மத்தேயு 6 அதிகாரத்துல 3 காரியங்களை இயேசு பேசினார்.
2: In Matthew chapter 6, Jesus spoke about 3 things.
1: ஒன்று, மனிதருக்கு செய்யும் தான தர்மங்கள்.
2: First, the deeds and alms that you do to men.
1: இரண்டாவது, நாம் செய்யும் ஜெபங்கள்.
2: Second, the prayers that we do.
1: மூன்றாவது, நாம் செய்யும் உபவாசம்.
2: And the third, the fasting that we take.
1: இதில் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்படி மற்ற மனிதர்களாகிய பரிசேயர், சதுசேயர் ஆகிய மாயக்காரரை போல நாம் இராமல் வித்தியாசமா இருக்கணும்னு அவர் இதில் பேசினாரு.
2: Here Jesus spoke how we should be not unlike this hypocrites who are Sadducees and Pharisees.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் 6 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்கள். ஆனால்
2: If you read chapter 6 first 4 verses,
1: வேதம் சொல்லுகிறது,
2: Bible says,
1: மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
2: Take heed that you do not do your charitable deeds before men.
1: இரண்டாம் வசனம்,
2: verse 2,
1: நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே.
2: Therefore, when you do a charitable deed, do not sound a trumpet before you as the hypocrites do in the synagogues and the streets.
1: மூன்றாம் வசனம்,
2: Verse 3,
1: நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது.
2: But when you do a charitable deed, do not let your left hand know what your right hand is doing, that your charitable deed may be in secret.
1: மனுஷருக்கு முன்பாக தர்மம் செய்யாதப்பா.
2: You don't do this charitable deeds before men.
1: மனுஷர் புகழப்படுவதற்காகவும் நீ தர்மம் செஞ்சிராத.
2: And also do not do charitable deed that you may be praised by men.
1: இன்னும் சொன்னாரு.
2: And he said more.
1: ஓ சொந்த கையே ஒரு கை செய்யறத இன்னொரு கை தெரியாம இருக்கிறதுக்கு நீ மறைஞ்சிருந்து செய்.
2: You also do it in secret that your one hand do not know what the other hand is doing.
1: ஆனா பரிசேயர் அப்படி இருக்க மாட்டாங்க.
2: But these Pharisees are
1: wrong. அவங்க எல்லாமே மனுஷருக்கு முன்பாக தான் செய்வாங்க.
2: They will do everything before men.
1: தர்மம் செய்யறது ரொம்ப நல்ல காரியம் தான்.
2: It is good to do alms.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான்னு போட்டுருக்கு.
2: The one who shows mercy to poor, he is
1: lending to the Lord. அப்போ அவன் நன்மை தான் செய்றான்.
2: He is doing good.
1: அவன் இரக்கம் தான் செய்றான்.
2: He is showing mercy.
1: அவன் சிறப்பானதே தான் செய்றான்.
2: He is doing the best thing.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது,
2: But the Bible says,
1: உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒரு ஞானி என்ன பண்ண மாட்டான்னா எல்லாத்தையும் மனுஷர் காணும்படியே செஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான்.
2: A wise man will not do in such a way that as if to show everything before men.
1: வெளியரங்கமா தெரிகிறதை பார்க்கிலும் அந்தரங்கமா அவன் செய்யறது அதிகமாகவே இருக்கும்.
2: The thing that he does in secret will be more than the thing that he does in light.
1: நீங்க இன்னும் தொடர்ந்து 5-6 வசனங்களை வாசித்தால்,
2: If you continue reading verses 5 and 6,
1: அங்க ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் இதே தான் சொல்லுகிறாரு.
2: Even when praying, Jesus said the same.
1: மாயக்காரர் போல இருக்காதீங்கப்பா.
2: Don't be like
1: மனுஷர் காணும்படிதான் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க.
2: They pray that they may be seen by men.
1: ஜெப ஆலயங்கள்ல வீதிகள்ல சந்திகள்ல நின்னு ஜெபம் பண்ணுவாங்க.
2: They stand in the synagogues on the corners of the streets and they pray.
1: நீ அவர் சொல்லுகிறாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படி செய்யாதீங்க.
2: But when you pray, don't do that.
1: மத்தேயு 6:6.
2: Matthew 6:6.
1: உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு.
2: But when you pray, go into your room and when you have shut your door, pray to your father who is in the secret place.
1: ஜெபம் பண்ணும்போது அதேதான்.
2: And when you pray also, it is the same.
1: நீங்க தொடர்ந்து 16-18 வசனங்களை வாசித்தா,
2: If we continue reading verses 16-18,
1: அங்கே உபவாசம் பண்றத பத்தி எழுதுறாரு.
2: Here he writes, speaks about fasting.
1: அங்கே உபவாசம் பண்ணும்போது பண்ணுகிறதை குறித்து இயேசு சொல்லும்போது,
2: When Jesus said about fasting,
1: அவர் சொல்றாரு, மாயக்கார் செய்கிறது போல முக வாடலாக இருக்காதீங்க.
2: Do not be like the hypocrites with the sad countenance.
1: அவர்கள் செய்கிற உபவாசம் வந்து மனுஷர் காணும் பொருட்டாக அவர்கள் தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்.
2: For they disfigure their faces that they may appear to men to be fasting.
1: மத்தேயு 6:17.
2: Matthew 6:17.
1: நீயோ உபவாசிக்கும்போது உன் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு.
2: But you, when you fast, anoint your head and wash your face so that you not appear to men to be fasting.
1: எதற்கு இதெல்லாம் இப்படி ஆண்டவர் அந்தரங்கத்துல கொண்டு போக சொல்றாரு அப்படின்னு கேட்டா,
2: Why does God tell us to do all this in secret place?
1: அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, மனுஷர் வந்து பார்த்து உன்னை ஒரு ரெண்டு வார்த்தை புகழ்ந்துட்டு போயிருவான்.
2: Men will look at you, they will praise you and then just leave the place.
1: ஆனா அந்தரங்கத்துல ஒரு பிதா உன்னை பாக்குறாரு.
2: But there's a father who sees you in secret.
1: அவர் என்ன செய்வார்னா, அவர் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார், நித்திய பலனையும் கொடுப்பார்.
2: He will reward you openly and he will give you an eternal reward.
1: அந்த பலன் விலையேற பெற்றது.
2: That reward is precious.
1: பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்து ஞானத்தை சம்பாதிக்கிறது கூட நம்ம சம்பாதிச்சிட்டோம்னு உடனே வெளிப்படுத்துவது வந்து ஞானம் அல்ல.
2: So even in our life, when you gain wisdom or collect wisdom, revealing or disclosing it immediately is not a wiseful thing.
1: ஒரு மூடன் நினைச்சதெல்லாம் வாயில பேசிட்டே இருப்பான்.
2: A fool will keep on speaking whatever comes in his mouth.
1: ஆனா ஒரு ஞானி வந்து ஒரு டேம் மாதிரி என்ன பண்ணுவானா, ஞானத்தை அப்படியே சேர்த்துட்டு அமைதியா உட்கார்ந்திருப்பான்.
2: But a wise man is like a dam, he will just store up everything and sit silent.
1: அவனுடைய நாவு ரொம்ப சீக்கிரமா திறக்கவே திறக்காது.
2: He will not open his mouth very easily.
1: சில வேளையில உண்மையான ஞானிகளை வந்து கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள்.
2: Sometimes people will be amazed when they look at real wise men.
1: இந்த ஞானம் இவனுக்கு எங்க இருந்து வந்ததோ?
2: From where did they get this wisdom?
1: நம்ம கூடவே உட்கார்ந்துட்டு இருந்தான்பா.
2: He was along with us.
1: நம்ம கூட விளையாடிட்டு இருந்தான்.
2: He was playing with us.
1: ஒண்ணுமே சொல்லிக்கல.
2: He never said anything.
1: ஒண்ணுமே வெளிப்படுத்த
2: He never disclosed anything.
1: எந்த பிரபலத்தையும் எதிர்பார்க்கல.
2: He did not expect any kind of propaganda.
1: தன்னையே அவன் புகழ்ந்து கொள்ளல.
2: He never praised himself.
1: ஆனா அவனுடைய நேரத்தையும் பொழுதையும் சக்தியையும் எதுக்கு செலவழிச்சான்னா, அப்படியே நான் பத்திரப்படுத்தணும்.
2: But he spent all his time, effort and energy just to store up everything.
1: நம்முடைய வாய் நம்ம வந்து ஞானத்தை பத்திரப்படுத்துகிற ஒரு வாயா இருக்கணும்.
2: Our mouth should be such a kind that it should store up wisdom.
1: மத்தேயு 5 அதிகாரத்துல மலை பிரசங்கத்தை பத்தி நீங்க வாசிக்கும் போது அதுல வந்து இயேசு என்ன பண்ணாருன்னா, உட்கார்ந்து வாயை திறந்து உபதேசம் பண்ணினார், பேச துவங்கினார்னு போட்டிருக்கு.
2: In Matthew 5 we read about that sermon on mount where we read that Jesus opened his mouth and taught them saying.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா இயேசு வாயை திறக்கிறதே ஒரு சம்பவம்.
2: So it means Jesus opening his mouth is also an incident.
1: நம்ம வாழ்க்கையில வாயை மூடுறது ஒரு சம்பவமா இருக்கு.
2: So in our life closing our mouth is an incident.
1: ஆனா இயேசு வந்து வாயை திறந்தா அது ஒரு பெரிய ஆச்சரியம்.
2: But when Jesus opened his mouth it was really in a surprise.
1: தேவை வரும்போது தான் திறந்தார்.
2: Only when it was necessary he opened his mouth.
1: அவர் உபதேசத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்.
2: And everyone were astonished and amazed at his teaching.
1: ஞானத்தை சேர்த்துவை.
2: Store up wisdom.
1: ஞானத்தை பத்திரப்படுத்து.
2: Store up wisdom.
1: இப்படி பத்திரப்படுத்துவது ஒரு ஞானியினுடைய அழகு, அது ஞானியின் உள்ள ஒரு பெரிய நல்ல குணநலம்.
2: This storing up of wisdom is a virtue of praiseworthiness of a wise man.
1: இரண்டாவது நான் சொல்வேன்.
2: Second I would tell
1: இந்த ஞானத்தை சேர்த்து வைக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா?
2: How is the storing up wisdom?
1: நீங்கள் யோபு 32:7 வாசிப்பீங்களானா?
2: If you read Job chapter 32 and verse 7.
1: அங்கே அவர் சொல்கிறார், முதியோர் பேசட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன்.
2: I said age should speak and multitude of years should teach wisdom.
1: ஆனா 9 வசனத்துல சொல்றாரு.
2: But in verse 9 he says
1: பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்லன்னு சொல்றாரு.
2: Great men are not always wise, nor do the aged always understand justice.
1: அது அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: இவங்க வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் அவங்க வாழ்ந்து எத்தனையோ ஞானம், எவ்வளவோ புத்தி, அறிவு இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில கடந்து போயிருக்கு.
2: So they lived so many years and they've encountered and came through many kind of wisdom and knowledge.
1: ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவருடைய வாழ்நாட்களை வந்து இந்த ஞானத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு அவங்க வந்து நேரமே கொடுக்கல.
2: But the problem is they never gave room and time to store up this wisdom in their life.
1: எல்லாம் அவங்க தலையின் மேல் பறந்த ஒரு பறவை போல பறந்து போயிட்டே இருந்துச்சு.
2: It was like a bird flying on their head.
1: அவர் சொல்றாரு முதியோர்கள்லாம் ரொம்ப ஞானமா இருப்பாங்க நினைச்சு போய் பேச பார்த்தேன்.
2: I thought old people or great men are always wise and I thought to speak to them.
1: ஆனால் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இவ்ளோ பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் கூட அவங்கள்ட்ட என்ன இல்லன்னா ஞானம் இல்லன்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன்.
2: And only then I began to identify and find out that even great men have no wisdom.
1: ஞானத்தை ஏன் சம்பாதிக்கணும் தெரியுமாங்க?
2: Why should we collect and store
1: our wisdom? பிந்தின நாட்களில் நம்முடைய விலை, நம்முடைய விலை, நம்முடைய சம்பத்து, நமக்கு இருக்கிற முக்கியத்துவம் அதிகரிக்க வேண்டுமானா ஞானத்தை சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதை பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும்.
2: We should not only collect wisdom but we should also store up wisdom because it has the value of great price.
1: நம்மை வந்து ஒருவர் தேடும் போது, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போது அவங்க உள்ள வந்து வெறுமையை பார்க்க கூடாது, அவங்க உள்ள அநேக பொக்கிஷங்களை பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்ததை அவங்க காணணும்.
2: When a person comes and sees us, analyzes and speaks with us, they should find out the wisdom that is stored up for many years to
1: அது வந்து நம்ம அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும் இது வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த ஒரு காரியம் இல்லை, பல வருஷமா இவங்க கற்று தேர்ந்து ஆராய்ந்து சேர்த்து சம்பாதித்து பத்திரப்படுத்தி வைத்ததுல இருந்து இது வெளியே வருதுன்னு அவங்க கண்டுபிடிக்கணும்.
2: So once we start speaking they should identify this is not something that they got in one or two days but this is something which have they stored up, which have they gained, which have they collected and kept it for many years together.
1: மத்தேயு 12 அதிகாரம் 35 வசனம்.
2: Matthew 12:35.
1: நல்ல மனுஷன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
2: A good man brings good things out of the good stored up in him and an evil man brings evil things out of the evil stored up in him.
1: கவனிச்சிங்களாங்க?
2: Did you listen this?
1: ஒரு நல்ல மனுஷன் தன் வாழ்க்கைய ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கான்.
2: A good man keeps his life like a treasure.
1: அதை சேர்த்து வைக்கிறான். அதனால அவனுடைய சம்பத்து, அவனுடைய வேல்யூ, அவனுக்கு இருக்கிற தரம், அவனுக்கு இருக்கிற விலை ரொம்ப ரொம்ப அதிகமானது.
2: He keeps on storing up, therefore the value increases.
1: நம்முடைய வாழ்க்கையினுடைய மரியாதையும் நமக்கு இருக்கிற விலையும் அதிகரிக்கணுமா, நாம ஞானத்தை என்ன செய்யணும்னா பத்திரப்படுத்தி வைக்கிறவங்களா இருக்கணும்.
2: If the value and the respect and honor of your life should increase, then you should store up wisdom.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை காலம் சென்ற பாஸ்டர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் ஊழியர் கூட்டத்தில் ஒரு செய்தி கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னதை நான் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
2: Many years ago I happened to hear an incident where our late pastor MK Sam Sundaramaya he told this incident in a meeting.
1: அவங்க சொன்னாங்க
2: he told
1: நான் வந்து எத்தனையோ பிரசங்கங்களை எடுத்திருக்கேன் அந்த பிரசங்கங்களில் நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை அப்படின்னு
2: சொன்னேன். He said, I have taken and I have prepared many sermons and among them there are many hundreds of sermons which I have not even preached at all.
1: எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு எனக்கு அது.
2: It was really an inspiration to me.
1: அதாவது பிரசங்கம் பண்றதுக்காக பிரசங்கம் எடுக்கிறது இல்ல.
2: It's not a taking notes or sermon just for preaching alone.
1: ஒரு ஞானி என்ன செய்கிறானா ஞானத்தை வந்து சம்பாதிச்சு அது என்ன பண்றானா பத்திரப்படுத்தி வைக்கிறான்.
2: But a wise man will collect his wisdom and he will store it up.
1: அது ஏன் வாழ்க்கையில நான் பழக்கப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எனக்கு இருந்தது.
2: That was a good example for me to train and use it in my life.
1: பாருங்க அதனால தான் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் போது
2: If you read Proverbs 31:26
1: தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள்னு போட்டுருக்கு.
2: We read she opens her mouth with wisdom.
1: தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது.
2: And on her tongue is the law of kindness.
1: எப்படி இந்த நாவல வந்து தயை ஞானம்லாம் எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டா
2: How this wisdom and kindness is revealed in her mouth?
1: பல காலம் அவள் ஞானத்தை என்ன பண்றானா சம்பாதித்தது மாத்திரம் இல்ல அதை சேர்த்து ஒரு பெட்டகமா பொக்கிஷமா வச்சிருக்கா.
2: She not only collected this wisdom for many years but she have also stored it up and kept as a treasure for many years.
1: இப்ப வாயை திறக்கும் பொழுது அது எப்படி வருதுன்னு கேட்டா அது தயை உள்ளதாக ஒரு போதகம் நிறைந்ததாக அவள் பேச்சு வெளிப்படுகிறது.
2: Now when she open her mouth it is full of wisdom and it's full of kindness.
1: ஞானம் விளங்க திறக்கிறாள்.
2: She opens her mouth with wisdom.
1: எவ்வளவு அருமையா இருக்கு.
2: How beautiful it is.
1: எதை நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பொக்கிஷமா மாறும்.
2: Whatever we store it up that becomes a treasure.
1: நம்முடைய வாழ்நாட்களை ஞானத்தை சேர்க்கிறதுக்கு நாம வந்து டைம் எடுக்கணும்.
2: We should take time in our lifetime to store up wisdom.
1: அதனால தான் யாக்கோபு சொன்னார் யாக்கோபு 1:19 வாசிக்கும் போது
2: That's why when we read in James 1:19
1: ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள்னு போட்டிருக்கு.
2: So then my beloved brethren let every man be swift to hear slow to speak slow to wrath.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா.
2: We should be swift to hear.
1: ஆனா பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும்.
2: But we should be slow to speaking.
1: இப்போ உடனே கேட்டதெல்லாம் பேசணும் அவசியம் இல்ல.
2: It's not necessary for you to speak whatever you have heard.
1: இதை நான் வேண்டிய நேரம் நான் அழகா படைப்பேன்.
2: I will prepare and I will present it whenever it is necessary.
1: அதுதான் value.
2: That is the value.
1: தப்பா நினைக்காதீங்க.
2: Don't mistake me.
1: இந்த wine பத்தி சொல்றாங்க wine.
2: They say about this wine.
1: அவங்க சொல்றாங்க இந்த wineல வந்து எது ரொம்ப எக்ஸ்பென்சிவான wine அப்படினு கேட்டா பல நூறு ஆண்டுகள் சேமித்து வைக்கப்பட்ட வைன் சொல்றாங்க.
2: They say among this wine the most valuable and precious which has a great price is the one which is preserved and stored up for many years.
1: அதனுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது.
2: Its price and value is very high.
1: ஏனா அது காலம் செல்ல செல்ல செல்ல அதனுடைய ருசி வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறதா.
2: It's because as days go by its taste increases it seems.
1: நல்ல உணவுகளை சமைக்கிறவங்கள பாத்தீங்கன்னா they say there's a process is called sorting solvanga adu vandu nalla oora veipanga.
2: So when you ask people who actually cook foods they say some process called saute.
1: Sila unavugala vandu odane seiyamudiyadhu.
2: You cannot cook it immediately.
1: Adhaadu in Bangalore poninga anga romba famous vandu inda chicken kebab solvanga.
2: So if you go to Bangalore there's a dish called chicken kebab which is very famous.
1: Aarambathila naanga adu poi saapidumbodhu appa enna rusiya irukku idu eppadi idu seiringa.
2: Initially when we ate we were very astonished how delicious it is. How are you preparing this?
1: Ivlo mirudha irukku ivlo nalla irukku.
2: It is so soft and so tasty.
1: Appo avanga sonnanga idu vandu odane eduthu odane porikkiradhu kedaiyadhu.
2: So only then they said we will not take it immediately and just cook and fry it.
1: Koranjathu oru ராத்திரி ஆகிலும் இத வந்து தயிரலயோ எதுலயோ போட்டு ஊற வைப்பாங்கலாம்.
2: So it means that they will marinate it in curd for at least one night.
1: அந்த மேரினேட் பண்ணி அதை ஊற வச்சு அதை போட்டு அதை செய்யும்போது என்ன ருசி.
2: When they do that marination and do it and when they prepare it it is a very tasty.
1: நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க ஞானத்தை சம்பாதிக்கிறது மாத்திரம் அதை சேர்த்து வைக்கும்போது அந்த ஞானம் விலையேற பெற்றதாய் மாறும்.
2: Even in our life it is not only collecting wisdom but when you store up wisdom it becomes of great value.
1: நீதிமொழிகள் 18:2 சொல்கிறது.
2: Proverbs 18:2 says
1: மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்துகிறான் என்று போட்டு.
2: A fool has no delight in understanding but in expressing his own heart.
1: ஞானத்தை பத்திரப்படுத்தவனுக்கு பிரியம் இல்ல.
2: He has no delight in understanding or storing up wisdom.
1: தம் மனதில இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது தான் அவனுக்கு பிரியம்.
2: But he delights in expressing whatever he has in his heart.
1: ஐயோ இன்னைக்கு ஒண்ண படிச்சிட்டா போதும் நாளைக்கே அவன் பெரிய ஞானி மாதிரி உடனே பேச ஆரம்பிச்சு.
2: If he reads something today then tomorrow he will speak as if he is like a wise man.
1: அதை குறித்து நிதானிக்கிறது இல்ல, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றது இல்ல, தொடர்ந்து கொஞ்சம் ஆழமா போய் அதை வந்து அவங்க வந்து தியானம் பண்றது இல்ல, இதனுடைய முடிவு என்னன்னு சிந்திக்கிறது கிடையாது.
2: They will not discern it, they will not go deeper into it, they will not analyze it, they will not find what is the end of it.
1: ஐயோ இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ மனசுல நினைச்சிருப்பாங்க உடனே அடுத்த நாள் அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க.
2: So even the social media today they would have thought it in their heart today, immediately they will post out in that.
1: இன்னைக்கு தான் அந்த போட்டோ எடுத்துருப்பாங்க.
2: They would have captured that photo today.
1: இத பப்ளிஷ் பண்ணணுமா கூட யோசிக்க மாட்டாங்க.
2: They don't even think if they want to publish it or not.
1: உடனே உலகத்துக்கு பறைசாட்டிடுவாங்க.
2: So immediately they will post it to the world.
1: ஒரு ஞானி அப்படி செய்யவே மாட்டான்.
2: A wise man will not do that.
1: அந்த ஞானி வந்து ஞானத்தை சேர்க்கிறதுல மாத்திரம் இல்ல, அத பத்திரப்படுத்தி கரெக்டான டைமுக்கா வெயிட் பண்ணுவான்.
2: A wise man will not only collect this wisdom but will also wait for the correct time to express it.
1: எல்லாத்தையும் வெளிய பப்ளிஷ் பண்ணாம.
2: He will not publish everything as such.
1: அவனுடைய எல்லா அறிவையும் அவனுடைய எல்லா திட்டங்களையும் எல்லா ஆலோசனைகளையும் உடனே எல்லாருக்கும் பிரபலப்படுத்த
2: மாட்டான்.
1: அமைதியா இருந்து
2: சாதிப்பான். கர்த்தருடைய
1: நாமத்திற்கு மகிமை
2: உண்டாவதாக.
1: பெரிய பாடம்.
2: This is a great lesson to us.
1: ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம் 13 வசனத்துக்கு வருவீர்களானா?
2: If you come to 2 Kings 20 and verse 13.
1: 12 ல இருந்து வாசிக்கிறேன்.
2: From verse 12.
1: ரெண்டு ராஜாக்கள் 20 12 பாருங்க.
2: 2 Kings 20 verse 12 on words.
1: அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான்.
2: At the time, Berodach Baladan, the son of Baladan, king of Babylon, sent letters and a present to Hezekiah, for he heard that Hezekiah had been sick.
1: 13 வசனம்.
2: Verse 13.
1: எசேக்கியா அவர்களை அங்கீகரித்த பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்த தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான்.
2: Hezekiah received the envoys and showed them all that was in storehouses, the silver, the gold, the spices, and the fine olive oil, his armory, and everything found among his treasures.
1: தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை.
2: There was nothing in his house or in all his dominion that Hezekiah did not show them.
1: எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார்.
2: He exposed everything to them.
1: அவங்க எதுக்கு வந்தாங்க?
2: What did they come for?
1: இவர் வியாதியா இருக்கறாரு விசாரிக்க வந்தாங்க.
2: They just came to visit him just because he was sick.
1: வியாதியா இருக்கறாரு விசாரிக்க வந்தா,
2: when they came to inquire about his sickness,
1: தன்னுடைய சத்துருக்கு இவர் என்ன பண்றாருன்னா போய் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாரு.
2: He exposed everything to his enemies.
1: என் வெள்ளிய பாருங்க, என் பொன்னை பாருங்க, என்னுடைய ஆயுத சாலையை பாருங்க, என் சேமிப்பு கிடங்க பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாரு.
2: He exposed, look at my silver, look at my gold, look at my spices, look at my armory. He exposed everything, all his treasures.
1: ஆண்டவர் சொல்றாரு.
2: The Lord says.
1: 15 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் வார்த்தை அனுப்புறாரு.
2: In verse 15, the Lord sent a word through the prophet.
1: உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான்.
2: They said, what have they seen in your house?
1: எசேக்கியா சொல்கிறாரு, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்.
2: So Hezekiah answered, they have seen all that is in my house. There is nothing among my treasure that I have not shown them.
1: 17 வசனத்துல
2: In verse 17,
1: கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது.
2: The word of the Lord is revealed.
1: இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்.
2: Behold, the days are coming when all that is in your house and what your fathers have accumulated until this day shall be carried to Babylon. Nothing shall be left.
1: நீ என்னெல்லாம் காமிச்சியோ,
2: whatever you showed them,
1: என்னெல்லாம் வெளிப்படுத்தினியோ,
2: whatever you disclosed,
1: அத்தனை உன் கையில இருக்காது.
2: Everything will not be in your hand.
1: அது அத்தனை சத்ருவின் கையில இருக்கும்.
2: That will be in hands of your enemies.
1: எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க.
2: They will take everything.
1: நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஞானத்தை நாம சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதை சம்பத்தாக நாம் பாதுகாத்து வைப்பதும் அவசியம்.
2: So it is not only collecting wisdom in our life, but it is also very necessary for us to store up wisdom.
1: இந்த உலகத்துல வந்து நிறைய பொக்கிஷ சாலைகள் இருக்கு.
2: There are many treasuries in this world.
1: அதாவது நம்ம நினைக்கிறோம் ட்ரெஷர்ன்றது பேங்க்ல தான் இருக்கிற பணம் நம்ம நினைக்கிறோம்.
2: We always consider treasures are only the money that is present in the bank.
1: நான் சமீபத்துல நான் வாசித்தேன்.
2: But recently I read
1: இந்த பணத்தை பார்க்கிலும் சில பொக்கிஷங்கள் இருக்கா.
2: There are more treasures than this money.
1: அது என்ன தெரியுமா?
2: You know what are they?
1: ரொம்ப விலையேறப்பட்டது என்னன்னா சில கம்பெனிகளுடைய ஃபார்முலாஸ் தான்.
2: So they are the most valuable is the formulas of certain companies.
1: அதுல ஒன்னு சொல்றாங்க,
2: they say
1: இந்த உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த ஃபார்முலால ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோகோ கோலா இருக்கு பாருங்க, அதனுடைய ஃபார்முலா, அது எப்படி செய்யறாங்க, அதனுடைய இன்கிரீடியன்ஸ் என்ன, அதனுடைய காம்பினேஷன் என்ன அப்படின்றத வந்து ஃபார்முலாவை ஏதோ ஒரு பேங்க்ல பல கோடி ரூபாய்க்கு அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களாம்.
2: They say the most expensive formula in this world is the formula of this Coca-Cola, which they have stored up and preserved.

0: அது அவ்வளவு விற்கப்படுது, யாரும் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியல.
1: No one can replicate it.
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து ஞானம் அப்படிதான் இருக்கணும்.
1: So even wisdom should be a safe sword.
0: ஆண்டவர் கொடுக்கிற காலத்துல ஞானத்தை சேர்க்கிறது மாத்திரம் அல்ல, அதை பத்திரப்படுத்தி வைக்கிறவர்களா இருக்கணும்.
1: In the time that God has given us, we should not only be collecting wisdom but should also store up.
0: நாவு வந்து நுரை தள்ளுகிற ஒரு அலை போல இருக்க கூடாது.
1: Our mouth should not be like a sea that brings out foams.
0: எல்லாவற்றையும் இருதயத்திலே பதப்படுத்த பத்திரப்படுத்துகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும்.
1: We should have a heart that will store up everything like treasure.
0: மரியாளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about Mary.
0: அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்.
1: She kept everything in her heart and was pondering on it.
0: காலம் வரும்போது அது வெளிப்பாடுக்காய் காத்திருந்தாள்.
1: And she was waiting for the time to reveal.
0: அப்போ இந்த மாதிரி பத்திரப்படுத்துதல் அப்படின்றது ஞானிகளுடைய சுபாவம்.
1: So this kind of a storing up is a nature of wise men.
0: இரண்டாவது சொன்னேன், இந்த பத்திரப்படுத்துறது, ஞானத்தை பத்திரப்படுத்துறது நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்.
1: Second I told you, when you store up wisdom, it gives us value of great price.
0: மூன்றாவது, இந்த ஞானத்தை பத்திரப்படுத்துவது அப்படின்பது வருங்காலத்திற்காக நாம் ஆயத்தம் உள்ள ஒரு தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்து.
1: And third, when you store up wisdom, it shows that we have a vision of preparedness for the future.
0: வருங்காலத்திற்கான ஒரு தரிசனத்திற்காக நான் ஆயத்தப்படுகிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது நான் சொல்லுவேன், இந்த ஞானத்தை பத்திரப்படுத்துவது.
1: When you store up wisdom, it shows that we have a vision of preparedness for the future.
0: பாருங்க, ஒரு ஞானி என்ன செய்கிறான்னா, இன்றைக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு அதை சேப்பேன், சம்பாரிச்சேன், செலவழிச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டான்.
1: Wise man will not say, whatever I need for today, I have gained, I have collected, I just spend it.
0: இன்றைக்கு என்ன அவசரமோ அதை மட்டும் தான் படிப்பேன்.
1: I will read what is required only for today.
0: இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஆராய்ச்சி செய்வேன்.
1: I will just examine what is required only for today.
0: இன்னைக்கு எனக்கு அவசியமானதுல மட்டும் நேரம் செலவழிப்பேன்.
1: I will spend my time only in the thing that is necessary for today.
0: இன்றைக்கு வேலை முடிஞ்சதா அப்பா அது போதும்.
1: If my work is over today, that is enough today.
0: இன்றைக்கு முடிச்சிட்டனா அது போதும்.
1: If I completed today, that is enough.
0: இன்றைக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டதா அது போதும்.
1: If my needs are met today, that is enough for me.
0: இன்றைக்கு சம்பாரிச்சனா போதும்.
1: Have I earned today, that is enough.
0: அப்படி கிடையாது.
1: It's not that way.
0: ஞானி என்ன பண்றானா, தன் காணாத வருங்காலத்துக்காக என்ன பண்றானா, இன்னைக்கே சேர்த்து வைக்கிறான்.
1: A wise man will store up for the future which he has not seen.
0: அதுல ஒரு நல்ல சுபாவம் வந்து யோசேப்புக்குள்ள இருந்தது.
1: And this kind of character is found in Joseph.
0: அவனை குறித்து பார்வோன் ஒரு வார்த்தை சொன்னாரு.
1: Pharaoh told a word about him.
0: தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருவன் உண்டோ அப்படின்னு கேட்டாரு.
1: Is there any person who have received the spirit of God like him?
0: அவ்வளவு ஞானியாக அந்த அரண்மனையிலிருந்து அத்தனை ஞானிகளுக்கு மேலாக அவன் உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான்.
1: He was so wise and he was just exalted to a topmost position among all the people in the
0: palace. அந்த ஞானம் எப்படி வெளிப்பட்டது?
1: How was that wisdom revealed?
0: நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரத்துக்கு வரவீர்களானால்,
1: If you come to Genesis chapter 41,
0: ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார்.
1: God gave a vision to Pharaoh.
0: இந்த எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய ஒரு உபாதை வரப்போகிறது. அந்த எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் மடிய போகிறது. ஒரு எச்சரிப்பாண்டு கொடுக்கிறார்.
1: God gave a warning that there going to come a great destruction, a desolation, a great famine upon this Egypt, and the entire nation will be destroyed because of that.
0: இந்த யோசேப்பு வந்து இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகிறது அப்படின்றது அவன் நிதானிக்கிறவனாய் மாத்திரம் அல்ல.
1: This Joseph was not only able to discern that there would come a famine.
0: அந்த பஞ்சத்துக்காக அவன் முன்னமே சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தான் பாருங்க, அதுலதான் ஞானம் விளங்குச்சு.
1: But when he gave the interpretation that they should store up all the grain for the future, only there is the wisdom was revealed.
0: நீங்க அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா,
1: If you deeply notice that,
0: சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம்.
1: The meaning of that that dream was 7 years of prosperity and 7 years of famine.
0: அத மட்டும் சொல்லிட்ட அவன் போல.
1: He did not stop with that alone.
0: அவருக்குள்ள ஞானம் இருந்ததனால அவன் சொல்றான்.
1: But since he had wisdom, he said,
0: இந்த 7 வருஷம் செழிப்பின் காலத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிடங்குகளை, சேமிப்பு கிடங்குகளை உண்டாக்கி உங்கள் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைங்க.
1: So in the 7 years of prosperity, you built up barns and store up all your grains in that.
0: 41:35 பாருங்க.
1: Chapter 41:35.
0: அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக.
1: And let them gather all the food of those good years that are coming and store up grain under the authority of Pharaoh and let them keep food in the cities.
0: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: அது விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா,
1: And as a, what is the result of it?
0: மிக கொடிய ஒரு பஞ்சத்துல எகிப்து மாத்திரமல்ல சுற்றியுள்ள தேசங்களில் இருந்தவர்களும் வந்து ஆகாரம் சாப்பிட்டாங்க.
1: During that great terrible famine, not only Egypt but also people from the neighboring countries came and had their food.
0: அதுல விசேஷம் என்னன்னா, யோசேப்பு தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் அதனால் அவன் பாதுகாத்து

0: And more special is that Joseph was able to save even his own family because of this.
1: நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வந்து ஞானத்தை சம்பாதிக்கிற நேரத்தை கொடுக்கிறாரு.
0: So even in our life God gives time for us to collect wisdom.
1: நீங்க ஒரு ஷார்ட் டம் விஷன்ல ஏதோ குறுகிய கால ஒரு தரிசனத்துக்காக குறுகிய கால ஆதாயத்துக்காக நீங்க வேலை செய்யவே கூடாது.
0: You should not work for short time vision or short time gain.
1: நீங்க நீண்ட கால தரிசனம் உள்ளவங்களா நீங்க இருக்கணும்.
0: You should have a long term vision.
1: என்னோட வாழ்க்கையிலே கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னை எந்த நிலைக்கு கொண்டு போவார், அதற்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆயத்தப்படுத்த வேண்டியது இப்பொழுது.
0: So you are supposed to prepare now itself that you have to know to what extent God will take you in the future and how you should be prepared for that.
1: ஒலிம்பிக்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: Olympic is conducted once in 4 years.
1: இந்த 4 வருஷத்துல அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த திறமைகளை திறன்களை அவர்களுடைய தாளந்துகளை அவங்க வந்து ஒரு பெட்டகம் போல அதை வந்து பொக்கிஷசாலை போல சேர்த்து சேர்த்து சேர்த்து அதை நல்ல உருவாக்கி அதை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்க.
0: In this 4 years they will store up all their talents and whatever they are good in they just store it up and they get expertized and prepare for that 4th year.
1: அந்த 4 வருஷம் கழிச்சு ஓட போகிற அந்த ஃபைனல் ரேஸ்க்கு இப்பமே அவனை ஆயத்தப்படுத்துறான்.
0: He prepares himself for that final race that he's going to run in the 4th year.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து உயர்வுகளை தர போகிறார் என்பது நிச்சயம்.
0: And it is true that God going to give us exaltation in our life.
1: ஆனா அந்த இடம் வரும்போது நீங்க ரெடியா இருக்கீங்களா?
0: But are you ready to reach that place?
1: அந்த ஸ்தானம் வரும்போது நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா?
0: When you come to that position are you ready to reach that?
1: நிறைய பேர் ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாரு.
0: Many people God will bring them to a certain place.
1: ஒரு பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு.
0: God will give them a top position.
1: ஆனா அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வெறுங்கையா நிப்பாங்க.
0: But when they come to that position they will be empty handed.
1: நான் நேத்து சொன்னேன் பாருங்க.
0: As I told you yesterday.
1: மனவாளனுக்காக காத்திருக்கிற பாக்கியம் கிடைச்சது.
0: They had the virgins got the privilege of waiting for the groom.
1: வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க.
0: They came until the door.
1: ஆனா என்னன்னு கேடினா கையில எண்ணெய் இல்ல.
0: But they did not have oil in their hand.
1: ஆகவே மனவாளனை சந்திக்க உள்ள போக முடியல.
0: Therefore they are not able to enter into see the
1: வாசல் வரைக்கும் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டாங்க.
0: They came until the door and they were rejected.
1: அநேகருடைய லைஃப் நான் பார்த்திருக்கிறேன்.
0: I've seen many life of many people.
1: கர்த்தர் அவர்களை திட்டமிட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவங்களை வந்து பெரிய இடங்களை கொண்டு போய் ஸ்தானங்களை கொண்டு போய் வைக்கிறாரு.
0: God plans something for them and God takes them and prepares takes them to certain position and place them in that position.
1: நல்ல வாய்ப்புகளை அவர்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார்.
0: God opens many good chances and opportunities to them.
1: அவங்க வாழ்நாளல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல யார் என்ன பயன்படுத்தல கூப்பிடல இப்படியே சொல்லிட்டு இருந்த ஜனங்க வாய்ப்பு கிடைச்ச போது பாத்தீங்கன்னா அத்தனையும் வீணடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க.
0: These people who said I never got a chance, I never got an opportunity all the time, but when they got the chance and opportunity they would have lost everything.
1: சில பேர் சும்மா பேச்சுதான்.
0: Some people just
1: give எனக்கு மட்டும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கனா நான் அத பண்ணிருவேன் இத பண்ணிருவேன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்.
0: They will say just give me a chance and see I will do this, I will achieve this, I will do that.
1: ஆனா வாய்ப்பு கையில வந்த உடனே பாத்தீங்கன்னா
0: பட் வென் an opportunity is given
1: ஒண்ணு செய்யாம விழிச்சிட்டு இருப்பாங்க.
0: They will just look as and don't know what to do.
1: ஏன் அப்படி இருக்கறாங்கன்னு சொன்னா இத்தனை வருஷங்கள் அதற்கு அவங்க ஆயத்தப்படவே இல்ல.
0: It's because they have not prepared themselves for this for so many years.
1: அவங்க அதற்காக தங்களை வந்து தயார் பண்ணவே இல்ல.
0: They did not prepare themselves for this.
1: ஒரு ஞானி யார் தெரியுமாங்க?
0: You know who is a wise man?
1: அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள்ல அமைதியாக சந்தடி இல்லாமல் சத்தம் போடாம அமைதியாக சேர்த்து கொண்டே இருப்பான்.
0: He is the one who works silently and seeking and he will store up things in the time that he has got.
1: 7 வருஷங்கள் ஒரு செழிப்பு வருது அப்படின்னு உடனே செழிப்பை மொத்தத்தை சாப்பிட்டுட்டு காலி பண்ணி உட்காந்துருக்க மாட்டான்.
0: When you have 7 years of prosperity, it is not that he eats all the prosperity and just sit as such and emptying everything.
1: 7 வருஷம் உட்கார்ந்து கற்கிறதுலேயும் படிக்கிறதுலேயும் தேறுகிறதுலேயும் ஆயத்தப்படுத்துகிறதுலேயும் மறைவிடங்களில் அவனை கிடைக்கிற நேரங்களை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு அவன் தன்னை எப்பொழுதும் பக்குவப்படுத்தி கொள்றான்.
0: இந்த 7 இயர்ஸ் ஹி வில் கீப் ஆன் ட்ரைனிங் ஹிம்செல்ஃப் டீச்சிங் ஹிம்செல்ஃப் லேர்னிங் மோர் திங்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப் ஃபார் தட்.
1: சில வருஷங்களுக்கு முன்பாக
0: சம் இயர்ஸ் அகோ
1: ஒரு சின்ன சம்பவம் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு.
0: A small incident triggered me much.
1: சின்ன சம்பவம் தான் அது.
0: It is a very small incident.
1: என்னன்னு கேட்டா ஒரு நாள் ராத்திரி எப்பொழுதும் போல படுக்க போனேன்.
0: One day as usual I went to bed.
1: என் பக்கத்துல மகன் படுத்திருந்தான்.
0: My son was beside me.
1: அவன் அன்றைக்கு எப்பொழுதும் கேட்க மாட்டான். ஆனா அன்றைக்கு கேட்டான் டாடி டெல் மீ எ ஸ்டோரின்னு சொன்னான்.
0: So you used to never ask me but that day he asked me daddy tell me a story.
1: எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னா.
0: He told me to tell a story.
1: நிச்சயமா நான் சொல்றேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எனக்கு கதை ஒண்ணுமே ஞாபகம் வரல.
0: I tell you, I could not remember a story of at least for 10 minutes.
1: எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன்.
0: I have preached many sermons.
1: ஆனா என் பையன் கேட்ட ஒரு கதை என்னால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல.
0: But I was not able to tell him a story which he asked for.
1: அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. என்னது?
0: That really touched me much.
1: அப்ப நான் தீர்மானம் பண்ணேன்.
0: Then I took a decision.
1: நாம வந்து இவ்ளோ ஒரு எம்டி மைண்டா இருக்கோமே.
0: We are such empty minded.
1: ஒரு கதை சொல்றதுக்கு நம்ம கதை இல்லாம இருக்கு.
0: We don't have a story to tell a story.
1: ஒரு கருத்தை சொல்றதுக்கு நம்ம இல்லாம இருக்கு.
0: We don't have a story to tell a moral.
1: அப்பதான் நான் ரொம்ப வாசிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன்.
0: That is when I started reading more.
1: அது வந்து நான் நினைச்சேன், இது ஏன் பையன் என்ன கேட்டா, நாளைக்கு இதே போல இன்னொருத்தன் கேட்டானா நான் என்ன சொல்லுவேன்?
0: So today it is my son who asked, if someone else asked tomorrow, what will I do?
1: நம்ம இருக்கிற நேரங்களை சம்பாதிக்க, படிக்க, வாசிக்க, நம்ம தேறிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணனும்.
0: We should use the time that we have to read, to study, to learn and to be matured in that.
1: என்ன பாஸ்டர் கதை சொன்னீங்களா இல்லையா நீ கேக்காதீங்க.
0: So don't ask pastor did you tell the story or not.
1: கண்டிப்பா சொல்லிட்டேன்.
0: I told him.
1: ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு.
0: But it took time.
1: Kada nariya theriyum.
0: I know many stories.
1: Ana oru siru pillaiku solrakken enna illa.
0: But I didn't have a story to tell to a small child.
1: Vedathil irundha onnu sonna.
0: I told him from the Bible.
1: But adu enakku oru periya eye opener ah irundhuchu.
0: But that was a good eye opener for me.
1: Namakku irukkira nerangala nama eppadi gnanatha sambadhikkiradhu nama eduthukonom.
0: So how are we supposed to you make use of the time that we have to store up wisdom?
1: Paul sonnaru.
0: Paul said
1: ellavatti adanjitten muttilum theerinavanane na solla maten.
0: I don't say that I have attained everything, I'm perfect everything.
1: Pinnanavigalai maranditu munnanavigalai naaduven.
0: Forget the thing that I behind and I press towards the thing.
1: என்னை காலையில என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான்.
0: Today this word was the one which touched me more.
1: என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து.
0: Treasure my commands within you.
1: பத்திரப்படுத்து.
0: Store up.
1: சேமித்து வை.
0: Store up.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை, கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தர் கொடுக்கிற இரக்கங்களை, கிருபைகளை சேமித்து வைக்கிற ஒரு விருப்பத்தையும், ஒரு வாஞ்சையும், ஒரு பழக்கத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே கொடுப்பாராக.
0: Let God give us the desire, a passion and a habit of storing up the grace, the mercies, the wisdom and all the things that God has given us.
1: கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார்.
0: Let God will do great things for us.
1: பெரிய இடங்களை நம்மளை கொண்டு போவார்.
0: God will take us to high places.
1: உன்னதங்களை உட்கார பண்ணுவார்.
0: God will make us sit on high places.
1: ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால,
0: But before we reach there,
1: நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கணும்.
0: Our life should be a treasure house.
1: ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷ சாலையாகிய பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறான்.
0: A good man will take up things from his life which is a treasure, all the things are old and new.
1: ரெண்டையும் சேர்த்து கொடுப்பான்.
0: He will combine both and give.
1: கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்.
0: And the one who listens will be profitable.
1: நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீடுகள்ல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்.
0: So we should be very blessed in our houses.
1: நம்முடைய ஊழியங்கள்ல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்.
0: We should be blessed in our ministries.
1: நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்.
0: We should be blessed in our workplaces.
1: உங்க வாழ்க்கையை அப்டேட்டடா வைங்க.
0: Keep your life updated.
1: கற்றுக்கொள்வதிலையும் சேர்ப்பதிலையும் சம்பாதிப்பதிலையும் அதை சேமித்து வைக்கிறதுலையும் நேரம் எடுங்க.
0: Take time to learn, to read, to understand and to also prepare and store up.
1: கர்த்தர் உங்களை எந்த இடத்துக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரோ, எந்த இடத்துல பயன்படுத்துறாரோ, அந்த இடத்துக்கு நீங்க ஆயத்தம் பண்ண வேண்டிய காலம் இந்த காலம்.
0: This is the time for you to prepare for the place which God has set for you and will take you.
1: நீங்க ஆரம்பத்திலேயே பிரபலம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க.
0: Don't expect fame and praise at the beginning.
1: முதல் நாள்லயே பிரகாசிக்க போறேன்னு எதிர்பார்க்காதீங்க.
0: Don't expect to shine on the very first day.
1: ஆரம்ப நாட்களை உங்களுடைய ரகசிய அறைகளிலே தனிப்பட்ட விதமாய் உட்கார்ந்து வாசிக்கவும், தேரவும், கற்கவும், அவைகளெல்லாம் சேமிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
0: Take time to gather, to collect, to store up in your secret places at the initial stage.
1: பின்தின நாட்களில் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார்.
0: And in the later stage, God will make you a blessing to many people.
1: கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார்.
0: God will make your name high, grow up.
1: அநேகர் உங்களால் பயன்பெறுவார்.
0: And many people will be blessed by you.
1: நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க.
0: Many people used to ask me,
1: Pastor, எப்படி பாஸ்டர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கறீங்க?
0: Pastor, how do you take all these words?
1: எப்படி இதுக்கு தனியா டிக்ஷனரி எல்லாம் படிப்பீங்களா?
0: Do you used to read any dictionary for this?
1: உண்மை என்னன்னா நான் டிக்ஷனரியே படிக்கிறது கிடையாது.
0: The truth is I don't read a dictionary.
1: ஆனா என் லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்துச்சு, அதை நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல.
0: But I had a particular time in my life, I will never forget it.
1: 1998 ஆம் ஆண்டு நான் பைபிள் ஸ்கூல் முடிச்சு 2 இயர்ஸ் பைபிள் ஸ்கூல் படித்தேன். படிச்சுட்டு நான் இங்கே ஆவடிக்கு வந்தேன்.
0: ஸோ ஐ ஸ்டடிட் அ பைபிள் ஸ்கூல் ஃபார் 2 இயர்ஸ் அண்ட் இன் 1998 ஐ ரிட்டன் பேக் டு ஆவடி.
1: அப்போது இந்த ஆலயத்துக்கு எதிரில் இப்போ இம்பேக்டாக இருக்குது. அதில் ஒரு அறை இருந்தது. அந்த அறையில் யாருமே தங்க மாட்டாங்க. அங்கே அந்த வீடே வந்து ஒரு பேய்கள் நடமாடுகிற வீடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சத்தம்லாம் கேக்குது, டம் டம்லாம் கேக்குதுன்னு சொல்லுவாங்க.
0: So we have an impact building opposite. Earlier it was like a haunted house where no people will stay there.
1: என்னனமோ கதைலாம் சொல்லிருக்காங்க என்கிட்ட.
0: They used to sell many stories.
1: எனக்கு ஒண்ணு கேட்டது இல்ல.
0: But I never heard anything.
1: அப்ப அந்த வீட்ல அந்த அறையில 98 ல இருந்து எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அடுத்த 3 இயர்ஸ் நான் அங்கே தான் தங்கியிருந்தேன்.
0: ஸோ ஃப்ரம் 98 ஆன்வர்ட் அந்த ஃபார் த நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் அன்டில் ஐ காட் மேரிட் ஐ ஸ்டேட் தேர்.
1: நான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன்.
0: ஐ யூஸ் டு கம் டு ஹவுஸ் ஒன்லி ஃபார் ஈட்டிங்.
1: மற்ற நேரம் எல்லாம் அந்த வீட்டில் தான் இருப்பேன்.
0: அந்த ரெஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் டு பி தேர்.
1: தனியாக ஒரு நார் கட்டில் ஒன்று இருக்கும்.
0: ஐ வில் ஹேவ் அ பெட் தேர்.
1: ஒரு நார் கட்டில் மாதிரி அது பெட்டெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு டெம்பரரி காட் மாதிரி காட்டுன்னு அந்த காட்டில் படுத்திருப்பேன்.
0: ஸோ ஐ வில் பி ஹேவிங் அ காட்.
1: என்ன சுற்றிலும் ஒரு 20-30 புஸ்தகம் இருக்கும்.
0: ஐ வில் பி ஹேவிங் 20-30 புக்ஸ் அரௌண்ட்.
1: எங்கெல்லாம் சேல்னு சொல்லி போடுறாங்களோ, ஏஎல்எஸ் விசேஷமா, ஏஎல்எஸ் பைபிள் சொசைட்டி, எங்கெல்லாம் சேல்னு போடுறாங்களோ அங்க போயிட்டு மலிவு விலையில புஸ்தகங்களை நூற்று கணக்கில் வாங்கினேன்.
0: ஸோ வேற வேர் தி அனௌன்ஸ் அ சேல் இன் ஏஎல்எஸ் ஆர் பைபிள் சொசைட்டி, ஐ வில் கோ அண்ட் பை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் சீப்பர் ப்ரைஸ்.
1: அதை வாங்கி இரவு பகலாக இரவு பகலாக வேதத்தை தவிர்த்து, வேதம் மாத்திரமல்ல வேதத்தோடு சேர்ந்து நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை வாசிக்கிற ஒரு பழக்கத்துக்கு என்னை ஈடுபடுத்திட்டேன்.
0: So I involve myself in reading many hundreds of books day and night besides reading the Bible.
1: பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிச்சு முடிச்சிருவேன்.
0: So generally I used to finish one book per day.
1: ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம்.
0: One book per day.
1: இத மாதிரி 3 இயர்ஸ்
0: I was reading for 3 years like this.
1: அந்த காலம் திருப்பி வராதானு ஏங்கறேன், இப்ப கிடைக்க மாட்டேங்குது.
0: I really earn for those days but I don't get it.
1: அன்றைக்கு எனக்கு பெரிய ஊழியம் இல்ல, உத்தரவாதம் இல்ல.
0: Those days I didn't have much ministry or great responsibility.
1: என்ன ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல காலம் அந்த 3 வருஷம்.
0: It was a time to prepare myself.
1: தனிமையில உட்கார்ந்து நான் செய்த பிரசங்கங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அதிகபட்சமான பிரசங்கங்கள் கிடையாது. ஆனால் தனிமையில் உட்கார்ந்து வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் நோட்ஸ் எடுக்கிறதுலேயும் என்னுடைய காலத்தை என்ஜாய் பண்ணேன்.
0: I did not preach much sermon then. I just enjoyed my time to sit alone, to read, to take notes, to make devotions and prepare myself.
1: அந்த காலம் இனி ஒரு காலம் என் லைஃப்ல திரும்ப வரவே வராது.
0: Those days will never return again in my life.
1: ஆனால் அன்றைக்கு விதைத்தது இன்றைக்கு என்னால் என்ன செய்ய முடியுதுன்னா அறுவடையாக எடுக்க முடியுது.
0: But the thing which I sown then, I was able to reap today.
1: நான் படித்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால்
0: இல்லை. So if you ask me, do I remember everything whatever I read? It is certainly not.
1: But அது எனக்கு நிச்சயமாக தெரியும், அது என் இருதயத்தில் ஒரு பொக்கிஷமாக மாறினது.
0: But surely I know it has become a great treasure in my heart.
1: இது என்னுடைய தாழ்மையான அனுபவம்.
0: This is my humble experience.
1: உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு வேண்டியதை சேர்க்கிறதுலையும் சேமிக்கிறதுலையும் பத்திரப்படுத்துறதுலையும் ஜாக்கிரதை காட்டுங்க.
0: ஈவன் இன் யுவர் லைஃப் ஷோ டெலிஜென்ஸ் டு ஸ்டோர் அப், டு கலெக்ட் அண்ட் கீப் அண்ட் ட்ரெஷர் அப் திங்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபீல்ட்.
1: நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடுங்க.
0: Prepare yourself for the calling for which you have been called.
1: இவ்விதமாய் பத்திரப்படுத்துவது ஒரு ஞானியின் குணம்.
0: This storing up is a virtue of a wise man.
1: இவ்விதமாய் பத்திரப்படுத்துவது விலையேற பெற்ற பொக்கிஷம்.
0: Storing up wisdom is of great value.
1: இவ்விதமாய் பத்திரப்படுத்துவது வருங்காலத்திற்கான தரிசனத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துதல்.
0: Such kind of storing of wisdom will make us prepare for vision to a future.
1: காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம்.
0: Make use of the time.
1: நேரத்தை ஆதாயப்படுத்துவோம்.
0: Redeem your time.
1: நமக்கு இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சேமித்து அவைகளை பத்திரப்படுத்தி கர்த்தர் குறித்த நாளிலே வெளிப்படுத்துவோம்.
0: And let us collect and store up each and every opportunity and the chance that we get and reveal at the time of God.
1: கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.
0: May God continue to bless us.
1: கண்களை மூடுவோம்.
0: Let us close our eyes.
1: Hallelujah. ஆண்டவரே,
0: Lord,
1: இந்த சேமிக்கிறதற்கு, சேர்த்து வைக்கிறதற்கு, பத்திரப்படுத்துவதற்கான பொறுமையை எங்களுக்கு தாரும்.
0: Lord, give us a patience to collect, to store up and treasure wisdom, Lord.
1: அநேக வேளையில உன்னை கண்டுட்டோம் அப்படின்னோட உடனே எல்லார்ட்டையும் அதை காமிச்சிடணும், அதை பேசிடணும், அதை வெளிப்படுத்திடணும், பாராட்ட பெற்றணும் அப்படின்னு எங்க உள்ளோம் ஏங்குது ஆண்டவரே.
0: Many times, Lord, we want instant gratification. Where we get something, we immediately want to disclose, express it, show it and want to receive praise and name, Lord.
1: ஆனால் ஒரு ஞானி தான் பெற்றுக்கொண்ட கட்டளைகள், தான் பெற்றுக்கொண்ட ஞானம், தான் பெற்றுக்கொண்ட அறிவை அவன் சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல அவன் பத்திரப்படுத்தி வைக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
0: But Lord, a wise man will not only collect the wisdom that he receives, but he will also store up what he have received, Lord.
1: நாங்கள் பேசுகிறதுல தாமதமாய், ஆண்டவரே கேட்கிறதில் தீவிரமாய் இருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே ஞானத்தை சேர்த்து சம்பாதித்து பத்திரப்படுத்தி வைத்து குறித்த காலத்திலே வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும்.
0: Lord, give us grace that we may be swift to hear and slow to speak and that we may, Lord, store up, treasure the wisdom that you have given us and reveal at the appointed time, Lord.
1: இன்றைக்கு நாங்கள் யாருமே எங்களை தெரியாத ஒரு அறிமுகமற்றவர்களாய் நாங்கள் இருக்கலாம் ஆண்டவரே.
0: Lord, today we might be people who are not popular, who are not known well, Lord.
1: ஆண்டவரே, ஆனால் ஆனால் நீர் எங்களை ஒரு இடத்திற்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்.
0: But Lord, you are preparing us for some position.
1: ஒரு நாள் மறைந்திருக்கிற எங்களை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் கொண்டு போக போகிறீர்.
0: Lord, one day you going to take us like a city that is on the hill, Lord.
1: அறைக்குள்ளே இருந்த ஒரு சின்ன விளக்கு தண்டு ஒரு நாள் மலையின் மேல் பட்டணத்திற்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தீபமாக மாறப்போகிறது.
0: Lord, one day this candlestick which is in the room in a secret place it's going to give light to the entire city, Lord.
1: நாங்கள் மலைக்கு ஏறும் பொழுது,
0: Lord, when we ascend to
1: hill, எங்களை எல்லாரும் காணும் போது,
0: when people see us,
1: எங்களை எல்லாரும் அறிந்து கொள்ளும் போது,
0: when people come to know us,
1: நாங்கள் எல்லாருக்கும் அறிமுகமாகும் போது,
0: when we are known to all people,
1: எங்கள் வாயிலிருந்து ஞானம் விளங்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷசாலையாய் மாறும்.
0: Lord, make us a life, a treasure house that wisdom may come out of our mouth, Lord.
1: அதற்கு எங்களுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give us grace to make use of the time for that.
1: ஆண்டவரே, எங்களுடைய தனிமையின் நேரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆண்டவரே காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give us grace to make the best use of the time that you've given us and also in a solitude.
1: அந்தரங்கத்தை விரும்பி ஆயத்தப்படுத்தி அந்தரங்கத்தில் நன்மை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give us grace that we may, Lord, protect our secret place that we may bring a profit in the future, Lord.
1: ஆண்டவரே, நல்ல பொக்கிஷங்களை எங்கள் அந்தரங்கங்களை சேர்த்து வைக்க கிருபை தாரும்.
0: Lord, give us grace that we may store up good treasures in our secret places.
1: மனிதர் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் புகழ்ச்சியான வாழ்க்கையை தாரும்.
0: Lord, give us a praiseful life before men and before God.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Let your name be magnified.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4 வசனம். ஆடு மேய்க்கும் மேய்ப்பனாக இருந்து பின்பு தேவ ஊழியராக மாறியவர் பிலிப் கெல்லர். அவர் எழுதிய A Shepherd Looks at Psalm 23 என்ற புத்தகத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்க தன்னோடு வைத்திருக்கும் உபகரணங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த மேய்ப்பர்கள் தாங்கள் வைத்திருக்கும் கோலை வைத்து தங்கள் ஆடுகளை மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கின்றனர். ஆடுகளை வேட்டையாட வரும் ஓநாய்கள், நரிகள் மற்றும் நாய்களிடமிருந்து ஆடுகளை காப்பாற்ற அவர்கள் வைத்திருக்கும் கோல் பயன்படும். ஆடுகளை வேட்டையாட இந்த விலங்குகள் தூரத்தில் வரும்போதே மேய்ப்பர்கள் குறித்தவராமல் அந்த கோலை அதன் மீது படும்படி தூக்கி எறிவார்கள். அந்த மேய்ப்பன் வைத்திருக்கும் மற்றொரு ஆயுதம் தடி. தடியின் நுனி சற்று வளைந்திருக்கும். பாதை மாறி செல்லும் ஆடுகளை பிடித்து இழுக்க தடியை பயன்படுத்துவார்கள். ஆடுகள் பிடிவாத குணம் உள்ளவை. அவை சில சமயங்களில் மதிக்கெட்ட காரியங்களை செய்துவிடும். இன்னும் ஒருவாய் நிறைய புல்லை மேய்ந்துவிட வேண்டும் என்ற ஆசையில் செங்குத்தான பாறையிலிருந்து கீழே கடலில் ஆடுகள் விழுந்து விடுவதை நானே பார்த்திருக்கிறேன் என்று பிலிப் கெல்லர் கூறுகிறார். என் கையில் இருக்கும் என்னுடைய நீண்ட தடியை வைத்துத்தான் அதை ஆபத்திலிருந்து காப்பாற்றி நல்ல இடத்துக்கு கொண்டு வருவேன் என்றும் அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை காட்டு விலங்குகள் கொன்று இரையாக்கிவிடக்கூடாது என்று அவைகளை கண்ணும் கருத்துமாய் காப்பது போல பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆடுகளாகிய நம்மை சத்ருவின் கையிலிருந்து மீட்டு பாதுகாக்கிறார். மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பை உதறி தள்ளிவிட்டு நம் மனம் போன போக்கிலே நாம் சென்றாலும் தேவன் நம்மை தம்முடைய பாதைக்கு மீண்டும் அழைத்து வர அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். நம்மை போஷித்து மேய்த்து காப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாகவே இருக்கிறார். ஆகவே நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். அவர் நம் வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். சத்ருவின் கையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். ஆகவேதான் மேய்ப்பனாயிருந்த தாவீது தன் அனுபவத்தில் இருந்து ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை காப்பது போல தேவன் தன்னுடைய மேய்ப்பனாயிருந்து தன்னை காப்பார் என்று 23 சங்கீதத்தில் விசுவாசத்தோடு குறிப்பிடுகிறார். ஆம், நம் எல்லாருக்கும் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு செல்வார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஆகவே மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருந்தால் நமக்கு நன்மைகளும் பாதுகாப்பும் உறுதி.

நாமத்திற்கு மேலான உம்முடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தினர். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், பொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே, you alone.

கன மகிமைக்கு பார்த்திடர், ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்த்திடர், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்த்திடர், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்திடர், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்த்திடர், எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள நீர் பார்த்திடர். என் மகிமை உள்ளவர், என் மகத்துவமானவர், என் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறு ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. இவ்வொருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேல, ஒவ்வொருவரும் மேல நிறைவாய் நிறைவாய்.

எஸ் இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக, தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும்.

மாற்றுகிற பரிசுத்தர் மகத்துவம் உள்ளவர் உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டு கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரை சுதமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே

0: சத்தமா சொல்லுங்க, பாத்திர
1: பாத்திர.
0: எஸ் ஹல்லேலூயா. யூ ஆர் லோன் வர்தி ஆஃப் காட். ஏ பரிசுத்த
1: இயேசுவே, நீ பாத்திரரே.
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை, அந்த பரிசுத்தம் உள்ளவரை, அந்த மேன்மை உள்ளவரை, ஆச்சரியமானவரை, நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். எஸ் ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ லார்ட். நீ ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்.

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உண்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உண்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உண்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரர்களால, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுக்கிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டாம், இவன் என் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டுல ஒரு மிகப்பெரிய வீட்டுல தன் மகன ஒருத்தனை ராஜாவை மாத்த போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்றார், என் தகப்பனும் என் தாயுமே கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரன்ல யாரோ யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க. சொந்த சகோதரனுக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமியில் 17 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவர் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவர் சொல்றான், தாவீது இங்க வரம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தன் அங்க சாப்பிட முடியாது. யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? அவர் பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பணிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எரிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எரிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டான்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

0: நீங்க மட்டும் தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும் தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும் தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும் தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும் தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும் தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும்.

அதிகாரம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாப்பிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகின்றேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கின்றவர்கள் பிறகே பொறுக்கின்றாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கின்றவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கின்றவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கின்றவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. அறுக்கின்றவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கின்றேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கின்றாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலிலே போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாத படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டுகொண்டு வருகின்றதிலே குடிக்கலாம் என்றாள். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமனாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணியை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கின்றவர்களுக்கு அருகே உட்கார்ந்தார். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரைக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாட்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கின்ற கர்த்தராலே
அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கின்ற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கின்றான் என்றாள். பின்னும் மோவாப்பிய ஸ்திரியான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காத படிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகின்றது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வாட்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும் படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து மாமியிடத்தில் தங்கினாள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நல்ல முடிவை, சமாதானத்திற்கு ஏற்றதான முடிவை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் அநேகர் பல காரியங்கள் நிமித்தமாக உங்கள் பணியிடங்களில், குடும்பத்தில், சரீர சுகத்தில், பிள்ளைகளை குறித்து சில முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அவைகளுக்காக நீண்ட நாள் ஜெபித்தும் தேவ சமூகத்தில் காத்தும் இருந்திருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருந்து நீங்கள் எடுத்திருக்கிற முடிவில் நல்ல பலனை பெறவும் சமாதானம் உண்டாகவும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சிலரின் வாழ்க்கையில் தாங்கள் எடுத்த முடிவில் ஜெயத்தை பெற்றதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிவெடுத்தான். லூக்காவின் புஸ்தகம் 19 நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகே என்ற பெயருள்ள ஒரு மனிதனை குறித்து பார்ப்போமானால், அவன் மக்களிடம் அநியாயமாக வரிகளை செலுத்தியும் வன்முறைகளில் இறங்கியும் கொடுமையான வார்த்தைகளை பேசியும் மக்கள் மனதை காயப்படுத்தி வரி வசூலித்தபடியினால் அவனை உலகம் பாவி என்று அழைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தை இழந்து போனான். அவன் பிள்ளைகளிடத்தில், மனைவியிடத்தில் அன்பு ஆறுதல் கிடைக்காமல் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். தான் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும், சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று. இவையெல்லாம் இயேசுவை சந்தித்தால் கிடைக்கும் என்று நினைத்து முயற்சிக்கிறான். முயற்சியில் வெற்றி அடைகிறான். இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் தங்கி அந்த வீட்டிற்கு இரட்சிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்தார் என்று வாசித்தறிகிறோம். உங்களின் வாழ்க்கையிலும் பணியிடங்களில், குடும்பத்தில், பிள்ளைகள், உறவுகள், சமுதாயத்தின் மத்தியில் சமாதானத்தை இழந்து போய் குழப்பத்துடன் விரக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசுவை அறிந்திருந்தும் அவர் சமூகத்தை தேடிப்போக முடியாமல், இயேசுவோடு உறவாட முடியாமல், சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீர்களானால், அவரின் சமூகத்தை தேடுவதில் விருப்பமாயிருங்கள். உங்கள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தூக்கி சுமக்காமல் இயேசுவிடம் இறக்கி வைத்து விடுகிற முடிவை எடுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தையும் நல்ல முடிவையும் பெறுவீர்கள். இரண்டாவதாக, சாபத்திலிருந்து விடுதலை பெற முடிவெடுத்தாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 நாம் வாசிக்கையில், அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். அவள் சாபத்தின் கட்டாகிய வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். இயேசுவை அதுவரையில் அவள் அறியாது இருந்தபடியினால் அந்த கட்டில் அப்படியே 12 கட்டப்பட்டு இருக்கிறாள். அதனால் அவள் அநேக வைத்தியர்களை நம்பி வைத்தியத்திற்காக தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் வருத்தத்தோடு காணப்படும் வேளையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு உடனே அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். அவரை எப்படியாகிலும் நாம் சந்தித்து அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நமக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று அவள் எதிர்பார்ப்போடு செல்கையில் அவளின் விசுவாசத்தின்படி அவளுக்கு அப்படியே சுகம் கிடைத்தது. சமாதானம் உண்டானது. சாபக்கட்டிலிருந்து விடுதலை கிடைத்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டாள் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் அநேகர் தீரா வியாதிகளுடன், சரீர பலவீனத்துடன், மனச்சோர்வு, உடல் சோர்வுடன், மற்றவர்களின் ஆலோசனைகளால் நஷ்டப்பட்டு பல இழப்புகளை சந்தித்து சுகம் பெற முடியாமலும் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷத்தை இழந்தும் கண்ணீருடன் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களின் கவலைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசு என்னை மீட்டெடுப்பார் என்று ஒரு முடிவை எடுங்கள். அவர் சமூகத்தை தேடி அனுதினமும் அவரின் வஸ்திரத்தின் தொங்கலுக்காய் அதை தொட வேண்டும் என்று ஆவலோடு காத்திருங்கள். இயேசுவாகிய அபிஷேகநாதர் உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்தும் அவரின் அபிஷேகம் வியாதியின் கூறுகளை, நஷ்டங்கள், கஷ்டங்கள் போன்ற எல்லா நுகத்தடிகளையும் எடுத்து போட்டு வியாதியின் கூறுகளை முற்றிலும் அழித்து சமாதானத்தை தந்து உங்களை நீடித்த ஆயுசினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். மூன்றாவதாக, பட்டணத்தை கட்ட முடிவெடுத்து

பின்பு அதற்காக தான் வேலை பார்க்கும் ராஜாவிடம் விண்ணப்பிக்க செல்கிறான். கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து நெகேமியா எடுத்த முடிவிற்கு கர்த்தர் நல்ல பதிலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையிலும் சில நன்மையான காரியங்கள், ஆசிர்வாதங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், கடிதங்கள், கையெழுத்துக்கள், வேலைக்கான காரியங்கள், திருமணங்கள், பிள்ளைகளின் படிப்பு, குடும்பமாய் சேர்ந்து வாழ்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் சத்துரு இடித்து போட்டும், சுட்டெரித்தும், பாழாக்கியும், காரியங்களில் நன்மைகளை தடை செய்தும், முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கப்பட்ட காரியங்களில் சில நபர்களை சந்தித்து பேசி காரியங்களை ஒழுங்கு செய்ய நினைத்திருக்கிறவற்றில் கர்த்தர் நல்ல முடிவை, பதிலை, அதிகாரிகளின் தயவு, மனித தயவையும், சமாதானத்தையும், ஆசிர்வாதத்தையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் நல்ல முடிவை எடுக்க முடியாமலும், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தீர்வு கிடைக்காமலும், குழப்பத்துடன் மனமுடைந்து எப்படி இதிலிருந்து மீண்டு வருவது என்று கேள்விக்குறியோடு காணப்படுவீர்களானால், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவற்றில் நல்ல முடிவை தருகிற இயேசுவை விசுவாசியுங்கள். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தை பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் 91 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒரு பறவை அது தன்னுடைய குஞ்சுகளை காற்றுக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் எதிரிகளிடத்திலிருந்தும் பாதுகாப்பதற்கு தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாய் மறைத்து வைத்து கொள்ளும். அந்த குஞ்சுகள் தன்னுடைய தாயினுடைய இறகுகளுக்குள்ளாய் புகுந்து கொண்டு அங்கு பாதுகாப்பாய் இருக்கும். அதே போல நம்முடைய ஆண்டவர் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் காலத்திலே, உலகமெங்கும் இந்த வைரஸ் நிமித்தமாய் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிற பயப்படுகிற காலத்திலே, உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாய் இருக்கிற உங்களுக்கு விசேஷித்த விதமாய் ஒரு பறவை தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இந்த காலை நேரத்திலே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்கிறார், நான் உங்களை பாதுகாப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கிற போது ஒரு தாயினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குமோ, அதே போல பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மறைக்கிறார். மறைக்கும் போது அழகாய் வசனம் சொல்கிறது, அவர் உன்னை மூடுவார், நீ அவருக்குள்ளாய் கடந்து போவாய், அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் கடந்து போவாய். அவர் உன்னை மறைக்கும் போது அவருக்குள்ளாக மறைந்து கொண்ட பிற்பாடு ஒரு அருமையான காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். இங்குதான் மிகுந்த ஒரு ஆச்சரியமான காரியத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் அந்த இடத்திலே உனக்கு பாதுகாப்பை தரும். தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்கிற தேவனுடைய வசனங்களின்படி, யோவான் 8:32, சங்கீதம் 107:20 என்கிற வசனங்களின்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்குகிறார், குணமாக்குகிறார், விடுவிக்கிறார். இந்த இடத்தில்தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அளவற்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய சத்தியத்தை நாம் வாசிக்க, நேசிக்க, ஜெபிக்க இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தை எடுத்து, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து, பிசாசின் ஆயுதங்களை, பொல்லாத கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமும் பரிசையுமாம். இந்த காலை நேரத்திலே நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா? எழுந்தவுடனே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களா? குடும்பமாய் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் கொடுத்து பாருங்களேன், அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை போல ஒரு வல்லமை உள்ள வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை, இந்த சத்திய வார்த்தைகளை நாம் பரிசயம் கேடகமாய் பிடித்து கொண்டு நமக்கு விரோதமாய் உலகத்திலே போராடுகிற பிசாசுகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு கூட எதிர்த்து நின்று நாம் ஜெயிக்க வேண்டும். காரணம், நம்மோடு கூட இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் செட்டைகளின் மறைவிலே மறைத்து அவருடைய அடைக்கலத்துக்குள் வைத்திருக்கிறார். ஒரு தீங்கும் அணுகாதபடி காப்பார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இன்னும் இன்னும் இன்னும் அந்த வார்த்தைகளை சார்ந்து கொண்டு வாசித்து ஜெபிக்க வேண்டும். இது தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் அதை செய்வோமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாய் கடந்து போவோம். நாம் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யட்டும். உம்முடைய வசனம் சத்தியம். அந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் வாசித்து ஆண்டவரை மோடு கூட நெருங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது ஜிஃபேன் எஃப்எம்மின் தேவ செய்தியின் நேரம். செய்தியின் தலைப்பு:
1: உத்தமமான வாழ்வு பாகம் ஒன்று.
0: செய்தி வழங்குபவர்
1: ஊழியர் தோமஸ் ராய்.
2: லூக்கா எழுதின சுவிசேஷம்,
3: The Gospel of Saint Luke,
2: முதலாம் அதிகாரம்,
3: First chapter,
2: 13 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம்.
3: Verses 13 to 17.
2: தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான்.
3: But the angel said unto him, Fear not, Zacharias, for thy prayer is heard. Thy wife Elizabeth shall bear thee a son, and thou shalt call his name John. Thou shalt have joy and gladness. Many shall rejoice at his birth, for he shall be great in the sight of the Lord, and shall drink neither wine nor strong drink, shall be filled with the Holy Ghost, even from his mother's womb. And many of the children of Israel shall return to the Lord their God. He shall go before him in the spirit and power of Elias, to turn the hearts of the fathers to the children, and the disobedient to the wisdom of the just, to make ready a people prepared for the Lord.
2: நாம் வாசித்த இந்த வேத பகுதி,
3: the portion of the scriptures that we read now,
2: தேவனுடைய மனிதனாகிய யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே அவதரிக்க முன்பதாக அவருக்கு முன் தீர்க்க தரிசனமாக அவருடைய தகப்பனாருக்கு அறிவித்த ஒரு தீர்க்க தரிசனம்.
3: Before the man of God John the Baptist could come into this world, we find this prophecy given to his parents.
2: அநேக தேவனுடைய மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களை குறித்து உள்ள திட்டங்களை தேவன் முன்மே அறிவித்திருக்கிறார்.
3: And God has already prophesied the plans of many men of God who came to this world.
2: அதிலே மிக முக்கியமான ஒரு மனுஷன் யோவான்.
3: The important person here is John.
2: இந்த வசனங்களை முழுவதும் நான் வாசித்தாலும்,
3: Do we read all these verses?
2: நான் இதிலே ஒரே ஒரு வார்த்தையை வற்புறுத்த விரும்புகிறேன்.
3: I would like to highlight only one word.
2: 17 வசனத்திலே உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக,
3: To make ready a people prepared for the
2: அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவருக்கு முன்னே நடப்பான்.
3: He shall go before him in the spirit and power of
2: Elias. Before
3: my Lord Jesus Christ was born in this world,
2: ஒரு ஆயத்தம் என்று செய்ய வேண்டியதாக இருந்தது.
3: Preparedness was
2: முதலாவதாக.
3: First,
2: அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தான்.
3: He has come to prepare the way.
2: இரண்டாவது,
3: Secondly,
2: உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த.
3: He has come to prepare a people who were faith.
2: ஒரு பெரிய திரள் கூட்டமான மக்களை கூட்டுவதற்கு அல்ல.
3: Not to gather great crowd.
2: இந்த உலகத்து அரசியலை எடுத்து பாத்தீங்கன்னா,
3: Take the governments of this world.
2: ஒரு பிரபலமான ஒருவர் வருகிறார் என்று சொன்னால்,
3: Say a famous person comes into power.
2: முன்னாலே நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து பேசுவாங்க.
3: Many before him would come and speak.
2: எதுக்காக? அவங்க எப்படியாலும் கூட்டத்தை கூட்டணும்.
3: Somehow they should increase the gathering.
2: தங்களுடைய கூட்டத்தை கூட்டி பலத்தை காட்டணும.
3: They got to increase the gathering and show the strength.
2: ஆனால்
3: yet
2: யோவான் எதுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா,
3: You know what for John came?
2: ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டறதுக்கு இல்ல.
3: Not to gather great
2: ஒரு பெரிய மதத்தை ஸ்தாபிக்க இல்ல.
3: Or not to create a great religion.
2: ஒரு பெரிய காரியம் செய்யறதுக்கு இல்ல.
3: Not to do a mighty work.
2: உத்தமமான ஒரு ஜனம் ஆயத்தமாகும்.
3: To prepare the people who are just.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையை ஸ்தாபித்த தேவ மனிதனுடைய தரிசனமும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்று போர்டு போட்டார்.
3: The vision of the saints of God who were the founders of ACA church, they came with a preparedness to prepare a people who were just.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார்.
3: My Lord Jesus Christ is going to come soon.
2: அவருக்கு முன்பதாக கர்த்தர் அவருடைய ஊழியர்களை அனுப்புகிறார்.
3: And God sends his servants before them.
2: தேவன் திருச்சபையை ஸ்தாபிக்கிறார்.
3: God establishes the holy church.
2: எதற்காக என்று கேட்டால்,
3: you know what for?
2: கர்த்தருக்கு உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும்.
3: To prepare a people who are faithful to God.
2: yen uttamana janathai aayithapadutha vendum endral
3: why they should prepare the people.
2: Matthew 25th adhigaram ஓராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
3: verse 21
2: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி.
3: His Lord said unto him, well done, the good and faithful servant, thou hast been faithful over a few things.
2: முக்கியமான வார்த்தை கவனிச்சு பாருங்க.
3: Consider the important word.
2: 13th வசனத்திலே அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவன் தாலந்துகளை கொடுத்தான்.
3: Started giving the talents according to their capacity.
2: எஜமான் தூர தேசம் போகும்போது
3: when the master went to
2: அவன் சில ஊழியர்களை தெரிந்தெடுத்தான்.
3: He selected certain workers.
2: அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா
3: திறமை
2: உள்ள ஊழியர்கள்.
3: They were talented workers.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
2: திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று சொல்லி அவர்களை திறமைக்கு ஏற்ற விதமாக கொடுத்தான்.
3: According to their ability he gave them 5 talents, 2 talents and 1 talent.
2: இப்போ அவன் வெகு காலம் போய் திரும்பி வருகிறான்.
3: Now after a long time he comes.
2: இப்போ சொல்லுகிறான்,
3: he says,
2: திறமையுள்ள ஊழியக்காரனே,
3: the able servant,
2: நீ 5 பத்தாகிட்ட.
3: Or you have made 5 talents.
2: நீ ரொம்ப திறமை, நான் பாராட்டுகிறேன்.
3: I appreciate you.
2: உன் எஜமான் சந்தோஷத்துல பிரவேசின்னு சொல்லல.
3: He never said enter into the joy of the Lord.
2: அவனுடைய திறமை தன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே அவனை கொண்டு போகல.
3: His talent never took him to the joy of his master.
2: அவனை கொண்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா,
3: took him there.
2: உண்மையும் உத்தமமும்,
3: being good and faithful.
2: தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால்,
3: if you and I have got into the
2: திறமையுள்ள விசுவாசிகள் அல்ல,
3: not talented believers,
2: திறமையுள்ள ஊழியர்கள் அல்ல,
3: not talented servants,
2: வேறு எந்த தகுதியும் அல்ல,
3: not any other worthiness,
2: நம்முடைய எஜமானாகிய இயேசுவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா திறமை உள்ளவன் அல்ல, உத்தமன்.
3: If you and I have got to enter the joy of the Lord, it is not your ability or capacity, but it's your faithfulness.
2: சங்கீதங்களின் புத்தகம் 15th சங்கீதம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்?
3: Lord, who shall dwell in thy hill?
2: யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்?
3: Who shall dwell in thy holy hill?
2: First quality.
3: What is the first quality?
2: உத்தமனாய் நடக்கிறவன்.
3: One who walks uprightly.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
2: அந்த கூடாரத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால்,
3: you got to abide in his tabernacle.
2: யார்தான் பிரவேசிக்க முடியும்னா,
3: who can enter?
2: யார்தான் தங்க முடியும்னா,
3: who can abide there?
2: விசுவாசிகள் அல்ல,
3: not the believers,
2: ஊழியர்கள் அல்ல,
3: not the servants of God,
2: திறமை உள்ளவர்கள் அல்ல,
3: not the talented people.
2: வேதம் சொல்லுகிறது உத்தமர்கள்.
3: The word of God says those who are upright.
2: உத்தமமான ஊழியனே,
3: those who are faithful and good.
2: உத்தமமாய் நீ நடந்தால்,
3: he that walketh uprightly.
2: ஆகையாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நேசித்த ஒரு உத்தம ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு கடைசியார் கடிதம் எழுதினார்.
3: We find Paul
2: the last lecture சிறையிலிருந்து எழுதுகிறார்.
3: Writing to Timothy from his prison.
2: 2 அதிகாரம் 15th வசனத்திலே,
3: in 2nd chapter 15th
2: verse, நீ வெட்கப்படாத ஊழியக்காரன்,
3: you are a servant not to be put to shame.
2: சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன்,
3: one who teaches the truth,
2: உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய்.
3: Be careful that you ought to stand upright in the sight of God.
2: நீ வெட்கப்படாம ஊழியம் செய்யப்பா.
3: Without any shame do the work of God.
2: நல்லது.
3: It's good.
2: ஆண்டவருக்கு காடுகளிலும் மேடுகளிலும் ஜனத்தார் மத்தியில வெட்கம் இல்லாமல் ஊழியம் செய்யறது நல்லது.
3: It's good that you serve God without any shame.
2: வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற சிறந்த பிரசங்கியாராய் இருப்பது நல்லது.
3: It's good that you be a good preacher, preaching the word of God.
2: நீ இருக்க வேண்டும்.
3: You ought to be like that.
2: ஆனா
3: yet
2: உன்னுடைய ஊழியமும்
3: your ministry
2: உன்னுடைய பிரசங்கமும்
3: and your sermon
2: உன்னை தேவராஜ்யம் கொண்டு போகாது.
3: It will never take you to the Lord God.
2: உன்னை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகாது.
3: It will not take you to the presence of God.
2: நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கணுமானா,
3: you got to stand in the presence
2: of God. நீ தேவனை சந்திக்கணுமானா,
3: you got to meet God.
2: உன் பிரசங்கத்தை சாந்திராத.
3: Do not lean on your sermon.
2: உன்னுடைய திறமையை சாந்திராத.
3: Do not lean on your ability.
2: உன்னுடைய வெட்கம் இல்லாமல் செய்கிற ஊழியத்தை சாந்திராத.
3: Do not lean on the ministry that you do without any shame.
2: ஊழியம் செய்கிறதுனாலயோ,
3: by doing
2: சாமர்த்தியமாய் பிரசங்கம் பண்றதுனாலயோ,
3: by preaching talentedly,
2: காத்து நிக்க முடியாதப்பா, அவருக்கு முன்ன நிக்க முடியாது.
3: You cannot stand in the presence.
2: Careful.
3: You ought to be careful.
2: நீ கர்த்தருக்கு முன்ன நிக்கணுமானா,
3: you ought to stand before the Lord God.
2: உத்தமனாயிரு.
3: You got to be upright.
2: உத்தமனாயிரு.
3: You got to be upright.
2: நீ உத்தமனாய் இருந்தா மாத்திரம்தான்,
3: only if you are upright,
2: நீ கர்த்தருக்கு முன்னாக நிக்கணும்.
3: You can stand before the Lord.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: The name of God.
2: ஆகினாலேதான்,
3: therefore,
2: நம்முடைய முற்பிதா என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம்,
3: Abraham, who was a forefather.
2: வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தில்,
3: Genesis 17:1,
2: அவருக்கு 99 வயது ஆன போது,
3: when he was 99,
2: கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி,
3: and the Lord appeared,
2: நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்,
3: I am the almighty God,
2: நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
3: walk before me and be thou perfect.
2: ஆபிரகாம்,
3: Abraham,
2: நீ ஆபிரகாம் இருக்க,
3: you are Abraham,
2: உன்னை ஆபிரகாம் என்று மாற்றி,
3: I will change you to Abraham.
2: உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்ற என்னால முடியும்.
3: I can make you the father of nations.
2: உனக்கு 99 வயசு ஆயிடுச்சு.
3: You are 99 years old.
2: இனி உனக்கு ஆசீர்வாதம் வராது.
3: You will never receive blessings.
2: அந்த முதிர் வயதிலேயும்,
3: this old age,
2: உன் கற்பத்தன ஆசீர்வதிச்சு,
3: I will bless,
2: உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக,
3: I'll make you the father of nations.
2: உன்னை ஜாதிகளுக்கு தாயாக,
3: even the mother of nation.
2: செத்து போன உன் சரீரத்தில் இருந்து,
3: body that is dead in you,
2: உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும்.
3: I'm able to bless you.
2: என்னால செய்ய கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
3: There is nothing impossible to me.
2: நான் எல்லாம் செய்வேன்.
3: I can do everything.
2: ஆனா
3: yet
2: நீ என்ன செய்யணும்னு கேட்டேன்.
3: What have you to do?
2: எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
3: walk before me and be thou perfect.
2: அப்படியானால்,
3: if that be so,
2: உத்தமனாய் நிறுத்த வேண்டியது தேவன் அல்ல நான்.
3: What will make you perfect, it's not God, it's me.
2: என்னை தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமனாய் நிறுத்த வேண்டும்.
3: I have got to stand perfect before God.
2: அது என்மேல் விழுந்த கடமை.
3: That's the responsibility falling on
2: us. கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கலாம்.
3: How much the Lord would have blessed us.
2: வேதம் சொல்லுகிறது,
3: Where God says,
2: ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருந்தார்.
3: Abraham was a rich man having silver and
2: gold. நூற்றுக்கணக்கான வேலைக்காரருடையவராய் இருந்தார்.
3: Hundreds of servants.
2: கர்த்தர் ஒரு தேசத்தையே கொடுத்தார்.
3: And God gave him a land.
2: இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்.
3: He enjoyed all the blessings of the world.
2: அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் குறைவில்லை.
3: There wasn't any blessing that was short.
2: எனக்கு முன்ன நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
3: walk before me and be thou perfect.
2: ஏனென்றால்,
3: you know why?
2: நீ என்னிடத்துல வரணும்.
3: You ought to come unto me.
2: என் கூடாரத்தில் வாசம் பண்ணணும்.
3: You ought to abide in me.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: நீ உத்தமனாயிரு,
3: walk upright, be thou perfect.
2: நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்லுவேன்.
3: I tell you with all fear and humility.
2: நம்முடைய குற்றல் கூட்டமான மக்கள் இங்க இருக்கலாம்.
3: There may be a great multitude here.
2: திரள் கூட்டமான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
3: Multitude may hear.
2: ஆனால் தேவனுடைய இருதயத்திலே உள்ள என்னமென்று கேட்டால்,
3: what about the heart of God?
2: உத்தமமான ஒரு கூட்டம்,
3: crowd that is upright and perfect.
2: நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால்
3: you read the word of God.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: You read the name of God.
2: உன்னத பாட்டின் புத்தகம்
3: Song of Solomon
2: 6 அதிகாரம்
3: 6th chapter
2: 8th வசனம் வாசிமா.
4: ராஜஸ்திரீகள் 60 பேரும்
2: ராஜஸ்திரீகள் 60 பேர்
4: மறுமனையாட்டிகள் 80 பேர்
2: மறுமனையாட்டிகள் 80 பேர்
4: கன்னியருக்கு தொகை இல்லை
2: கன்னியருக்கு தொகையே இல்லை
4: என்
2: புறாவோ
4: என்
2: உத்தமியோ
4: ஒருத்தியே
2: நீங்க நல்லா பாருங்க சாலமோன் உன்னத பாட்டை பாடி வைக்கிறான்
3: So Solomon has sung this song.
2: Ange
3: here
2: aranmanayile vaalugira naalu kootathare vaasikkalam.
3: Or you can read about the four groups living in the palace.
2: Ondru rajasthrigal queens.
3: They are the queens.
2: Innondru marumanayaattigal vaippaattigal.
3: Next concubines.
2: மூன்றாவது கன்னியர்கள்
3: virgins.
2: நானாவது உத்தமி
3: Fourth, my undefiled.
2: அந்த காலத்திலே ராஜாக்கள் ஏராளமான பெண்களை அவர்கள் கொண்டார்கள்
3: So those days the kings married many girls.
2: நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம் தயவு செய்து மூன்றாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா
3: First Kings 11:3
2: அவனுக்கு 700 மனைவிகள் இருந்தார்கள்
3: He had 700 wives.
2: 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள்
3: 300 concubines.
2: எத்தனை பேரா
3: How many in?
2: 1000 பொம்பளைங்க வந்துறான்
3: So he had 1000
2: 700 மனைவி
3: 700 wives
2: 300 மறுமனையாட்டி
3: And 300 concubines
2: இவங்க எல்லாருக்கும் என்ன கொடுத்தான் தெரியுமா
3: What did he give them
2: அரண்மனை கட்டி கொடுத்தான்
3: He built them palaces
2: அவங்களுக்கு நிலம் கொடுத்தான்
3: gave them land
2: அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான்
3: He gave them food
2: அதனால தான் பாருங்க அவன் வீட்டு சாப்பாடு செலவு எவ்வளவு தெரியுமா
3: What about the expense of
2: ஒன்று ராஜாக்களின் புத்தகம்
3: First Kings
2: 4 அதிகாரம் 22 வசனம்
3: First Kings 4:22
2: நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு அவர் வீட்ல
3: சாலமோன்ஸ்
2: ப்ரோவிஷன் டெய்லி சாப்பாடு
3: டெய்லி எக்ஸ்பென்சஸ்
2: என்னமா 30 மரக்கால் மெல்லிய மாவு
3: 30 measures of fine flour
2: 60 மரக்கால் மாவு
3: 3 score 60 measures of meal
2: 90 மரக்கால் மாவா மரக்கால்னா நீங்க இப்ப கேட்டீங்கன்னு தெரியாது
3: நான் மெட்ரிக்
2: டன் தான் தெரியும் எல்லாருக்கும் ஒரு மரக்கால்னு சொன்னா 8 படி
3: so 8 measures of
2: தேவனுடைய ஒரு படின்னு சொன்னா 2 லிட்டர் வச்சுக்கலாமே ஒரு படி 2 லிட்டர்
3: 1 measures liter
2: அப்ப கணக்கு போட்டு பாருங்க 30 மரக்கால் மெல்லிய மாவு அப்படின்னா
3: 30
2: 8 பெருக்க அந்த 2 பெருக்க 480 கிலோ லிட்டர் 500 கிலோ மெல்லிய மாவு
3: 500 kilos of fine flour
2: 60 மரக்கால் மாவு மூட்டை மூட்டையா சப்பாத்தி பண்ணா
3: 60 measures of meal
2: நீங்க பாருங்க கலைமான் வெளிமான் வரையாடு கொழுமையான பறவை கொழுக்கப்பட்ட 10 மாடு மேய்ச்சலிலே இருந்து வந்த 20 மாடு அப்பா
3: 10 fat oxen, 20 oxen out of the pastures, 100 sheep, besides carts, roebucks and fallow deer.
2: பாவி ரொம்ப ஆசையை தூண்டுறான்.
3: Just imagine.
2: ஆடு, மாடு, வரையாடு, மானு, கலைமானு, அப்பா,
3: டேபிள்
2: எப்படி இருந்திருக்கா பாவி?
3: How much she would have had?
2: 100 ஆடு போட்டு கல்யாணம் பண்ணுனா ஒரு கல்யாணமே 2000 பேருக்கு சோறு போட்டுடலாங்க ஆடு மாடு மானு பறவை பாவி டெய்லி அப்போ எத்தனை பேர் தின்றுப்பான்
3: How many would have had this food
2: அம்மா பப்பாட்டி அம்மா டெய்லி என்ன சாப்பிட்ட
3: What about you concubines
2: பேரு வைப்பாட்டி
3: name
2: ஆனா டெய்லி என்ன சாப்பாடு
3: What about
2: டெய்லி நான் வெஜிடேரியன் ஒரு கீரை கூட இல்லைங்க
3: So they had non veg
2: பாவி எங்க பீர் சாப்பிட்டா கத்திரிக்காய் சாப்பிட்டா மண்டகா சாப்பிட்டா எதுவுமே இல்ல எல்லாம் ஃபுல் ஆல் வெஜ் ஃபுட்
3: சோ நோ வெஜிடபிள்
2: நல்லா சின்ன கொழுத்து போய் இருக்கு எல்லாம்
3: சோ தே ஹட் ஆல் நான் வெஜ்
2: 1000 பேர் வச்சிருந்தாயா
3: ஹி ஹட் 1000
2: என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா என்ன வாழ்க்கைங்க அரண்மனையில இருக்கறோம்
3: லைஃப் இன் பேலஸ்
2: ராஜ வஸ்திரம்
3: சோ இட்ஸ் ராயல்
2: ராஜ சாப்பாடு
3: ராயல் டின்னர்
2: புருஷன் யாரு ஏன் புருஷனா கிங் சாலமன்
3: What about your
2: அட மாம்பேர்னே பைபாட்டி
3: ஷீ இஸ் எ கான்குபின்.
2: உன் பேர் என்ன?
3: வாட் அபௌட் யுவர் நேம்?
2: மனைவி.
3: வைஃப்.
2: அவன் பார்க்கறான்.
3: He looks at.
2: எனக்கு நிறைய மனைவி இருக்கா?
3: I have many wives.
2: நிறைய வைப்பாட்டி இருக்கா?
3: Many concubines.
2: ஆனா
3: yet
2: யவா தலையிலயே கிரீடத்தை வைக்க மாட்டேன்.
3: None of them will.
2: என் கிரீடத்துக்கு உரியவா ஒருத்தி இருக்கா?
3: This one
2: பட்டத்துக்கு உரியவா ஒருத்தி இருக்கா?
3: One for the title.
2: 127 தேசத்துல இருந்து அகாஸ்வேரு ராஜா ஏராள கன்னிகைகளை கொண்டு வந்து சேர்த்தான்.
3: King Ahasuerus gathered many virgins from 127 provinces.
2: அத்தனை கன்னிகளும் அவனுக்கு ஒரு ராத்திரி மனைவி ஆனாங்க.
3: So all those virgins became wives to him for one night.
2: அவங்க தரணமேல உட்கார்ந்தாங்க.
3: They were seated in the palace.
2: ஆனால்
3: yet
2: ஒரே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணான்.
3: He selected only one.
2: அவ யாருன்னு கேட்டா அவன் கண்ணுக்கு பிரியமான ஒரு பொண்ணை எடுத்து அவளை பட்டத்து ராஜாத்தி ஆக்கினான்.
3: One who delighted the king. And she was made the queen.
2: Brother, நம்ம அரண்மனையில இருக்கலாம்.
3: Is there in the palace.
2: தேவ சபையில இருக்கலாம்.
3: And
2: ஆண்டவர் கொடுக்கிற கலமான வேட்டமான நிறைய ஆடு எல்லா ஆடும் சாப்பிடலாம்.
3: So he's having all the
2: food. திங்கலாம்.
3: And he's having all.
2: ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார் பிரதர். காலையில கோழிக்கறி, மத்தியானம் மாட்டுக்கறி, சாயங்காலம் ஆட்டுக்கறி, மூளை மசாலா. அப்புறம் எங்க வீட்டுல நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன் பிரதர். மூளையில இருந்து கால் வரைக்கும் ஒரு பிடி பிடிக்கிறேன் பிரதர்.
3: So from morning to night they have envy.
2: கடவுளே,
3: varieties.
2: எங்க வீட்டு டேபிள வந்து பாருங்களாம் பிரதர். எல்லாம் நான் வெஜிடேரியன்.
3: So all
2: எல்லா எல்லா வெரைட்டி இருக்கு பிரதர். மான் இருக்கு.
3: This a deer.
2: எல்லாம் இருக்கு. ஆனா என்ன மட்டும் இல்ல.
3: What is not there?
2: கிரீடம் மாத்திரம் இல்ல, அங்கீகாரம் மாத்திரம் இல்ல.
3: We don't have the access.
2: இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசி செலுத்திருக்காங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: The Lord has blessed us.
2: என் அப்பத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: Blessed our bread.
2: என் தண்ணீரை ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: Blessed our what?
2: என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: Blessed the works of our hands.
2: நான் ஆடு மாடா தின்றேன்.
3: And able to eat mutton.
2: கர்த்தர் எனக்கு பெரிய அரண்மனை வீட்டை கொடுத்திருக்காரு.
3: God has given me a palace.
2: கர்த்தர் எனக்கு நிறைய வேலைக்காரரை கொடுத்திருக்காரு.
3: Many servants.
2: இது எல்லாம் வாங்கி நீ வைப்பாட்டியா இருந்தாதே.
3: So receiving all this, don't be a concubine.
2: நீ யாரா இருக்கணும் னு கேட்டேனா,
3: who you ought to be.
2: அவருடைய கிரீடத்துக்கு உரியவனா இருக்கணும்.
3: You ought to pertain to his crown.
2: சபை உங்களை ஆசீர்வாதத்துக்கல்ல, சபை உங்களை உத்தமர்களா நிறுத்தணும்.
3: The church should not make you a blessing but ought to make you perfect.
2: ராஜா கன்னிகளெல்லாம் கூட்டி சேக்கறான்.
3: The king gathers
2: 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க.
3: So many have gathered.
2: 50,000 பேர் சேர்ந்துட்டாங்க.
3: 50,000 have gathered.
2: உலகம் சொல்லுது, ஐயோ 50,000 கன்னிகள் இருக்காங்க.
3: There are 50 virgins.
2: ஆனா ராஜா ஒன்னே ஒருத்திய தேடுறான்.
3: And king needs only one.
2: இந்த 10,000 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ண தேடுறான்.
3: I mean 10,000 girls is seeking a single girl.
2: என் உத்தமியோ,
3: my
2: புறாவோ,
3: my dove,
2: ஒருத்தி.
3: Is only one.
2: ஒருத்தி.
3: Only one.
2: நீங்க பெரிய திரள் கூட்டமா நம்ம தேற்றிக் கொள்ள கூடாது.
3: Need not have to think of the great gathering.
2: ஆண்டவரே,
3: Lord,
2: என்னை அந்த ஒருத்தியாக மாற்று.
3: Make me that one.
2: உம்முடைய கிரீடத்துக்கு பாத்திரவானாக.
3: That I may be worthy of your crown, O Lord.
2: உம்முடைய கிரீடத்துக்கு நான் பாத்திரவானாக.
3: That I may be worthy of your crown.
2: ஆண்டவரே,
3: Lord,
2: எல்லாரும் 100 பேரை போல இல்ல.
3: Not like the others.
2: நான் அரண்மனையில் இருக்கலாம்.
3: Maybe in the palace.
2: அரண்மனை சாப்பாடு நான் சாப்பிடலாம்.
3: Maybe having the food of.
2: ஆண்டவரே எனக்கு ஆகாரம் தரலாம்.
3: The Lord himself may give.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
3: Glory be to the name of God.
2: நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால்,
3: one thing you got to understand.
2: நான் அடிக்கடி சொல்லி இருந்தாலும், ஆதியாகமத்தின் புத்தகம்,
3: the book of Genesis,
2: 25 அதிகாரம்,
3: chapter 25,
2: முதல் வசனத்தை வாசி பாருங்க.
3: First verse.
5: கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான்.
2: முதலாவது யாரை விவாகம் பண்ணினாரு?
3: Whom did he marry?
2: அது ஒரிஜினல் வைஃப். இன்னொன்னு இருக்கு. அது யாரு?
3: Who said?
2: வந்து ஒட்டினது. அது யாரு?
3: Who said?
2: ஆகார். மூணாவது மனைவி இருக்கு. இது யாரு?
3: Now the third wife.
2: கேத்துராள். இவளுக்கு ஆறு பிள்ளை.
3: She is Ketura.
2: அப்ப உண்மையா சொன்னா,
3: telling you,
2: இதுக்கு ஆறு. ஃபர்ஸ்ட் ஒன்னு,
3: ஃபர்ஸ்ட் ஒன்
2: ஆகார் ஒன்னு.
3: ஆகார்
2: எத்தனை பிள்ளைங்க?
3: Now how many?
2: எட்டு பிள்ளைங்க.
3: Now eight children.
2: ஒரு கல்யாணத்துக்கு போறா வச்சீங்க, எட்டு பேர் உட்கார்ந்திருக்கான்.
3: So eight people are seated.
2: சரி, கேட்டு பாருங்க, உங்க அப்பா பேர் என்னப்பா?
3: What's your father's name?
2: ஆபிரகாம்.
3: ஆபிரகாம்.
2: தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? ஆபிரகாம். எல்லாரும் எட்டு பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா பேர் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம கூட்டு, உங்க எட்டு பிள்ளைகளை நான் பார்த்தேன், நல்லா இருக்கானுங்க.
3: வெரி குட்.
2: அவர் சொல்ல, ஐயோ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான்.
3: ஐ ஹேவ் ஒன்லி ஒன்.
2: தேவன் அங்கீகரித்ததும் அவர் அங்கீகரித்ததும் ஒண்ணுதான்.
3: What God acknowledges and what Abraham acknowledges one.
2: எட்டு பேர் ஆபிரகாமுடைய பெயரை தரித்து கொண்டாலும் தன்னுடைய பெயரை தரிக்கிறதுக்கு அவன் தெரிந்தெடுத்தவன் ஒருத்தன்.
3: Though eight may bear the title of Abraham, Abraham chooses only one for his name.
2: இது மட்டும் இல்ல வேடிக்கை.
3: Not only this.
2: நீங்க வாஸ்து பாருங்க ஐயா கதையை.
3: You just go ahead.
2: 25th அதிகாரம் 6வது வசனம்.
3: Chapter 25 verse 6.
2: ஆபிரகாமுக்கு இருந்த
5: மறுமனையாட்டிகளின்,
2: பாபரே, மனைவி மூணு,
3: wives three.
2: மறுமனையாட்டி எத்தனையோ பகவான் அறிவார்.
3: God knows about the concubines.
2: அது வந்து கவுண்டே சொல்லல.
3: That's countless.
2: ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆபிரகாம் நினைச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஆளுக்கு மூணு மனைவி.
3: This man has three wives.
2: Countless wife party.
3: Countless concubines.
2: வேதம் சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டியா மறுமனை ஆட்டிகளா?
3: Whether it is concubine or concubines.
2: பிரதர் ப்ளூரல்ல இருக்கா? அங்கேயும் ப்ளூரல்ல தான் இருக்கா. இங்கிலீஷ்ல ஒழுங்கா பண்ணிருக்கான், தமிழ் தான் தப்பு நினைச்சு. பாருங்க இவங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணானா?
3: What did he do to them?
2: வெகுமதி கொடுத்தான்.
3: Gave them gifts.
2: Gift கொடுத்தான்.
3: Gave them gifts.
2: பெரிய பணக்காரங்க.
3: Is very rich.
2: ஒரு 5 கிலோ தங்கம் கொடுத்திருக்கலாம்.
3: Could have given 5 kilos of gold.
2: கொஞ்சம் வெள்ளி கொடுத்திருக்கலாம்.
3: Also silver.
2: ஒரு 100 மாடு கொடுத்திருக்கலாம்.
3: 100 cattle.
2: ஒரு பெரிய வீடு கொடுத்திருக்கலாம்.
3: Could have given a big
2: ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கலாம்.
3: 10 acres of land.
2: ஏன்னா அவன் செல்வந்தன்.
3: So he is so rich.
2: வீடு, நிலம், பொண்ணு, வெள்ளி எல்லாம் கொடுத்தான்.
3: How silver, gold and everything he has.
2: இது என்னது?
3: What is it?
2: Gift.
3: All these are gifts.
2: வீடு கிடைச்சிருக்கலாம்
3: also build a
2: giftaga velli ponna aandar kuduthirukalam.
3: So God would have given silver and gold as gift.
2: Ana
3: yet
2: Abrahamukku thanakku undana ellavatte yaar kuduthana? Sudandara valiki kuduthan.
3: What about Abraham? Whatever he had, he gave it to his inheritor.
2: இந்தக்கு நிறைய பேர் எங்க திருப்தி ஆயிட்டாங்கன்னு
3: கேட்டீங்கன்னா,
2: ஆண்டவர் வீடு கொடுத்தார். இலவசம் வீடு கிடைச்சதா பொண்ணு கிடைச்சதா? இல்ல பிரதர்,
3: பாத்தீங்களா,
2: அவன் எல்லாத்தையும் கிஃப்ட
3: கொடுத்துட்டு
2: போன துரத்தி விட்டான்.
3: He asked them to go towards the south.
2: எங்க போணுமா?
3: Where they ought to go?
2: South side.
3: They had to go to the south.
2: அவர் இருக்கிற இடத்துல வேற இருக்க முடியாது.
3: He cannot give his
2: son. அவனோடு இருக்கிறது யாரு?
3: Who's there along with
2: only
3: him?
2: One son.
3: Only one son.
2: Only one son.
3: Only one son.
2: இன்னைக்கு நிறைய பேரு
3: many
2: வீட்ட வச்சு மேன பாராட்டுறாங்க.
3: They boast about their
2: house. வெள்ளிய வச்சு மேன பாராட்டுறாங்க.
3: They boast about the silver.
2: ஆசீர்வாதங்களை வச்சு மேன பாராட்டுறாங்க.
3: They boast about the blessings.
2: ஆனா ஈசாக்கு தன்னோடு தன்னுடைய தகப்பன் இருக்கிறான்.
3: Whereas Isaac had his father along with him.
2: இவங்க எல்லாரும் மேன்மை பாராட்டினாலும் அப்பா கொடுத்த பொருள் இருக்கே தவிர
3: apart from the material father was not there.
2: கூட அப்பா இல்ல.
3: Father was not with them.
2: அப்பா இவங்களை பிரிச்சு எடுத்து தன்னை விட்டு தூரமான இடத்துக்கு போக.
3: Father separated them, asked them to go away to a far away land.
2: அப்பாவுக்கும் மகனுக்கும் இருதயத்தில் ஐக்கியம் இல்ல.
3: Or there isn't any connection between father.
2: ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் உத்தமன்.
3: He is a son.
2: கடவுளும் அவனை தான் ஆசீர்வதித்தார்.
3: Oh God blessed him only.
2: நான் சொல்றேன், நிறைய பேர் ஏமாத்திக்காதீங்க.
3: Or do not get deceived.
2: நம்ம விசுவாசியா இருக்கோம். கர்த்தர் நம்ம ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு.
3: The Lord has blessed us.
2: கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்காரு.
3: The Lord has exalted us.
2: ரொம்ப நல்லது.
3: It's good.
2: ஆசீர்வாதத்தை நம்ம ஏமாந்து போயிராத.
3: Do not get deceived with blessings.
2: இது நீ ரட்சிக்கப்பட்டதனால,
3: just be
2: நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதனால,
3: saying you're the child of God.
2: தாம் பேரை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் கொடுத்த கிஃப்ட்.
3: It's a gift that he has given you to protect.
2: என் தகப்பன் யார் தெரியுமா?
3: What about my father?
2: தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான சாப்பாடு கொடுக்கிறார்.
3: He is able to give food sufficient for his servants.
2: நாம் இரட்சிக்கப்பட்டதனால,
3: we may be saved.
2: நாம் இரட்சகரா ஏற்றுக்கொண்டதனால,
3: just by accepting him as a savior.
2: அவரை நம்மை தகப்பனா அங்கீகரிச்சதனால,
3: by accepting him as a father.
2: கர்த்தர் நமக்கு உலகத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்.
3: The Lord has given the blessings of the world.
2: நாம் இதுக்காக கிறிஸ்தவங்களா இல்ல.
3: So we should not be satisfied with.
2: பவுல் சொன்னாரு.
3: Paul says,
2: அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி இச்சை அடக்கத்தோடு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கு.
3: There is a group running for the perishable crown.
2: நீங்க யார் தெரியுமா?
3: Who are you?
2: கிரீடத்தை பெறும்படி ஓடுங்கள்.
3: Run to receive the crown.
2: பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
3: That you may receive the crown.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: நான் மறுபடியும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன்.
3: I tell you again and again.
2: இந்த உலக ஆசீர்வாதங்களை வைத்து ஏமாந்து போகாதீர்கள்.
3: Do not be deceived with the worldly blessings.
2: தேவன் உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்வு நலன்களை தரலாம்.
3: A God may give you all the
2: வீடுகளை தரலாம்.
3: May give you
2: வேலைக்காரர்களை தரலாம்.
3: May give you servants.
2: உலகத்தில் அநேக மேன்மைகளை நமக்கு தரலாம்.
3: May give you the excellencies of the world.
2: இது வல்ல வாழ்க்கை.
3: This is not life.
2: என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும்போது,
3: when I complete my race,
2: சந்தோஷமாய் அந்த தேசத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால்,
3: that I may enter the land joyfully,
2: அவருடைய கூடாரத்திலே தங்க வேண்டுமானால்,
3: that I may abide in his tabernacle,
2: இந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பிச்சை கூட நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது.
3: You cannot take a single bit of the blessing there.
2: ஆகையினாலே தான்,
3: therefore,
2: தேவனுடைய தாசனாகிய யோபுவை தேவன் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் போது,
3: when God sent Job to this world,
2: அவன் உத்தமன்,
3: he's upright,
2: அவன் சன்மார்க்கன்,
3: he's moral
2: என்று சொல்லி தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார்.
3: So saying God testified.
2: அந்த உத்தமனுடைய வாழ்க்கையிலே,
3: what about that upright man?
2: எல்லாத்தையும் இழந்தாரு.
3: He lost everything.
2: தேவனை பின்பற்றினதினாலே,
3: by following,
2: உத்தமனாய் வாழ்ந்ததினாலே,
3: by living an upright life,
2: வீட்டை இழந்தாரு.
3: He lost his house.
2: பிள்ளைகளை இழந்தாரு.
3: Lost his children.
2: வேலைக்காரரை இழந்தாரு.
3: Lost his servant.
2: இந்த உலகத்துல சரீர சுகத்தை இழந்தாரு.
3: Lost his body.
2: எல்லாத்தையும் இழந்தாரு.
3: He lost everything.
2: ஆனா ஒண்ணு மட்டும் இழக்கல.
3: One thing has not lost.
2: நான் உயிரோடு இருக்கும் வளவும்,
3: as long as I'm alive,
2: உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன்.
3: I will not be shaken from my integrity.
2: அவர் சொத்த பெருசா நினைக்கல.
3: He never counted his possessions.
2: ஆத்தி போச்சு.
3: He lost.
2: அது போகும் வரும்.
3: That would go and come.
2: பணம் போகும் வரும்.
3: Money would go.
2: வேலைக்காரன் போவான் வருவான்.
3: Servants would go and return.
2: நான் அதை பிடிச்சுக்க மாட்டேன்.
3: I will not hold to it.
2: எதை பிடிச்சுக்குவேன்னா,
3: what would I hold?
2: என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன்.
3: I will not leave my integrity.
2: நான் உயிரோடு இருக்கு வரைக்கும்,
3: as long as I'm alive,
2: என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன்.
3: I will not leave my integrity.
2: நான் சொல்லுவேன், அன்பான விசுவாசிகளே,
3: dear believers,
2: ஊழியர்களாகிய நாங்கள்,
3: even workers,
2: தேவ ராஜ்யத்தில் சந்தோஷமாய் பிரவேசிக்க வேண்டுமானால்,
3: we got into joyfully into the kingdom of God.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது.
3: The word of God is very clear.
2: நீ உத்தமனாயிரு.
3: Be upright.
2: உத்தமன் தான் உள்ள பிரவேசிக்க முடியும்.
3: Only the upright people can.
2: அதனால தான் முதல்ல சொன்னேன்.
3: First I told.
2: தீமோத்தேயுக்கு பதில் எழுதினார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரன்.
3: And to Timothy he wrote, you are this
2: servant. வசனத்தை நல்ல பகுத்து போதி.
3: So teach the
2: word. வசனத்தை சொல்லு.
3: Express the word of God.
2: அதோடு நிறுத்திக்காத.
3: Do not stop there.
2: உன் வாழ்க்கையை உத்தமனாய் நிறுத்த.
3: Be upright in your life.
2: உத்தமனாய் நிறுத்த.
3: Be upright.
2: வாலிபன பார்த்தா சொல்லப்படுது.
3: So that's
2: 99 வயது உள்ள ஒரு கிழவனை பார்த்து,
3: looking at an old man of 99,
2: உத்தமனாய் நிறுத்து என்று சொல்லுவார். ஆனால்,
3: if he says walk ye perfect,
2: ungalaiyum ennaiyum paathu,
3: looking at you and me,
2: nichayama andha vaarthai solluvar.
3: Definitely he would utter that.
2: Ungalku ulagathil ulla slaakyangala nambiradhinga.
3: Do not lean on the privileges of this world.
2: Enoda uttame oruthi,
3: my undefiled is one.
2: Uttamam oruvan.
3: There's only one who's.
2: Indha uttamargal yaar?
3: Who are the upright?
2: Eppadi uttamargal aaga mudiyum?
3: How you can become upright?
2: யாரை ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லுகிறார்?
3: Whom does God say that they are?
2: வாசிங்கள்.
3: Read
2: 19th சங்கீதம்.
3: Psalms 19.
2: 12-13 வசனத்தை நீங்கள் வாசி.
3: 12 and 13.
4: தன் பிழைகளை
6: உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி
2: Then I shall be upright. அப்பொழுது நான் உத்தமனாவேன்.
7: Then I shall be upright.
2: இவர் ஆடு மேய்க்கிற இடைய,
3: a lad who's grazing the sheep.
2: இவர் மேல் இந்த அபிஷேகம் அவரை ராஜாவாக மாத்திடுச்சு.
3: So the anointing made him the king.
2: பெரிய யுத்த வீரன்.
3: He is a great warrior.
2: அவர் சிங்கத்து வாயை கிழிச்சாரு.
3: He able to tear the
2: கரடிக்கு வாயை கிழிச்சாரு.
3: Tear the jaw of the bear.
2: பெரிய கோலியாத்தை கொன்னாரு.
3: He killed the great Goliath.
2: பெரிய வெற்றி அடைஞ்சாரு.
3: And conquered many.
2: எத்தனையோ யுத்தங்கள்ல ஜெயத்தை எடுத்தாரு.
3: He was victorious in several wars.
2: அவர் எடுத்த ஜெயமோ,
3: the victory,
2: அவர் பெற்ற அபிஷேகமோ,
3: the anointing that he received,
2: அவர் அவருக்கு இருந்த ஜெபமோ,
3: the prayer that he had,
2: காலையில மத்தியான சாயங்காலம் ஜெபம் பண்ணே,
3: he said morning afternoon evening, இவனை
2: வேதே தியானிக்கிறேன்,
3: and I meditated,
2: நான் முழுவதும் அது என்னுடைய தியானம்,
3: night throughout meditated,
2: நல்ல ஆராதனை வீரர்,
3: he's a prayer warrior,
2: நிறைய சங்கீதங்களை எழுதினாரு,
3: he's written many songs,
2: நல்ல ராகம் போட்டு பாடினாரு,
3: he was able to sing,
2: தெருவிலேயே டான்ஸ் ஆடி ஆராதிச்சாரு,
3: he was able to dance in the street and worship.
2: அவரை சொல்லணுமானா அவர் பெரிய song writer,
3: he is a song composer and writer.
2: அவரை மாதிரி சங்கீதம் எழுதறதுக்கு யாராலே முடியாது.
3: None can write songs like him.
2: இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனா அது பழைய பாட்டு.
3: 5 years 10 years the songs become old.
2: நூற்றுக்கணக்கான வருஷங்களா இன்னைக்கு பாடப்படுகிற பாட்டு தாவீதினுடைய சங்கீதம்.
3: The psalms of David are sung after several years.
2: தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதினான். ஒரு song writer.
3: He is a songwriter having written out of his experience.
2: நாம சொல்றோம் தாவீதை போல நடனமாடி ஆராதிப்பேன்.
3: We say we'll dance and worship.
2: அவர் ஒரு ஆராதனை வீரன்.
3: He is a
2: அவர் ஒரு ஜெப வீரன்.
3: He is a prayer warrior.
2: தேவனோ தேவனை முன்னாக வைத்திருந்தான்.
3: He had kept God before him.
2: இது எல்லாம் அவனை உத்தமனாக்கல.
3: That did never made him perfect.
2: நான் நல்ல ஆராதனை நடத்துவேன், ஆனால் உத்தமனா?
3: I can conduct a good service.
2: இல்ல இல்ல.
3: Can I be perfect?
2: நீ எப்ப உத்தமன் ஆவேன்னு சொன்னா?
3: When would you become perfect?
2: வேதம் சொல்லுகிறது,
3: when
2: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
3: Who can understand?
2: மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்.

0: அத்தனை உத்தமனாய் மாத்தாது.
1: Nor our songs.
0: மன்னித்துக்க சொல்றதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்க.
1: Forgive me for saying that.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of God.
0: நம்மை உத்தமர்களாய் மாற்ற வேண்டுமானால்,
1: if we ought to be made upright,
0: நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய்,
1: we ought to fear God.
0: என் இருதயம் துணிகரம் கொள்ளல்.
1: My heart should not.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நீங்க 1 Samuel 13
1: for Samuel 13th chapter.
0: நான் நினைக்கிறேன் 12th வசனம் பாருங்க.
1: 12th verse.
0: ஒன்று சாமுவேல்
2: பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும்
0: நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும்
2: எண்ணி துணிந்து
0: பலி செலுத்தினானா?
1: So he offered sacrifice.
0: பலி செலுத்தினான்.
1: He offered sacrifice.
0: ஏன் பா பலி செலுத்தினே?
1: Why did he offer sacrifice?
0: துணிஞ்சு பலி செலுத்தினே.
1: So I offered sacrifice.
0: தேவனுக்கு பலி செலுத்தினான்.
1: He offered sacrifice to God.
0: துணிந்து பலி செலுத்தினேன்.
1: He was bold and he offered sacrifice.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: What about the end?
0: பின்னாலே தீர்க்கதரிசி வந்தான்.
1: The prophet came later.
0: உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு.
1: Your kingdom has departed from you.
0: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்,
1: man who was selected by God,
0: தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்,
1: who was anointed by God,
0: தேவனுடைய கரத்திலே பாத்திரமான மனுஷன்,
1: he was a vessel in the hand,
0: அவருடைய ராஜ்யத்தை ஏன் ஆண்டவர் பிடுங்கினார்னா,
1: why God removed the kingdom from him,
0: அவனுடைய துணிவு,
1: because of his boldness,
0: துணிஞ்சு என்ன செய்தான்?
1: What did he do?
0: பலி செலுத்தினான்.
1: He offered.
0: இது அவனுடைய வேலை அல்ல.
1: That's not his work.
0: நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. துணிஞ்சு பலி செலுத்தின போது ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டது.
1: His blessings were plucked.
0: நீங்க இரண்டாவது மனுஷன வாசிக்கலாம்.
1: You can read
0: 2 Samuel புத்தகம்
1: 26:15
0: 19 வாசிப்பீங்கன்னா அங்கே உசியா ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறது.
1: It's written about Uzziah.
0: அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன்.
1: He is very wise.
0: நல்ல திறமை உள்ளவன்.
1: Talented.
0: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
1: And the Lord God blessed him.
0: அவனுடைய புகழ் எல்லா இடமும் பரவிச்சு.
1: And his fame spread throughout.
0: உலகமெல்லாம் அவனுடைய புகழ் பரவிச்சு.
1: His fame spread throughout the world.
0: வேதம் சொல்லுது.
1: The word of God says.
0: அவன் இருதயம் துணிவு கொண்டுச்சு.
1: His heart was lifted up.
0: அவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு துணிவை கொண்டு வந்துச்சு.
1: His blessings made him lift up.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: You know what about the end?
0: வேதம் சொல்லுகிறது.
1: The word of God says.
0: தேவன் அவனை அடித்து அவனை குஷ்டரோகி ஆக்கினார்.
1: God smote him and made him a leper.
0: அவன் வியாதிப்பட்டான்.
1: He became a sick man.
0: நீங்கள் 2 Samuel 6:6-7 நீங்க வாசிங்கன்னா,
1: 2 Samuel 6
0: அங்கே ஊசா என்ற ஒருவன் இருக்கிறான்.
1: There's one named Uzza.
0: அவன் தேவனுடைய பெட்டி அசைந்த பொழுது அதை எட்டி பிடிச்சான்.
1: When the ark of God shook, he held the ark of God.
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: அவனுடைய துணிவின் நிமித்தம்,
1: because
0: தேவன் அவனை அடித்தார்,
1: boldness God struck him,
0: அவன் செத்து போயிட்டான்.
1: And he died.
0: நல்லா கவனிங்க. துணிவு மூணு தீர்ப்பை கொண்டு வந்துச்சு. ஒன்று, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை புடுங்கிச்சு.
1: Plucked the blessings that he had.
0: இரண்டாவது, அவனை வியாதி உள்ளவனாக மாத்திச்சு.
1: Made him a sick man.
0: மூணாவது,
1: third,
0: செத்தே போயிட்டான்.
1: He died.
0: இந்த மூணுக்கு காரணம் என்ன தெரியுமா?
1: What's the reason for all the three?
0: விபச்சாரம் இல்ல.
1: It's not adultery.
0: வேசித்தனம் இல்ல.
1: Not fornication.
0: திருடுனது இல்ல.
1: Not
0: உலகத்துல எந்த பாவமும் செய்யல.
1: He never did any other sin.
0: இந்த மூணு தண்டனையும் ஏன் அனுபவிச்சாங்கன்னு சொன்னா,
1: why he came across the three chastisements?
0: அவங்க இருதயத்துல வந்த துணிவு.
1: His heart was lifted up.
0: துணிவு.
1: He became bold.
0: நீங்க இந்த மூணு தண்டனையும் ஒரு இடத்துல வாசிக்கலாம்.
1: You can read about the three punishments in one place.
0: எங்க தெரியுமா?
1: You know where?
0: புதிய ஏற்பாட்டு சபையில.
1: In the New Testament church.
0: 1 Corinthians 11:30 பாருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர்
2: பலவீனரும்.
0: யாரு?
1: For this cause many are.
0: உங்கள்ல யாரு?
1: Who?
0: விசுவாசிகள்.
1: Believers.
0: இவங்க யார் தெரியுமா?
1: அதே
0: கொரிந்து சபையை குறித்து 1 Corinthians சொல்லுகிறது, சகல உபதேசத்திலும் பூரணம்
1: உள்ளவர்கள்.
0: சகல வரங்களிலும்
1: பூரணர்.
0: கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
1: நல்ல
0: அருமை

0: அழைப்பை பெற்ற ஒரு சர்ச்.
1: Church that received an excellent calling.
0: அந்த சபைக்குள்ள,
1: in that church,
0: நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்காங்களா?
1: Many have gone weak.
0: நிறைய பேர் வியாதியா இருக்காங்களா?
1: Many have become sick.
0: நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
1: Many have died.
0: நீ நான் சொன்ன பாருங்க, துணிவு நிமித்தமாய் பெற்ற தண்டனை எங்கே நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா,
1: when
0: dining table இல்ல, திருவிருந்து டேபிள்ல.
1: It comes in the holy communion.
0: இந்த சம்பவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா,
1: if you read the incidents,
0: இந்த மாமிசத்தையும்
1: this flesh,
0: இந்த இரத்தத்தையும் நீ புசித்து பானம் பண்ணுவதற்கு முன்பதாக நீ என்ன செய்யணும்?
1: What you ought to do?
0: உன்னை சோதிச்சு பார்க்கணும்.
1: You ought to test yourself.
0: உன்னை பரிசோதிச்சு பார்க்கணும்.
1: You ought to try and test yourself.
0: அப்ப ஆண்டவர் திருவிருந்தை எதுக்கு வச்சிருக்காரு?
1: What for the Lord has kept the communion?
0: ஆசீர்வாதத்துக்கா, பரிசுத்தத்துக்கா?
1: Is it for blessing or holiness?
0: இங்க வாய் திறக்க மாட்டீங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: Many are happy.
0: மாசத்துல நாலு வாரம் ஆப்சென்ட் ஆனாலும் எந்த வாரம் ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க.
1: So they are absent for the 4 weeks.
0: Full pack.
1: A week of communion they come.
0: First service full pack. எங்களை கொடுக்க முடியல.
1: First service
0: full pack.
1: It was jam packed.
0: அனே யோஸ்த என்னடா இது, திருவிருந்தனா இவ்ளோ?
1: I was just considering it
0: special.
1: That's something special.
0: சரி, ஒருவேளை இங்க தப்பிட்டா பாஸ்டர் ரொம்ப நல்லவர், ரெண்டாவது வாரம் பக்கத்துல வச்சிருக்காரு, இங்க இல்ல இங்க எடுத்துக்கலாம்.
1: You may see.
0: எப்படி ஆகிலும் என்ன எடுத்துறனோ,
1: சம்பாதி
0: எடுக்கட்டா, என்னமோ பாவம் செய்துட்ட மாதிரி நினைக்கிறீங்க.
1: So people feel
0: இங்க இல்ல அங்க, அங்க இல்ல இங்க.
1: Either here or there or there or here.
0: உங்க நினைவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
1: what about your
0: திருவிருந்து எடுத்தா நமக்கு ஆசீர்வாதம்.
1: That will be a blessing.
0: கடைசி மூச்சு வாங்கும் போது, பாஸ்டர் வீட்டுல போய் திருவந்து கொடுத்துருவீங்களா பாஸ்டர்? யாதியா படுத்தா பாஸ்டர், எங்க வீட்டுக்கு திருவந்து அனுப்பிடுவீங்களா பாஸ்டர்?
1: ஏன்
0: திருவிருந்து எடுக்காம செத்து போயிட்டா பரலோகம் போக மாட்டான்னு எண்ணம்?
1: The idea is, if you don't take the communion, you cannot enter heaven.
0: நல்லா கவனிச்சுங்க. திருவிருந்து உனக்கு வச்சிருக்கிறது ஆசீர்வாதத்துக்கு இல்ல.
1: Holy communion is not for your blessing.
0: எதுக்கு தெரியுமா?
1: What for?
0: இதுல கை வைக்கிறதுக்கு முன்னால அவனவன் தன்னை தான் சோதித்து பார்க்க கடவன்.
1: One has got to search himself.
0: இது என்னன்னா, கோயம்பேட்டில் வாங்கின திராட்சை பழம் இல்ல.
1: It's not the grape purchased at Coimbatore.
0: இது லாபாகிரில வாங்கின பிரெட் இல்ல.
1: Or bread out of
0: நீ கை வைக்க போறது தேவனுடைய பரிசுத்த சரீரம்.
1: You're placing your hands on the holy body of the Lord.
0: நீ பானம் பண்ண போறது கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்.
1: What you're going to drink is a precious
0: அந்த சரீரத்தோடு, அந்த இரத்தத்தோடு நீ ஐக்கியப்பட போகிறாய்.
1: You are going to connect.
0: அப்ப நீ யோசிக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: பாருங்க, நம்ம உடம்புல இரத்தம் குறைஞ்சு போனா
1: உடனே
0: இரத்தம் ஏத்துறோம்.
1: We try to add our blood.
0: தேடி வரும்
1: only if that is added to you.
0: Yesuvin ratham parisutha ratham,
1: the blood of Jesus is holy.
0: Andha ratathodu nee aikyam padanuya,
1: you
0: andha ratathiyal yachira mudiyadu.
1: You cannot connect yourself.
0: Endha ratham avadu aikyam padamudiyadu.
1: You cannot connect with any other blood.
0: Endha ratathiyal sethra mudiyadu.
1: Cannot add any other blood.
0: Aagayinale,
1: therefore,
0: thiruvirundu perrakku munnala,
1: before receiving the holy,
0: you have
1: got to search yourself.
0: Endha sarathila kai vekka poren,
1: what
0: ஒரு பரிசுத்த சரீரத்தில் எந்த இரத்தத்தை பானம் பண்ண போறேன்?
1: What blood you're going to drink?
0: ஒரு பரிசுத்த இரத்தத்தை.
1: It's a holy blood.
0: அப்ப ஆண்டவர் சபையில எதுக்கு வச்சிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா,
1: for the Lord has kept the church.
0: ஆசீர்வாதத்துக்கு இல்ல,
1: not for blessing.
0: உன்னை செக் அப் பண்ணிக்கிறதுக்கு,
1: just to check you up.
0: Every month உன்னை செக் அப் பண்றதுக்கு,
1: every month you ought to be examined.
0: நான் தாழ்மையா சொல்வேன்,
1: I tell you humbly,
0: வேதத்தின்படி நீங்க எடுத்தீங்கன்னா மாசந்தோறும் திருவிருந்து வைக்க கூடாது.
1: If you live according to the word of God, need not have to keep the holy
0: நாம உண்மையாய் வேதத்தை பின்பற்றினா
1: if I follow the word
0: எப்ப வைக்கணும்னு கேட்டிங்கன்னா every day
1: it has got to be
0: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடம் இல்லாத இருதயத்தோடு தேவனை துதித்தார்கள்
1: every day even in their homes they took part in the bread and wine and they worship god
0: அதுக்கு ஒரு முறை நம்ம செக் அப் பண்றது இல்ல
1: not to check up
0: daily check up
1: you got to examine yourself every day
0: நான் தகுதியா இருக்கேனா
1: whether I am worthy
0: நான் தகுதியா இருக்கேனா
1: whether I am worthy
0: நான் சொல்லுவேன் தாழ்மையா சொல்றேன்
1: I will tell you humbly
0: நல்ல உட்கார்ந்து பிரசங்கம் கேக்குறீங்க நல்ல தலையாட்டுறீங்க
1: you shake your head
0: நீ பாத்தீங்கன்னா
1: if you look here
0: திருவிருந்து வேற வந்ததுன்னா
1: when the holy communion time comes
0: விசுவாசிகள் தைரியமாய் எழும்பி வெளியே போறீங்க
1: our believers boldly stand up and go out
0: அது உங்களை பொறுத்தது உங்களை பொறுத்தது
1: that is up to you
0: انا வேதன சொல்ற தெரியுமா
1: what about the word of god
0: அவனவன் தன்னை தான் சோதித்து பார்த்து வீட்டுக்கு போக கடமன்னு சொல்லல தன்னை தான் சோதித்து பார்த்து இதிலே பங்கு பெற கடவன்
1: Everyone has got to examine or search himself and take part in the communion rather than
0: சோதிச்சு பார்த்து
1: you got to search yourself
0: இதல பங்கு பெறு
1: you got to take part in it
0: ஏன் தெரியுமா
1: you know why
0: உங்களுக்கு தெரியும்
1: you know
0: இன்றைக்கு திருவிருந்தினி எப்ப தெரியும் உங்களுக்கு
1: when do you know that this is a holy communion
0: நேத்து ராத்திரி வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்களா
1: so whether they sent you
0: இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை எப்ப தெரியும்
1: how do you know it's service of the holy communion
0: போன மாசமா தெரியல
1: யுனிவர்ஸ்
0: போன மாசம் தெரியுமா சரி அப்ப போன மாசமே உங்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி திருவிருந்தேன்னு சொல்லி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியும்
1: so february 3rd you knew pretty well march 3rd is a holy
0: நான் ஆயத்தம் பண்றதுக்கு ஒரு மாசம் ஆண்டவர் கொடுத்தாரு
1: god gave you 1 month to prepare yourself
0: இந்த கூல எழும்பி நான் ஆயத்தமா இல்லை அப்படினு எழும்பி வெளியே போற
1: so you stand up and you feel that you're not prepared in
0: you ஒரு மாதம் ஆண்டவர் உனக்கு தவள கொடுத்து நீ இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமா இல்லன்னு சொல்லி எழுதி போலாம்
1: you can go out saying you're not prepared for the communion
0: ஆனால்
1: yet
0: இந்த திருவிருந்து எது வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா
1: how long this communion
0: அவருடைய வருகை வரைக்கும்
1: up to the coming of the lord
0: அவருடைய வருகை வரைக்கும்
1: up to the coming of the lord
0: அப்ப திருவிருந்து ஒவ்வொரு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா
1: what about the communion
0: அவர் நினையாத வேளையிலே வருவார்
1: the lord will come
0: அவர் நினையாத சமயத்திலே வருவார்
1: he will come and
0: நீ அதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்
1: you have to prepare yourself
0: அதற்காக உன்னை சோதித்து பாரு
1: you have to search yourself
0: daily check up
1: you got to examine
0: நீ ஆயத்தமா இரு
1: you have to prepare yourself
0: ஆண்டவர் சொல்ல மாட்டார்
1: god would never say
0: ஏப்ரல் மாதம் 1st week திருவிருந்தந்தைக்கு வருவேன் சொல்ல மாட்டார்
1: he would never say on april 1st on the holy communion I would come
0: ஒரு மாதம் உங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஒரு அறிந்த ஒரு திருவிருந்துக்கு நீ ஆயத்தமா இல்லன்னு சொன்னா
1: if you're not prepared
0: நீ அறியாத வேளையிலே நீ நினையாத வேளையிலே
1: the unexpected time
0: இயேசு வருவார்
1: jesus would come
0: உங்க தீர்ப்ப நீங்களே எழுதிட்டு போறீங்க
1: you can write your own
0: நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லை
1: I'm not ready for the coming of the lord
0: நீங்க தான் சொல்லிட்டு போறீங்க
1: even you are going to give the
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா
1: you repeat the name of god
0: உனக்கு முன்ன ஒரு மாசம் இருந்துச்சு இல்ல
1: so you had 1 month
0: உனக்கு முன்ன ஒரு வாரம் இருந்துச்சு இல்ல
1: 1 month you had a time
0: நீ ஆயத்தமாக இல்லையா
1: whether you could not prepare yourself
0: உன்ன சோதிச்சு பார்க்கலையா
1: could not search yourself
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா
1: repeat the name of god
0: நான் ஆண்டவர் அடிக்கடி ஜெபம் பண்றது
1: I used to pray all the lord
0: வரேன் வரேன்னு சொல்றீரே அப்பா
1: you say you would come
0: வந்துட்டு போயினா ரிசல்ட் யாது பாத்துறலாம் ஆண்டவரே
1: when you come and go at least I can see the result
0: இப்ப ரொம்ப ஊக்கமா ஜெபிச்சிட்டு இருக்கீங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம்
1: you are praying honestly for your child
0: ரிசல்ட் எப்ப பார்க்கலாம்
1: when can you see the result
0: மே மாசம் தான் பார்க்கணும்
1: only during the month of May
0: இது உடனே 1 minute
1: so in a minute
0: yes ஒரு இமை போல வந்துட்டு போயிடுவாரு
1: so jesus
0: எது பாஸ் எது ஃபெயில் எதுங்க உட்கார்ந்திருக்க போகுது எது போக போகிறது மே மாசம் வரை காத்திருக்க வேண்டியது இல்ல ஒரு செகண்ட்
1: in a twinkling of an eye
0: நீங்களும் நான் ஆயத்தமா இருக்கணும்
1: brother you and I have got to prepare ourselves
0: எதுக்கு
1: what for
0: மாசம் முழுவதும் கொடுக்கப்பட்ட திருவிருந்துக்கு நீ ஆயத்தமா இல்லாம
1: if you're not prepared for the communion that is given every month
0: நீங்க ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க வீடு வாங்குறக்கா
1: whether to buy a home.
0: எங்க நம்மள விட பெரிய வீடெல்லாம் திருப்பதி சாமி வச்சிருக்காங்க.
1: So
0: திருப்பதி சாமிக்கு போறவன் பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சிருக்கான்.
1: One who goes to
0: நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வீடு வாங்குறக்கா மாடு வாங்குறக்கா
1: whether to buy cattle.
0: இல்லங்க,
1: it's not so.
0: கர்த்தரை சந்திக்கிறதுக்கு
1: we got to meet the Lord.
0: தேவனை சந்திக்கிறதுக்குங்க
1: we got to meet God.
0: அதுக்கு டெய்லி நம்ம பரிசோதிக்கிறீங்களா?
1: So daily you got to search yourself.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: துணிகரமான பாவங்களுக்கு
1: presumption sin
0: என்னை விலக்கி
1: keep me away,
0: என்னை காத்துக்கொள்ளும்
1: and preserve me.
0: அப்பொழுது நான் உத்தமனாய் வருவேன்.
1: Only then I could be upright.
0: துணிகரமா கை வச்சிராதீங்க.
1: So do not lift your hand
0: presumption. திருவருந்தில துணிகரமா கை வச்சிராதீங்க.
1: So there are people who lift
0: their hand வைக்கிறதுக்கு முன்னால
1: before
0: உன்னை சோதிக்கணும்.
1: You got to search yourself.
0: தகுதியா இருக்கான்னு பார்க்கணும்.
1: You got to see yourself.
0: வழக்கத்தின்படி வாய் வச்சிராத.
1: Or
0: before வழக்கத்தின்படி கை வச்சிராத.
1: As a tradition, don't place your hands on it.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: ஒரு பரிசுத்தமுள்ள தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறீர் ஆண்டவரே.
1: Lord, you called me to connect yourself with the holy God.
0: நான் உத்தமனாய் இருப்பதற்கு
1: that I may lead a holy life.
0: என்னை சோதிக்கிறேன்.
1: I search myself.
0: என்ன செக் அப் பண்றேன்.
1: I check up.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of God.
2: பாகம் இரண்டினை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள்.
3: ஓ பரிசுத்தாவியே பரத்தினாவியே இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும் நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது பலர் தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு திடீரென்று சென்று விடுவதை நாம் வாசிக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு மேல் இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியாது என்ற பயம், அல்லது என்னை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம். நாம் எல்லோருமே பயத்தை சந்தித்த நேரங்கள் உண்டு. ஆனால் எந்த ஒரு பயத்திற்கும் தற்கொலை என்பது முடிவே அல்ல என்பதை தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டாக்குகிறார் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நாசிக் படைகளின் ஆட்சியின் போது ஹிட்லரினுடைய பிரச்சார மந்திரி, உங்களை ஒரு காரியத்தில் ஒருவர் நம்ப வேண்டுமானால் அதை மீண்டும் மீண்டும் மீண்டும் கூறுங்கள் என்று கூறினார். நீங்கள் நீண்ட நாட்கள் பயத்துடன் வாழும் நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் மூளை தவறான தகவலினால் சலவை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அச்ச உணர்விலே நீங்கள் ஒதுங்கியிருக்கலாம். பயம் என்ற குழப்பத்திலிருந்து திரும்பவோ, நகரவோ, முயற்சி செய்யவோ, வெளியேறவோ முடியாது இருக்கலாம். ஹிட்லரினுடைய பயங்கர ஆளுகை பல ஆண்டுகளுக்கு முன் முடிவுற்றது. ஜெர்மானியர் இந்த உண்மையை அறிந்தபோது அவர்கள் விடுதலை உணர்வு பெற்றனர். நீங்களும் பயத்தின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா? உண்மையான ஆபத்து ஒன்றை நாம் சந்திக்க நேரும் பொழுது நாம் செயல்படும்படி நம்மை படைத்த ஆண்டவர் நம்மில் வைத்துள்ள பாதுகாக்கும் சாதனமே பயம். ஆனால் இந்த பயம் நம்மை சரியான பாதையில் நடத்துவதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பயப்படும் நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தரும் ஆலோசனையை கேட்டு சூழ்நிலைகளை விட்டு நம்மை தூக்கிவிட அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. எனவே பயம் வரும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கும் தவறான தகவல்களினால் சோர்ந்து போய் தற்கொலை எண்ணத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நம்மை தாங்கி வழி நடத்துகிற தெய்வமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா?

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

இறக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் பாடும் பொழுது. That is what happened to Paul and Silas, hallelujah, in the Roman prison while they were tied up, hallelujah, hallelujah, amen. Their hands and their legs, கால்களும் கைகளும் தொழு மரத்திலே கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சதைகள் பீக்கப்பட்ட நிலைமையிலே ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பாதாள hallelujah சிறைச்சாலையிலே அவர்களை போட்டிருக்கிறார்கள். It was the midnight. It was the midnight. Hallelujah. I want to tell you, you may be going through a midnight crisis, midnight situation. Amen. Hallelujah. But my God, my Savior, He is faithful. Hallelujah. To deliver you. Hallelujah. Out of the midnight. Amen. Into a miraculous moment. If you believe wherever you are, wherever you are, lift your voice and praise Him. Lord, tell Him, Lord, I put my trust in you, God. No matter what circumstances are, no matter, oh God, how big the enemy is, no matter, oh God, what is coming, what is standing against me, help me, oh God, to sing praises. Help me to look to you. Help me, oh God, to put my trust, oh God, Jesus.

எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிற, என் நிலைமையை பார்த்து, எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்றது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல. அது கட்டப்பட்ட நிலைமையில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில் அந்த நிலைமையிலே

அல்ல, ஆனால் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினார்கள். சொல்லுகிறது ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah. What has been stopped

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரரை போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

கட்டாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இல்லாத போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு, கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போது. இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த, ஹல்லேலூயா, இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்கான் உலகத்துல உள்ள பொருள் அல்ல. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹல்லேலூயா. That the Master has prepared. Hallelujah. Kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully. God is looking for faithful people. Not the famous. Faithful people. Hallelujah. Prabalayamanavargalai alla. Ana unmai ullavargalai.

தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்திராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்திராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28 அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிடிக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுவினுடைய தகப்பன் ஜொரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றடுக்கையில் புறப்பட்டு 2 நாள் புத்தியோலி பட்டணத்துக்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை சோஸ்தரித்து தைரியம் அடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை, எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள்.
அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள், இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. ரட்சிப்பு கிரியையினால் உண்டானதல்ல, அது கிருபையினால் தேவன் நமக்கு கொடுக்கும் ஈவு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தில் குறிப்பிடும் ரட்சிப்பு நம்மை பொறுத்தது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தைக்கு வொர்க் அவுட் யுவர் சால்வேஷன் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல் என்ற வார்த்தையை ஒரு வெள்ளி சுரங்கத்தில் இருந்து சுத்தமான வெள்ளியை பிரித்து எடுப்பதற்கு ஒப்பான பதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். அதாவது, ஏற்கனவே ஒரு இடத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை பிரயாசப்பட்டு வெளியே கொண்டு வருதல் என்று பொருள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் வாழ்வில் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் ஏராளமானவை நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன. அவற்றை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. அவற்றை பயன்படுத்த நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கும் ஆவிக்குரிய விருப்பங்களை செய்கைகளாக மாற்ற வேண்டும். ஏனெனில் நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒரு வெள்ளி சுரங்கத்தில் சுத்தமான வெள்ளி பலவித மாசு பொருட்களோடு கலந்து கிடப்பதைப் போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆவியின் வரங்கள், தாளந்துகள், கனிகள் நமக்குள்ளே இருக்கின்றன. அவைகள் நம்மிலிருந்து செயல்பட அவைகளை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அநேகர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதுதான் தேவன் நாமம் மகிமைப்படும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த நாளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு நின்றுவிடவில்லை. தேவன் தன்னை அழைத்த அழைப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட்டார். ஜெபத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார். அவருடைய வசனங்கள் அதிகாரமுடையதாய் இருந்தது. பிசாசுகளை துரத்தும் விசுவாசத்தையும் ஆவியை பகுத்தறியும் வரத்தையும் பெற்றுக்கொண்டார். பிணியாளிகளை சுகமாக்கி ஆவியிலே வைராக்கியமாய் பிரசங்கித்ததால் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். தேவன் பவுல் அப்போஸ்தலனை அழைத்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறும் வரை அவர் பிரயாசப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை கண்டுபிடியுங்கள். அவைகள் ஒருவேளை உங்கள் கவலைகளினாலும் அவிசுவாசத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கும் விலையேறப்பெற்ற வரங்களையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வாருங்கள். அவைகளை பயன்படுத்துவோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளட்டும்.

தம்மை போலவே நம்மையும் மாற்ற சித்தம் கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நிலையும் நடையும், ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டேட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 யோவான் 3:9. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் செயல்களை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். மனப்பாட வசனம் 1 யோவான் 3:2. ஆண்டவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம். We know when he is revealed, we shall be like him. பரிசுத்தமாகுதல் என்பது பல இடங்களிலும் பல விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை பொறுத்த அளவிலே பரிசுத்தமாகுதலை நாம் 3 நிகழ்வுகளாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட வேளையில் கிட்டும் அனுபவம், இட்ஸ் எ கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது நெடுகவே நடந்து கொண்டிருப்பது, தட்ஸ் எ ப்ராசஸ். முடிவானதும் முதல் அனுபவம் போல ஒரு குறிப்பிட்ட வேளையில் நடப்பதாகும், தட்ஸ் அகெய்ன் எ கிரைசிஸ். இந்த மூன்றையும் நாம் வரிசை கிரமமாக நாம் பார்ப்போம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் வேளைதான் பரிசுத்தமாகுதலின் முதல் படி. அதைத்தான் ஜஸ்டிஃபிகேஷன் என்று நாம் சொல்லுவோம், நீதிமான் ஆக்கப்படுதல். பாவி ஒருவன் கடவுளிடம் திரும்பி சிலுவையில் கிறிஸ்து முடித்து விட்டதை நம்பும் போது அது நிகழ்கிறது. அவன் அந்நேரமே உடனடியாக தூய்மையாக்கப்படுகிறான். ஹீ இஸ் இன்ஸ்டன்ட்லி மெய்ட் ஹோலி, கிளென்ஸ்ட். அவனது சொந்த நீதியான கந்தையான உடைகளுக்கு பதிலாக இரட்சிப்பின் அலங்கார ஆடைகள் அவனுக்கு உடுத்தப்படுகின்றன. கடவுளின் பார்வையில் இனி அவன் பாவி அல்ல. அவருக்கு பிரியமான குமாரனுக்குள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தன். அப்பொழுதுதான் விழுந்துள்ள பனித்துளிகள் போலவும் பஞ்சு போலவும் விசுவாசி சுத்தமாகிறான். அதைத்தான் ஏசாயா 1:18 நாம் வாசிக்கிறோம். இதை நிலையின்படியான பரிசுத்தம் என்கிறோம். This is called positional holiness, நிலையின்படியான பரிசுத்தம். இது கடவுளுக்கு முன்பாக நமது நிலையை குறிப்பிடுகிறது. That is, it speaks of our standing before God. நமது நிலையை அது குறிப்பிடுகிறது. அடுத்து நீதிமானாக்கப்பட்ட வேளை முதல் நடைமுறையான சுத்திகரிப்பு, that is practical sanctification, துவங்குகிறது. இதைத்தான் சாங்டிபிகேஷன் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியை கடவுள் நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 22:11 தூயோர் இன்னும் தூயோராகட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நிலையின்படியான பரிசுத்தம், தட் இஸ் ஹோலினஸ் அக்கார்டிங் டு அவர் ஸ்டாண்டிங், அது ஒரு சிலாக்கியம், அது ஒரு பிரிவிலேஜ். நடையின்படியான அல்லது நெடுகவே உண்டாகும் பரிசுத்தம், தட் இஸ் அவர் ஸ்டேட்,
அது நமது பொறுப்பாகும். இதுவே கடவுளுக்கு முன்பாக நமது நடை. ஸோ ஒன்று நிலை, தட் இஸ் ஸ்டாண்டிங். அடுத்தது நடை, தட் இஸ் அவர் ஸ்டேட். ஒன் இஸ் பொசிஷனல் அண்ட் தி அதர் இஸ் ப்ராக்டிக்கல். நடைமுறையாய் பரிசுத்தமாக்கப்படும் போது நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். இதைத்தான் நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி போல் இருக்கும் என்று இருக்கிறது. இறைமகன் திரும்பி வரும் பொழுது நீதியின் சூரியன் உச்சியில் இருந்து பிரகாசிக்கும். இட் வில் பி அட் இட் ஜெனித். அப்பொழுது நாம் பரிசுத்தமாகுதலின் முடிவை எட்டுவோம். நான் ஒரு நாளில் இயேசுவை போலவே இருப்பேன் என்று நினைத்தால் அப்பப்பா புல்லரிக்கிறது. இச்சத்தியம் யோவானை எவ்வளவாய் பரவசப்படுத்திட்டு பாருங்கள். 1 யோவான் 3:2 சொல்லுகிறான், என் அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து வரும்பொழுது நாம் எத்தன்மையோராய் இருப்போம் என்று கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் வரும்போது, அவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம். பரிசுத்தத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, கடவுளுக்கு முன் குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளுதல். அடுத்தது, மனிதரோடு உள்ள உறவுகளில் மாயமற்ற அன்பை காட்டுதல். இது வந்து ஒரு நாணயத்தின்

அழகாக ஒருங்கிணைத்துள்ளார். அவர் எழுதியுள்ளார் 12:14 யாவருடனும் சமாதானமாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது. நம்மால் முடிந்த அளவு மனிதரோடு காரியங்களை சரி செய்ய வேண்டும். மீதி காரியங்களை ஆண்டவர் தமது வருகையின் போது பார்த்து கொள்வாராம். 1 Thessalonians 3:12-13 எப்படி வாசிக்கிறோம்? நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. என்ன அழகாக இவர்கள் இந்த தத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். எனவே பரிசுத்தத்தை மூன்று நிலைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல், சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல், குளோரிபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டாயிற்று, இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடிவில் அவர் தோன்றும் பொழுது நாம் மகிமையாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தெளிவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்திலிருந்து நீர் எங்களை பரிசுத்திற்கு படிப்படியாக நீர் வளர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு நாளிலே உம்முடைய குமாரனாய் இயேசுவை போலவே நாங்கள் மாறப்போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உமக்கு நாங்கள் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து, உம்முடைய திருவசனத்தோடு கூட சேர்ந்து, உம்முடைய தூயாவியானவரோடு கூட சேர்ந்து நாங்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். உம்மை போல, முதுகுமாரனை போல நாங்கள் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே கர்த்தாவே மறுரூப செயலை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதில் ஒருபோதும் நாங்கள் தளர்ந்து விடாதபடி முன்னேறி கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

பிரியமானவர்களே, இப்போது நான் சாட்சி சொல்லுகிறேன். என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என் தகப்பனார் பெரிய ஒரு பூசாரி, நானும் பூசாரி அம்மாவா தான் இருந்து வந்தேன். என்னுடைய பேர் வந்து பழைய பேர் வந்து பவளக்கொடி, இப்போது உள்ள பேர் ரூத் டேனியல். அப்போ என் தகப்பனார் பூசாரியா இருக்கிற நாட்களில அவர் 9 வயசுல இருந்து பூசாரியா இருந்தாங்க. 9 வயசுல இருந்து பூசாரியா இருந்தாங்க. அது கேரளாவில் மூணார் தேவி குளத்துல என் தகப்பனார் அங்கதான் வாசித்து அங்கதான் இருந்தாங்க. பிள்ளையில இருந்தே எனக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும். அப்படியாக என் தகப்பனாரோட சேர்ந்து நான் போய் என்ன செய்வேன், பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போவேன். காடுகளில் போய் மை மாந்திரம் செய்யும் போது சிறுகாட்டில் போய் கூட இருந்து நானும் அதை என்ன செய்வேன், பண்ணுவேன். அது மட்டுமல்ல, இப்படியாக நான் வந்து அதில் மிகுந்த பக்தி உள்ளவளாக இருந்தேன். அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து இறந்து போயிடும். அப்படி இருக்கும்போது கடைசியாக ஒரு அக்கா 6 வயசுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு அண்ணன் பிறந்தாங்க. அவங்களும் ரொம்ப சீரியஸா, ரொம்ப உடம்புக்கு சரியில்லாம வியாதியோட இருந்தாங்க. அவங்களும் மரித்து போவாங்க அப்படிங்கிற நிலைமையில வந்துருச்சு. இனிமே காப்பாற்ற முடியாது இந்த குழந்தை எங்கும் போது எங்க அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள் இப்படியாய் பிறந்து இறந்து போதே என்று சொல்லி, நீங்க பூசாரியா இருக்கிறீங்க ஆனா என் குழந்தைகளை காப்பாத்தி தர முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டு அவங்களுக்கு மெண்டல் ஆயிட்டாங்க. அப்படி மனநல பாதிக்கப்பட்டதுனால அவங்கள ஒரு அறையில அடைச்சி அவங்கள வச்சிட்டாங்க. வச்ச தகப்பனாரோ இல்ல எங்க அம்மா பெற்ற பாட்டி யாருமே போய் பார்க்க முடியாது. அந்த நிலைமையில இருக்கும் பொழுது என்ன செய்யனே தெரியல. அப்ப என் தகப்பனாரு என்னென்ன பூஜைக்குரிய காரியங்களை செய்யணுமோ, எதை எதை பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஆனா எதுலேயுமே எங்க அம்மாவை காப்பாத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநல பாதிப்பு, மெண்டல் அந்த காரியங்கள்ல இருக்கும் பொழுது அவங்கள காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் இல்லாம போயிருச்சு. மருத்துவர்கள்லாம் சந்தித்தோ அதை ஒண்ணும் பண்ண முடியல. அந்த நாட்களில் என் தகப்பனார் வனாந்தரமான இடத்துல காட்டுல அவங்க ஆராதித்து வந்த இடத்துக்கு போய் அங்கேயே அவர்கள் தங்கி இதற்காக பூஜை பண்ண ஆரம்பித்தார்கள். இப்படியாக 6 மாசம் கடந்து போச்சு. அண்ணனையும் காப்பாத்த முடியல, அவங்களும் வியாதியா படுத்து கிடக்காங்க. இந்த நாட்களில இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு தேடி வந்து என் தாய் இருக்கிற அறைக்குள்ள போய் அங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க, பிரகாசமான ஒரு ஒளி, பயங்கரமா சூரியனை பார்க்கிலும் பிரகாசமான ஒரு ஒளியா அந்த ரூம்புக்குள்ள பிரவேசித்தது. அந்த ரூம்புக்குள்ள அந்த ஒளி வந்து ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாத, உனக்கு இனிமே பிறக்கிற பிள்ளைய நான் வந்து கூட்டி கொண்டு போகும், மட்டும் எந்த விதமான ஆபத்தும் வராது என்று ஒரு வார்த்தை மட்டும் அந்த ஒளியில இருந்து புறப்பட்டு வந்திருக்கு. என் தாய்க்கு இருந்ததான அந்த மெண்டல், அந்த மனநிலை எல்லாம் சரியாயிருச்சு. அதுல இருந்து விடுதலையாகி அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு இங்க வந்து பார்க்கும்போது எங்க அண்ணனும் சுகமாயிட்டாங்க, அவங்களும் நல்லா ஆயிட்டாங்க. நல்லான உடனே ஒரே சந்தோஷம். ஆனா இயேசு கிறிஸ்து தான் வந்தாங்க விடுதலை கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா என் தகப்பனார் உடனே வந்து அவங்க என்ன சாத்திர சடங்குகள் அதுக்குரியதை செய்யணுமோ அதை மட்டுமே செஞ்சார்கள். அதுக்கு பிறகுதான் நான் பிறந்தேன். நான் பிறந்த பிறகு எனக்கு பேர் வைக்கும்படியாக நெல்லை எடுத்து அதை ஒரு பக்கமா உரிச்சு போடும் பொழுது எந்த பேருமே வைக்க முடியல. அந்த நெல் குப்புறவே விழுந்துச்சு, நிமிந்து விழல. அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்தவர்கள், அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பற்றிதான ஒரு பேர் வைக்கலாமா என்று சொல்லி கேட்டார்கள். என் தகப்பனார் சொன்னார், என்னுடைய வழியில எந்த பேருமே கிடைக்கல, நீங்க ஒரு பேர் வைங்க என்று சொல்லும் பொழுது அதுல எனக்கு கொடி என்று சொல்லியும் பவளம் என்று சொல்லியும் வெளிப்படுத்தல 12 முத்துக்கள் உள்ள அதோடைய முத்துக்களுடைய பெயரையும், யோவான் 15 அதிகாரத்துல நானே மெய்யான திராட்சை கொடி என்கிற பெயரையும் இணைத்து பவளக்கொடி என்று பெயர் வைத்தார்கள். அப்போ எங்க வீட்டுக்கு ஒரே சந்தோஷம். நான் பிறந்த பிறகு ரொம்ப ஆசீர்வாதங்கள், நல்ல சந்தோஷமா இருக்கிற நாட்கள்ல 1-8 மாசத்துல நான் அழகா நடப்பேன். அந்த நாட்களில பெரிய வாய்க்கால் எங்க வீட்டு ஓரமா போயிருக்கு, பெரிய வாய்க்கால், அதுல கீழே விழுந்துட்டேன், உள்ள விழுந்துட்டேன். வீடு முழுவதும், ஊர் முழுவதும் தேடுகிறார்கள், எங்கேயுமே என்னை கண்டுபிடிக்க முடியல. அப்போது ஒரு மாலை போட்ட ஒரு சகோதரன், அவர் வீட்டுல ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே பெரிய ஒளியாக வந்து, மகனே நீ வேகமா போய் இந்த கிடங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆத்துல அந்த கிடங்களை வந்து இந்த குழந்தை கிடக்கும்னு சொல்லி அங்க போய் பார்த்தா நான் கிடந்திருக்கிறேன். நான் ரொம்ப நேரம் அந்த சாக்கடையில கிடந்திருக்கேன், ஆனா உயிரோட இருந்திருக்கேன். அவர் வந்து தூக்கி எடுத்து என் தாய்கிட்ட ஒப்படைக்கும் போது அப்பொழுதும்
அப்பொழுது என்ன செய்யல, இயேசு கிறிஸ்து ஒருவரும் கண்டுபிடிக்கல. எனக்கு 8 வயசா இருக்கும் பொழுது நான் என் தகப்பனாருக்கு அம்மாசி விரதம் இருப்பார்கள். அப்போது நான் எங்க பாட்டியை மட்டுமே அவர்கள் சமையல் செஞ்சு கொடுக்கணும் புது மண் பாத்திரத்துல. அப்படி செய்து கொடுக்கும் பொழுது ஒரு நாள் நாங்க போய் அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்க போனோம். அந்த கிணத்தை சுற்றிலும் விக்கிர கோயில் நிறைய இருந்தது மரம். அந்த ஆழ மரத்துக்கு அடியில அந்த கிணறு இருக்கும், அங்க நான் போய் தண்ணி எடுக்கும் போது உள்ள விழுந்துட்டேன். உள்ள விழுந்தா ஒருவர் வயசு சென்றவர் ரொம்ப அழகா இருந்தார். அது மட்டுமல்ல அவருடைய முகங்கள் எல்லாம் இரத்தமாக இருந்தது. அவர் அந்த நேரங்களிலே அவருடைய முடி வெண்மையா கணத்தை சுற்றிலும் இருந்தது. அவருடைய கையில என்னை ஏந்தி கொண்டிருந்தார். அப்போது நான் சவுண்டு கொடுத்து பார்த்தேன். தாய் பாட்டியிடம் இப்படியாய் சொன்னேன், நான் கிணத்துல கிடக்கிறேன், நான் என்ன ஒருவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். அதை பற்றி அவர்கள் கவனிக்கவே இல்லை. அப்போது அந்த சைடாக போன ஒரு வாத்தியார் வந்து இறங்கி வந்து அவர் கையில கொடுக்கும் பொழுது 3 படி இருக்கும் பொழுதே கையில கொடுத்து விட்டார். அந்த நேரங்களில நான் அவரை திரும்பி பார்க்கும் பொழுது தலை வளர்ந்த விதமா இருந்தது, கைகள் வளர்ந்த விதமா இருந்தது, கால்கள் வளர்ந்த விதமா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவர் ஒண்ணுமே பேசல. வாங்கினவர் வாத்தியார் சொன்னார், என் தாய் தகப்பன் என் பாட்டியிடம் அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அப்பவுமே என் குடும்பத்துக்கு யாருக்குமே புரியல. எனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டுமே அவர்களுடைய சாத்திரத்தின்படி எனக்கு செய்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளையில 11 வயதா இருக்கும் பொழுது நான் ஆடு மேய்ப்ப காடுகள்ல வேலை செய்வேன். அப்படி இருக்கும்போது ஆடு மேய்க்கும் போது ஒரே விளையாட்டு. அந்த நேரங்களில மலைகளில போய் மலையில இருக்கும் பொழுது அங்கிருந்து நான் என்ன செஞ்சேன், கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுனால என்னுடைய இரத்த குழாய் வந்து அப்படியாய் செதஞ்சு போய் அது இல்லாமல் போய்விட்டது. போனதுனால நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல போயிட்டேன். அப்படி போயிருக்கும் பொழுது உடம்பு முழுதும் ஒரே சலம், அப்படி தலைமுடி கிடையாது. இந்த நேரங்களில் என் தகப்பனார் போய் அந்த பூஜை அறையில, தனி பூஜை அறை, அது பெரிய அறை, அங்க போய் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேலைகள் என் பிள்ளை உனக்காக செய்தது, எத்தனை காரியங்கள் என் கூட சேர்ந்து உனக்காக செய்தது, எனக்கு அடுத்து என் மகதான பூசாரி அம்மா வர்றது, நீ இப்படி இந்த நாட்கள் அந்த உயிரை காப்பாத்தலையே என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் எங்க அப்பா ஆராதித்த எல்லாமே வந்து எல்லாம் வந்து சொல்லிச்சான், நாங்க கடவுள் கிடையாது, வானத்தையும் பூமியும் ஒன்னே எங்களையும் படைச்ச ஒருவர் தேடி வருகிறார், அவர் வந்து உன் மகளுக்கு உயிர் கொடுக்க போகிறார் என்று சொல்லி அவர்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எங்க அப்பா இருந்துட்டு அப்படி யாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, வான ரெண்டாக பிளந்து அங்க இருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவருடைய ரத்தம் என் மேல் வடிந்து நான் என்ன செஞ்சேன், உயிரோட வந்தேன். நான் 11 வயசுல அப்போ எனக்கு அந்த சுகம் கிடைச்ச உடனே என் தகப்பனார் உடனே என்னை எடுத்துக்கொண்டு எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாங்க. போய் இப்படி சிலுவையில அடிச்சதை பத்தி சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க இங்க ஒரு சர்ச்சிற்கு போங்கன்னு சொன்னோடனே அங்க கொண்டு போய் என்னை வச்சு அங்க நான் 3 நாள் தங்கியிருந்தேன். அங்க இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார். எப்படி தரிசனமானார் என்றால், நான் அன்று ராத்திரியிலே உட்காந்து பிரேயர் பண்ண தெரியாது, எப்படி பிரேயர் பண்ணணும்னு தெரியாது, எதுவும் எனக்கு அதை பத்தி பேச தெரியாது. இன்னொன்று, நான் ஸ்கூலுக்கே போகல, படிக்கவே இல்லை, அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நான் கண்ணை மூடி, கடவுளே நீ தான் வானத்தை படைச்சிங்களா, நீங்க தான் பூமியை படைச்சிங்களா, நீங்க தான் எங்களெல்லாம் படைச்சிங்களா, எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து அப்படியே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பயங்கரமான ஒரு தூக்கம் வந்துச்சு. நான் தூங்க ஆரம்பிச்ச உடனே என்னை ஒருவர் வந்து எடுத்து கொண்டு போனார். எடுத்து கொண்டு போய் அந்த இடத்தெல்லாம் எனக்கு காமிச்சார். அந்த இடம் அவ்வளோ அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் வந்து தரையெல்லாம் கூட தங்கமா இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல நிறுத்தி, இந்த இடத்துக்கு நீ வருகிறதுக்கு நீ என் பின்னாடி வா என்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினார். சரி என்று சொல்லி நான் அந்த காட்சியை கண்ட பிறகு என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு எப்படி ஆராதிக்கணும் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது, அதனால நீ அந்த கடவுளை நினைச்சுக்கோ அப்படின்னு மட்டும் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு படிக்கலை, அதனால பைபிள் தெரியாது, அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, எப்படி அதுக்குள்ள வளரணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒருத்தரும் இல்லை. என்னுடைய ஊரில், என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்ட ஊரில் யாருமே கிடையாது. அந்த கிராமம், ஒரு கிராமம், வந்தித்தப்புங்கிற ஒரு கிராமம், அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிற நாட்களில் முதலாவது எனக்கு இந்த இடத்த பார்த்ததுனால, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கரமான தீ புறப்பட்டு வந்துச்சு முதல் தரிசனம் மீது. அது புறப்பட்டு வரும் பொழுது, அந்த தரிசனம் வரும் பொழுது என்ன தீ வானத்துக்கு பூமிக்கு புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
இது இந்த வானமும் பூமியும் வெந்து உருக போகுது, அதனால நீங்க பின்னாடி வா, நிறைய பேரை நான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு நாள் என்னைய கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி பயங்கரமான ஒரு திரை, அதுல எழுத்துக்களை சொல்லி கொடுத்தார். அப்பதான் நான் வந்து எழுத்துக்களை படிச்சேன். எழுத்துக்களை சொல்லி கொடுத்த பிறகு இந்த பைபிளை தூக்கி இதை நீ தினம் வாசிக்கலாம் என்று சொன்னார். சரின்ட்டு நான் முதலாவது பைபிளை திறந்து பார்க்கும் பொழுது ஏசி 61:1 உன்னுடைய ஊழியம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி, அப்ப அதுல பார்க்கும்போது எழுத்து கூட்டி மெல்ல மெல்ல வாசிப்பேன், இப்ப அழகா வாசிப்பேன். அப்ப பார்க்கும்போது இருதய நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள் என்று சொல்லி அதுல வந்த உடனே ஆவியான, அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கவே ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்றாலும் அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி வெளிப்பாடு வந்தது. உடனே மத்திய ஆகாயத்தை வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அப்படிப்பட்ட இடத்துல என்னைய கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் பொழுது அங்க போய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு முன் மேல பயங்கரமான ஒரு புறா புறப்பட்டு போச்சு, அதுல இருந்து ரத்தம், ஒயிட்டு, அக்னி மூணு விதமா வந்து என் மேல அந்த சொட்டு சொட்டாக விழுந்தது. விழுந்தா நான் அன்னைக்குதான் பரிசுத்தாவி பெற்றேன். ஹல்லேலூயா! இப்படியாக கர்த்தர் என்னை அவருக்குள்ள வளர்த்து என்னை கொண்டு வந்தார். அதுல இருந்து என்னை முழு நேர ஊழியத்துக்கு வரும்படியாக அழைத்தார். எப்படி வருகிறது எனக்கு தெரியல, அப்படி இருக்கும் பொழுது எங்க போகிறதுன்னு தெரியல, எங்க தங்குறதுன்னு தெரியல, அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற நாட்களில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்று இரவு ராத்திரியிலே நான் உற்சாகத்திலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பயங்கரமான நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்றது உண்டு. எங்க குடும்ப பாரம்பரியம் அப்படி அப்படி நான் ஒரு நாள் அலங்காரம் பண்ணி இருக்கும் பொழுது அன்று ராத்திரியிலே என்னை மீண்டுமாக அதே அந்த தங்கமா இருக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த தேவதூதன் என்னை தூக்கிட்டு பதிவா ஒருத்தர் கொண்டு போறாரு, என்னை தூக்கி கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது அங்க போய் நிக்கும் போது அந்த முதல் படி தாண்டி அங்க நிக்கும் போது பார்த்தா தங்கமா இருந்தது. நான் சொன்னேன், என்ன இது, எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, நீங்க இப்படி தரையெல்லாம் தங்கமா போட்டிருக்கீங்க, இதை விட அங்க பாரு அப்படின்னா அங்க ஒரு பெரிய தேவாலயம், அங்க போகணும், அந்த சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேன். போகவே முடியாது, இவைகள் எல்லாம் இருந்து நீ விடுதலை பெற்றுவா என்று சொன்னார். அப்போ யாக்கோப்பு ஒண்ணு அந்த வசனங்களில் அங்க 1, 2, 3 பார்க்கும் பொழுது அங்க இதை பற்றி தெளிவா இருந்தது. அப்படி அன்னைக்குத்தான் நான் எல்லாமே கலட்டி, யாரும் எனக்கு வந்து சொல்லல, எனக்கு தரிசனம், எனக்கு வேத வசனம் ரெண்டு மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறது. அப்போனே அதெல்லாம் கலட்டி அதுல இருந்து வெளியே வந்தேன். அதுக்கு பிறகு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு பிறகு என் குடும்பத்துல இருந்து வேறுபட ஆரம்பிச்சேன். அப்பந்தான் ஆண்டர் ஒரு நாள் சொன்னார், இங்க வந்து பாரு அப்படின்னு. அன்றைக்கு நான் பாஸ்டிங் இருக்கிறேன், அப்ப தொடர்ந்து பாஸ்டிங் இருக்கிறேன், தண்ணியோ டீ காப்பியோ ஜூஸ் எதுவுமே குடிக்காதபடி தொடர்ந்து பாஸ்டிங் இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தா திரளான ஆடு மந்தைகள். அப்ப ஒருத்தர் தன்னுடைய கையில ஒரு கோல் வைத்திருக்கிறார், அதை கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுத்து இந்த ஆட்டுக்கு பின்னாடி போ, இதை பத்திக்கிட்டு போ அப்படின்னு. ஆடு மேய்க்கதான் எனக்கு நல்லா தெரியுமே, இது இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியும்னு போகும்போது சைட்ல பார்த்தா பயங்கரமான ஒரு பிசாஸ் கூட்டம், பயங்கர கூட்டம், அவர்கள் புறப்பட்டு என்னை வந்து கொல்லும்படியாக ஓடி வருகிறார்கள். அப்ப நான் பாக்குறேன், இந்த கூட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியலையே. அப்ப அந்த ஆட்டு மந்தைக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரத்தம் ஜெயம் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படி நான் அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆடுகள் வாய் திறந்து சொல்றது போல எனக்கு ஒரு தரிசனம். அப்படி சொல்லும் பொழுது இந்த கூட்டம் எல்லாம் திரும்பி போயிருச்சு. தேவன் இயேசு கிறிஸ்து தேடி வந்து எனக்கு அவருடைய ரத்தத்தை என் மேல் ஊற்றி எனக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய வேலையை தொடர்ந்து செய்யும்படியா கிருபை செய்திருக்கிறார் தேவன் பிள்ளை. இப்படியாக நான் என்னைய கர்த்தர் ஒவ்வொன்றிலையா வழி நடத்தி முழு நேரம் ஊழியத்துக்கு என்னைய கர்த்தர் கொண்டு வந்தார். நான் வந்தது மட்டுமல்ல, என் குடும்பம் முழுவதும் இன்றைக்கு ரட்சிக்கப்படும்படியா தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

சிந்திப்போம் செயல்படுவோம். கதிர் ஜோசியம் பார்க்க போனான். ஜோசியக்காரரு, உனக்கு நேரம் சரியில்லை, எந்த முதலீடும் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு. அதனால எந்த வேலையும் செய்யாம அடுத்த நாள் கதிர் தன்னுடைய நாய் பொம்மியை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போனான். எதிர்பாராத விதமா குறுக்கே ஒரு முயல் வர பொம்மி அதை விரட்டிக்கிட்டு ஓடி போயிட்டது. பல மணி நேரம் தேடியும் கிடைக்கல. ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்ஆப்லையும் பொம்மி படத்தை போட்டு தன்னுடைய போன் நம்பர் முகவரியையும் சேர்த்து பதிவிட்டான். ஜோசியர் சொன்னது மாதிரி நேரம் சரியில்லைன்னு நினைச்சான். அடுத்த நாள் வியாபாரம் பேச வந்தவரையும் நேரம் சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு ஒரு ஃபோன் கால். மலர்விழி அப்படிங்கிற பெண் தாங்கிட்ட பொம்மி இருக்கிறதா சொன்னான். பொம்மி அழைக்க போன கதிருக்கு மலர்விழிய ரொம்ப பிடிச்சிட்டது. பொம்மி தொலைஞ்சது நல்லதுதான், அதனாலதான் மலர்விழிய சந்திக்க முடிஞ்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இருவருடைய நட்பு தொடர்ந்து ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. வீட்டுல இத பற்றி சொன்னப்போ ஜாதகம் பொருந்தல, இந்த திருமணம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஒருவரையொருவர் மறக்க முடியாததுனால ரெண்டு பேரும் பதிவு திருமணம் செய்யலாம்னு முடிவு எடுத்தாங்க. திருமண நாளைக்கு மாலை வாங்க கடைக்கு போனப்போ ஹெல்மெட் திருடு போயிட்டது. அவசரமா பைக்ல போகும்போது பைக் குழியில இறங்கி அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கண் விழிச்சு பார்க்கும்போது மருத்துவமனையில இருந்தான். ஜோசியம் பலிச்சிட்டதே, திருமணம் செய்ய முடிவு எடுத்திருக்க கூடாதுன்னு நினைச்சான். டாக்டர் அவன் பக்கத்துல வந்து சொன்னாரு. ஸ்கேன் பார்த்த டாக்டர் உங்க தலையில கட்டி இருக்குதுன்னு சொன்னாரு. சாதாரணமா இந்த கட்டி ஆரம்பத்துல தெரியாது, நல்லா முற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும், உயிருக்கே ஆபத்துல கொண்டு விடும். நல்ல வேளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சதுனால இந்த கட்டிய மருந்தாலே எளிதா குணப்படுத்திடலாம். இந்த விபத்து உங்களுக்கு நன்மையே செஞ்சிருக்குதுன்னு சொன்னாரு. கதிர் தனது முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தப்பட்டான். சிறிது நாட்கள்லேயே உடல் தேறுனான். மலர்வெளிய திருமணம் செஞ்சுக்கிட்டான். தண்ணீர் இல்லாத, காற்றில்லாத, வாழ தகுதியே இல்லாத கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் நம்பாம, இந்த கிரகங்களை வச்சு ஜோசியம் சொல்லும் ஜோசியக்காரங்களையும் நம்பாம, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடின உழைப்பு வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேறினான். ஜோசியத்தை நம்புறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றத கேளுங்க. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசி கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும்.